0: இவ்வாண்டு முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல நாடுகளுக்கு தற்காலிகமாக விதித்திருந்த 10 விழுக்காட்டு கூடுதல் வரி இன்னும் சில மணி நேரத்தில் காலாவதியாகிறது. அதைத் தொடர்ந்து புதிய வரி நடப்புக்கு வரும். இவ்வேளையில் சிங்கப்பூர் மீது அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிக்க எவ்வித பொருளாதார அடிப்படையும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். சிங்கப்பூருடன் செய்யும் வர்த்தகத்தில் அமெரிக்கா உபரியை கொண்டிருப்பதாகவும் அது அதிகரிப்பதாகவும் அவர் சொன்னார். மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு இடையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரை சந்தித்த பிறகு டாக்டர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். சிங்கப்பூர் அதன் விநியோக தொடர்களில் நியாயமற்ற வேலை சூழலை கொண்டிருப்பதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று அமெரிக்காவிடம் அவர் கூறியிருந்தார். அதோடு சிங்கப்பூர் அதன் எல்லைக்குள் அதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக விரிவான கட்டமைப்பை கொண்டிருப்பதையும் அமைச்சர் பாலகிருஷ்ணன் சுட்டினார். ஹவுதி கிளர்ச்சிக்குழு செங்கடலில் கப்பல்களை தாக்கினால் அதன் மீதும் ஈரான் மீதும் கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். ஹவுதி கிளர்ச்சிக்குழு ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று கூறிய அவர் அதன் நடவடிக்கைகளுக்கு ஈரானை பொறுப்பேற்க வைக்கவிருப்பதாக சொன்னார். அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியா மீது ஹவுதி குழு செங்கடலில் முற்றுகையிட்டிருக்கிறது. சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்களை அது தாக்குகிறது. செங்கடலில் நீடிக்கும் பதற்ற நிலையால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டிவிட்டது. மே மாதத்துக்கு பிறகு அது $100 தாண்டியிருப்பது இது முதல் முறை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க மக்களவை வாக்களித்துள்ளது. 214-208 என்னும் எண்ணிக்கையில் அதற்கு ஆதரவாக மக்களவை உறுப்பினர்கள் வாக்களித்தனர். திரு டிரம்பின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களில் 4 போரை முடிவுக்கு கொண்டுவரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்குப்பதிவு செய்தனர். இருப்பினும் திரு டிரம்ப் அந்த தீர்மானத்தை நிராகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போர் இன்று நாடு முழுவதும் பேரணிகளை நடத்துமாறு ஆதரவாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசாங்கம் சமரச பேச்சு நடத்த அழைப்பு விடுத்தபோதும் ஆர்ப்பாட்டத்தை தொடர ஆதரவாளர்கள் முடிவெடுத்தனர். அரசாங்கத்துடனான பேச்சு இருதரப்பையும் சாராத இடத்தில் இருக்க வேண்டும், தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்துக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கூறுகிறது. அதற்கு அரசாங்கம் இணங்கும் வரை சமரச பேச்சுக்கு வரப்போவதில்லை என்று கட்சி தெரிவித்தது. இந்தியாவில் கல்வித்துறையில் முறைகேடுகள் நிலவுவதாக கூறி கட்சி குரல் எழுப்புகிறது. சிங்கப்பூரின் அரசாங்க முதலீட்டு நிறுவனமான GIC கடந்த நிதியாண்டில் 3.4 விழுக்காடு 20 கால முதலீட்டு வருவாய் ஈட்டியதாக அறிவித்திருக்கிறது. அதுவே 2020 பதிவானதில் இருந்து ஆக குறைவான விகிதம். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான ஆயத்த பணிகளை செய்திருப்பதாக GIC கூறுகிறது. செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் அது முதலீட்டை அதிகரிக்கிறது. சிங்கப்பூரில் இனி வீட்டை சுத்தப்படுத்தும் திரவத்தை வீட்டுக்கு அருகிலேயே நிரப்பிக் கொள்ளலாம். அதற்கான திட்டம் தீவு முழுவதும் விரிவாக்கம் காண்கிறது. குறைந்தது 100 புதிய திரவம் நிரப்பும் நிலையங்களை சேர்க்க திட்டமுள்ளது. சொந்த போத்தலை கொண்டு போய் திரவங்களை நிரப்பிக் கொள்வதால் செலவு குறையும். உதாரணத்துக்கு பாத்திரம் கழுவ பயன்படுத்தப்படும் 800 மில்லி லிட்டர் திரவத்தை நிரப்ப 4 வெள்ளி செலவாகும். கடைகளில் புதிதாக வாங்குவதை விட அது சுமார் 30 விழுக்காடு மலிவு. பிளாஸ்டிக் போத்தல்களை வீசாமல் அவற்றை திரும்ப பயன்படுத்த அந்த திட்டம் ஊக்குவிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். விளையாட்டு காமன்வெல்த் போட்டி. ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி விறுவிறுப்பாக போட்டி நடைபெறுகிறது. அந்த 11 நாள் போட்டிகளில் 4000-க்கும் அதிகமான விளையாட்டாளர்கள் போட்டியிடுகின்றனர். முதலாவதாக உருட்டு பந்து போட்டிகள், உடற்குறையுள்ளோருக்கான உருட்டுப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. ஆஸ்திரேலியா, இந்தியா, மலேசியா போன்றவற்றின் விளையாட்டாளர்கள் அடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறினர்.
1: சொல்லும் பொருளும்
0: எய்ட் உதவி. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு பிற நாடுகள் உணவு, மருத்துவம் போன்ற உதவிகளை வழங்குகின்றன. எய்ட், உதவி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
6: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
5: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
6: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
5: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதிஸ்டா புஷ்பக.

0: விளையாட்டு விமர்சகர் வெங்கா, அந்த பக்கமும் நீங்க வரலாம், கருத்துக்களை வாரி வழங்கலாம். நம்ம சிங்கப்பூர் அணிக்கு உங்க ஆதரவை நீங்க கொடுக்கலாம். சரியா, இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழையை வார இறுதியில காலை வேளையில நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால். ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, ஓர் யூரோ 1 வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 18 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஓர் தெரி.
2: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது. ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நாள் சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1,00,000 வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
4: கவிதை
0: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max.
5: புதிய சாம்சங் கேலக்சி எக்ஸ் கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கு ஏற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி எக்ஸ் ஃபோல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. October 13 முன்பதிவு செய்யுங்கள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: 8:14 ஆகிவிட்டது. ஒலி 9:06 இணைந்திருக்கீங்க. இப்போ நாம பேஸ்புக் லைவ்ல இருக்கோம். விளையாட்டு விமர்சகர் விங்கா என்னோட இணைறாரு. வணக்கம் சார். ஆமா, உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து இன்னும் பல போட்டிகள் வரிசையா வந்துகிட்டே இருக்குது. அந்த வரிசையில அடுத்து இன்னைக்கு உதயமாகற ஒரு போட்டி தான் ஆசியான் சாம்பியன்ஷிப், ஆசியான் ஹுண்டாய் கப். சார், இது 30 ஆண்டுகளுக்கு முன்னால, சரியா 30 ஆண்டுகளுக்கு முன்னால 1996 தொடங்கிய ஒரு போட்டி. அதனை பத்தின வரலாற்றை கொஞ்சம் நீங்க சொல்லலாமே.
1: அப்ப இந்த டோர்னமெண்ட் வந்து டைகர் கப் ஃபேமஸா இருக்கும், டைகர் கப் இருக்கும். அப்ப டைகர் கப், அதுக்கு பிறகு சுசுகி கப். சோ பிளேயர் ரெண்டு மூணு ஸ்பான்சர்ஸ் பிச்சி பிச்சி காப்பா இருந்துச்சு. இப்ப வந்து ஹுண்டாய் காப்பா இருக்கு. பட் எவ்ரி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி விளையாடுவாங்க. 30 வருஷம் விளையாண்டு இருக்காங்க.
0: இப்போ 30 ஆண்டுகால வரலாறுன்னு சொல்லும் போது, சிங்கப்பூர் மட்டும் இத 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. தாய்லாந்து அடுத்து நம்ம தான் அதிகமா ஜெயிச்சிருக்கோம் இல்லையா?
1: இல்ல, தாய்லாந்து ஜெயிச்சிருக்காங்க கூட.
0: ஆமா, 7 முறை, அதுக்கு அடுத்து நம்ம தான்
1: நினைக்கிறேன். கம்போடியா, இந்தோனேஷியா, வியட்நாம்.

0: ஆமா
1: ஆமா, இது ரொம்ப டஃபான குரூப் ஆக்சுவலி. வியட்நாம் வந்து லாஸ்ட் டூ சீசன் லாஸ்ட் டூ இயர்ஸா டூ டைம்ஸ் வச்சிருக்காங்க அந்த கப்பு.
0: ஆமா,
1: சோ டாப் சீசன். பட் இந்த சிங்கப்பூர் வந்து இந்தோனேஷியா குவாலிஃபை
0: சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க
1: நாலு வாடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தாய்லாண்டோட நிறைய இருக்கான். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் செமிஃபைனல்ஸ் கூட டூ ஜீரோ டூ ஃபோர் அருமையா விளாண்டாங்க. பட் அப்பயும் லாஸ்ட் மினிட் கோல் அது தோத்து நினைப்பு இருக்கும், ஸ்டேடியம் ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இது இந்த டோர்னமெண்ட் சவுத் ஏசியால ஒரு டாப் டோர்னமெண்ட்
0: நிச்சயமா. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் கூட ஃபீஃபாவின் அதிபர் தலைவர் இன்ஃபன்டினோ அவரும் வந்து இதை அங்கீகரிச்சிருந்தார் இந்த போட்டிகளை, இல்லையா?
1: ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த டோர்னமெண்ட் அவங்க எடுத்து செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. யார் வேணுமாலும் ஜெயிக்கிறது டோர்னமெண்ட். ஏன்னா இது வந்து சிங்கப்பூருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த வாட்டி ஒரு அஞ்சு புது பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்காரு. பட் அவங்க விளையாடுவாங்க திரும்ப, ஆனால் சீசன் ப்ரோஸ் அதாவது நம்ம ஆசியன் கப் ஒரு டீம் தான்
0: விளையாடும்.
1: நல்ல சான்சஸ் இருக்கு சிங்கப்பூருக்கு.
0: யாராவது குறிப்பிட்டு இந்த ஆட்டக்காரர் அல்லது அந்த ஆட்டக்காரர் நல்லா சிறப்பா விளையாடுவார் நீங்க எதிர்பார்க்கறீங்களா இந்த போட்டிகள்ல சிங்கப்பூருக்காக?
1: நான் எதிர்பார்க்கறது எக்ஸான் ஃபண்டி விளையாடுவாங்க. ஆனா எக்ஸான் ஃபண்டியோட கிளப் அவரை உள்ள, ஏன்னா இது வந்து ஃபீஃபா கேலண்டர் இல்லைனால அங்க கிளப் உள்ளணும்னு அவசியம் இல்லை.
0: ஆமா,
1: அதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் ஆலன் இருக்காரு. சோ கொஞ்சம் இப்ப வந்து கொஞ்ச நாள டாப் பிளேயர் சொல்றதுக்கு சிங்கப்பூர்ல இன்னும் இல்லை. இந்த டோர்னமெண்ட் தான் காட்டணும்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, கடைசியா நம்ம இறுதி போட்டிக்கு போனது 2012 இல்லையா?
1: ஆமா.
0: அதுக்கு அடுத்து நம்ம நெருங்கி வந்தது அப்படின்னு பார்த்தா 2020 இந்த கோவிட் காலகட்டத்துல செமிஃபைனல் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த முறை சிங்கப்பூர் இறுதி போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரெண்டு முறை வந்தாச்சு அரை இறுதிக்கு, இந்த முறை இறுதி போட்டிக்கு நம்ம எப்படியாவது போயிடுவோம் நினைக்கிறீங்களா?
1: இல்ல சார், எப்போதும் கிரிட்டிக்கலா இருக்கேன் சிங்கப்பூர் ஃபுட்பாலை பத்தி. பட் அதான் உண்மை என்னன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ரொம்ப இறங்கிட்டு நம்ம லீக் வர இட்ஸ் நாட் 200 பேர் 300 பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த லயன் சிட்டி சேரஸும் டெம்பிள்ஸ் தான் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஒரு எட்டு டீம் விளையாடுற லீக்ல வந்து ஒரு ரெண்டு டீம் தான் அருமையாக விளையாடுறாங்க, மற்றவங்க எல்லாம் நல்லா விளையாடல. சோ இது வந்து ஒரு செட் பேக் சிங்கப்பூருக்கு. நேஷனல் டீம் வந்து கம்ப்ரைஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் இந்த மூணு நாலு டீமுக்குள்ளதான் நேஷனல் டீம் இருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கு இது ஹெல்த்தி இல்லை. சிங்கப்பூர் நேஷனல் டீம்னா எல்லா கிளப்லும் கண்ட்ரிபியூட் பண்ணும். பட் இங்க வந்து ரெண்டு மூணு டீமோட தான் முடிஞ்சு போகுது. ஏன்னா நம்ம உள்ளன்ஸ்ல நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க, உள்ளன்ஸ் விளையாண்டு தெரியல. அதே மாதிரி லீக் சக்சஸ்ஃபுல்லா அவர் டோர்னமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் வந்து எல்லா கிளப்லும் விளையாண்டு விளையாண்டா அப்ப நான் சொல்லுவேன் ஓகே சான்சஸ் இருக்குன்னு. ஆனா இப்ப வந்து மலேசியா கூட சிங்கப்பூரோட பெட்டரா இருக்கு. இவன் தான் லாஸ்ட் டோர்னமெண்ட்ல வந்து மலேசியா நாட் சோ குட், பட் ஐ ஃபீல் மலேசியா இஸ் பெட்டர். அண்ட் வியட்நாம் வந்து வெரி குட் டீம் சொல்லுவேன் நான் தாய்லாண்ட். அதுக்கு பிறகு நீங்க பாருங்க மலேசியா, இந்தோனேஷியா, தென் சிங்கப்பூர்.
0: அப்போ தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா இவங்களெல்லாம் தாண்டி வந்தாதான் சிங்கப்பூர் வந்து நான்காவது அதாவது அந்த அரையிறுதி சுற்றுக்காவது போக வாய்ப்பு இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார், முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா இப்போ ஆட்டக்காரர்கள் சிறப்பாக விளையாடுறது அவங்க கையில, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது நம்ம கையில, ஒத்துக்கிறீங்களா? எஸ் லீகா இருக்கட்டும், சிங்கப்பூர் ஆட்டங்களா இருக்கட்டும், அதை போய் பார்த்து உற்சாகத்தை கொடுக்கறது முதல் படி இல்லையா? அது நம்ம கடமை இல்லையா?
1: நிச்சயமா அது ஒரு கடமை. இப்போ வந்து அடுத்த கேம் வந்து மண்டே விளையாடுறாங்க சிங்கப்பூர்ல, ஜலம்பு ஸ்டேடியம்
0: நினைக்கிறேன்.
1: சிங்கப்பூருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனா ரொம்ப நாளா கொஞ்சம் மனசு சப்போர்ட் பண்ணாம எல்லாம் இங்கிலீஷ் லீக் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மாதிரி ஆர்சனல், என்ன மாதிரி டாபி,
0: போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம போலன்னா யாரு போவா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு.
1: நம்ம போட்டு யாரு போறா?
0: அதேதான்
1: சப்போர்ட் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி அவன் சொல்லிக்கிற நிறைய பேர் பாக்குறாங்க இந்தியன் பிளேயர்ஸ் இல்ல, பட் இருக்காங்க நிறைய பிளேஸ், சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் ஒரு மேபி 4-5 இயர்ஸ்ல இந்தியன் பிளேஸ் விளையாடுவாங்க இதுல.
0: ஆமா, ஏன்னா இந்தியர்கள் வந்து கால்பந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை பலருக்கும்.
1: ஆமா,
0: சிங்கப்பூர் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது மட்டும் இல்ல, நம்ம
1: ஆசை நிறைய இந்தியன் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ் விளையாண்டாங்க, சசிகுமார் ஷோல்டர் அப்டேட் கோல் அது மாதிரி.
0: ஆமா,
1: அவரையும் மறக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அவரை அந்த கோல்னால அவரை யாரையும் மறக்க முடியாது.
0: நிச்சயமா. சுப்பிரமணி
1: நிறைய பேசிருக்காங்க. ஆரம்பத்துல சுந்தரம் இருந்தாரு கொஞ்சம் 1 இயர், அப்புறம் அதுக்கு பிறகு வரணும். எனக்கு ஒரு ஆசை நிறைய பேர் வரணும்னு.
0: நிச்சயமா வருவாங்க சார், கண்டிப்பா வருவாங்க. இந்த போட்டி இன்னைக்கு நடக்க போகுது சிங்கப்பூருக்கும் கம்போடியாவுக்கும், சிங்கப்பூர் நேரப்படி 8 மணிக்கு. எப்படிப்பட்ட ஸ்கோர்ல முடியும் நினைக்கிறீங்க?
1: சிங்கப்பூர் ஜெயிப்பாங்க எதிர்பார்க்கறேன் சார். சிங்கப்பூர் ஜெயிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி சிங்கப்பூர் குட் டீம் இஃப் தி ப்ளே டு ப்ளே வெல் ஆன் தி டே. சோ ஐ எக்ஸ்பெக்ட் பண்ண சிங்கப்பூர் 2-0 ஜெயிக்கும்.
0: அதே மாதிரி நடக்கட்டும். ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு. ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு. திங்கக்கிழமை ஜாலம்பசா விளையாட்டு அரங்கத்துல ஆட்டம் நடக்க போகுது. நேரடியா போய் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சரியா, இப்போ பேஸ்புக் வாசிகளுக்கு ஒரு டாடா. தொடர்ந்து வானொலியில் நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி, அந்த பக்கமா வந்துருங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது 8:24 ஆகிவிட்டது.
2: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் ECP சிங்லாப் சாலைக்கு பிறகும், KPE ECP நோக்கி செல்லும் வழியில் நிக்கோல் ஹைவேக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பி சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இறகுகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
1: நான் சாதா மேன் தான் பேபி, அது செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
2: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
0: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் X-Gen Studios. பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: 8:39 ஆகிவிட்டது. வேல் கருப்பு, அதுக்கு முன்னால சிங்கம் 3 ஆகிய படங்கள் பாடல்களை கேட்டீங்க. சூர்யா பாடல்களை ரொம்ப பிடிக்குமா? இன்று டீ கடை நிகழ்ச்சியில உங்களுக்காக வரப்போகுது ஓலியன் சிறந்த 10 பாடல்கள் பட்டியல, எல்லாமே சூர்யா பாடல்கள். கண்டிப்பா நிகழ்ச்சி நீங்க கேட்கலாம். இன்று டிக்டாக் லைவ்ல வருவாங்க, அதையும் போய் பாத்துருங்க சரியா. அடுத்து அருள் படத்துல இருந்து உங்களுக்காக இந்த பாடல் வரப்போகுது, கேட்டு கொஞ்சம் நாளாச்சு, கேட்டு பாருங்க, நிச்சயமா சுறுசுறுப்பா இருக்கும்
1: உங்களுக்கு.
0: மாணவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் சமூக ஊடகத்தை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு காணொலி வாயிலா இன்ஸ்டாகிராம்ல நான் கேட்டிருந்தேன், டிக்டாக்லயும் வந்துச்சு. உங்களை பல பேர் கருத்துக்களை சொல்லிருக்கீங்க, யாரு என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இப்போ ரெட்டு பாத்துருவோம். ஸ்ரீ சொல்றாரு, இது நல்ல முடிவு தான். சிங்கப்பூர்ல எப்படி வாகன ஓட்டுநர்களுக்கு 18 வயதுக்கு மேல இருக்கோ அதே மாதிரி இதுவும் வச்சா சிறப்பா இருக்கும்னு. ஆஸ்திரேலியா தான் உலகத்திலே முதல்ல இதை செஞ்சாங்க அப்படின்னு ஆர்எஃப் நேர் சொல்லியிருக்காரு. சிங்கப்பூரை செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. கண்டிப்பா அப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா சிங்கப்பூர்ல நான் அதை ஆதரிப்பேன் அப்படின்னு அமீன் அவர் சொல்லியிருக்காரு. இளமதி, இப்படிப்பட்ட தகவல்களோட நான் ஒன்றிணைறேன், இது சிறப்பான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் பிரியாராஜ் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். காரணம், சமூக ஊடகம்னு சொல்லும் போது அதுக்கு அடிமை ஆகிறாங்க இளையர்கள். அது மட்டும் இல்ல, அதனால பாதகமும் ஏற்படும். இதுக்கும் மேல சமூக ஊடகத்துல சைபர் புலியனுக்கும் அவங்க ஆளாகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. ஆக 13 வயதினர், மாணவர்கள், பிள்ளைகள், இளையர்கள் அதுல இருந்து காக்கப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாகவே இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இதுக்கு சிங்கப்பூர்ல எப்படி முடிவு எடுத்திருக்காங்க தற்போதைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையா தடை கிடையாது, ஆனா 13 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே தேவையா, இதை எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. 13-17 வயது, இந்த 13 வயது பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சரியான தகவல்கள் போய் சேருதா அப்படிங்கிறத சரி பார்க்கறதும் அமைச்சருடைய பணியா இருக்கு. இப்போதைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு, வர நாட்கள்ல இது மாறலாம், முழுமையான தடை வரலாம், அல்லது தடை வராம மாணவர்கள் சிறப்பான முறையில சமூக ஊடகத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கறத வர நாட்கள்ல நாம பொறுத்திருந்து பார்ப்போம் சரியா. நேரம் இப்பொழுது 8:42 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLECTE செல்லும் வழியில் லென்டோ அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகும் துவாசி நோக்கி செல்லும் PIE பாலிவா ரோட் நுழைவாயில் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
1: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
0: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
1: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
0: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptv விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
2: விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள்.

0: மானுடைய சில பாடலை கேட்டீங்க. எனக்கு 20 உனக்கு 18 படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றது. 8:55 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. அப்பர் தாம்சன் சாலை சிடிஇ செல்லும் வழியில் பிரைட் ஹில் டிரைவ்க்கு பிறகு அங்மோகே அவனி 1 இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில், அதோடு துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ பாய்லேவா சாலை நுழைவாயில், எஸ்எல்இ சிடிஇ செல்லும் வழியில் லேண்டா அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. கேஜேஇ பிஐஇ செல்லும் வழியில் பிஐஇ துவாஸ் பிரிக்லன் சாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இருக்கக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேக்க தவறாதீங்க.
3: ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ, புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
5: அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைல்.
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக வரப்போறது எல்லாமே 90களில் வந்த விறுவிறுப்பான பாடல்கள்.
6: குன்றத்தில் கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
0: ஆட்டம் போட நீங்க தயாரா? ஒன்னா சேர்ந்து வரவேற்போம் இந்த வார இறுதிய நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்று நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தங்கவேலி நிலவரம், சிறப்பு சலுகை, அதோட இன்று பிறந்த நாளை கொண்டாடுற நட்சத்திரம் யார், இதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொல்ற. நீங்க தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க. ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.

0: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கே ஜினை சிங்கப்பூரில் திருப்பமான நெய்.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்பு பிரிவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179797.
4: When

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: செங்கோட்டை இவரத்திலிருந்து பாடலை கேட்டுங்க. அதுக்கு முன்னால உள்ளத்தை அளித்தா அவரத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. அடுத்து வித்யா சாகருடைய சில இந்த பாடல்கள் இடம்பெற போகுது. டாடா பிர்லா அவரத்திலிருந்து பாடல் கேட்க போறீங்க. அதனை அடுத்து தாயின் மணி கூடயே உங்களுக்காக இடம்பெறும். பிறகு மூன்றாம் தடத்தில்
4: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்களுக்கு தெரியுமா
2: ஜூலை 24ஆம் தேதி நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப கேட்டுருமா? 1897 இதே நாள் ஜூலை 24ஆம் தேதி பிறந்தவர் அமேலியா இயர்ஹார்ட். உலக புகழ்பெற்ற விமானிகள்ல ஒருவரான இவர் விமானம் வாயிலா அட்லாண்டிக் பெருங்கடல தனியாக கடந்து சென்ற முதல் பெண்மணி. 2005ஆம் ஆண்டு இதே நாள்ல அவருடைய முதல் டூர் டி பிரான்ஸ் விருதை பெற்றாரு புகழ்பெற்ற அமெரிக்க சைக்கிளோட்ட வீரர் லான்ஸ் ஆர்ம்ஸ்ட்ராங். உலகத்தின் முதல் ட்ரில்லியனே அப்படின்னு வர்ணிக்கப்படுற செல்வந்தர் இலான் மாஸ்க் இதே நாள் 2023ஆம் ஆண்டுல ட்விட்டர் சமூக ஊடக தளத்தையோ அவருடைய எக்ஸ் நிறுவனத்தையோ இணைத்து எக்ஸ் அப்படிங்கிற சமூக ஊடக தளத்தை அமைச்சாரு. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர் மில்கி மிஸ் தயிர்
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
0: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பா ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
3: மாலா, மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
3: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
3: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: மணிக்குடிபுரத்திலிருந்து பாடல கேட்டீங்க. டாடா பிர்லா அவர்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில அடுத்து தேவா இசையில இரண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்து பட பாடலை கேட்க போறோம். அதனை அடுத்து
1: குன்றத்தில் கோயில் கட்டி
0: இருந்து பாடல் வர போகுது. இப்போ உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 166 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.
5: ஜிங்கின ஜிங்கின ஜனஜம் ஜம் ஜம் ஜிங்கின ஜிங்கின ஜனஜம்.

0: கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு. எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
0: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
5: புத்தம் புதிய சாம்சங் கேலக்சி X கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கு ஏற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி X ஃபோல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. October 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது

0: దొడా పొలంబరారు అట్టుపాటు వేణాను
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகரை டாவு கட்டு போது
2: உண்ணி இல்லன்னா நீ பாடு.
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றதுலயா
3: குன்றத்துலதான் குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
4: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: தேனிசை திருடர் தேவாவோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டுங்க. அடுத்து வராரு நம்ம ஏ ஆர் ரஹமான். நம்பரத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க, அதை நினைத்து உங்களுக்காக பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நேரம் இப்பொழுது 9:37.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTE AYE நோக்கி செல்லும் வழியில் ஆங்முகே அவனி 1 எக்ஸிட், CTE AYE செல்லும் அதே வழியில் ஹேவ்லாக் சாலை எக்ஸிட், அதோடு பெலஸ்திய சாலை, PIE சாங்கி, இவ்விடங்களில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. சரியா,
2: போக்குவரத்து நிலவரம்.

2005 ஆண்டு வெளிவந்த சுக்ரன் படம் வாயிலா இசையமைப்பாளர் அறிமுகமானாரு விஜய் ஆண்டனி. நடிகரா அவதாரம் எடுத்தாரு விஜய் ஆண்டனி, அவருக்கு இன்று 51வது பிறந்தநாள்.

0: விஜயாந்திரியுடைய நடிப்புல அண்மையில வெளிவந்த படம் 100 சாமி. உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, பிரமாதமான ஒரு படம். அடுத்ததா விஜயாந்திரி நடிப்புல வெளிவர போற படம் லாயர். இந்த படம் அடுத்த ஆண்டு வெளிவரும்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர் மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: 14வது தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026
3: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00-8:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
2: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
3: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
2: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்,
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: 9:53 ஆகிவிட்டது. போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. அடம் சாலை லானியை நோக்கி செல்லும் வழியில் PIE சாங்கி புகெட்டிமா சாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் அப்பர் தாம்சன் சாலை CTE செல்லும் வழியில் SLE CTE அந்த பகுதிக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஹாய் ரவிஜி, காலை நேர வணக்கங்கள். இந்த தடையை கொண்டு வந்தால் நல்லது, ஏன்னா நானும் ஒரு தாய் தான். குழந்தைகளின் மனநலம் மற்றது படிப்பு மற்றும் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இருப்பது அவர்களின் எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி புஷ்பா உங்களுடைய கருத்துக்கு. முஜிபுர் ரஹ்மான் சொன்னாரு, எதுக்கு கால தாமதம், உடனடியா அந்த தடையை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு. அவரை மாதிரியே பல பேர் சொல்லியிருக்கீங்க. உங்க கருத்தை என்னோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னா, சமூக ஊடகம் அவ்வளவு சிறப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஏன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கையெடுக்க தொலைபேசியின் வாயிலா அதை அறிமுகப்படுத்துறாங்க? அது ஒண்ணு. இரண்டாவது, சில பெற்றோர் நான் பார்த்திருக்கேன், சமூகத்திலலாம் வருது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில ஒரு சில பாடல்களை பார்ப்பாங்க, அந்த பாடல்களையே பிள்ளைகளை பாட வைப்பாங்க. அதுவும் சில பாடல்களில் இருக்கிற வரிகளா இருக்கட்டும், நடன அமைப்பா இருக்கட்டும், கொஞ்சம் கொச்சையாவே இருக்கும். அத சின்ன பிள்ளைகள் பாடும்போது நான் யோசிப்பேன், அப்பா அம்மா இதை கண்டிக்கலையா, இல்ல பரவாயில்லன்னு விட்டுட்டாங்களா? சில பேர் இத கியூட்னு கூட சொல்லுவாங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சமூக ஊடகத்துல பிள்ளைகள் போறது தப்புனா அப்போ சமூகத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட சம்பவங்களும் என்ன பொறுத்தவரை தப்புதான். முதல்ல நம்ம வீட்டை மாத்துவோம், அதுக்கப்புறம் தானாவே எல்லாம் மாறும். சமூக ஊடகம் எல்லாருக்கும் உகந்த ஒரு தளமா பாதுகாப்பான முறையில வழங்கப்படும். அவ்வளவுதாங்க என் கருத்து. இதோட வெளி பெற்றுக் கொள்வது நான் பிரதி ஜி. வார இறுதி ஆட்டம் தான். உங்க எல்லாரையும் திங்கட்கிழமை சந்திக்கிறேன் காலையில 6 மணிக்கு. பாய்.
2: மச்சி மன்னாறு அம்மன்சுக்குள்ள பேஜாறு, தச்சு பண்ணாறு டக்கரா நின்னு போனாரு.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் வரும் அக்டோபரில் சுமார் 7,900 தேவைக்கேற்ப கட்டப்படும் வீடுகளை விற்பனைக்கு விடவிருக்கிறது. பெடோக், கேலாங், தோபாயோ, செம்பவாங், ஈஷுன், தெங்கா வட்டாரங்களில் வீடுகள் அமைந்திருக்கும். தோபாயோவில் சமூக பராமரிப்பு அடுக்குமாடி வீடுகளும் விற்பனைக்கு வருகின்றன. விற்பனை தொடங்கும்போது அது பற்றிய மேல் விவரங்கள் வெளியிடப்படும். இந்நிலையில் கழகத்தின் மறுவிற்பனை வீட்டு விலை குறியீடு இவ்வாண்டின் 2 காலாண்டில் சற்றே குறைந்து 202.8 பதிவானது. அதற்கு முந்தைய காலாண்டை விட அது 0.3 விழுக்காடு குறைவு. தொடர்ந்து 2 காலாண்டுகளாக மறுவிற்பனை வீட்டு விலை குறைந்திருப்பதாக கழகம் தெரிவித்தது. கடந்த காலாண்டில் சுமார் 6,390 வீடுகள் கைமாறின. அதற்கு முந்தைய காலாண்டை காட்டிலும் அது 1.8 விழுக்காடு அதிகம். அதுவே கடந்த ஆண்டின் 2 காலாண்டோடு ஒப்பிடுகையில் 9.9 விழுக்காடு குறைவு. அப்போது சுமார் 7,100 வீடுகள் கைமாறின. இதற்கிடையே அடுத்த சில ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 60,600 தனியார் வீடுகள் கட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டின் பிற்பாதையில் 4,745 வீடுகள் விற்பனைக்கு வரும் என்று நகர சீரமைப்பு ஆணையம் தெரிவித்தது. இவ்வாண்டு முழுவதுக்குமான உறுதிப்படுத்தப்பட்ட பட்டியலின் கீழ் மொத்தம் 9,320 தனியார் வீடுகள் விற்கப்படும். கடந்த 10 வருடாந்திர சராசரி எண்ணிக்கையில் அது 50 விழுக்காட்டுக்கும் அதிகம். இந்நிலையில் கடந்த காலாண்டில் தனியார் வீட்டு விலை அரை விழுக்காடு கூடியது. அதற்கு முந்தைய 3 பதிவான 0.9 விழுக்காட்டு ஏற்றத்தை விட அது சற்று குறைவு. அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளிகள் மீது இன்று முதல் புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்திருக்கிறது. 10 விழுக்காடு முதல் 12.5 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும். நியாயமற்ற வேலை சூழலில் தயாரிக்கப்படும் பொருள்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரங்களுக்கு வரி பொருந்தும். சீனா, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவை புதிய வரியால் பாதிக்கப்படும். துறை வாரியாக ஏற்கனவே கூடுதல் வரிகளை சந்திக்கும் பொருள்களுக்கு புதிய வரி பொருந்தாது. இவ்வாண்டு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல நாடுகளுக்கு தற்காலிகமாக விதித்திருந்த 10 விழுக்காட்டு கூடுதல் வரி இன்னும் சில மணி நேரத்தில் காலாவதியாகவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து புதிய வரி நடப்புக்கு வரும். சிங்கப்பூர் மீது அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிக்க எவ்வித பொருளாதார அடிப்படையும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். சிங்கப்பூருடன் செய்யும் வர்த்தகத்தில் அமெரிக்கா உபரியை கொண்டிருப்பதாகவும் அது அதிகரிப்பதாகவும் அவர் சொன்னார். சிங்கப்பூர் அதன் விநியோகத் தொடர்களில் நியாயமற்ற வேலைச் சூழலை கொண்டிருப்பதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளாது என்று அமெரிக்காவிடம் கூறியிருந்தார். அதோடு சிங்கப்பூர் அதன் எல்லைக்குள் இதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக விரிவான கட்டமைப்பை கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் பாலகிருஷ்ணன் சுட்டினார். இதற்கிடையே மணிலாவில் ஆசியான் கூட்டத்துக்கு இடையில் அமைச்சர் பாலகிருஷ்ணன் பாலஸ்தீன ஆணையத்துக்கான சிங்கப்பூரின் ஆதரவை மறு உறுதிப்படுத்திக் கொண்டார். சிங்கப்பூர் வழங்கும் ஆதரவில் 10 மில்லியன் வெள்ளி உதவித் திட்டமும் அடங்கும். பாலஸ்தீன மக்களுக்கு பயிற்சி, உபகார சம்பளம் போன்றவற்றுக்கு அது ஆதரவளிக்கும். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றில் வெள்ளத்தில் 80 அதிகமானோர் மாண்டனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கனத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள், விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் மட்டும் குறைந்தது 41 பேர் உயிரிழந்தனர். சுமார் 80 பேரை காணவில்லை. பாகிஸ்தானின் கைபர் பக்தூன்வா மாநிலத்திலும் ஆப்கானிஸ்தானின் வடமேற்கு பகுதியிலும் குறைந்தது 46 பேர் மழை வெள்ளப் பேரிடர்களில் மாண்டனர். டிபிஎஸ் பேலா சேவை தடையால் பாதிக்கப்பட்ட பரிவர்த்தனைகளில்
பணம் திரும்ப கொடுக்கப்படும் என்று டிவிஎஸ் வங்கி தெரிவித்திருக்கிறது. வாடிக்கையாளர்களின் பேலா வாலெட்டுக்கு பணம் திரும்ப கொடுக்கப்படும் என்று அது தெரிவித்தது. நேற்று மாலை சேவை தடை ஏற்பட்டிருந்ததாகவும் சரிசெய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் வங்கி தெரிவித்திருந்தது. வீட்டை சுத்தப்படுத்தும் திரவத்தை இனி வீட்டுக்கு அருகிலேயே நிரப்பிக் கொள்ளலாம். அதற்கான திட்டம் சிங்கப்பூர் முழுவதும் விரிவாக்கம் காண்கிறது. குறைந்தது 100 புதிய திரவம் நிரப்பும் நிலையங்களை சேர்க்க திட்டமுள்ளது. சொந்த போத்தல்களை கொண்டு போய் திரவங்களை நிரப்பிக் கொள்வதால் செலவு குறையும். உதாரணத்திற்கு பாத்திரம் கழுவ பயன்படும் 800 மில்லி லிட்டர் திரவத்தை நிரப்ப 4 வெள்ளி செலவாகும். கடைகளில் புதிதாக வாங்குவதை விட அது சுமார் 30 விழுக்காடு மலிவு. பிளாஸ்டிக் போத்தல்களை வீசாமல் அவற்றை திரும்ப பயன்படுத்த அந்த திட்டம் ஊக்குவிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுகள். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி விறுவிறுப்பாக போட்டி நடைபெறுகிறது. அந்த 11 நாள் விளையாட்டுகளில் 4000-க்கும் அதிகமான விளையாட்டாளர்கள் போட்டியிடுகின்றனர். முதலாவதாக உருட்டுப்பந்து போட்டிகள். உடற்குறையுள்ளோருக்கான உருட்டுப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. ஆஸ்திரேலியா, கர்ன்சி, இந்தியா, மலேசியா போன்றவற்றின் விளையாட்டாளர்கள் அடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறினர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒரு தகவல் படித்திருந்தேன். புதிய சொல்ல பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஃப்ரைடே வைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேகமான பாடல்களை கேட்க போறோம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இருக்கும்.
3: சிறங்கன் சாலை, முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்பர் டிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒருக்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். 8B சைவ உணவகம்.

திரைப்படத்தை பாடல கேட்டிருந்தோம். இப்ப ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்க போது அங்க 50 விடுக்காடு கழிவுன்னு சொல்லும் போது நமக்கு அப்படின்னு தோணும். எப்படியாவது அடிச்சு பிடிச்சு அந்த பொருளை வாங்கிடுவோம். இதுவே கொடுக்கக்கூடிய அன்பு 50 விடுக்காடு கழிவுல வந்தா எடுத்துப்பீங்களா? ஏன்னா ஹாஃப் வே லவ் என்கிற ஒரு தியரியை படித்திருந்தேன். அதை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்கு முன்பு உங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு அன்பு ஒருத்தர் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அந்த அன்பு உங்களுக்கு வேணுமா? ஏன்னா அன்பு கிடைக்காம இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இங்க அன்பு கிடைக்குது, ஆனா 50 விழுக்காடு கழிவுல கிடைக்குது, அந்த அன்பு உங்களுக்கு வேணுமா? உங்க கருத்துக்களை எனக்கு அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8

0: ஆரோக்கிய குறிப்பு.
1: ஆரோக்கியமாக இருப்பதற்கு பழங்கள் சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வந்து நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். நம்ம அதை கடைபிடிப்போம். சில பேர் ஒரு படி மேல, நீங்க பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்புதான் சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு நீங்க பழங்களை சாப்பிடக்கூடாது, பழங்களை இருக்கிற சத்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆரோக்கிய நிபுணர்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உங்க மெயின் மீல் மதிய உணவு நீங்க சாப்பிடுறீங்கன்னா, பழங்களை நீங்க முன்னாலையும் சாப்பிடலாம், சாப்பிட்ட பின்னும் சாப்பிடலாம். ஏன்னா அந்த பழங்களை இருக்கிற சத்தை உங்க உடல் அதை கரெக்டா பிரித்து, உடலுக்கு தேவைப்படுற அந்த சத்து நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் வந்து சரிசமமா பிரித்து, உடல் உறுப்புகள் தேவையான சத்தை பெற்ற பிறகு மற்றதெல்லாம் கழிவுக்கு அனுப்பிடும் அப்படிங்கிறத ஆரோக்கிய நிபுணர்கள் இதை சொல்றாங்க. அதனால பழங்களை நீங்க தைரியமா சாப்பிடலாம், ஆனா எதுவுமே நீங்க அதிகமா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம், தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
5: பொன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள்,
4: தங்க நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட குழைத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா, ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ஃபாதருக்கு என்ன சமீபத்தில் ஏதாவது பிரேக்அப் நடந்துருச்சா, இந்த மாதிரி பாடல்களை ஒளிபரப்புறாருன்னு நினைக்கலாம். இல்லைங்க, பிரேக்அப்லாம் ஒன்றும் ஆகலை. சமூக வலைதளத்தில் ஹாஃப் வே லவ் அப்படிங்கிறத பற்றி படித்திருந்தேன். அது ஒரு தியரி, ஒரு கருத்து. அதை பற்றி பகிர்ந்து கொள்ள தான் இந்த தலைப்பு. அதாவது என்ன தலைப்புனா, இப்போ நீங்கள் எப்படி கடைக்கு போயிட்டு 50 விழுக்காடு கழிவில் ஒரு பொருளை வாங்கி சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு 50 விழுக்காடு கழிவில் அன்பு கிடைத்தா 50% லவ் தான். அந்த 50% லவ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா, உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா இப்போ பாருங்க, அன்பு கிடைக்காம இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஏதோ 50 விழுக்காடு அன்பு கிடைக்குதே, அதை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்டப்போ இங்கே பல கருத்துக்கள் வந்தன.
1: கடர் அன்பு என்பது ஒரு அளவில்லாதது. அது இப்போ டிஸ்கவுண்ட் முறையில் வந்துச்சா இந்த காலத்தில் சொல்லுங்க. கதை 50% காதல் அன்புல எடுக்கக்கூடாது, 100% காதல் தான். ஐ மீன் அன்பு தான் எடுக்கணும், 100% தான் உண்மையான அன்பு. அது என்னது 50% டிஸ்கவுண்ட், எனக்கும் புரியல காதல், புரியல.
0: நீங்க அதிர்ச்சி ஆவறீங்க. இந்த மாதிரி இருக்கு விஜயா, இந்த மாதிரி பல பேர் 50 விழுக்காடு கழிவுல தான் அன்பை கொடுக்குறாங்க, அன்பை பெறுறாங்க. அதை பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ள போறேன். இப்ப இப்போ சந்திரன் குரல் பதிவு அனுப்பிக்கிறாரு.
2: எப்படி அன்பை வந்து 50 விழுக்காடு கழிவா கழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படியாப்பட்ட அன்பு இருந்தா அது எனக்கு தேவையில்லை, வேண்டவே வேண்டாம். அப்படியாப்பட்ட ஒரு நட்பும் அன்பும் எனக்கு தேவையில்லை. கழிவுனாக்க நாளைக்கு நம்மளையே கழிச்சு விட்டுருவாங்க. ரொம்ப நன்றி, வேண்டவே வேண்டாம். நீயே வச்சுக்க 50% டிஸ்கவுண்ட், எனக்கு வேண்டவே வேண்டாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.
0: நான் விக்கிற மாதிரி என்கிட்ட சொல்றீங்க, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி 50% லவ் இருக்குதா அப்படின்னு பல பேர் கேட்கலாம். இங்க நூர்ஜான் என்ன அனுப்பிக்காங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில பல முறை இந்த மாதிரி 50 விழுக்காடு கழிவுல தான் நான் அன்பை பெற்றிருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த அன்புல, அதாவது 50 விழுக்காடு அன்புல எனக்கு பல பாடங்கள் கிடைத்தன. அந்த பாடங்களை மட்டும் எடுத்துக்கிட்டேன், இந்த 50 விழுக்காடு கழிவுல பெற்ற அன்பை மட்டும் விட்டுட்டேன் காதர், இந்த மாதிரி அன்பு தேவையில்லை அப்படின்னு நூர்ஜான் அனுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்து உங்க கருத்துக்களை அனுப்பிட்டே இருங்க. ஹாஃப் வே லவ் அப்படிங்கிற ஒரு தியரி இதை பற்றி தான் சொல்லுது. அது என்னன்னு இன்னும் கொஞ்சத்துல கூட பகிர்ந்து கொள்றேன். ஆனா கவலைப்படாதீங்க, ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில 50 விழுக்காடு ஆனந்தம் எல்லாம் கிடைக்காதுங்க, 100% ஆனந்தம் தான்.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: வாழ்க்கை
2: எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1,00,000 அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: கவிதை
5: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
3: maxonline.sg.
0: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
6: பொது மாப்பிள்ளன்னு நினைப்புதா
0: இருக்காதா? பின்ன குமார் மேஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
6: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க?
7: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.
2: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில ஹாஃப் வே லவ் பற்றி படித்திருந்தேன். அதை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்கு முன்பு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது 50 விழுக்காடு கழிவுல உங்களுக்கு அன்பு கிடைத்தா அதை பெற்றுக் கொள்வீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இங்கு ஜமீன்தார் நமக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
3: வணக்கம் அண்ணே, ஜமீன்தார் பேசுறேன். 50 விழுக்காடு அன்புங்கிறது எந்த கடையில முதல்ல விக்குது? முதல்ல கடை விலாசத்தை சொல்லுங்க, நம்மளும் போய் கிடைக்குதான்னு முதல்ல விசாரிச்சு பாப்போம். ஆனா இந்த 50 விழுக்காடு அன்புங்கறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுனே.
2: சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. உங்க பேரு ஜமீன்தார் சொன்ன பிறகு எனக்கு இந்த காட்சி தான் ஞாபகம் வந்துச்சு. சரிங்க, அடுத்து மீனகா செய்தி அனுப்பியிருக்காங்க. காதர், 50 விழுக்காடு அன்பு நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளாம எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் கிடைக்கும், சமமான அன்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்க மற்றொரு மாற்று கருத்தும் சின்னசாமி அனுப்பியிருக்கிறாரு.
4: காலை வணக்கம் காதர் அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க.
4: நான் சின்னசாமி பேசுகிறேன்.
2: சரி சொல்லுங்க சின்னசாமி.
4: 50% அன்பு வந்து ஒரு முதலில் இருந்தாலும் வரும் காலத்தில் எதிர்காலத்தில் அது 100% 200% ஆக வாய்ப்பு உண்டு.
2: அப்படி ஆகலன்னா என்ன நடக்கும்? ஏன்னா அப்படிதான் பல பேர் எதிர்பார்த்து இந்த அன்பு கிடைக்கணும் இருக்காங்க. ஆனா நாளடைவுல அந்த எதிர்பார்ப்பே அவளை அழிச்சிடுது. இந்த மாதிரி ஹாஃப் வே லவ் பற்றி தான் ஒரு தகவல் படுத்திருந்தேன். இந்த ஹாஃப் வே லவ் தியரி என்ன சொல்றதுன்னா, சில நபர்களுக்கு இந்த முழுமையான அன்பு கொடுக்க தெரியாது. அவங்க 50 விழுக்காடு கடைகள் தான் கொடுப்பாங்க. இரவு நேரத்தில் தனியா இருக்கும் போது உங்க கண்ணை பார்த்து பேசுவாங்க, அது மாதிரி உங்க வெளியே கூட்டு போவாங்க. இதுவே நண்பர்களோட குடும்பத்தோட இருக்கும்போது அந்த அன்பை நீங்க பெற மாட்டீங்க, அந்த அன்பை உணர மாட்டீங்க. சில நேரங்களில் தேவைப்படும் போது அவங்க அங்க இருப்பாங்க. அதன் பிறகு இல்லை நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் மற்ற வேலைக்கு செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு அவங்க காணாம போயிடுவாங்க. இந்த மாதிரி ஹாஃப் வே லவ், பாதியிலே இந்த அன்பை கொடுத்துட்டு ஓடுறாங்களே, இந்த அன்பு முழுமையா கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த அன்பு முழுமையா கிடைக்க போறதுல நீங்க உங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு இந்த ஹாஃப் வே லவ் தியரி சொல்லுது. ஏன்னா உண்மையான 100 விழுக்காடு அன்பு கொடுப்பவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இருப்பாங்க. இன்னல்கள், துன்பங்கள், நல்லது கெட்டது, இரவு பகல், எல்லா நேரத்திலையும் அந்த அன்பை முழுமையா முழு விழுக்காடு 100 விழுக்காடு கொடுப்பாங்கன்னு இந்த ஹாஃப் வே லவ் தியரி சொல்லுது. இப்ப உங்க வாழ்க்கையில பாருங்களேன், சில நேரத்துல சில நபர்கள் உங்களுக்கு 50 விழுக்காடு கழிவுல அன்பை கொடுக்கலாம். அந்த அன்பு உங்களுக்கு நல்லது செய்தா அல்லது உங்களுக்கு துன்பங்களை கொடுக்கதாவது நீங்களே ஆராய்ந்து அதன் பிறகு நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு முழுமையான அன்பு கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்.
5: நீ இத்தனோ நாளை நோ நோ லைஃபில் டென்ஷன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசி. அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
4: உலகை கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் கால்பந்து மோகம் தொடரும். விளையாடுவதை பாருங்கள், எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
0: இப்படிதான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில பல பேர் பாசத்தை காட்டிட்டு திடீர்னு காணாமல் போயிருவாங்க, அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். சில நேரங்கள்ல இந்த பிரிவை கையாளுறதுக்கு தான் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். திருவள்ளுவரே பிரிவை பற்றி பல அருமையான குரல்களை எழுதியிருக்கிறாரு. அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சில நேரங்கள்ல சில பேரு கூட நம்ம ஒன்னா சேரும் போது ஒரு நாளைக்கு பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படி பிரியும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். அவங்க இப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் நடந்துகிட்டாங்கன்னு அப்படி யோசிக்கிறது பதிலா அவங்க கிட்ட இருந்து சில நல்ல விஷயங்களை நீங்க ஒன்னா இருக்கும் போது நிச்சயமா கத்திருப்பீங்க. அந்த நல்ல விஷயங்களை மனதில நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்தி இப்ப எங்களோட பயணம் ஒரு முடிவுக்கு வருது, அதை முழு மனதோட ஏற்றுக்கொள்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
5: அப்பப்ப நீ விடுப்புல போயிட்டு மத்தவங்களை பிரிச்சு விடுவ, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டு சொல்ற. நீ
0: நல்லதுக்கு காலமே இல்லை.

0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்க.
0: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
2: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
2: HDB, BISE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: உள் வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
2: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778123344.
3: MSR.
4: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
5: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
6: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
5: ஆமா, SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
6: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
7: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206917976.

0: கொடுக்கும் கரங்கள் திரைப்படத்தின் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் இடம்பெற்றது. பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிச்சு அதே நேரத்தில்.
1: சூப்பர் சபாடே,
2: சூப்பர் சபாடி.
0: இந்த அங்கமும் இடம்பெற போகுது. இன்று நாம சிக்கன் டிக்கா பத்தி பேச போறோங்க. சிக்கன் டிக்கா வடநாட்டு உணவாக இருந்தாலும் பல பேர் விரும்பி சாப்பிடுற உணவு. ஏன்னா நானே கொஞ்சம் அதிகமா சிக்கன் டிக்கா விரும்பி சாப்பிடுவேன். இந்த சிக்கன் டிக்கா பல இடங்களில் கிடைக்கும், ஆனா சில இடங்களில் மட்டும்தான் சூப்பரா இருக்கும். அந்த மேரினேட் செய்து நல்ல மசாலாலாம் போட்டு ஊற வச்சு அதன் பிறகு அதை வறுத்து கொடுப்பாங்க. சில கடைகளில் நான் சாப்பிடும் போது அது கல் மாதிரி இருக்கும், பல்லு உடையிற மாதிரி இருக்கும். சில கடைகளில் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த சிக்கன் டிக்கா சிங்கப்பூர்ல எந்த கடையில இருக்கு அதை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8. சிக்கன் டிக்காவோட அடுத்து வரும் பாடலும் பக்கா.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை
1: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
2: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள்ள பள்ள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
3: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
5: நேயர்களே, பிஸா ஹட்டின் சீசி 7 பிஸா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி 7 பிஸா 13.95 வெள்ளி. நாவூற வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட இந்த பிஸாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடலாமான உங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரஃபல் ஷூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இந்த சீசி 7 பிஸா இருக்கு. இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்க அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது பிஸா ஹட்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 30 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 18 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சூப்பர் சாப்பாடே,
0: சூப்பர் சாப்பாடு.
3: இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல உங்களுக்கு பிடித்த சிக்கன் டிக்கா இங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்போ, இங்க ஒருத்தர் எனக்கு மெனுவை அனுப்பிச்சிட்டாரு. ஹனிஃபால இருந்து இந்த மெனு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் தான், அவர் பேரே ஹனிஃபா தான். அதாவது ஹனிஃபா தான் இந்த மெனு அனுப்பிச்சிருக்கிறாரு. மசாலா தண்டூர் இண்டோ சைனீஸ் அப்படிங்கிற இந்த மெனு. ஆனா எந்த கடையில இது கிடைக்கும் ஹனிஃபா? அந்த கடை பேரே மசாலா தண்டூர், ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கு. இங்க சிக்கன் டிக்கா நல்லா அருமையா இருக்கும் அப்படின்னு ஹனிஃபா அனுப்பி வச்சிருக்கிறாரு. அடுத்து நூர்ஜஹான், அவங்களும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கிற ஜைகாஸ் கேஃபேல அங்க சிக்கன் டிக்காவும் ஃபிஷ் டிக்காவும் சூப்பரா இருக்கும் காதர், நீங்க போய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க செய்தியை. தினேஷ், நீங்க ஹாலண்ட் வில்லேஜ் இருக்கிற பெப்பர் காசல்ல இந்த சிக்கன் டிக்கா நல்லா இருக்கும் காதர், அங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த சிக்கன் டிக்கா எங்க கிடைக்கும் அதை பற்றி நீங்க அனுப்பி வைங்க. 9687889968. சிக்கன் டிக்கா முதல் முதல்ல எப்படி உருவானது, இந்த டிக்காவின் வரலாறு என்ன என்பதை இன்னும் கொஞ்சத்தில் கூட பகிர்ந்து கொள்றேன்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர் சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
1: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: புத்தபுதிய சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்தா வழி நீங்க முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்துக்கேற்ற மதிப்பை பெறுங்க. 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம புதிய கேலக்சி Z ஃபோல்டபிள் கை தொலைபேசியை நீங்க பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்க மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஒரு ஆண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகள் இருக்கு. இப்பவே நீங்க starhub.com/samsung செல்லலாம். August 13 முன்பதிவு செய்யுங்க. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
0: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
1: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
0: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகும்.
1: மேலும் உதவி தேவையா go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
2: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது
3: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
1: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
4: சூப்பர் சபாடே,
5: அம்மா
0: சூப்பர் சபாடே.
1: இன்றைய சூப்பர் சபாடங்கத்துல நம்ம சிக்கன் டிக்கா பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடித்த சிக்கன் டிக்கா சிங்கப்பூர் அல்லது சில பேர் ஜேபி அனுப்பிச்சிருக்கீங்க. இங்க கிடைக்கும் கேட்டப்போ ஜேபியில சிக்கன் டிக்கா சூப்பரா இருக்கும் காதர் அப்படின்னு ஆஷா மோஹின் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் ஒரு முறை கேஎல்ல சிக்கன் டிக்கா சாப்பிட்டேன். உண்மையிலேயே அருமையா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. ஏன்னா சிக்கன் டிக்கா சொல்லும் போது அது தயிர், மசாலா, மூலிகைகள் இதுல வந்து ஊற வைத்து அதன் பிறகு அவங்க அவன்ல அதுல வந்து கிரில் செய்து கொடுப்பாங்க. இப்ப சிக்கன் டிக்கா, இப்ப டிக்காங்கிற வார்த்தை என்பது என்னன்னா, டிக்கா என்பது உருது மொழியில சிறு துண்டுகள், சிறிய சிறிய துண்டுகளா இருக்குல்ல இந்த கோழி, அதுதான் சிக்கன் டிக்கான்னு அழைக்கிறாங்க. பஞ்சாப் பகுதியிலிருந்து தான் இந்த சிக்கன் டிக்கா முத முதல்ல உருவானது அப்படின்னு தகவல் சொல்லுது. சிக்கன் டிக்கா ஏன் பார்க்க சிவப்பா இருக்குன்னா, அவங்க காஷ்மீரி சிலி அல்லது மஞ்சள் இதை பயன்படுத்தினால அது வந்து அந்த வண்ணத்தை கொடுக்குது. நல்ல மசாலால ஊற வைத்தாலும் சில சிக்கன் டிக்கா ட்ரையா இருக்கும், சிலது நல்ல சாப்பிடறதுக்கு ருசியா இருக்கும். அதுக்கு காரணம் அந்த அவன்ல நீங்க என்ன தீ, அதாவது எவ்வளவு வெப்பத்துல அதை வந்து சூடு காட்டுறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இந்த சிக்கன் டிக்காவை நம்ம புதினா சட்னி அதோட சேர்த்து நறுக்கிய வெங்காயம் எலுமிச்சை இதில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடித்த சிக்கன் டிக்கா சிங்கப்பூர்ல மலேசியாவில் எங்க கிடைக்கும்னு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களை நண்பகல் 12 மணி செய்திகளை பிறகு இன்று நம்ம ஒரு புதிய தமிழ் வார்த்தையை கத்துக்க போறோம். அது பாடல இருந்து வருதா, கவிதையில இருந்து வருதா, அல்லது ஏதாவது செய்தியில இருந்து வருதான்னு நான்

0: சிறப்பிக்காகும்.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

நாளை கொண்டாட போகிறது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட வாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடியா காப் இணைந்து வழங்கும் தேசதின இசை.

ரச உள்ள டின் பண்ணைகளை பெற முன்கூட்டியே வாருங்கள் இருப்பு இருக்கும் வரை.

0: 90s.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்கா, சிங்கப்பூர் உட்பட 60 வர்த்தக பங்காளிகள் மீது புதிய வரிகளை விதித்திருக்கிறது. சீனா, ஜப்பான், இந்தியா, மெக்சிகோ, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்டவை அந்த வரிகளை எதிர்நோக்குகின்றன. கொத்தடிமை தொழிலாளிகளைக் கொண்டு பொருள்களை தயாரிப்பதற்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதி இது என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறுகிறது. 10 விழுக்காடு முதல் 12.5 விழுக்காடு வரையிலான வரி இப்போது நண்பகல் முதல் நடப்புக்கு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்னதாக தற்காலிகமாக விதித்த 10 விழுக்காட்டு வரி காலாவதியாகி புதிய வரி தொடங்குகிறது. சிங்கப்பூர் 12.5 விழுக்காட்டு வரியை எதிர்நோக்குகிறது. சிங்கப்பூர் மீது அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிக்க எவ்வித அடிப்படையும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் வரும் அக்டோபரில் சுமார் 7,900 தேவைக்கேற்ப கட்டப்படும் வீடுகளை விற்பனைக்கு விடவிருக்கிறது. பட்டோக், கேலாங், தோப்பாயோ, செம்பவாங், ஈஷுன், தெங்கா வட்டாரங்களில் வீடுகள் அமைந்திருக்கும். தோப்பாயோவில் சமூக பராமரிப்பு அடுக்குமாடி வீடுகளும் விற்பனைக்கு வருகின்றன. விற்பனை தொடங்கும்போது அது பற்றிய மேல் விவரங்கள் வெளியிடப்படும். இந்நிலையில் கழகத்தின் மறுவிற்பனை வீட்டு விலை குறியீடு இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் சற்றே குறைந்து 202.8 பதிவானது. அதற்கு முந்தைய காலாண்டை விட அது 0.3 விழுக்காடு குறைவு. தொடர்ந்து 2 காலாண்டுகளாக மறுவிற்பனை வீட்டு விலை குறைந்திருப்பதாக கழகம் தெரிவித்தது. கடந்த காலாண்டில் சுமார் 6,390 வீடுகள் கைமாறின. அதற்கு முந்தைய காலாண்டை காட்டிலும் அது 1.8 விழுக்காடு அதிகம். அதுவே கடந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டோடு ஒப்பிடுகையில் 9.9 விழுக்காடு குறைவு. அப்போது சுமார் 7,100 வீடுகள் கைமாறின. இதற்கிடையே அடுத்த சில ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 60,600 தனியார் வீடுகள் கட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டின் பிற்பாதையில் சுமார் 4,700 வீடுகள் விற்பனைக்கு வரும் என்று நகர சீரமைப்பு ஆணையம் தெரிவித்தது. இவ்வாண்டு முழுவதுக்குமான உறுதிப்படுத்தப்பட்ட பட்டியலின் கீழ் மொத்தம் 9,320 தனியார் வீடுகள் விற்கப்படும். கடந்த 10 ஆண்டில் வருடாந்திர சராசரி எண்ணிக்கையில் அது 50 விழுக்காட்டுக்கும் அதிகம். இந்நிலையில் கடந்த காலாண்டில் தனியார் வீட்டு விலை 0.5 விழுக்காடு கூடியது. அதற்கு முந்தைய 3 மாதங்களில் பதிவான 0.9 விழுக்காட்டு ஏற்றத்தை விட அது சற்று குறைவு. சிங்கப்பூர் நாணய வாரியமும் தாய்லாந்தின் மத்திய வங்கியும் இணைய பாதுகாப்பு மின்னிலக்க மோசடிகளை தடுப்பதற்கான இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளன. இரு நாடுகளின் நிதித்துறைகளில் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மின்னிலக்க மோசடிகளை எதிர்த்து போராடவும் ஒப்பந்தம் உதவும். இருதரப்புக்கும் இடையில் ஏற்கனவே உள்ள ஒத்துழைப்பை புதிய ஒப்பந்தம் முறைப்படுத்தி விரிவுபடுத்தும். இணைய தாக்குதல்கள் மின்னிலக்க மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்று இருதரப்பும் கருதுகின்றன. இந்தியாவில் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வுத்தாள் கசிந்த விவகாரத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைகிறது. நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தும்படி இளையர்கள் வழிநடத்தும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இதற்கிடையே தேர்வுத்தாளை கசிய விட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கிறார். இந்த விவகாரத்தின் தொடர்பில் 26 நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் சோனம் வன்சுக் தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டுள்ளார். பல்வேறு அம்சங்கள் தொடர்பில் நீண்ட சமரச பேச்சுக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டதாக அவர் சொன்னார். நாட்டில் வன்முறை வெடிக்கக்கூடிய சாத்தியத்தையும் கருத்தில் கொண்டதாக திரு வன்சுக் கூறினார். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றில் வெள்ளத்தில் 80க்கும் அதிகமானோர் மாண்டனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கனத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் உள்கட்டமைப்பு வசதிகள், விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் மட்டும் குறைந்தது 41 பேர் உயிரிழந்தனர். சுமார் 80 பேரை காணவில்லை. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாநிலத்திலும் ஆப்கானிஸ்தானிலும் குறைந்தது 46 பேர் மழை வெள்ள பேரிடர்களில் மாண்டனர். மியான்மர் ஆசியான் அமைப்புடன் பேச்சு நடத்த முயல்கிறது என்ற போதிலும் நெருக்கடி தொடரவே செய்கிறது. அந்த அமைப்பில் உறுப்பினராக இணைந்து 29 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையிலும் மியான்மருடனான ஆசியானின் உறவு இன்னும் சீராகவில்லை. 2021 ஆண்டு ராணுவம் ஆட்சியை கவிழ்த்த பிறகு இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்டது. மியான்மரில் உள்நாட்டு சண்டையால் ஏற்பட்டிருக்கும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆசியான் 5 அம்ச திட்டத்தை பரிந்துரைத்தது. 5 ஆண்டுகள் கடந்தும் அந்த திட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் வரை ஆசியானின் உயர்மட்ட கூட்டங்களில் மியான்மர் தலைவர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு 5 இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 9 7.

0: அன்பே ஆருயிரே ஆழ்வார் திரைப்படங்கள் பாடல்கள் இடம்பெற்றன. இன்றைய தமிழ் வார்த்தை அதாவது வழிவழாத ஒரு பாடல் எடுத்திருக்கேன், மதன் கார்கே எழுதிய வரிகள். இது பயணம் திரைப்படத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு பாடல், யூடியூப்ல தேடி பார்த்து கிடைக்கல. அந்த பாடலோட முதல் வரிகளே நீர் சிறை கிழிய கருவதன் பயணம். இது நீர் சிறைனா என்னன்னு கேட்டப்போ இங்க சில பதில்கள் வந்தன. சுகுமார் என்ன சொல்றாருன்னா, வாட்டர் பலூன் பன்னீர் குடம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பன்னீர் குடம் கிடையாது. கவிஞர் இந்த குறிப்பிட்ட சொல்ல வேறு மாதிரி பயன்படுத்துறாரு, அந்த வரிகளுக்கு ஏத்தவாறு அதை பயன்படுத்திருக்கிறாரு. நீர் சிறை கிழிய கருவதன் பயணம். நீர் கரு கிழிய, இதை நீங்க கேட்டாலே உங்களுக்கு இதை எதை குறிக்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதை வேற மாதிரி பயன்படுத்திருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பதில் அனுப்பிங்க. 9678 9 6 8 9 6 8
1: நிலவரம்
0: பிகே நோக்கி செல்லும் கே ஜே எங்க சுகாய் தங்கா ரோடுக்கு முன்பு தடங்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. உள்ளன்ஸை நோக்கி செல்லும் பிகே எங்கு உள்ளன்ஸ் ரோட் எக்ஸிட்டுக்கு அருகில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
5: பொது மாப்பிள்ளன்னு நினைப்புதா
4: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
5: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்துதாங்க.
6: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
7: அடுத்த குற்ற கண்காணிப்பில் நட்பான சந்திப்பு ஆபத்தாக முடிகிறது.
8: யார் எனக்கு கடம்பட்டிருக்கத்தானே?
7: நண்பனிடம் விரட்டி படம் பறிக்க கத்தியை காட்டுகிறார் ஒரு இளைஞர். தங்கின் காவல் நிலைய அதிகாரிகள் சுற்றுக்காவல் அதிகாரிகளுடன் இணைந்து சந்தேக நபரை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தியதை பாருங்கள். அதோடு ஒரு நடவடிக்கையையும் பார்க்கலாம். சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் குறிவைக்கப்பட்டன. குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது வி வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

நேர்களே, புத்து புதிய சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்தா வழி நீங்க முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்துக்கேற்ற மதிப்பை பெறுங்க. 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம புதிய கேலக்சி Z ஃபோல்டபிள் கை தொலைபேசியை நீங்க பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்க மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஒரு ஆண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகள் இருக்கு. இப்பவே நீங்க starhub.com/samsung செல்லலாம். August 13 தேதிக்குள்ள முன்பதிவு செய்யுங்க. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது

0: நீச்சிலை கிழிய கருவதன் பயணம், வார்த்தைகள் தெளிய மழலையின் பயணம், கோர்த்திடும் பொய்யில் குழந்தையின் பயணம், முடியும் பயணம் அப்படிங்கிற வரிகள இருந்து நீச்சிறை என்னன்னு கேட்டிருந்தேன். அதுல முதல் வரியில நீச்சிறைங்கிற வார்த்தை இருக்கு, அதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டப்போ,
1: வணக்கம் கதர் ஒலி கேட்டேன், நீங்க சொன்னது இந்த நீச்சிறை இந்த கவிஞர் பயன்படுத்த பார்த்தா அது வந்து கருவிழி இல்ல கண் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். இந்த கருன்னு வேற ஒரு டிப்ஸ் வேற கொடுத்துருக்கீங்க. அப்படின் போது இப்ப நம்ம ஏதாவது ஒரு சந்தோஷமோ இல்ல ஒரு கஷ்டமான நினைச்சோ அந்த கண்ணில் அப்படியே தண்ணி அப்படி நிற்கும் இல்லையா, மேபி அது சிறை மாதிரி சொல்லலாம். இந்த கருவிழிக்கு மேபி அது கீழ்ச்சி வர்றதுனா அது நீராவிலியே வந்துடும் அப்படின்னு தோணுது. நன்றி குமரகுருநாதர்.
0: நல்ல யோசிச்சு ஒரு வித்தியாசமான பதில கொடுத்துருக்கீங்க. கண்கள்ல இருந்து தண்ணீர் வரும், ஆனா கிழிச்சிட்டு வராது. நீர்ச்சிறை கிழிய கருவதன் பயணம், ஏதோ ஒரு பயணம் முடியுது. இந்த கிழிஞ்சு வரும்போது ஒரு பயணம் முடியுது. மற்றொரு பதில அனுப்பிட்டு இருக்கிறார் பிரவீன் குமார், வணக்கம்.
2: நீர்ச்சிறைனா தாயினோட கருவறை.
0: பிரவீன் குமார் சரியான பதில் அனுப்பிச்சிட்டீங்க. பிரவீன் மணியுடைய இசையில இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. கவிஞர் மதன் கார்கி இந்த வரிகளை எழுதியிருக்கிறாரு. நீச்சிறை கிழிய கருவதன் பயணம், அதாவது ஒரு தாயின் கருவறையில அந்த பனிக்குடப்பை வாட்டர் பேக் கிழியும் போது அந்த கருவில இருக்கிற குழந்தையுடைய பயணம் அங்க முடியுது. அதன் பிறகு ஒரு புதிய பயணம் ஆரம்பிக்குது. அதனாலதான் அவரு நீச்சிறை கிழிய கருவதன் பயணம், வார்த்தைகள் தெளிய மழலையின் பயணம். வார்த்தைகள் வாயிலிருந்து வரும்போது பேச ஆரம்பிக்கும் போது அந்த மழலையின் பயணம் அங்க முடியுது. அதன் பிறகு அடுத்த பயணம். இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் முடியும் பயணத்தை பத்தி ரொம்ப அழகா கவிஞர் மதன் கார்கி இந்த பாடல எழுதியிருக்காரு. என்ன மிஸ் பண்றோம்னா அந்த பாடல் வெளியாகல, அதை தேடிக்கிட்டே இருக்கேன். கேட்கறதுக்கு நல்லா இனிமையா இருந்திருக்கும், ஏன்னா பிரதீப் பாடியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா யூடியூப்ல எங்கேயும் தேடி அந்த பாடல் இல்லை. உங்களுக்கு தெரிந்தா எனக்கு லிங்க் அனுப்பி வைங்க. அந்த பாடலை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமையும்.

0: கறியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளைக்கிழங்குகள், 4 சுஜோராஸ் குளிர் பானங்களில் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தி மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கு ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
1: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
2: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
1: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
2: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
1: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptv-இல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
3: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
7: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.

நேயர்களே, பிட்சா ஹட்டின் சீசி 7 பிட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் ஜூலை 26 வரை ஒரு சீசி 7 பிட்சா 13.95 காசு. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட இந்த பிட்சாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடலாமான உங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேச் ட்ரஃபல் ஷூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இந்த சீசி 7 பிட்சா இருக்கு. இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்க அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது பிட்சா ஹாட்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியிலே முதல்லே வளமை போல் இன்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

ஐசியாக நாதேஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழொலியிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் விநாயகர் துதியாக பவாகரன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜோன் பவுல் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எஸ் எஸ் ஏ வாகிட் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எஸ் எஸ் ஏ வாஹித் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளிலே தொடர்கின்றது ஸ்ரீ மாரியம்மன் புகழ் மாலையுடன் வித்யா குழுவினர்.

கேட்டது ஸ்ரீ மாரியம்மன் புகழ் மாலை தந்திருந்தார்கள் வித்யா குழுவினர். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அனிதா கிங்ஸ்லி ஜோன் லசராஸ் குழுவினர் பாடியே.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அனிதா கிங்ஸ்லி ஜோன் லாசுரஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக பிரதிமா குழுவினர் பாடியது.

பிரதிமா குழுவினர் பாடிய இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து வானலைகளில் வருகிறது வேலவன் புகழ் மாலையுடன் சுந்தரவதனன் குழுவினர்.

கேட்டது வேலவன் புகழ் மாலை சுந்தரவதனன் குழுவினரது குரலே ஒலிக்க கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் இனி கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடி

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நசீர் முகமது குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நசீர் முகமது குழுவினர் பாடியது. நிகழ்ச்சியின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக அனுப்பிரியா ரீதிகா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

0: கிருஷ்ணகானமாக அனுர் பிரியா ரீத்திகா ஆகியோர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழொலியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545-91-44-79.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04 நிமிடம். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியினை தயாரித்து தோத்து வழங்க காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயாராக காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மங்களகரமாக நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
1: நன்றி
0: தாருங்கள். உங்கள் நச்சிந்தனையை
1: கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு குருவும் சீடனும் அடர்ந்த காட்டின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தனர். இரவு நெருங்கவே ஒரு மரத்தின் அடியில் உறங்கி காலை நடைப்பயணத்தை தொடரலாம் என்று முடிவு செய்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் அடியில் உறங்கினர். மறுநாள் பொழுது முடிந்தது. குருவும் சீடனும் ஆற்றில் நீராடினர். இருவரும் சூரியனை வணங்கினர். அப்பொழுது சூரிய பகவான் அசரீதியாக தோன்றி, வேத குருவே, உமக்கு வணக்கம். உங்கள் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்று சூரியனான நான் மறைவதற்குள் உங்கள் சீடனின் உயிர் ராஜநாதத்தால் தீண்டப்பட்டு இறக்க நேரிடும். முடிந்தால் உங்கள் குரு வலிமையால் அவனை காப்பாற்றுங்கள் என்று கூறி மறைந்தான். குருவும் சூரியனை வணங்கிவிட்டு சீடனை கவலையோடு பார்த்தார். இருவரும் சிறிது பழங்களை பறித்து பசியாறிய பின் அருகே உள்ள கோவிலின் இறைவனை வணங்கினர். பின் ஊரை தாண்டி காடு வழியே நடந்து சென்றனர். சற்று களைப்பு ஏற்படவே இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்ணயர, சீடன் தூங்கினானே தவிர குரு தூங்கவில்லை. சீடனின் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து விழித்திருந்தார். அப்பொழுது ஒரு ராஜநாகம் படமெடுத்தபடி சீடனின் அருகே அவனை கொல்ல வந்தது. இதை பார்த்து பதைவதைத்த குரு, ராஜநாகமே நில் என்று ஆணையிட்டார். ராஜநாகம் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்றது. குரு ராஜநாகத்தை பார்த்து, நீ சீடனின் உயிரை எடுக்கவே வந்துள்ளாய், நான் அறிவேன். குரு பக்தி மீந்த சீடனை காப்பாற்றுவது ஒரு குருவின் கடமை. அதனால் என் சீடனின் உயிரை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்தார். இப்பொழுது ராஜநாகம் பேசியது. வேத குருவே, உங்கள் சீடனின் கழுத்தில் என் நாவை வைத்து இரத்தத்தை உறிஞ்சி எடுக்க வேண்டும் என்பது எனக்கு காலனிட்ட கட்டளை. அனைத்தும் உணர்ந்த தாங்களே என் கடமையை செய்ய விடாமல் இப்படி தடுத்து என்னை நிறுத்தலாமா என்று முறையிட்டது. உடனே குரு, அப்படி என்றால் என் சீடனின் இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதுதானே உனக்கு காலனிட்ட கட்டளை? சரி, சற்று போறு, நானே அவனது இரத்தத்தை உனக்கு ஊட்டுகிறேன். அதை உறிஞ்சியதும் நீ உன் கடமையை செய்துவிட்ட பலனை பெறுவாய் என்று கூறி ஒரு சிறு கத்தியை எடுத்த குரு அதை சீடனின் கழுத்தில் வைத்து இரத்தம் பெறும் அளவு ஆழம் வைத்து கத்தியால் கீறினார். தன் கழுத்தில் கூர்மையாய் ஏதோ கீறுவதை உணர்ந்த சீடன் கண்விழித்து பார்த்தான். குரு தன் கழுத்தில் கத்தியை வைத்து கீறுவதை உணர்ந்த பின் கண் மூடி சிறிதும் அசையாமல் படுத்தபடியே இருந்தான். சீடனின் பல துளி ரத்தத்தை எடுத்த குரு அதை ராஜநாகத்திடம் ஊட்டிவிட்டார். ராஜநாகம் குருவின் சாபத்தையும், நாம் ஆளாகாமல் நம் கடமை நிறைவேறியது என்ற மகிழ்வோடு இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு அந்த வழியே சென்றது. குருவும் சீடனின் உயிரை காப்பாற்றிய நிம்மதியோடு அவனது கழுத்தில் முன்னமே தான் எடுத்து வைத்திருந்த பச்சிலை சாற்றை பிழிந்து சீடனின் கழுத்து பகுதியில் பற்று போட்டு விட்டு நிம்மதியோடு உறங்கச் சென்றார். சிறிது நேரம் இவரின் நன்றாக களைப்பு தீர உறங்கியவின் எழுந்து அமர்ந்தனர். அப்பொழுது சீடன் தன் கழுத்து பற்று இருப்பதை தொட்டு பார்த்துவிட்டு எதுவும் குருவிடம் கேட்காமல், குருவே, நாம் நடைப்பயணத்தை தொடரலாமா என்று கேட்டான். குரு புன்னகையுடன், சீடனே, நீ சற்று முன் உறங்கும் போது உன் கழுத்தில் கத்தி வைத்த போது என்ன நினைத்தாய்? உனக்கு பயமேதும் உண்டாகவில்லையா என்று புன்னகையுடன் கேட்டார். சீடன், குருவே, என் கழுத்தில் ஏதோ ஊறுவதை உணர்ந்தேன். விழித்து பார்த்தேன். கையில் கத்தியுடன் நீங்கள் என் கழுத்தை அறுப்பதை உணர்ந்தேன். ஆனால் என் குருநாதராகிய தாங்கள் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். அதனால் நான் நிம்மதியாக உறங்கினேன். இப்பொழுது எழுந்ததும் என் களத்தில் உள்ள மூலிகை பற்றி பார்த்தேன். என் குருநாதராகிய உங்களுக்கு என் ஊன் உயிர் உள்ளம் அனைத்தும் அர்ப்பணம். அதனால் எனக்கு அதிலும் எந்தவித கவலையும் இல்லை என்று கூறி பணிந்து நின்றாள். குருவும் சீடனை ஆற தழுவி எழுந்து அவனோடு நடக்கலானார். நண்பர்களே, நமக்கு விதித்த எப்படி நடக்கும், நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் இறைவனை பொறுப்பு என்று அவனை சரணடைந்து விட்டால் நமக்கு நடக்க இருக்கும் தீமையும் இறைவனருளால் நன்மையாகவே நடக்கும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்புறதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி ராஜரெட்டினம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்று கொள்கின்றோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா. ஜெயமலையிலிருந்து பொங்கையூர் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா ராஜா?
2: நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள் இருக்கீர்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி தாருங்கள். முன்னாட்சி
2: காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் இறை சிந்தனையோடும் இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் மனதில் நினை கொண்டு இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனை மன தூய்மையோடு வணங்கி வழிபட்டு இறைவன் அருளையும் ஆசியையும் பெற்று இறை ஆசியுடன் நலமாக வாழ்வோம். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை முக்கியம். ஆபத்தான நேரத்தில் அமைதி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இறைவனே முன்வந்து காப்பாற்றுவார். மனித ரூபத்தில் கடமையில் விழிப்புடன் செயல்பட்டு பலனை இறைவிடம் விட்டுவிட வேண்டும். எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்ற முழு நம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஒரு போராட்டம்தான், வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். வாழும் வாழ்க்கையில் பிரச்சினை மின்மேலும் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேச வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் பொறுமையோடு மௌனமாக இருந்தாலே போதும், இறைவனே வழியில் நடத்தி செல்வார். வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையில் இணைந்த இருவரும் தான் எல்லாம் அடங்கியுள்ளது. அடுத்து நம்மை படைத்த இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. இறைவன் சந்நிதியில் தீமை என்பது இல்லை. இறைவன் படைத்த உயிர்கள் அனைத்தையும் இறைவன் சரிசமனாகத்தான் பார்க்கின்றார். அமைதி பொறுமை வலிமை மிக்கது, நலமாக வாழ வைக்கும். ஒழுக்கம் மகிழ்ச்சியின் திறவுகோல். இளமையில் முதற் முதுமை வரை ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்தால் ஒற்றுமையுடன் வாழும் போதும் இறைவன் நல்வழி நடத்தி செல்வார். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. நோயால் உடல் துடித்தாலும் மனம் அமைதியுடன் எதிர்கொண்டால் அதன் கடுமை குறைந்துவிடும். மருத்துவரால் சுகப்படுத்த முடியாத கடினமான நோய்களையும் இறைவன் சுகப்படுத்தி வாழ வைப்பான். மற்றவர்கள் எப்படி நடத்தினாலும் குறை சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. நம்மை படைத்த இறைவன் எல்லாமே தெரியும் என்று அமைதியாக கடந்து போய்விட வேண்டும். நலமாக வாழ்வதற்கும் பொறுமை மிக மிக அவசியம். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எந்த வந்தாலும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். இப்படி வாழும் போதுதான் இறைவன் முழுமையாக வாழ வைப்பான். வாழும் காலம் வரை இறைவன் முழுமையாக சரணடைந்து முதுமை வரை தொடர்ந்து செல்ல வேண்டும். இறைவனை மறக்காமலும் வாழ வேண்டும். அப்படி நாம் செயல்படும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திரத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:14 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நேர்களின் ஆக்கத்தினூடாக தயாரித்து தொகுத்து தரும் நிகழ்ச்சி நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள் லண்டனிலிருந்து. வணக்கம் பாலன்.
3: இனிமையான கா

0: ആ കിടക്കുമ്പോൾ മുൻസല്ലി യേശു ക്രിസ്തു നാമത്തിലെ ദൈവം നമ്മൾ എടുത്തുകൊണ്ട് രണ്ടിനെ നീക്കം പോട്ടെ. ബാലൻ രാജാണ പരിശുദ്ധ വേദാമത്തിലിരുന്ന് പുതിയ ഏർപ്പാട്ടിലെ പുനിത ലൂക്കാളിന് സുവിശേഷം 13 അധികാരം ഇറൈ വാർത്തകൾ 20-27 മുടിയ കത്തരുടെ പരിശുദ്ധമുള്ള നാമത്തേക്ക് സ്തോത്രം. മേലും യേശു ദേവനുടേ രാജ്യത്തെ நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு பெண் எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இயேசு எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டையம்மான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீ எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் இயேசு, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கத்தியாட்டி என்றென்றும் ஆசி வைத்து எடுத்துவார். நன்றி, வணக்கம். ராஜா அண்ணா,
1: நன்றியை சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்டோம். உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நச்சு இன்றைய
2: நன்றி
1: சாருங்கள்.
2: உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு, எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு, திண்ணைய கீர்த்தி திருவகவன், இவனது திருவரு புகழ்ச்சி முறைமை நிலமண்டல ஆசிரியப்பா. இல்லை மூதூர் ஆடிய திருவடி பள்ளியூர் எல்லாம் ஐந்தனவாகி, எண்ணில் பல்குணம் ஒளிபெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் புண்ணிய கல்வி தோன்றியும் அழித்து, என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு நீதுடன் கொள்கையின் சிறப்பும் கீர்த்தி திருவகவன். இறைவன் அன்பர் கருள் புரிந்த செய்திகளை கூறும் வாயிலாக அவன் புகழினை இயம்பும் அகவற்பா. இது தில்லையில் அருளி செய்யப்பட்டமை தில்லை என்று தொடங்கியதால் விளங்கும். உரை: தில்லை என்னும் பண்ட திருப்பதியின் கண்ணே பூத்து இயற்றிய பொற்பாதங்கள் பலகைப்பட்ட உயிர்கள் எல்லாவற்றினும் பொருந்த சீடவராகி, கணக்கில் அடங்காத தனது பல்கோடி அரும்பண்புகளும் சிறந்து தோன்றுமாறு வெளிப்பட்டு மண்ணிலையிலும் விண்ணிலையிலும் அகுக்கும் அதற்கு மேற்பட்ட வானவர்கள் உலகிலும் பொருந்திய கலைகளை தோற்றுவித்தும் ஒடுப்பியும் என்ன மேற்பட்ட என்ன மேற்கொண்ட அறியாமையை முற்றிலும் ஒழித்தும் அடியவர்கள் நெஞ்சத்திலே மெய்யன்பு பொங்கி மேற்படும் பொருட்டு அதனை தமது இடுக்கியாக கொண்ட உறுதியும் தலைமையும் மண்ணுமாமலை மகேந்திர மதனில் சொல்ல ஆகமம் தோற்றுவித்து அருளியும் புகழால் அன்றும் நிலவெற்ற திருமலையாகிய மகேந்திரம் என்னும் இடத்திலே உமையம்மையாருக்கு கூறிய வீட்டு நூலை உலகினர் பொருட்டு காட்டி அருளினார். மிகுதி நாளை மலையரன் மலையரன் பொன்பாவை வாழ்முதலால் பெண்திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என் தேடி உலகறிய தீவேளாது ஒளிந்தன உலகனைத்தும் கலை நவுண்டு பொருள்களெல்லாம் கலந்திருங்காஞ்சாலேலோ கற்பனை.

0: சுகமாகி அற்புத கோல நீடி அருமறை கிளத்தின் மேலாம் சித்தர வினோத சித்தர யோகமாகும் திருச்சிட்டம்பலத்தின் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலை போட்டி போட்டி திருச்சிட்டம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
2: ஓம் ராஜா, நலமே இருக்கிறேன். நீங்களும் அப்படியே நலமாக இருக்க வேண்டும்.
1: நன்றி தாருங்கள். வணக்கம்.
2: எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஆன்மீக கதை வீபூதி உருவானது. கர்ணநாதன் என்பவன் உணவையும் தண்ணீரையும் மறந்தவனாக சிவனை நினைத்து கடும் தவம் புரிந்தான். ஒரு நாள் அவனுக்கு கடுமையான பசி எடுத்தது. தவம் கலைந்தது. கண்ணை திறந்தான். அப்போது அவனை சுற்றி சிங்கங்களும் புலிகளும் பறவைகளும் என பலவின வன உயிரினங்கள் யாவும் காவலுக்கு இருந்தது. பசியால் முகம் மாறி இருந்தவனை கண்ட பறவைகள் பழங்களை பறித்து கர்ணநாதன் முன் வைத்தது. இது ஈசனின் கருணையை என்று மகிழ்ந்து பசி தீர கனிகளை சாப்பிட்டு முடித்து மீண்டும் தவத்தை தொடர்ந்தார். இப்படியே பல வருடங்கள் கடந்து ஓடியது. தவத்தை முடித்து கொண்டு சிவ வழிபாட்டை தொடங்கினார். ஒரு நாள் தெப்பப்புல்லை அறுக்கும் போது அவன் கையில் கத்திப்பட்டு இரத்தம் கொட்டியது. ஆனால் அவனுக்கோ எந்த பதற்றமும் இல்லை. குழந்தைக்கு ஆபத்து என்றால் தாய் பதறுவதைப் போல பதறியது ஈசன் தான். சேருமான் வீடன் உருவில் தோன்றி கர்ணநாதன் கையை பிடித்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! ரத்தம் சொட்டிய இடத்தில் வீபூதி கொட்ட ஆரம்பித்தது. வந்தது தாயுமானவர் என்பதை அறிந்தான் கர்ணநாதன். ரத்தத்தை நிறுத்தி சாம்பலை கொட்டச் செய்த தாங்கள் நான் வணங்கும் சர்வேஸ்வரன் என்பதை நான் அறிவேன். இந்த அடியனுக்கு தங்கள் சுய உருவத்தை காணும் பாக்கியம் இல்லையா என்று வேண்டினான் கர்ணநாதன். ஈசன் தன் சுய ரூபத்தில் காட்சி கொடுத்தார். உனக்காகவே இந்த சாம்பலை உருவாக்கினேன். அதனால் இந்த சாம்பல் இன்று முதல் வீபூதி என்று அழைக்கப்படட்டும். உன் நல் தவத்தால் வீபூதி உருவானது. அக்கினியை எதுவும் நெருங்க முடியாததை போல இந்த வீபூதியை பூசி அணிந்து கொள்பவர்களின் அறையில் துஷ்ட சக்திகள் எதுவும் நெருங்காது. வீபூதி என் ரூபம், அதற்கு நீயும் துணியாக இருந்து வா என்று ஆசி வழங்கினார் சிவருமார். வீபூதியை கட்ட விரலாலும் மோதிர விரலாலும் சேர்த்தெடுத்து மோதிர விரலால் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். வீபூதியால் என்ன நன்மை? ஸ்ரீ ராமர் அகத்திய முனிவரிடம் கேட்டார். பகை தீராத வியாதி, மனநல பாதிப்பு, செய்வினை பாதிப்பு, இப்படி எது இருந்தாலும் தொடர்ந்து வீபூதியை அணிந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் விலகும் என்று அகத்திய முனிவர் ஸ்ரீ ராமருக்கு உபதேசம் செய்தார். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்ததும் வீபூதி. அதனை விரும்பி வீபூதி கலந்த நீரில் தினமும் அவள் நீராடுகிறாள். சிறு என்றால் மகாலட்சுமி. அதனால் தான் வீபூதியை சிறுநீர் என அழைக்கிறோம் என்று கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: கால வணக்கம் ராஜண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இந்திய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 24 பொதுக்காலம் 16 வெள்ளிக்கிழமை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 3 இறைவசனங்கள் 14-17 வரை. மக்களை என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சியோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லையென்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்கள் இனத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு நான்கு வகை மனிதர்கள், நான்கு வகை செவிமடுத்தல். கடவுள் மனிதர்களை அழைக்கின்றார். மனிதர்கள் வெவ்வேறு விதங்களில் செவி கொடுக்கின்றார்கள். விதைப்பவன் உவமை வழியாக நான்கு வகை நிலங்கள் எவ்வாறு பலன் கொடுக்கின்றதோ அதே வகையில் நான்கு வகைகளில் செவி கொடுப்பதை பற்றி சிந்திப்போம். இறைவாத்தியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் சிலர் வேறற்றவர்களாக இடர் வந்தவுடன் தடுமாற்றம் அடையக்கூடியவர்களாக உலக கவலையையும் செல்வ மாயையும் கொண்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். பலன் கொடுக்காதவர்களாக வாழ்கின்றார்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல சிலர் இறைவாத்தியை கேட்டு சிந்தித்து உள்ளத்தில் இருத்தி வாழ்ந்து பல மடங்கு பலன் கொடுப்பவர்களாக வாழ்கின்றார்கள். நாம் எந்த வகை மனிதர்கள் என்பதை சற்று சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, நிதி ஒன்று சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சன், நலமா இருக்கீங்களா?
4: நல்லதா இருக்கிறோம்.
1: நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சந்திரியை.
4: காலை வணக்கங்கள். என் உறவுகளை எல்லாம் பல டென்மார்க் பிறந்த அபிராமி அண்ணியின் பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் பல சத்யசாய் பவானின் வெள்ளிக்கிழமை தேவி வல்லம்பதம். நாம் ஏன் நமக்குள்ளே இறைவனை தேட வேண்டும்? மேலும் நமக்குள்ளே இருக்கும் தெய்வீகத்தை இடைவிடாது உணர்ந்து கொண்டு எப்படி வாழ முடியும் என்பதை பகவான் இன்று நமக்கு அன்புடன் விளக்குகிறார். தெய்வம் தன் இதயத்தில் குடி கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதயமே தெய்வீகம். அந்த உணர்வு இருக்க வேண்டும். மனம் விஷ்ணுவின் சின்னம் என்பதால் அது தெய்வீக எண்ணங்களால் நிறைந்திருக்க வேண்டும். எந்த ஒரு அற்ப எண்ணங்களும் மனதில் நுழைய அனுமதிக்கப்படக்கூடாது. மனம் வழி தவறி செல்ல அனுமதிக்கப்படக்கூடாது. பிரம்மா விஷ்ணுவின் தொப்பிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. அவர் பேச்சின் சின்னம். மும்மூர்த்திகள் மனதிடம் உள்ள தெய்வீக குணங்களின் சின்னமாக காணப்படும் போது மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை கண்டறிவான். தனக்கு வழியே தெய்வீகத்தை தேட வேண்டிய அவசியமில்லை. புனித யாத்திரை செல்வது வேண். விஞ்ஞானிகளும் இதை தவறத்தான் செய்கிறார்கள். அவர்கள் முன்வழி ஆராய்கிறார்கள். ஆனால் உள்ளிருக்கும் இதயத்தை ஆராய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பக்தர்கள் ஒரு மடத்திலிருந்து மற்றொரு மடத்துக்கு செல்கிறார்கள். அதனால் என்ன பயன்? தெய்வம் உங்கள் இதயத்தில் குடி கொண்டிருக்கு. உங்களுக்குள் அவரை தேடுங்கள். கடவுள் எங்கும் நிறைந்தவர். கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். நீங்கள் அனைவரும் தெய்வீகமானவர்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். அத்தகைய குணங்களை வளர்த்துக் கொள்ளும். தங்கள் பரபரப்பான வேலைகளில் இறைவனை பற்றி சிந்திக்க நேரமில்லை என்று மக்கள் கூறுவது நேர்மையற்றி செய்தார். தொலைக்காட்சி பார்ப்பதிலோ அல்லது கேளிக்கை விடுதிகளில் சீட்டு விளையாடுவதிலோ தங்கள் நேரத்தை வீணடிப்பார்கள். இறைவனுக்காக சில கணங்களை உருக்க முடியாது என்று பாசாங்கு செய்ய முடியாது. நேரத்தை முறையாக பயன்படுத்துங்கள். காலம் தெய்வீகமானது. ஒவ்வொரு செயலை இறைவனை கற்பனையுங்கள். மனிதன் தன் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் இறைவனை கற்பனைத்து அவரது திருவிழத்திற்கு தன்னை ஒப்படைக்க வேண்டும். அப்போதுதான் தெய்வீகம் குடி ஒன்றுக்கும் மனிதனாக இந்த விலங்கு மாறுவதற்கு தகுதி பெறுகிறது. அன்று பகவான் உரையிற்குரியதற்கான குறிக்கொண்டு மற்றும் நேற்றினர் உங்களை சந்திக்கிறேன். உங்களை மிக நேசிக்கும் சண்மாலா குணப்பான். வணக்க நேரில் வணக்கம்.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம் நேவேஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர் பேறு பெற்றோர் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்திய நச்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 13 திருவசனங்கள் 18-23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வார். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வீரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பலன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த இறை வார்த்தையின் சிந்தனை துணியாக காலையில் கண் விழித்தது முதல் இரவு கண்களை மூடும் வரை இறை வார்த்தையானது நம் உள்ளத்திலே விதைக்கப்படுகின்றது. அது பல வடிவங்களிலே விதைக்கப்படுகின்றது. திரிவு வீடத்தை படிக்கும் போதும் மறை உரைகளை கேட்கும் போதும் ஒரு சில சான்றோர்கள் நம்மோடு உறவாடும் போதும் இறை வார்த்தையானது உள்ளத்திலே விதைக்கப்படுகின்றது. விதைக்கப்பட்ட இறை வார்த்தையை எடுத்து அதை வாழ்ந்து காட்டுபவர்களை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். அவர்களின் மதிப்பெண்களையும் பார்க்கலாம். 30 மதிப்பெண்கள் இவர்கள் இறை வார்த்தையை ஆர்வமாக கேட்கின்றார்கள். கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை சாத்தான் அவர்களிடமிருந்து எடுத்து விடுவதால் இடையிலேயே எல்லாம் முடிந்து விடுகின்றது. 60 மதிப்பெண்கள் இவர்கள் இறை வார்த்தையை ஆர்வமாக கேட்கின்றார்கள். கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக உண்டு. ஒரு சிலவற்றை கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் இடையில் சாத்தான் தொந்தரவு கொடுப்பதால் அவர்களால் தொடர்ந்து கடைபிடிக்க முடிவதில்லை. இவர்கள் 60 மதிப்பெண்களை பெற்று ஏதோ தத்தி முத்தி வெற்றி அடைந்து விடுகின்றார்கள். 100 மதிப்பெண்கள் இவர்கள் இறை வார்த்தையை ஆர்வமாக கேட்கின்றார்கள். கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. சாத்தானை வென்று விடுகின்றார்கள். ஆகவே வெற்றி அடைகின்றார்கள். 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள். இவர்கள்தான் சாதிப்பவர்கள். இவர்கள்தான் கடவுளை நம்பினால் எப்படி வாழ்வும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதை நிரூபிப்பவர்கள். எங்கள் மதிப்பெண் என்ன, வெற்றியா தோல்வியா என்பதை சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டுதலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களையும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காக வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சந்தன நேரம். நச்சந்தன நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நமது இதய பெருமான நன்றிகள். தொடர்ந்து வானலையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 24ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமைக்கு உரியது.
6: மேஷராசி நண்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. காலையில 5:05 கவனமா இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பட்ட இடத்துல படும். பிறர் பத்தி காசிப்ஸ் பேசப்படாது. கோபம் தூண்டும். நாம நினைக்கிறது சரின்னு நினைக்க கூடாது. நாம செல்லக்கூடிய பாதை சரியா தவறா என்று 1-2 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. யாருக்கும் தெரியாதுன்ற நினைக்கிற விஷயம் தெரிய வரும். பரணி கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக உண்டு. மேஷராசி நண்பர்கள் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. நினைச்ச காரியம் நன்மையாக முடியும். தடங்களான விஷயம் மாறி நன்மையை தரக்கூடிய அற்புதமான இதாக இருந்துருக்கும். நேற்றைய தினத்தில் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு அது மாறுதல் கொடுக்கும். புதிய தொழில், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு, அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் எல்லாமே தீரும். போராடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஒரு விஷயம் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்துடும், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து புதிய பதவி கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தை ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. என்னமோ தெரில, கைகாலெலாம் வலி இருந்துருக்கு, நமக்கு சில விஷயம் நடக்குது, சில விஷயம் என்னமோன்னு மைன்யூட்டாக புரிய வருது. இது இன்னும் ஆராய்ச்சி பண்ணால் தெரிஞ்சிடும். மறைமுக எதிரிகள் பை அந்த ஸ்கோப் வச்சு பார்த்தாலும் கூட தெரியாது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நிறையா இருப்பாங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உதவி செய்வார்கள், வேலை வாய்ப்பு நல்ல மாற்றம் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கணும். வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பல நல்ல செய்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும், இடமாற்றம் மகிழ்ச்சியை தரும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அப்பப்போ பய உணர்வுகள் வரும். சில பேர் பாசிட்டிவாகவும் சில பேர் எதிர்மறையாகவும் சொல்லுவாங்க. ரெண்டு விதமான எண்ணங்கள், இரண்டு விதமான சிந்தனைகள் இருக்கும். ஏதோ ஒரு சிந்தனையினால சாப்பாடு விஷயங்கள், அதே மாதிரி பல விஷயங்கள் யோசிக்கிறது. உடம்பு ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, சில மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரும் முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நிறைய விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள், இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. அடுத்து துளாராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் கூடி வரும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. சில விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லாதீங்க, நடந்ததுக்கப்புறம் ஊரே அது சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த சம்பவம் வந்து ரொம்ப பெருமையை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இது நடத்தலாமா வேண்டாமான்னு ஒன்றுக்கு 100 முறை பார்த்து அதுக்கப்புறம் இறங்குங்க. அதே சமயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. சரி, உங்களுக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுக்குற கம்பெனியாக இருக்கும். ஐடியாஸ் கொடுத்து சப்போர்ட்டிவாக இருந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய, நீங்கள் ஆனால் ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்கு. இதில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க, உங்களுக்கே அது உபயோகரமாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒப்பற்ற சில காரியங்கள் எடுத்து செயல்படுவீங்க. கொஞ்சம் விரயங்கள்லாம் அப்பப்போ ஆகும். பின்னாடி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இப்போ முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவாகும். சில பேருக்கு உடம்பு அழுப்பு, கை கால் வலி, சோர்வு இருந்துகிட்டே இருக்கும், வைட்டமின் டெஃபிஷியன்சி உடம்பில் இருக்கும், கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் ஒரு முடிவு, அந்த முடிவு எடுத்து செயல்படுத்துறத ஒரு 2-3 நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் நண்பர்கள் மூலமாக உண்டு. மூத்த சகோதரர்கள் உதவி செய்வார்கள், வயதானவர்கள் கவனமாக பார்த்துக்கணும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். நினைச்ச காரியங்கள் ஒவ்வொன்றும் வெற்றிகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். நம்மளுடைய விஷயத்தை ஏதாவது பேசினா அட்வைஸ் கொடுக்குறா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு மனசு அப்பப்போ நினைக்கும் பிறரை பார்த்து. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நபர்களை சந்திப்பீங்க. சில பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்பா அப்பா அப்பா அப்பா 4-5 நாளாக இருந்த பிரச்சனை கொஞ்சம் தீந்துதுப்பா. தெரிந்தோ தெரியாமையோ ஒரு சின்ன அவமானம் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். அதே சமயத்தில் இவா மதிக்கலை அவா மதிக்கலைங்கிற சிந்தனைகள் அப்பப்போ மனசில் வந்து போகும். இதையும் கடந்து போவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கொஞ்சமாக விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவனம் எடுத்து பார்த்துக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றணும்.
5: ஒரு அழைப்பாளர்
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை இதுவரை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இந்திய பூர்வமான நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றது நச்சிந்தன நேரத்தில் இன்றைய ராசிபலன். அதனைத் தொடர்ந்து வர இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். அதற்கு முன் ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
7: நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 9370 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
8: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்.
7: செல் நகரில் எமது நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marsel 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
9: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான். எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
10: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
9: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
7: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 Avenue President Wilson 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ்.
11: உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
12: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
13: வாழ்வை வசந்தம்
12: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79 26.
1: நேரம் சரியாக 8:47 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:47 தொடர்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

0: இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வாருங்கள். நாங்கள் அசத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, காலை 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை உங்கள் பெயர்களில் உங்கள் வானொலியின் நிகழ்ச்சிகள் வானொலியில் வலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம், அலுவலக தொலைபேசி இலக்கம் 0033148 37 16 75. மீண்டும் அலுவலக தொலைபேசி இலக்கம் 0033148 37 16 75.
1: இன்று பிறந்த நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மற

0: ஜானகி அம்மா பாடிய பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
2: மனசையும்
0: உழைக்கிற காசும் நெஞ்சு இல்லை, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சு போறோம். முக்கியமா நான் வீடு விக்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆறு மூலம் தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா.
2: கடவுள்
0: கை கொடுத்த மாதிரி இருக்குது. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
0: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் நடந்த அநீதிக்கு தீர்வு வழங்காது, ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது மழை அங்கியோத்த ஆடையுடன் கூடிய சிறுவன் ஒருவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் இறந்தவர்களை தாம் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் புதைப்பதில்லை என்று வைத்தியசாலை தரப்பினர் கூறியுள்ளார்கள். அதேவேளை இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்த மயான சபையினரிடம் பதிவுகள் கிடையாது என்று சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை வதைத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினராகும், அதற்கு வழிவகுத்தவர் அன்றைய ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனா என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபையை பலப்படுத்தி தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கலை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த அரசாங்கம் தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் திட்டமிட்டு பிற்படுத்தி வருவதாக எதிர்கட்சி உறுப்பினர் முஜிபிர் ரகுமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக எதிர்கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. தொழில் திணைக்கழகத்தின் கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாதம் 30 மற்றும் 31 தேதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவு தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழியர் சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கிறது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தூதுவர் ஜெயின் கோவல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகராவை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருக்கிறார். இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் பிரித்தானிய புதிய பிரதமர் ஆண்டி பர்கன்காம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 33வது ஆசியான் பிராந்திய மன்ற கூட்டத்தொடரின் ஓரங்கமாக வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் எகிப்தின் வெளிவிகார அமைச்சர் பத் அப்துலேட்டியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். தெய்விளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெய்விளை மகரகம வீதியில் தெய்விளை சந்தியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று பாதசாரி பெண்ணொருவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த பத்தில் படுகாயமடைந்த 73 வயதுடைய மடப்பாந்த பகுதியைச் சேர்ந்த அந்த மூதாட்டி களபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தார்கள். கொழும்பு போர்ட் சிட்டி வளாகத்தில் 2 சீன குழுக்களுக்கு இடையே ஏற்பட்டதாக சந்தேகப்படும் மோதல், கடத்தல் மற்றும் சீன நாட்டவர் ஒருவரின் உடலம் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். வத்தலை பள்ளியாபத்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் பல முக்கிய தகவல்களை இன்று வெளியிட்டுள்ளார்கள். கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுகஸ்தர பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்டதாக சந்தேகப்படும் 3 கிலோகிராம் 790 கிராம் தங்கம் மற்றும் 1,69,00,000 ரூபாய் பணத்துடன் பெண்கள் இருவர் உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் 2 வழிமுறைகளில் விசா மோசடிகள் இடம்பெறுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார்.
2026 ஆண்டுக்கான ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளது. இந்திய செய்திகளில், பயங்கரவாதிகளுக்கான ஆதரவை நிறுத்தாதவரை பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீரை பயந்து கொள்ள மாட்டோம் என்று ஐக்கிய நாடுகளில் இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் பலியான சம்பவத்தில் முதல்வர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சியினரின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐந்தர்மந்தை சுற்றியுள்ள 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் இணைய சேவையை முடக்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லி ஜந்தர்மந்தரில் நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரை மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ தொடர்ந்து கழகம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கி தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தமிழக காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு இயக்குநர் ரஞ்சித் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இளைஞர்களுக்கு ஆதரவாக நடிகர் மம்முட்டி பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். தோல்விகள் பரவாயில்லை, ஆனால் ஏமாற்றுவது கூடாதென்று மாணவர்கள் போராட்டத்துக்கு கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி செல்வி வீடியோ மூலம் நேற்று இரவு விளக்கம் அளித்துள்ளார். தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களின் கோரிக்கை. அதை விடுத்து நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டு மாணவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். 26 நீடித்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை சோனம் வாங் தற்போது முடித்திருக்கிறார். காவிரி நீரை பரவும் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் ஏன் பயம் என்று முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்படுத்த தடை விதித்துள்ள உயர்நீதிமன்றம் மீறினால் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரும் என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்தியாவில் சாலை விபத்துக்களால் 2025 ஆண்டில் 5,13,000 பேர் உயிரிழந்ததாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு மணி நேரத்துக்கு 21 பேர் இந்தியாவில் சாலை விபத்துக்களில் உயிரிழப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க கென்யாவுக்கு உதவும் நோக்கில் முதற்கட்டமாக 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்தியாவில் விவசாயிகளின் வருவாய் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் எஸ் மகேந்திர தேவ் தெரிவித்திருக்கிறார். சபரிமலை தங்க கவச முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருவிதாங்கூர் தேவஸ்தம் வாரியத்தின் முன்னாள் தலைவர் பி எஸ் பிரசாந்தை சிறப்பு புலனாய்வு குழு நேற்று கைது செய்துள்ளது. இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த சூழலில் குஜராத் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறதால் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து 1,5,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 13,230 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், பிரிட்டனில் அனல் காற்றால் மக்கள் மட்டும் அவதிப்படவில்லை, நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் பொருளாதார பள்ளி நடத்திய புதிய ஆய்வில் பிரிட்டன் கிட்டத்தட்ட 1.15 பில்லியன் பவுண்ட் இழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளிகள் மீது இன்று முதல் புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்துள்ளது. 10 விழுக்காடு 12.5 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் 2027 நிதியாண்டுக்கான தற்காப்பு கொள்கை மசோதாவை அந்த நாட்டு மக்களவை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. மசோதாவுக்கு ஆதரவாக 216 பேரும் எதிராக 212 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். செங்கடலில் 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்கள் மீது யமனின் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆக்கப்பூர்வ பங்காற்ற அமெரிக்கா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ நேற்றும் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமராக பொறுப்பேற்று அந்த பகுதியின் வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக கண்காணிக்க விரும்புவதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் ஆளும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவருமான நவாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். தெற்கு தாய்லாந்தின் நாராதிபாட் மாகாணத்தில் உள்ள ராணுவ சோதனை சாவடி மீது கிளர்ச்சியாளர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழந்தார்கள். 2 சிறுவர்கள் உட்பட 6 பொதுமக்கள் காயமடைந்துள்ளார்கள். வங்கதேச அதிபர் முகமது சபாபுதீன் விரைவில் பதவி விலக உள்ளதான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் லூவர் அரும்பொருளகத்தின் பிரம்மாண்டமான காட்சி கூடம் மீண்டும் வருகையாளர்களை சுண்டி இழுக்கிறது. தென்மேற்கு பிரான்சில் காட்டு தீ அதிவேகமாக பரவிவரும் நிலையில் அட்லாண்டிக் கடற்கரையொட்டியுள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் குடியிருப்புகளிலிருந்து சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே தெற்கு ஐரோப்பிய நாடான இத்தாலியிலும் சிசிலி தீவில் காட்டு தீ பரவி வரும் நிலையில் கல்டானி செட்டா பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் அலெசாண்ட்ரோ மார்க்கி உயிரிழந்தது அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கடுமையான வெப்ப அலை நீடித்து வருகிறது. டோக்கியோவில் ஒரே நாளில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் 453 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இடுப்பளவு வெள்ளத்தை கடந்து மருத்துவமனைக்கு சென்ற மருத்துவரை பலரும் பாராட்டி வருகிறார்கள். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி வேகமாகிறது. உண்மையான சிறப்பு காட்சிகளுக்கு AI-னால் ஈடுகொடுக்க முடியாதென்று பாலிவுட் சிறப்பு காட்சி நிபுணர் விஷால் தியாகி தெரிவித்திருக்கிறார். உலகின் மிகவும் மதிப்புமிக்க கணித போட்டிகளில் ஒன்றான அனைத்துலக கணித ஒலிம்பியாட் போட்டியில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு முழு மதிப்பெண்ணை பெற்று சாதித்திருக்கிறது. கூகுள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவுக்கான அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரம் அடைந்து வரும் பதற்றமான சூழலை காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 2 மாத வீழ்ச்சிக்கு பின்னர் மீண்டும் இன்று அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக 1 பிப்பாய் மசகு எண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலரை கடந்து அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்காக பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. சிம்பாவேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நேற்று தொடங்கியுள்ளன. காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உறுதி செய்திருக்கிறார். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்திய நட்சத்திரம் PV சிந்து கடுமையாக போராடி தோற்று போனார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.81 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.01 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.49 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.07 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.44 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.52 ரூபாய். கேட்டது TRT தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற TRT தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷன் கரி, VT சூப்பர் ஸ்டோர் வண்ணத்தினர், சாசல் கார்ச்சிலா கோனேசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் வண்ணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gala Gonesse Sassadil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Prélaque, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம், ரன்சையே.
6: சோழன் பல்பொருள் வாணிப நேரம் சரியாக 9:13, ஐக்கிய ராச்சியத்தில் 8:13 நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:14 மைக்கராட்சத்தில் 8:14. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் மலர்கின்றது.

தரிசிக்கவர் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக

0: உன் கூடவே பிறக்கணும், உனக்காகவே நான் இருக்கணும்
1: என்று கேக்குறீங்க.
0: ஓம் அந்த பாடலை கேட்க ஆசைப்படுறேன்.
1: ஓகே. என்னது சஞ்சீவி மலையா தூக்கிட்டு வர்றது கஷ்டம் இல்லையே தானே? சஞ்சீவி மலையே அனுமான் தூக்கின தெரியுமா?
0: மறந்து போயிட்டேன்
1: அனுமான். அனுமானால ஒன்றுமே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர்.
0: ஆஞ்சநேயர்
1: உன் கூடவே பிறக்கணும்னு நினைக்கிறீங்க.
0: கேட்டா குடிச்சாச்சா?
1: எல்லாம் குடிச்சாச்சு.
0: ஓகே.
1: இப்போ உடனே அடிச்சு அனுப்பிவிடுவீங்களோ?
0: பிரச்சனை இல்லையே, நைவில் புரியவே இல்லையா? இப்போ தானே இப்போ வருது.
1: எல்லாம் எங்கே வருது? ஒன்று மருந்த மாதிரி தெரியல.
0: வர அனுப்பி தான் வரும் உடனே. ஆனால் சூடாக வராது, அரைப்பு வரும்.
1: அரைப்பு வரும். சுடு தண்ணி போத்தில் இருக்குல்ல?
0: சுடு தண்ணி போத்தில் அனுப்ப முடியாது.
1: ஆமாம், உடைஞ்சி போயிருமோ? என்னோட அபூதனமாக கிடக்கு.
0: உழைத்து கொண்டு விழுந்து முடைஞ்சு போயிடும். கொண்டும் பெற முடியாது உழைத்துக்கா.
1: அப்படிங்கப்பா.
0: அது பெரிய பிரச்சனை.
1: அது பெரிய பிரச்சனை.
0: அப்படி போகுது.
1: என்ன படத்துல இந்த என்ன படத்துல இந்த பாட்டு?
0: நம்ம வீட்டு பிள்ளை படத்துல என்ன?
1: என் கூடவே பிறக்கணும் வேண்டாம். இயேசுநாதர் பாடல வருது.
0: உன் கூடவே.
1: என் கூடவே பிறக்கணும். கூடவே பிறக்கணும். இயேசுநாதர் பாடலும் இருக்கு. அப்படி பக்தி பாடல். நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி.
0: நன்றி என்ன?

ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 8 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: ஒலித்த பாடலை இன்னொருவையிலிருந்து அந்த சகோதரி சித்ராபாவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து பைபிளோட இணைந்திருக்கின்றார் பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
1: நல்லா இருக்கிறோம் நாங்கள்.
0: நன்றி.
1: நான் பெற்ற செல்வம் படத்துல இருந்து என்ன என்ன பாட்டு அன்பு கொண்ட காதலின் துன்பம் தீர்க்கிறாமா,
2: இன்பம் வந்து சேருமா.
1: நல்ல பாட்டு.
2: பாடிட்டு
1: இந்த பாட்டு வரையில, அது வரையில் இருக்கு.
2: உங்களுக்கு
1: வரையில பாட்டு பாடலாம். நல்ல பாட்டு.
2: வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: நல்ல பாட்டு, பழைய பாட்டு. அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும்.
2: எத்தனை வயசு தெரியும் இந்த பாட்டுக்கு?
1: ஓ, நல்ல வயசு இருக்கும். இப்போ 70-75 வயதுக்குமா?
0: சி, 70 வயசு.
1: நன்றி
0: சோதரம். அவர் மிஸ்டர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலி.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ சீமாசோடு இணைந்து ஜிக்கி அவர்கள், பாடலை இயற்றியவர் காமு ஷரீப், பாடலுக்கு இசையமைத்தவர் இசை மேதை ஜி ராமநாதன், அதாவது இசை பிரம்மா என்று சொல்வார்கள். ஆதிகாலத்தில் தமிழுக்கு இசையை ஆரம்பித்து வைத்தவரே இவர் தான். நண்பர்கள், அருமையான பாடல்களுக்கு இசையமைத்திருந்தார் இசை மேதை ஜி ராமநாதன் அவர்கள். இந்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் பாடகர் கணேஷ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம். வணக்கம் சதீஷ். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். சதீஷ், என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: என்ன
0: காட்டே பூங்காட்டியோ? அது என்ன உங்களோட வீட்டு
1: வேற
0: சொல்றீங்களோ?
1: என்ன
0: படத்துல
1: மாதவனும்
0: மஞ்சுளா என்ற மகளும் பிரியமானதோழியே என்ன
1: படம்?
0: ஓகே, உங்களுக்காக தருகின்றேன் அந்த பாடலை கேட்டு மகளுங்கள்.
1: நன்றி.
0: நன்றி.

0: நேரம் சரியாக 9:34 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:34 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கு வரும் இரண்டு நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. காலை பூந்தன் காலைப்பு வந்த நிகழ்ச்சியில் அங்கு நேர்கள் இணைந்து கொண்டு தங்கள் நெஞ்சி விட்டார்கள் அந்த பாடல்களை கேட்டு மகிழ்கின்றார்கள். இந்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பவன் விஜயனுடைய கவிதை விற்கு இசை ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்தார். சின்ன கோயில் சித்ரா அவர்கள் பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தார். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா சுபாசினி?
1: அப்படியே பேரோட புகழோட ஒன்று வேணும்னு வேண்டிக் கொண்டு நான் வந்து காதலுக்கு மரியாதை வளத்திலிருந்து
0: சின்ன கோயிலின் பாட்டு
1: ஆனந்த குயிருந்தி நம் எங்களின் வீட்டுக்குள்ளே
0: நேற்று கூட இன்றைய நட்சத்திரம் ஒளி இருப்பில் அளந்தளவுதான் இருக்கும் என்ன
1: எல்லாத்திலும் கட்டிக்காரு என் இல்லத்தான
0: உங்களுக்கான பாடல் ஆனந்த குயிலின்
1: பாட்டு எங்களின் வீட்டுக்குள்ளே தினமும்
0: என்னப்பா
1: எங்களின் தினமும் வீட்டுக்குள்ளே
0: அந்த பாட்டு
1: ஆமா
0: ஓகே
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் சகோதரி

0: பாட்டு பாடலை சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு முருகன் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் வந்த ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழின் நேரம் சரிக 9:41 மைக் ராஜ்யத்தில் 8:41 இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் புஷ்பவதி.
1: அப்படித்தான்
0: என்ன பாடல கேக்குறீங்க?
1: எங்கள் வீட்டில் இருந்தாலும்
0: கார்த்திகை.
1: நீங்க
0: வரையிலையா? நாளைக்கு 25 தர்சனம் அழைப்பு விட்டு இருந்தார் உங்களை எல்லாரையும் வர சொல்லி.
1: தர்சன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி
0: இருக்கிறார். அவனுக்கு இருக்கிற வீலே
1: பரதநாட்டியம்
0: எல்லாம் இருக்கு.
1: நன்றி
0: சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது, கேட்டு மாளுங்கள். நன்றி.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து. அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக வாய்வருடாக காத்திருக்கின்றார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா, எப்படி சொன்னீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: நன்றி. என்றும் அப்படி இருக்கணும் வந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது.
0: ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது என்ற பாடலை கேட்கிறீர்கள். புலவர் பிளமம்பித்தன் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல். அருமையான ரெண்டு பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர்கள் வச்சு பாடுகின்ற பாடல். விஜயகாந்தன் படம்
1: தானே?
0: ஒரு பிருந்தாவனம். பிருந்தாவனம் மாற்ற வீடு சொல்லுங்க.
1: பிருந்தாவனம் கண்ணன் வீடு.
0: கண்ணனுடைய வீடு, கிருஷ்ணருடைய பிருந்தாவனம் அவருடையதான். அழகிய மிதிலை நகரிலே அது ராமர், அது ராமர். யாருக்கு யானகி காத்திருந்தார்? ஆகவே நல்ல பாடல் ஒன்று. எப்படி இருக்கிறார் ரஞ்சி?
1: சுமா
0: இருக்கிறா?
1: என்ன
0: வெளிக்கிடையிலையோ?
1: வெளிக்கிட்டா
0: போச்சு. என்ன இதுதானே வெளியே வெளியே 500 கிலோமீட்டர் ஓடி திரியுறான்.
1: கார் தானே இருந்தா போகும்.
0: இருந்தா போகுமா? என்ன போய் சொல்றீங்க?
1: நான் போய்
0: சொல்றேன். வேறு இருந்தா ஓடுமெண்டா? நானும் வேறு இருக்கிறேன், ஓடுது இல்லையே.
1: சரிங்க, போய்க்கோணும். என்ன காரை ஸ்டார்ட் பண்ணி சரிங்க
0: போய்க்கோ. அதுதான் அதுதான் அதுதான்
1: நேரம் புரிஞ்சுக்கணும்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. அந்த வகையில் உங்களுக்கான பாடலை தருகின்றன் சோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.

0: இசை மாமன்னருடைய இசை வாணியம் அவனுடைய பாலசுமணிதனுடைய குரல் புலவருடைய கவிதை வரி ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. டாக்டர் ரவியை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு அவர் ஓடிவிட்டார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன ஒருவர் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் கமலவேணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கமலவேணி.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா கமல்வேணி?
1: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. அதுபோல நீங்களும் வந்து நலமா இருக்க வேணும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு.
0: நன்றி.
1: நான் உன்னிடம் மயங்குகிறேன்.
0: உள்ளத்தில் நெருங்குகிறீங்க.
1: உள்ளத்தால் நெருங்குகிறேன்.
0: அந்த பாட்டு கேக்குறீங்களா? ஓகே. ஜேசாஸ் பாடுனது?
1: ஆமா.
0: என்ன நீங்க சும்மா வைக்க போறீங்க? உள்ளத்தால்
1: நெருங்குகிறேன்.
0: கடிதங்கள் எழுதி கொடுத்தீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் சின்ன பிள்ளைல செய்யற விளையாட்டுகள்.
1: அப்படி யாரும் அப்படி இருக்காம இல்ல.
0: அப்படி இல்லாமல் இல்ல. ஓகே. அப்போ நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு. என்ன என்னடா என்ன பண்ணுற? ஒருவரை பாவம் வச்சிருந்தான் உள்ள அவர் விட்டுட்டு ஓடிட்டார். என்ன விளக்கம் இல்லாமல் போயிட்டு வருவியல்.
1: நீங்கள் அழைப்பே நீ எடுக்காதேன்னு சொல்ல அவர் பயந்துட்டார்.
0: பாவம் என்ன அதுக்கு?
1: நான் போகல. நான் லைனுக்கு வந்துட்டேன் தானே. என்ன அம்மத்தி வச்சுக்கிறபடியா நான் அடிக்காமல் நின்றேன்.
0: அப்படியே நின்றுங்க. ஒளியால் போகையில் ஓடி இல்லாமல் நின்றுங்க.
1: அவர்
0: வேற லைன்ல இருந்தவர். நீங்க வேற என்ன பைபர்? இது வந்து பைபர். அவர் வந்தது பைபர், நீங்க வந்தது நின்றது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பின் கதாநாயகி எங்களுடைய லண்டன் காரி.
1: நன்றி வணக்கம்.

வி குமார் அவர்களுடைய இசை, வாலி அவர்களுடைய கவிதை வரை, ஜெயசாஸ் அவர்களுடைய குரல். பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி கமலமணி அவர்கள். ராஜா தேன் சிந்தி தேவானம் திரைப்படத்தில்

மன்னிக்கவன் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் இசை, இதில் வந்து இளையராஜாவுடைய குரு என்று சொல்லுவார்கள் அடிக்கடி, அவருடைய இசை பிகுமார் அல்ல.

இலங்கை வானொலியில் 1970 ஆண்டுகளில் கொடிகட்டி பறந்த இந்த பாடல் எல்லாருடைய இளைஞர்களின் வாயிலும் இந்த பாடல் முடமெடுத்த பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் கமலமணி அவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. காலை பூந்தன்றல் தொடர்ந்து வானலையில் வலம் பெறுகின்றது. அது மிருமர மனோரமாக என்னுடைய குரல் இப்பொழுது

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 கருப்பு ஜூலாயின் 43 வருட கால வலி சுமந்த ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலையானது வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத வடுவாகும் என்று காரதீவு பிரசபையின் தவிசாளர் பாஸ்கரன் தெரிவித்திருக்கிறார். 1983 ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை இனக்கலவரத்தின் 43 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை கல்முனை பகுதியில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றிருக்கிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானை ஆகஸ்ட் 4 வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளது. நீதிமன்ற பிடியாணை மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்கட்சியினர் இன்று சபையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் நடந்த அநீதிக்கு தீர்வு வழங்காது, ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கட்ட அகழ்வு பணிகளின் போது மலை அங்கியோத்த ஆடையுடன் கூடிய சிறுவன் ஒருவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் இறந்தவர்களை தாம் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் புதைப்பதில்லை என்று வைத்தியசாலை தரப்பினர் கூறியுள்ளார்கள். அதேவேளை இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்த மயான சபையினரிடம் பதிவுகள் கிடையாது என்று சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை வதைத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினராகும், அதற்கு வழிவகுத்தவர் அன்றைய ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனா என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபையை பலப்படுத்தி தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கலை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த அரசாங்கம் தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் திட்டமிட்டு பிற்படுத்தி வருவதாக எதிர்கட்சி உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக எதிர்கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. தொழிற்திணைக்கழகத்தின் கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாதம் 30 மற்றும் 31 ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவுத்தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழியர் சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கிறது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தூதுவர் ஜெயின் கோவல பாதுகாப்பு பிரதியமைச்சர் அனுர ஜெயசேகராவை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருக்கிறார். இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானிய புதிய பிரதமர் ஆண்டி பர்கன்காம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 33 ஆசியான் பிராந்திய மன்ற கூட்டத்தொடரின் ஓரங்கமாக வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் எகிப்தின் வெளிவிகார அமைச்சர் பத் அப்துலட்டியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். தெய்வளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெய்வளை மகரகம வீதியில் தெய்வளை சந்தியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று பாதசாரி பெண்ணொருவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த பத்தில் படுகாயமடைந்த 73 மடப்பாந்த பகுதியைச் சேர்ந்த அந்த மூதாட்டி களபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தார்கள். கொழும்பு போர்ட் சிட்டி வளாகத்தில் 2 சீன குழுக்களுக்கிடையே ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோதல்
கடத்தல் மற்றும் சீன நாட்டவர் ஒருவரின் உடலம் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். வத்தலை பள்ளியாவத்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் பல முக்கிய தகவல்களை இன்று வெளியிட்டுள்ளார்கள். கம்புகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுகஸ்தர பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 கிலோகிராம் 790 கிராம் தங்கம் மற்றும் 1,69,00,000 ரூபாய் பணத்துடன் பெண்கள் இருவர் உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் 2 வழிமுறைகளில் விசா மோசடிகள் இடம்பெறுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். 2026 ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளது. இந்திய செய்திகளில், பயங்கரவாதிகளுக்கான ஆதரவை நிறுத்தாதவரை பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்று ஐக்கிய நாடுகளில் இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் பலியான சம்பவத்தில் முதல்வர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சியினரின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐந்தர்மந்தை சுற்றியுள்ள 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் இணைய சேவையை முடக்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லி ஜந்தர்மந்தரில் நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரை மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ தொடர்ந்து கழகம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கி தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தமிழக காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு இயக்குநர் ரஞ்சித் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நீட் வினாத்தால் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இளைஞர்களுக்கு ஆதரவாக நடிகர் மம்முட்டி 11 வெளியிட்டுள்ளார். தோல்விகள் பரவாயில்லை, ஆனால் ஏமாற்றுவது கூடாதென்று மாணவர்கள் போராட்டத்துக்கு கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சில் டெண்டுல்கர் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி செல்வி வீடியோ மூலம் நேற்று இரவு விளக்கம் அளித்துள்ளார். தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களின் கோரிக்கை. அதைவிடுத்து நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டு மாணவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். 26 நீடித்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை சோனம் வாங் தற்போது முடித்திருக்கிறார். காவிரி நீரை பரவும் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் ஏன் பயம் என்று முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்படுத்த தடை விதித்துள்ள உயர்நீதிமன்றம் மீறினால் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரும் என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்தியாவில் சால விபத்துக்களால் 2025 513,000 பேர் உயிரிழந்ததாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு மணி நேரத்துக்கு 21 பேர் இந்தியாவில் சால விபத்துக்களில் உயிரிழப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க கென்யாவுக்கு உதவும் நோக்கில் முதற்கட்டமாக 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்தியாவில் விவசாயிகளின் வருவாய் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் எஸ் மகேந்திர தேவ் தெரிவித்திருக்கிறார்.
சபரிமலை தங்க கவசம் முறைகேடு விகாரம் தொடர்பாக திருவிதாங்கூர் தேவஸ்தம் வாரியத்தின் முன்னாள் தலைவர் பி எஸ் பிரசாந்தை சிறப்பு புலனாய்வு குழு நேற்று கைது செய்துள்ளது. இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த சூழலில் குஜராத் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறதால் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபா குறைந்து 1,5,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபா குறைந்து 13,230 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரிட்டனில் அனல் காற்றால் மக்கள் மட்டும் அவதிப்படவில்லை, நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் பொருளாதார பள்ளி நடத்திய புதிய ஆய்வில் பிரிட்டன் கிட்டத்தட்ட 1.15 பில்லியன் பவுண்ட் இழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளிகள் மீது இன்று முதல் புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்துள்ளது. 10 விழுக்காடு 12.5 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் 2027 நிதியாண்டுக்கான தற்காப்பு கொள்கை மசோதாவை அந்த நாட்டு மக்களவை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. மசோதாவுக்கு ஆதரவாக 216 பேரும் எதிராக 212 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். செங்கடலில் 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்கள் மீது யமனின் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆக்கப்பூர்வ பங்காற்ற அமெரிக்கா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ நேற்றும் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமராக பொறுப்பேற்று அந்த பகுதியின் வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக கண்காணிக்க விரும்புவதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் ஆளும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவருமான நவாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். தெற்கு தாய்லாந்தின் நாராதிவாட் மாகாணத்தில் உள்ள ராணுவ சோதனை சாவடி மீது கிளர்ச்சியாளர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழந்தார்கள். 2 சிறுவர்கள் உட்பட 6 பொதுமக்கள் காயமடைந்துள்ளார்கள். வங்கதேச அதிபர் முகமது சபாபுதீன் விரைவில் பதவி விலக உள்ளதான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் லூவர் அரும்பொருளகத்தின் பிரம்மாண்டமான காட்சி கூடம் மீண்டும் வருகையாளர்களை சுண்டி இழுக்கிறது. தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீ அதிவேகமாக பரவிவரும் நிலையில் அட்லாண்டிக் கடற்கரையொட்டியுள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் குடியிருப்புகளிலிருந்து சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே தெற்கு ஐரோப்பிய நாடான இத்தாலியிலும் சிசிலி தீவில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் கல்டானி செட்டா பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் அலெசாண்ட்ரோ மார்க்கி உயிரிழந்தது அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கடுமையான வெப்ப அலை நீடித்து வருகிறது. டோக்கியோவில் ஒரே நாளில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் 453 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இடுப்பளவு வெள்ளத்தை கடந்து மருத்துவமனைக்கு சென்ற மருத்துவரை பலரும் பாராட்டி வருகிறார்கள். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி வேகமாகிறது. உண்மையான சிறப்பு காட்சிகளுக்கு AI-யினால் ஈடுகொடுக்க முடியாது என்று பாலிவுட் சிறப்பு காட்சி நிபுணர் விஷால் தியாகி தெரிவித்திருக்கிறார். உலகின் மிகவும் மதிப்புமிக்க கணித போட்டிகளில் ஒன்றான அனைத்துலக கணித ஒலிம்பியாட் போட்டியில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு முழு மதிப்பெண்ணை பெற்று சாதித்திருக்கிறது. கூகுள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவுக்கான அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரம் அடைந்து வரும் பதற்றமான சூழலை காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 2 மாத வீழ்ச்சிக்கு பின்னர் மீண்டும் இன்று அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக 1 பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலரை கடந்து அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்காக பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. சிம்பாவேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நேற்று தொடங்கியுள்ளன. காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை குத்துச்சண்ட வீராங்கனை லவ்லினா உறுதி செய்திருக்கிறார். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்திய நட்சத்திரம் PV சிந்து கடுமையாக போராடி தோற்று போனார்.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40% இந்திய பெறுமதியில் 109.81% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.01% இந்திய பெறுமதியில் 96.49% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.16% இந்திய பெறுமதியில் 118.07% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.22% இந்திய பெறுமதியில் 128.44% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.61% இந்திய பெறுமதியில் 68

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. வெள்ளிமலர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கருவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு மங்கள இசையோடு ஆரம்பித்து வைக்கின்றோம் வெள்ளிமலரை.

0: அன்புறவுகள், காயத்ரி மந்திரத்தில் ஒரு சிறு துளியினை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். அன்புறவுகளே, அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 11 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல வருடங்களாக எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் உரிய சுதனையா அவர்கள், காமாட்சி ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள், அவர்கள் தருகின்ற ஆன்மீக உரை இன்று வானொலியில் மலர இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக உரையை வழங்குவதற்காக எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய சுதனையா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டோம். வணக்கம் ஐயா.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
1: வணக்கம். வணக்கம் ராஜா, நலமாக இருக்கின்றோம். நீங்கள், உங்கள் ஊடக உறவுகள்
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய அன்போடும் இறைவனுடைய அருளோடும் நல்ல உற்சாகமாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லாக இருக்கணும் என்றும் எம்பணியே, இந்த பணியை தொடர்ந்து பல வருட காலமாக எங்கள் டிஆர்டி தமிழொலிக்காக செய்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கும் எங்கள் நேயர்கள் சார்பில் இது என் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றும் ஆன்மீக பணியில் உங்கள் உரையை எங்கள் அன்பு நேயர்கள் கேட்பதற்கு தயாராக இருப்பார்கள். அந்த வகையில் உங்கள் உரையை தாருங்கள் ஐயா.
1: நிச்சயமாக நிச்சயமாக. நன்றி ராஜா, நன்றி. நாங்கள் நேரடியாக இணைவோம். அன்பான உறவுகளே, அன்பான டிஆர்டி தமிழ் அன்பு சைவ நற்சிந்தனை பிரியர்களே, இன்றைய நிகழ்வை வார வாரம் நிகழ்த்துகின்ற அன்புக்குரிய கேமா இல்லாவிடனும் அவரது இடத்திலே மூத்த கலைஞர், பழைய முன்னாள் அறிவிப்பாளர், எல்லோரும் காந்த குரலோ நன்றார்கள், சிம்ம குரலோ நன்றார்கள். ஆனால் இறைவன் கொடுத்த இசையை நாங்கள் எந்த வடிவத்தில் சொன்னாலும் அது இறைவனுக்கே அந்த புகழ் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இறைவனின் ஆசியுடனும் இந்த இன்றைய நாளைய இன்றைய காலகட்டங்களிலே சிறப்பான சத்தாத்தத்தை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய ஆளுமை நண்பர், அன்புக்குரிய எல்லாராலும் ஒட்டக்கூடிய எல்லாரும் மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அன்புக்குரிய ராஜா அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய தினம் இந்த நல்ல சிந்தனைகளிலே இவ்வளவு இந்த டிஆர்டி தமிழ் வானொலி ஊடகத்தின் ஊடாக பல இடையூறுகளும் மத்தியிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக நல்ல பொது ஊடகத்திலே இந்த நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய அந்த நிமிட துளிகள், அந்த நிமிட நேர கணக்குகள் பொன்னை விட பெரிது. பவுன், பொன், காசு, ஆடம்பரங்களை விட இந்த நாளினால் வரக்கூடிய அந்த துளிகள், அந்த வார்த்தைகள், அந்த நல்ல சிந்தனைகள் என்று நமக்கு பிரயோசனப்படக்கூடிய முறையிலே தான் இந்த நேரத்தையும் வாய்ப்பையும் நமக்காக ஒதுக்கி தருகின்றார்கள். அந்த நம்பிக்கையுடன் இந்த சிந்தனையிலே நாம் நமக்கு தெரிந்த பொதுவான கருத்துக்களை தருகின்ற பொழுது கர்மா என்று சொல்லக்கூடிய கர்ம வினை, கர்ம பாப புண்ணியம், கர்மத்தில் செய்யக்கூடிய கர்மாவின் தீர்ப்புகள், கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கிலிருந்து தப்ப முடியாதவர் எவரும் இல்லை. அந்த வகையிலே இந்த பாப புண்ணியம், நன்மதியினை, நல்லது கெட்டது, உண்மை பொய், நீதி அநீதி, இவையெல்லாம் ஒரு நல்ல ஒரு நீதி கராசிலே காலம் கடக்கலாம், கோலம் மாறலாம், காலம் மாறலாம், நியதி மாறலாம், பஞ்சபூதங்களின் வடிவத்திலே பூலோகம் மாறலாம். ஆனால் நியதியும் கர்மவினையும் நீதி தேவியின் தராசில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கையிலே கர்மா, கர்மா என்பது நாங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள், கர்மவினைகள். இந்த கர்மவினைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கென்று ஒரு ஆண்டவன் தூய்மையான புனிதமான நல்ல சாட்சி ஒன்றை, மனச்சாட்சியை தந்திருக்கின்றான். ஒரு நல்ல தத்துவம் இருக்கின்றது, கர்மாக்களை தீர்மானிப்பது, கர்மாக்களை நீதி தருவது, நீதி தேவதையும் கடவுளும் என்று சொல்லி நாங்கள் கடவுள் கடவுள் கடவுள் என்று கடவுளை நாங்கள் பாரம் கொடுக்கிறோம். ஆனால் கர்மாக்களின் நீதிகளை நிலைநாட்டுவது ஆறறிவு கொண்ட மனிதர்கள், பகுத்தறிவோடு வாழக்கூடியவர்கள், கல்வி அறிவோ அனுபவ அறிவோ பட்டப்படிப்பு அறிவுகளோ இருக்கோ இல்லையோ அவரவர்கள் மனச்சாட்சியிலே ஒன்று இருக்கின்றது. வேலையிலிருந்து கோடீஸ்வரன் வரை மனச்சாட்சி இருக்கின்றது. படித்தவனிலிருந்து படியாத சாமரன் வரை மனச்சாட்சி தேவதை இருக்கின்றார், நீதி தேவதை இருக்கின்றார்கள். இந்த கர்மாவில நல்வினை தீவினை என்று ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. இந்த நல்வினை தீவினை நாம் மற்றவர்கள் சொல்லி நமக்கு தெரிவதல்ல, அகவை கொண்டாடுகிறோம். 10, 1, 2, 5, 3, 40, 30, 60, 70, 80 நமக்கு பலவிதமான நல்ல சந்தோஷ கொண்டாடங்களை கொண்டாடுகிறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சடதியோ சடதி இல்லாமலோ துக்கங்கள் நம்மை சூடிக்கொள்கின்றன. தாங்க முடியாத, தவிர்க்க முடியாத, ஜீரணிக்க முடியாத துக்கங்கள் நம்மை நாடுகின்றன, தேடுகின்றன, சூழுகின்றன. இவை எல்லாவற்றிலுமே நாம் எதிர்நீச்சல் போட்டு நல்லது கெட்டது, நல்வினை தீவினை, கர்மாக்களின் பாவங்களில் இருந்து புண்ணியங்களில் இருந்து நாங்கள் எப்படி விலகலாம் என்பதை எமது மனச்சாட்சி தீர்மானிக்கின்றது. என்று ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், கர்மா வினை. நாங்கள் உதாரணமாக ஒரு மனிதன், அவன் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம், புத்தனாக இருக்கலாம், மதமற்றவனாக இருக்கலாம், மத சார்பு கொள்கையற்றவனாக இருக்கலாம், சோசியலிசமாக தனதுக்கென்று கொண்ட ஒரு மனச்சாட்சிதான் தெய்வம், மனச்சாட்சிதான் ஜாதி மதம் இனம் என்று கொள்ளக்கூடியவன் இருக்கின்றான். இவை எல்லாருக்கும் மனம் இதயம் தன் சுய சிந்தனை மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றான். இந்த மனச்சாட்சியின் தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது, அனுபவனவாக நம்மை அப்படியே அகற்றி கொண்டே போகும். இதையே நான் சொல்லுகின்றேன் என்றால், ஒரு நல்ல விஷயம் நல்லது செய்தவன், நல்லது பாடுபட்டவன், நல்லதை உருவாக்கி விட்டவன், நல்லதொன்றை ஒரு அர்ப்பணமாக்கி விட்டவன், தன்னை தியாகமாகி நல்வழியிலே நல்ல முறையிலே நிதியை நீதி வழியிலே வழிப்படுத்தி வளர்த்தவன், இவையெல்லாம் இந்த மேலத்தேய குழந்தையர் நாகரிகத்திலே நசுக்கப்படுகின்றனவா, நசுக்கப்படவில்லையா? அதாவது பணமிதவாதம், வரட்டு கௌரகம், சுயமரியாதை, தன்னலம், பொருளாதார ஆசை, நமக்கு இருக்கக்கூடிய சர்வாதிகார போக்கு, பணத்தின் ஆசை, புகழ், இவையெல்லாம் இங்கு இந்த நீதியிலே கர்மவினையிலே தலைவிரித்தாடக்கூடிய கொடிய புற்று நோய்கள். இவை எனது மனச்சாட்சியிலே நீதியிலே இருக்கின்றன. எனக்கென்று ஒரு வரட்டு கௌரவம் இருக்கின்றது, ஒரு ஆசை இருக்கின்றது. விஸ்வாமித்திரிலிருந்து அப்பர் சுவாமிகள் வரை 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஞானிகள், ரிஷிகள், மகான்கள், படித்தோர்கள் உணர்விலே வரலாற்று பகர் சான்று நமக்கு புஸ்தக வாயிலாக, அனுபவ வாயிலாக, ஆகம வாயிலாக தந்து சென்றிருக்கின்றார்களா? விலை மதிக்க முடியாத சொத்துக்களை அவை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த கர்ம வினையிலே நாம் சரியாக போகின்றோமா பிழையாக போகின்றோமா என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியது நமது மனச்சாட்சி. மனச்சாட்சிக்கு தகுந்து நாங்கள் நடக்கின்றோம். பெற்ற பிதாமாதா, சகோதரங்கள், நாம் நடத்துகின்ற பொது உடைமை, பொதுமக்கள், நாம் செய்கின்ற தொழிலின ஸ்தானத்தினூடாக வரக்கூடிய சமூகங்கள், வர்த்தக ஸ்தாபனத்தின் ஊழியர்கள், பொதுநல கூட்டு தாமனத்தின் ஊழியர்கள், மேலோர்கள், படித்தோர்கள், நமக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பதவியை கீழே இருக்கக்கூடியவர்கள், தொழிலாளர்கள், இவை எல்லாவரையும் நாம் நன்னலக்கோடு பகுத்தறிவிலே நல்ல சிந்தனையோடு நடத்துகின்ற பொழுது நமக்கென்ற ஒரு மனச்சாட்சி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த மனச்சாட்சிகளுக்கு தூய்மையான புனிதமான நல்ல ஒரு அங்கத்தை வைத்திருக்கின்றார்கள் சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள், நமக்கு சரி புலை பார்க்கக்கூடிய பாதுகாப்பு துறைகள், இதயத்தின் ஊடாக பார்க்கின்ற பொழுது இந்த கர்ம வினை, இந்த கர்மா, இந்த புண்ணியம் பாவம், நல்லது கெட்டது, அங்கே மாசுபாடு இல்லாத புனிதமான நீதிபதி துறைக்கு கூடி இது பங்கம் விளக்கி உண்டதாகத்தான் என்று உணர்கின்றோம். ஏனென்று சொல்லுகின்றார் என்றால், பொதுவிலிருந்து பொதுவற்ற விடயங்கள், தனியார் விடயங்கள், மக்கள் விடயங்கள், ஆன்மீக விடயங்கள், அரசியல் விடயங்கள், பொது ஸ்தாபனங்களின் ஊடாக பார்க்கின்ற பொழுது கர்மாவின் தீர்ப்பிலே நாம் போகின்ற பாதை சரியா, நாம் செல்லுகின்ற மனச்சாட்சி நீதிபதியிலிருந்து அனைவரும் மனச்சாட்சி சரியாக செயல்படுகின்றதா, என்ன நடக்கின்றது, என்ன செய்கின்றோம், எப்படி போகின்றோம் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது, அன்பான உறவுகளே, உங்களுக்கு என்று உதாரணமாக டிஆர்டி தமிழ் வானொலி என்பது ஒரு பொது ஸ்தாபனம். அதிலே ஒரு சில குறிக்கப்பட்ட ஒரு குடும்ப ரீதியான உறவுகள் நேயர்களுக்கெல்லாம் அதை கட்டி அழுகின்றார்கள், அன்போடு பழகிக் கொள்கிறார்கள். அறிவிப்பாளர்களிருந்து நேயர்கள் வரை ஒரு கூட்டு குடும்பமாக ஒற்றுமையோடு செயல்படுகின்றார்கள். ஆனால் அங்கே அவரவர் மனச்சாட்சியிலே அந்த வானொலி ஊடகத்தின் வளர்ச்சியை நிலைநாட்டிக் கொள்கின்றார்கள், உதவுகின்றார்கள், ஒத்துழைக்கின்றார்கள். அதே மாதிரித்தான் ஒரு பொது விடயம் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அங்கே நீதி நிதி பொது உடைமை நிலைநாட்டப்படுகின்றதா என்பதை இந்த மக்கள் அடியவர்கள் பொது நேயர்கள் உணர்வு ரீதியாக ஆக்கப்பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும். இது மனச்சாட்சியின் ஒரு அங்கம். நாம் எங்கு வாழுகின்றோம், தாயகத்தில் பிறந்தோம், புலம்பெயர் மண்ணில் வாழுகின்றோம், எமது மழலைகள் சந்ததியினர்கள் இங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பிறக்கின்றார்கள், கலை கலாச்சாரம் பண்பாடுகளை பாதுகாக்க பாடுபடுகின்றோம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது நல்ல முறையில் செல்லுகின்றதா? அங்கே மேலத்தேய நாகரிகமும் பணமிதவாத போக்கும் ஆசையும் மோகமும் அங்கே அதை ஆன்மீகத்தை கூறி மாசுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன. வரட்டு கௌரவங்கள், சுயமரியாதைகள், தன் தத்துவ தற்புகழ்ச்சி, தனக்கென்றொரு சுயலாபம் எடுக்கக்கூடிய நோக்கு, இங்கே மேலத்தேயமாக இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்கள், படப்பிடிப்பு சாதனங்கள், ஒரு கைத்தொலைபேசி வைத்திருந்தார் அவர் ஒரு ஊடகம், இவர் ஒரு கைத்தொலைபேசி வைத்திருந்தார் இவர் ஒரு ஊடகம், யூடியூப், இப்படியான இந்த பொது ஊடகங்கள் ஊடாக வருகின்ற படப்பிடிப்பு காட்சிகள், மக்களை திசை திருப்புகின்ற அந்த கவர்ச்சி படப்பிடிப்புகள், பட வீடியோ திரைப்பட காட்சிகள், இவையெல்லாம் இங்கே இந்த கர்மாவின் வினையிலே நல்லதை செய்கின்றதா கூடாதை செய்கின்றதா என்பதை நாம் நமது மனச்சாட்சியிலே இருந்து பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு பொதுவாக ஒன்றை சொல்லுகின்றேன், ஒரு சாதாரண உதாரணம், ஒரு ஆன்மீக கருவை வளர்க்கின்ற பொழுது, ஒரு ஆன்மீக சின்னத்தை உருவாக்குகின்ற பொழுது, அங்கே நிதி நீதி சமத்துவம் அங்கே வருகின்ற பொது உடைமையிலே தான் அது மிளிர்கின்றது, வளர்கின்றது, கவலுகின்றது. தனியாரோ தனிப்பட்ட ஒருவரோ சுயநலமோ அங்கு இல்லை. இதை உணர வேண்டும். கர்மாக்களிலிருந்து நாங்கள் விலக வேண்டும். கர்ம வினைகளிலிருந்து நமக்கு உதாரணமாக இப்பொழுது ஆடுகின்ற தலைவிரித்து ஆடுகின்ற பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த வாயு, இவையெல்லாம் காட்டு, இவையெல்லாம் ஆங்காங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றன, உடலுகின்றன, விபரீத மரணங்கள் தவங்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. பலவிதமான விபத்துக்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. கடல் விபத்து, விமான விபத்து, கரை விபத்து, இப்படியான இந்துகள் எல்லாம் இங்கே கர்மாக்களின் தீர்ப்பிலே அதிகரித்து கொண்டே செல்கின்றன. எனவே அன்பான உறவுகளே, டிஆர்டி தமிழ் வானொலி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நல்ல சிந்தனையிலே நாம் கர்மா கர்மம் நல்வினை தீவினை நல்லது கூடாதது நல் நீதி அநீதி நிதியின் நீதி நிதியின் அநீதி அந்த நிதிகளே நாம் நிலைநிறுத்தக்கூடிய வழிமுறைகள், ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய நல்ல பொதுமக்களது தமது தொழிலிலே ரத்தம் கசிந்து வியர்வை தெளிவித்து அவர்கள் சிந்திய நிதிகளை ஆன்மீகத்தின் நிதி வாயிலாக ஆன்மீக சன்னிதானங்களில் அதை வரையறை செய்கின்ற பொழுது இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நல்வினை தீவினை இவையெல்லாம் நாம் தட்டி கேட்டால் கதைத்தால் பேசினால் வன்முறையின் ஆயுதங்களும் வன்முறைகளின் கொடூர தன்மைகளும் தான் நம்மை சூடிக்கொள்கின்றன. எனவே நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், அன்பான உறவுகளே, நல்லது எது கூடாதது எது, நல்வினை தீவினையை இனங்கண்டு ஆறறிவின் பகுத்தறிவோடு நாம் செயல்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை நீக்கி நம் முன்னோர்கள் செய்த பிதர்களின் கடமைகளை செய்து நமது தாயகத்திலே இருக்கக்கூடிய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பரம்பரை தெய்வங்களை வழிபட்டு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட இயலாதோர்கள், ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், அங்கேயும் உள்ளவர்கள் என்று கூடி சுனாமியில் 30 ஆண்டு சென்றாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நாங்கள் உதவி நல்நோக்கோடு, சமூக நோக்கோடு, அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அநாத விடுதிகள், அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அரசின் இயலாத உதவி வழங்கும் தொகையின் ஸ்தாபனங்கள், இவற்றோடு நாங்கள் நம்மால் முடிந்த நிதிகளை கொடுத்து ஒரு பொது உடைமையாக, பொதுவாளராக, பொது நல்ல நோக்கோடு நாம் எனது மனச்சாட்சியிலே நடைமுறையிலே நாம் செயல்பட்டால், நடந்தால், வாழ்ந்தால் நமது குடும்பமும், நமது சமூகமும், நமது ஆன்மீக பெருமக்களும் நன்றாக இருப்பார்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையுடன் தான் எனது வழி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை தெரியப்படுத்தி அன்பானே தியத்தின் நேர்களே, நல்வினை தீவினை, நல்லது கூடாததை உணர்ந்து செயற்படுமாறு அன்பாக வேண்டி என்றென்றும் எல்லோருக்கும் நல் நோக்கோடு இருக்கக்கூடிய ஆன்மீகம், தூய சிந்தனையோடு தூய நோக்கோடு இருக்கக்கூடிய நல்ல ஆன்மீக இறையருள், திருவருள், குருவருள் மூன்று வணங்கி எல்லோரும் வாழ ஆசி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, என்றென்றும் இன்றைய நேற்றைய கதாநாயகராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய ஆளுமை நண்பர் எஸ் ராஜாவுக்கும் பிறந்தாழ்த்தி தரங்கூட்டி வார்த்தைகளையும் தெரிவித்து நன்றிகளையும் தெரிவித்து நல்லொரு சிந்தனையில் அடுத்த சுக்கிரவாரம் சந்திக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்புக்குரிய சுபன் சர்மா. நன்றி
0: நேர்களே, நன்றி வணக்கம். நன்றி. அன்புக்குரிய எங்கள் சுதனையா அவர்கள் வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட எங்களுக்காக 20 நிமிடங்களை, அதாவது நல்ல சிந்தனையோடு உங்களை சந்தித்திருந்தார். அவர்களுக்கும் காமாட்சி அம்மனுடைய அருள் கிடைத்து அவரும் நல்ல மனிதராக புனிதராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் அவர் வாழ்க்கை நல்ல சஞ்சலம் இல்லாத நல்ல வாழ்க்கையாக மகிழ வேண்டும் என்று அந்த அம்மனையும் பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி. அவர் எங்கள் அன்புக்குரிய சுதனையா அவர்கள் ஆன்மீக உரையை கேட்டீர்கள். அவரை தொடர்ந்து பஞ்சபுராணத்தோடு திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். டவுலிங்டன்ல இருக்கிறீங்களா? என்ன
2: சிதம்பரம்,

அற்புதத்தை

ஒரு மாம் கங்கை வந்த சோலையே சிறத்தானே. நிட்டையில்லா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் சித்தம் சிவ

பற்றி மரசமயங்கள் நாட தேவன் செய்வாய் போற்றி பின்னவா போற்றியான் பாதகம் அனைத்தும் தீர்க்கும் பெறாதரா போற்றி போற்றி.

அதனமடுவார தங்கள் மனையல் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ. உலகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கள் உலகளவுமாள் மகிழ்ந்த மருகோனே. உபயகுல தீபதுண்ட விருது கவிராஜசிங்க

0: பல நிமலை மீது நம்ப பெருமாளே. திரு சிதம்பரம், நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு இதுவரை பஞ்சபுர நன்களை தந்த உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
0: ஐயாவுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவர் சகோதரி திருமதி பத்மராணி ராஜரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்பு உறவையே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு
1: நன்றி
2: சொல்கிறேன் கேட்டதுக்கு.
1: நன்றி. எனக்கு நன்றி கூறுறீங்க, எனக்கு நன்றி கூறாதீங்க.
2: நீங்க கேட்கறீங்களே ஒரு சந்தோஷம்.
1: சந்தோஷம்.
2: நன்றி. நேரம் மட்டும் நன்றிகளையும் மட்டும் கூறிக்கொண்டு நான் ஒரு தரப்போறேன்.

0: நயத்தை நாடுங்களே. பாம்பமையில் பால் கடலில் துயில்கின்றவன், பக்தர்களும் குரல் கேட்டு எழுகின்றவன், போர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்றவன், ஓர் நொடியும் உறங்காமல் உழைக்கின்றவன், உலகத்தை போட்டினமும் துழல்கின்றவன், உலகத்தை போட்டினமும் துழல்கின்றவன். பல்லாண்டு பல்லாண்டு பாருங்களே, அந்த பெருங்காமன் ஆலயத்தை நாடுங்களே. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பரந்தாமனுடைய பாடலை தந்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி சோறும். தாருங்கள்.
3: திருநீர் அணிந்தேன், இன முன்னை பணிந்தேன், அருளினை வேண்டி அழைத்தேன்.

வடிவே முருகா உனையே நினைந்தேன், வடிவே முருகா உனையன்று இனியார் துணையாய் வருவார். திருநீரணிந்தேன் தினமுன்னை பணிந்தேன், அருளினை வேண்டி அழைத்தேன் முருகாம். மலைமகள் ஈன்ற முருகா வருக, அலைமகள் போற்றும் மருகா வருக. மலைமகள் ஈன்ற முருகா வருக, அலைமகள் போற்றும் மருகா வருக. கலைகள் யாவையும் எனக்கே தருக, கலைகள் யாவையும் எனக்கே தருக. நலமெல்லாம் வாழ்வில் துணையாய் பெறுக. திருநீரணிந்தேன் தினமுன்னை பணிந்தேன், அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா. திருநீரணிந்தேன் தின

வடிவே முருகா உனையன்று இனியார் துணையாய் வருவார். திருநீரணிந்தேன் தினமுன்னை பணிந்தேன் அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா. ஓமெனும் பிராணவ பொருளினை கேட்டு நான் முகன் தன்னையே சிறையினில் அடைத்து. ஓமெனும் பிராணவ பொருளினை கேட்டு நான் முகன் தன்னையே சிறையினில் அடைத்து. தானின்னும் மாணவம் அகந்தையை அளித்து தானின்னும் மாணவம் அகந்தையை அளித்து மானிடம் அறிந்திட மறைப்பொருள் உரைத்தாய். திருநீர் அணிந்தேன்

0: இனியார் துணையாய் வருவார். திருநீர் அணிந்தேன் தினமுன்னை பணிந்தேன், அருளினை வேண்டி அழைத்தேன் முருகா, அழைத்தேன் முருகா, அழைத்தேன் முருகா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் மாமா, நான் அபிவிருதம் கதைக்கு.
1: வணக்கம் அன்பு மருமகன், நலமா இருக்கிறீங்களா?
2: ஓமாம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன் மாமா. நீங்கள் எப்படி?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். உங்களோட இல்லத்தில் எல்லோரும் நலமா இருக்கிறார்கள்.
2: ஓமாம், அனைவரும் நலமா இருக்கிறேன்.
1: நன்றி சாருங்கள் உங்கள் பக்தி பாடலை.
2: ஓ அருள் வாயலிங்கேஸ்வரா ஜெகதீஷா கருணை புரிவாயையா.

பொன்படிவான பாதா சுகம் நல்லும் பேதா, பொன்படிவான பாதா சுகம் நல்லும் பேதா, அமுதம் தருவாயையா என் குருவே, அமுதம் தருவா.

உயிர் தேடி உனை தேடி சிவமறிந்தேன். அருள் வாயிலிங்கேஸ்வரா ஜெகதீஷா கருணை புரிவாயையா. உள்ளின்ற தியானமும் உருவான மோனமும் உன் பாதம் கூட்டும் சக்தியையா. கண் கண்ட காட்சியில் விண் கண்ட சாட்சியில் நெஞ்சீவன் சேர்க்கும் முக்தியையா. உலகாலும் உயர்பாதம் நாடுகிறேன் உன்னை பாடி உன்னை பாடி கூடுகிறேன்.

ஐயா அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா கருணை புரிவாயையா பொன்வடிவான பாதா சுகம் நல்கும் வேதா பொன்வடிவான பாதா சுகம் நல்கும் வேதா அமுதம் தருவாயையா என் குருவே அமுதம் தருவா.

0: நன்றி செல்லக்குட்டி, அழகாக பாடலை தந்த உங்களுக்கும் எம்பெருமானுடைய அருட்கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் செல்வன் அபிவர்தன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நான் மகேந்திரன் கேட்கிறேன்.
0: வணக்கம் மகேந்திரன், நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நலமா இருக்கின்றேன். நீங்களும் நலமா இருக்க வாழ்த்துக்கள்.
0: நன்றி சோதரம்.
2: ஓ, நான் பெரிய பாடல் தான் ஒன்று உணர்ந்திருக்கிறேன், பாடுகிறேன்.
3: இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோ

நினைக்கேன் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை வசை வருமே பாண்டினார்

ஆண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை விட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட

0: நன்றி.
1: நன்றி மகேந்திரன், நினைந்து கொண்டு பாடலை தந்த உங்களுக்கு மங்கள் நன்றிகள். அவர் மகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த எங்கள் ஆன்மீக சிந்தனையாளர் சுதனையா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த பஞ்சபுராணத்தை பாடி மகிழ்வித்த பத்மராணி அவர்களுக்கும், அவரை தொடர்ந்து அபிவரதன் அவர்கள், பொங்கையூர் ராஜா அவர்கள், யோகஸ்ரீ அம்மா அவர்கள், மகேந்திரன் அவர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 கருப்பு ஜூலாயின் 43 வருட கால வலி சுமந்த ஈழத் தமிழர்களின் இனப்படுகொலையானது வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத வடுவாகும் என்று காரதீவு பிரசபையின் தவிசாளர் பாஸ்கரன் தெரிவித்திருக்கிறார். 1983 ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலாய் இனக்கலவரத்தின் 43 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை கல்முனை பகுதியில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றிருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானை ஆகஸ்ட் 4 தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளது. நீதிமன்ற பிடியாணை மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்கட்சியினர் இன்று சபையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் நடந்த அநீதிக்கு தீர்வு வழங்காது, ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கட்ட அகழ்வு பணிகளின் போது மலை அங்கியோத்த ஆடையுடன் கூடிய சிறுவன் ஒருவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் இறந்தவர்களை தாம் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் புதைப்பதில்லை என்று வைத்தியசாலை தரப்பினர் கூறியுள்ளார்கள். அதேவேளை இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்த மயான சபையினரிடம் பதிவுகள் கிடையாது என்று சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை வதைத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினராகும், அதற்கு வழிவகுத்தவர் அன்றைய ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தனா என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபையை பலப்படுத்தி தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கலை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த அரசாங்கம் தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் திட்டமிட்டு பிற்படுத்தி வருவதாக எதிர்கட்சி உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவுக்கு எதிராக எதிர்கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. தொழில் திணைக்கழகத்தின் கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாதம் 30 மற்றும் 31 தேதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவுத்தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழியர் சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கிறது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தூதுவர் ஜெயின் கோவல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகராவை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருக்கிறார். இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் பிரித்தானிய புதிய பிரதமர் ஆண்டி பர்கன்காம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 33 ஆசியான் பிராந்திய மன்ற கூட்டத்தொடரின் ஓரங்கமாக வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் எகிப்தின் வெளிவிகார அமைச்சர் பத் அப்துலேட்டியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். தெய்வளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெய்வளை மகரகம வீதியில் தெய்வளை சந்தியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று பாதசாரி பெண்ணொருவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்தபத்தில் படுகாயமடைந்த 73 வயதுடைய மடப்பாந்த பகுதியைச் சேர்ந்த அந்த மூதாட்டி களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தார்கள். கொழும்பு போர்ட் சிட்டி வளாகத்தில் 2 சீன குழுக்களுக்கிடையே ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோதல்
கடத்தல் மற்றும் சீன நாட்டவர் ஒருவரின் உடலம் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். வத்தலை பள்ளியாபத்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் பல முக்கிய தகவல்களை இன்று வெளியிட்டுள்ளார்கள். கம்புகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுகஸ்தர பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 கிலோகிராம் 790 கிராம் தங்கம் மற்றும் 1,69,00,000 ரூபாய் பணத்துடன் பெண்கள் இருவர் உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் 2 வழிமுறைகளில் விசா மோசடிகள் இடம்பெறுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். 2026 ஐந்தாம் வகுப்பு புலமைப் பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளது. இந்திய செய்திகளில் பயங்கரவாதிகளுக்கான ஆதரவை நிறுத்தாதவரை பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்று ஐக்கிய நாடுகளில் இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் பலியான சம்பவத்தில் முதல்வர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சியினரின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐந்தர்மந்தை சுற்றியுள்ள 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் இணைய சேவையை முடக்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லி ஜந்தர்மந்தரில் நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரை மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ தொடருந்து கழகம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கி தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தமிழக காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு இயக்குநர் ரஞ்சித் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நீட் வினாத்தால் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இளைஞர்களுக்கு ஆதரவாக நடிகர் மம்முட்டி 11 வெளியிட்டுள்ளார். தோல்விகள் பரவாயில்லை, ஆனால் ஏமாற்றுவது கூடாதென்று மாணவர்கள் போராட்டத்துக்கு கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி செல்வி வீடியோ மூலம் நேற்று இரவு விளக்கம் அளித்துள்ளார். தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களின் கோரிக்கை. அதை விடுத்து நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டு மாணவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். 26 நீடித்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை சோனம் வாங் தற்போது முடித்திருக்கிறார். காவிரி நீரை பரவும் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் ஏன் பயம் என்று முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்படுத்த தடை விதித்துள்ள உயர்நீதிமன்றம் மீறினால் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரும் என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்தியாவில் சால விபத்துக்களால் 2025 513,000 பேர் உயிரிழந்ததாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு மணி நேரத்துக்கு 21 பேர் இந்தியாவில் சால விபத்துக்களில் உயிரிழப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க கென்யாவுக்கு உதவும் நோக்கில் முதற்கட்டமாக 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்தியாவில் விவசாயிகளின் வருவாய் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் எஸ் மகேந்திர தேவ் தெரிவித்திருக்கிறார்.
சபரிமலை தங்க கவசம் முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருவிதாங்கூர் தேவஸ்தம் வாரியத்தின் முன்னாள் தலைவர் பி எஸ் பிரசாந்தை சிறப்பு புலனாய்வு குழு நேற்று கைது செய்துள்ளது. இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த சூழலில் குஜராத் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறதால் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,5,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 13,230 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரிட்டனில் அனல் காற்றால் மக்கள் மட்டும் அவதிப்படவில்லை, நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் பொருளாதார பள்ளி நடத்திய புதிய ஆய்வில் பிரிட்டன் கிட்டத்தட்ட 1.15 பில்லியன் பவுண்ட் இழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளிகள் மீது இன்று முதல் புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்துள்ளது. 10 விழுக்காடு 12.5 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் 2027 நிதியாண்டுக்கான தற்காப்பு கொள்கை மசோதாவை அந்த நாட்டு மக்களவை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. மசோதாவுக்கு ஆதரவாக 216 பேரும் எதிராக 212 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். செங்கடலில் 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்கள் மீது யமனின் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆக்கப்பூர்வ பங்காற்ற அமெரிக்கா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ நேற்றும் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமராக பொறுப்பேற்று அந்த பகுதியின் வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக கண்காணிக்க விரும்புவதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் ஆளும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவருமான நவாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். தெற்கு தாய்லாந்தின் நாராதிவாட் மாகாணத்தில் உள்ள ராணுவ சோதனை சாவடி மீது கிளர்ச்சியாளர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழந்தார்கள். 2 சிறுவர்கள் உட்பட 6 பொதுமக்கள் காயமடைந்துள்ளார்கள். வங்கதேச அதிபர் முகமது சபாபுதீன் விரைவில் பதவி விலக உள்ளதான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் லூவர் அரும்பொருளகத்தின் பிரம்மாண்டமான காட்சி கூடம் மீண்டும் வருகையாளர்களை சுண்டி இழுக்கிறது. தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீ அதிவேகமாக பரவிவரும் நிலையில் அட்லாண்டிக் கடற்கரையொட்டியுள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் குடியிருப்புகளிலிருந்து சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே தெற்கு ஐரோப்பிய நாடான இத்தாலியிலும் சிசிலி தீவில் காட்டுத்தீ பரவிவரும் நிலையில் கல்டானி செட்டா பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் அலெஸ்

அனைத்துலக கணித ஒலிம்பியாட் போட்டியில் முதல் முறையாக சேர்க்கை நுண்ணறிவு முழு மதிப்பெண்ணை பெற்று சாதித்திருக்கிறது. கூகுள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவுக்கான அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரம் அடைந்து வரும் பதற்றமான சூழலை காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இருமாத வீழ்ச்சிக்கு பின்னர் மீண்டும் இன்று அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு பிப்பாய் மசகு எண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலரை கடந்து அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்காக பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. சிம்பாவேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நேற்று தொடங்கியுள்ளன. காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உறுதி செய்திருக்கிறார். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்திய நட்சத்திரம் PV சிந்து கடுமையாக போராடி தோற்று போனார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.81 ரூபாய், $1 இலங்கை பெறுமதியில் 336.01 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.49 ரூபாய், $1 இலங்கை பெறுமதியில் 411.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.07 ரூபாய், ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.44 ரூபாய், $1 இலங்கை பெறுமதியில் 238.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.52 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT Cash & Carry, VT Superstore நிறுவனத்தினர், சாசல் காஷ்லா கோனேசில் அமைந்துள்ள VT Superstore நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்கானி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris,
2: Viti Superstore Gala Gonesse Sassadil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Relaque Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பலம் நிகழ்ச்சிக்கு நிசமம் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட். பொங்கு பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:25. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை. இவர் எங்க ஊரு ராஜா, தங்கமான ராஜா இவர் எ

0: மாறி கொழுந்துக்கும் வாசம் கொடுத்த அவள் மரத்து பெண்ணடியோ, அவள் வாரி முடித்ததும் கட்டி அணைச்சான் வாசம் வரும் அடியோ. ஓஹோ வாசம் வரும் அடியோ, வாசம் வரும் அடியோ.
1: மலை முடிக்கிற காலம் பிறந்த பின் வாசனை பாருங்கையோ, மலை முடிக்கிற காலம் பிறந்த பின் வாசனை பாருங்கையோ, இப்போ வாட்டு பாடிக்கிற நேரம் பிறந்தது வாட்டிட வாருமையோ.
0: ஓஹோ வாட்டிட வாருமையோ, வாட்டிட வாருமையோ. ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, இவை எங்க ஊர்
2: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ டி எம் எஸ் உடன் இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா கௌசல்யா இணைந்து பாடியிருந்தார். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஊர் ராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமாக மனசனை கொடுத்து வானலை கெடுத்து வருகின்றார்கள் பரிசு லாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி. போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் நிறுவனத்தினர் அவர்கள் மூவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
3: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட
1: சாப்பிடலாம்.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரி. மெலுதிய விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 95 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
2: நேரம் சரியாக 11:30 ராஜ்யத்தில் 10:30 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன் அவர்கள். அடிமைப்பெண் திரைப்படத்தில் பாடல் இடம்பெற்றது. நேரம் சரியாக 11:33 ஐக்கியராஜ்யத்தில் 10:33. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: அந்த ஒருவேளை உங்கள் அனைவருக்கும் தேவையான வீட்டு பொருட்களை வாங்குவதற்கு மிக மிக மலிவு விலையில் வாங்குவதற்கு இன்றைய விஜயம் செய்யுங்கள். சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சி மாநகரில் அமைந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒழித்த பாடலை பத்மஸ்ரீ ஏசிஎம்எஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஏற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள். அன்பே வா திரைப்படத்தில் பாடல் இடம்பெற்றது. இது ஒரு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு இந்த திரைப்படம். அந்த உறவுகளே, இந்த திரைப்படத்தில் பல கதைகள் இருக்கின்றது. என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கான கதைகளையே கூறுகின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.
0: டென்மார்க்கில் எழுந்தருளி அடியார்களுக்கு அரசாளித்துக் கொண்டிருக்கும் அபிராமி அம்மனுடைய ஆலயத்தினுடைய 2வது மகோற்சவ விழா இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, ஆலயத்துக்கு செல்லுகின்றவர்கள் முற்கூட்டியே உங்களுடைய லீவு எடுத்து தீர்த்த திருவிழாவுக்கு சென்று தீர்த்த திருவிழா ஆடி அந்த மாதிரி பூங்காவன திருவிழாவெல்லாம் கொண்டாடி வாருங்கள். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.
3: பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தைய போல ஒரு

பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தார். அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார். ராஜா பத்மநாபன் ராணியை தன்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்டு ஜோடிகள் பாடலை யாற்றவர் கவியரசர். பாடலுக்கு இசையமைத்தவர் வசந்த மாளிகை திரைப்படத்திற்கு இசையமைத்த அதே இசையமைப்பாளர் கே பி மகாதேவன் அவர்கள். அவருடைய இசையில் கட்டாயம் தபேலா அடி நூற்றுக்கு நூறு வீதம் இருக்கும். அவருடைய பிரபல்யமான இசை தபேலா, அவருடைய தபேலா புகழேந்தியும் கே வி மகாதேவனும் இணைந்து விட்டால் தபேலாவுக்கு முதல். ஆனால் சரி, இப்போ அவர் படித்த கவியரசன் கண்ணதாசனுடைய கவிதை எங்களுடைய ராணியினுடைய சேலை கட்ட நாளை பார்க்கத்தானே போகிறீங்க அன்பு உறவுகளே, அது எப்படி இருக்கின்றது என்பதனை நாளை நீங்கள் பார்த்து மகளை போன்றீர்கள். சரி, அது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் எங்களுடைய அறிவிப்பாளர் ஜெகன் அவர்களோடு அவருடைய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் தேவை என்றால் எங்களுடைய அலுவலக தொலைபேசி அல்லது சபா கீடுவோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பர்களே, நன்றி உங்களுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்

0: நேரம் சரியாக 11:51 அக்ஷராட்சத்தில் 10:51 கங்கேமரன் அவர்களுடைய கவிதை வரிக்கை அவர் அண்ணா இசையமைத்தார். இசைஞானி இளையராஜா பாடலை எமக்காக வழங்கியிருந்தார்கள். பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி ரிக்ஷா மாமா திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்லை, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சு போறோம். முக்கியமா வீடு விக்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும். ஆறு மூலம் தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
2: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை விட்டு புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
2: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

ஒலித்த பாடலை இயற்றியவர் கவிஞர் காளிதாசன் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசித்தன்வா, பாடலை பாடியவர்கள் பாலாவோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

0: எஸ் பி பாலா அவர்களுடைய இசை, பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரி, சங்கீதமே பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசுதாஸ் அவர்கள்.
1: சந்தோஷம் சொல்லும் சங்கதி சங்கீதமே.
0: சிகரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த பாடலோடு நடவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும்பால நிகழ்ச்சியினை சுயமெடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது ஏதியபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பாரசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி முசரி, போட்டிப்பண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பண்டி மார்கள், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது ஏதியபூர்வ நன்றிகள். நடைபெற்றது தேனும் பாலும். விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் ஏ எஸ் ராஜா. வணக்கம் நேர்களே.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 கருப்பு ஜூலாயின் 43 வருட காலவலி சுமந்த ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலையானது வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத வடுவாகும் என்று காரதீவு பிரசபையின் தவிசாளர் பாஸ்கரன் தெரிவித்திருக்கிறார். 1983 ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை இனக்கலவரத்தின் 43 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை கல்முனை பகுதியில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றிருக்கிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானை ஆகஸ்ட் 4 தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளது. நீதிமன்ற பிடியாணை மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்கட்சியினர் இன்று சபையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் நடந்த அநீதிக்கு தீர்வு வழங்காது, ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கட்ட அகழ்வு பணிகளின் போது மலை அங்கியோத்த ஆடையுடன் கூடிய சிறுவன் ஒருவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் இறந்தவர்களை தாம் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் புதைப்பதில்லை என்று வைத்தியசாலை தரப்பினர் கூறியுள்ளார்கள். அதேவேளை இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்த மயான சபையினரிடம் பதிவுகள் கிடையாது என்று சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை வதைத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினராகும், அதற்கு வழிவகுத்தவர் அன்றைய ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனா என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபையை பலப்படுத்தி தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கலை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த அரசாங்கம் தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் திட்டமிட்டு பிற்படுத்தி வருவதாக எதிர்கட்சி உறுப்பினர் முஜிபிர் ரகுமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சனன் நாணயக்காராவுக்கு எதிராக எதிர்கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. தொழில் திணைக்கழகத்தின் கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாதம் 30 மற்றும் 31 தேதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவுத்தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழியர் சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கிறது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தூதுவர் ஜெயின் கோவல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகராவை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருக்கிறார். இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் பிரித்தானிய புதிய பிரதமர் ஆண்டி பர்கன்காம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 33 ஆசியான் பிராந்திய மன்ற கூட்டத்தொடரின் ஓரங்கமாக வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் எகிப்தின் வெளிவிகார அமைச்சர் பத் அப்துலட்டியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். தெகிவிளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெகிவிளை மகரகம வீதியில் தெகிவிளை சந்தியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று பாதசாரி பெண்ணொருவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த பத்தில் படுகாயமடைந்த 73 வயதுடைய மடப்பாந்த பகுதியைச் சேர்ந்த அந்த மூதாட்டி களபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தார்கள். கொழும்பு போர்ட் சிட்டி வளாகத்தில் 2 சீன குழுக்களுக்கிடையே ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோதல்
கடத்தல் மற்றும் சீன நாட்டவர் ஒருவரின் உடலம் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். பத்தலை பள்ளியாவத்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் பல முக்கிய தகவல்களை இன்று வெளியிட்டுள்ளார்கள். கம்புகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுகஸ்தர பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 கிலோ கிராம் 790 கிராம் தங்கம் மற்றும் 1,69,00,000 ரூபாய் பணத்துடன் பெண்கள் இருவர் உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் 2 வழிமுறைகளில் விசா மோசடிகள் இடம்பெறுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளது. இந்திய செய்திகளில், பயங்கரவாதிகளுக்கான ஆதரவை நிறுத்தாதவரை பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீரை பயந்து கொள்ள மாட்டோம் என்று ஐக்கிய நாடுகளில் இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் பலியான சம்பவத்தில் முதல்வர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டெல்லியில் கரப்பான் பூச்சி கட்சியினரின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐந்தர்மந்தை சுற்றியுள்ள 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் இணைய சேவையை முடக்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லி ஜந்தர்மந்தரில் நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரை மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ தொடருந்து கழகம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கி தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தமிழக காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு இயக்குநர் ரஞ்சித் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நீட் வினாத்தால் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இளைஞர்களுக்கு ஆதரவாக நடிகர் மம்முட்டி பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். தோல்விகள் பரவாயில்லை, ஆனால் ஏமாற்றுவது கூடாதென்று மாணவர்கள் போராட்டத்துக்கு கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி செல்வி வீடியோ மூலம் நேற்று இரவு விளக்கம் அளித்துள்ளார். தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களின் கோரிக்கை. அதை விடுத்து நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டு மாணவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். 26 நாட்கள் நீடித்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை சோனம் வாங் தற்போது முடித்திருக்கிறார். காவிரி நீரை பரவும் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் ஏன் பயம் என்று முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்படுத்த தடை விதித்துள்ள உயர்நீதிமன்றம் மீறினால் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரும் என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்தியாவில் சால விபத்துக்களால் 2025 513,000 பேர் உயிரிழந்ததாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 1 மணி நேரத்துக்கு 21 பேர் இந்தியாவில் சால விபத்துக்களில் உயிரிழப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க கென்யாவுக்கு உதவும் நோக்கில் முதற்கட்டமாக 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்தியாவில் விவசாயிகளின் வருவாய் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் எஸ் மகேந்திர தேவ் தெரிவித்திருக்கிறார்.
சபரிமலை தங்க கவச முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருவிதாங்கூர் தேவஸ்தம் வாரியத்தின் முன்னாள் தலைவர் பி எஸ் பிரசாந்தை சிறப்பு புலனாய்வு குழு நேற்று கைது செய்துள்ளது. இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த சூழலில் குஜராத் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறதால் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,5,840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 13,230 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரிட்டனில் அனல் காற்றால் மக்கள் மட்டும் அவதிப்படவில்லை, நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் பொருளாதார பள்ளி நடத்திய புதிய ஆய்வில் பிரிட்டன் கிட்டத்தட்ட 1.15 பில்லியன் பவுண்ட் இழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளிகள் மீது இன்று முதல் புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்துள்ளது. 10 விழுக்காடு 12.5 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் 2027 நிதியாண்டுக்கான தற்காப்பு கொள்கை மசோதாவை அந்த நாட்டு மக்களவை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. மசோதாவுக்கு ஆதரவாக 216 பேரும் எதிராக 212 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். செங்கடலில் 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்கள் மீது யமனின் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆக்கப்பூர்வ பங்காற்ற அமெரிக்கா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ நேற்றும் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமராக பொறுப்பேற்று அந்த பகுதியின் வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக கண்காணிக்க விரும்புவதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் ஆளும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவருமான நவாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். தெற்கு தாய்லாந்தின் நாராதிபாட் மாகாணத்தில் உள்ள ராணுவ சோதனை சாவடி மீது கிளர்ச்சியாளர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழந்தார்கள். 2 சிறுவர்கள் உட்பட 6 பொதுமக்கள் காயமடைந்துள்ளார்கள். வங்கதேச அதிபர் முகமது சபாபுதீன் விரைவில் பதவி விலக உள்ளதான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் லூவர் அரும்பொருளகத்தின் பிரம்மாண்டமான காட்சி கூடம் மீண்டும் வருகையாளர்களை சுண்டி இழுக்கிறது. தென்மேற்கு பிரான்சில் காட்டு தீ அதிவேகமாக பரவிவரும் நிலையில் அட்லாண்டிக் கடற்கரையொட்டியுள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் குடியிருப்புகளிலிருந்து சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே தெற்கு ஐரோப்பிய நாடான இத்தாலியிலும் சிசிலி தீவில் காட்டு தீ பரவி வரும் நிலையில் கல்டானி செட்டா பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் அலெசாண்ட்ரோ மார்க்கி உயிரிழந்தது அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கடுமையான வெப்ப அலை நீடித்து வருகிறது. டோக்கியோவில் ஒரே நாளில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் 453 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இடுப்பளவு வெள்ளத்தை கடந்து மருத்துவமனைக்கு சென்ற மருத்துவரை பலரும் பாராட்டி வருகிறார்கள். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி வேகமாகிறது. உண்மையான சிறப்பு காட்சிகளுக்கு AI-னால் ஈடுகொடுக்க முடியாதென்று பாலிவுட் சிறப்பு காட்சி நிபுணர் விஷால் தியாகி தெரிவித்திருக்கிறார். உலகின் மிகவும் மதிப்புமிக்க கணித போட்டிகளில் ஒன்றான அனைத்துலக கணித ஒலிம்பியாட் போட்டியில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு முழு மதிப்பெண்ணை பெற்று சாதித்திருக்கிறது. கூகுள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவுக்கான அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரம் அடைந்து வரும் பதற்றமான சூழலை காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 2 மாத வீழ்ச்சிக்கு பின்னர் மீண்டும் இன்று அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக 1 பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலரை கடந்து அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்காக பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. சிம்பாவேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நேற்று தொடங்கியுள்ளன. காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உறுதி செய்திருக்கிறார். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்திய நட்சத்திரம் PV சிந்து கடுமையாக போராடி தோற்று போனார்.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40% இந்திய பெறுமதியில் 109.81% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.01% இந்திய பெறுமதியில் 96.49% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.16% இந்திய பெறுமதியில் 118.07% ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.22% இந்திய பெறுமதியில் 128.44% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.61% இந்திய பெறுமதியில் 68.52% கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மன்னத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

0: அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மறக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre-Gelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்
5: பரிசு லாட்சியில் ரோய்காயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியில் ஷெரிமஹால்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நம்முடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் என்ற நீண்ட நெடிய தொடரில் ஆலய நெறி என்ற அற்புதமான பகுதியில் பயணித்தோம். 63 நாயன்மார்களுடைய அற்புதமான வாழ்வியல் ஜீவ சரித்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாவரசர் நற்தமிழ் பதிகத்தால் நற்றுணையாவது நமசிவாயவே என்று நாமார்க்கும் குடியல்லோம் நமனையெஞ்சோம் என்ற உன்னத பதிகங்களை எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஆனந்த அருளமுதை இறைவனை அடியக்கூடிய மார்க்கத்தை எளிய வழியில் தந்த உன்னதம் நிறைந்த அந்த உன்னத பக்கங்களில் பயணிக்கின்றோம். மதம் என்பது இந்த உலகின் சமநிலையையும் தர்மத்தையும் மானிட வாழ்வை உயர்த்துவதற்கும் மானிடத்தை மெருகேற்றுவதற்கும் இறைவனை அடைவதற்குமான மார்க்கத்தை தருவதற்காக இந்த மண்ணில் தோன்றிய ஒவ்வொரு மதமும் வழிகாட்டி வருகின்றன. மதம் என்பது இருபுறமும் கூர்தீட்டிய கத்தி. அந்த கத்தியை கையாள்பவருடைய மனதை போன்றது அந்த கத்தியின் பயன்பாடு. மதம் என்பது அக ஆய்விற்கு பயன்படுத்தும் பொழுது அது அக தெளிவையும் ஆன்ம முன்னேற்றத்தையும் இறைவன் இறைவனை அடைவதற்கான மார்க்க தரிசனத்தையும் தருகிறது. ஆனால் அது புற மத வெறியாக மாறும் பொழுது இன்று கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். மத தீவிரவாதம் என்ற போர்வையை எடுத்த ஒரு நாடு இன்று எந்த அவல நிலைக்கு உட்பட்டிருக்கிறது என்பதை காணலாம். மதத்தை அழகிய சிற்பமாக, ஓவியமாக, அற்புதமான காவியமாக, படைப்பாற்றலாக மாற்றும் பொழுது அது நாட்டின் வளர்ச்சியையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகிறது. அதற்கு பாரதம் இன்று கண்கூடாக தெரிகிறது. ஒரு தலைவன் எவ்வளியோ குடியும் அதற்கான ஊன்வினையை அனுபவிக்க வேண்டும். இந்திய நாட்டிற்கு ஒப்பற்ற தலைமை கிடைத்ததால் இன்று பாரதம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. ஆனால் தலைமைகள் தாறுமாறாக அண்டை நாட்டில் மாறிய பொழுது, மதம் என்பது மதவெறியாக மாறிய பொழுது அந்த நாட்டு குடிமக்கள் அனுபவிக்கும் அவலமும் சித்திரவதையும் அதிகமாகிறது. அண்டை நாட்டின் மீது கல்லெறிய நினைப்பவர்கள் தன்னுடைய நாட்டினுடைய மக்களுடைய நிலையை சற்று சிந்தித்து நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்திருந்தால் இந்த அவல நிலை அந்த நாட்டிற்கு வந்திருக்குமா? நான் இங்கே இந்த நிலைப்பாடை எடுப்பது விளக்குவது என்னுடைய தார்மீக கடமை. நான் எந்த மதத்திற்கும் எதிரானவன் அல்ல. மதம் என்பது புனிதமானது, போற்றுதற்குரியது. நான் கூறியது போல மதம் என்பது இருபுறமும் கூர்தீட்டிய கத்தி. அது அகத்தின் வளர்ச்சிக்கு உட்படும் பொழுது அகத்தியராய், போகராய், புலிப்பாணியாய், 63 நாயன்மார்களாய், ஆழ்வார்களாய், சித்த புருஷர்களாய் வெளிப்படுகிறது. அதே மதம் மதவெறியாக மாறும் பொழுது நாம் சம கண்ணோட்டத்தில் காண்கின்றோம். சமணர்களுடைய சமண மார்க்கம் உன்னதமானது. பல அற்புதமான சித்த இலக்கியங்களை தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. சிறுபஞ்ச மூலம் மணிமேகலை, குண்டலகேசி போன்ற அற்புதமான சிலப்பதிகாரம் போன்ற காவியங்களை தந்திருக்கின்றன. அங்கே மதம் மதவெறியாக மாறியது. அந்த சமணர்களுடைய
தமிழ்நாட்டிலே தவறான வழிகாட்டுதலால் தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்வில் நடந்த மிகப்பெரிய துயரங்களை கண்டு வேதனையடைந்த நாவரசர் தர்மசேனராக அந்த மதத்தில் தெளிவு கிடைக்குமா என்று அதை தேர்ந்தெடுக்க, எந்த போரால் தன் கணவனை மனதால் வரித்த கணவன் இறந்ததையும் தன்னுடைய பெற்றோர் இறந்ததையும் எண்ணி மரணிக்க நினைத்த திலகவதியார் மார்க்க தரிசனமாக சைவ சித்தாந்தத்தை அன்று உள்வாங்கிக் கொண்டதால் தன்னுடைய சகோதரனுக்காக வாழ வேண்டும் இந்த மண்ணில் என்று ஒரு துணிந்த முடிவெடுத்ததால் இறைவனிடமும் தன்னாருடைய சிவனே எந்நாட்டவர்க்கும் இறைவா என்று உள்ளம் உருகி உருகி உருகி என்ற இறைவனை நினைந்து கரைந்துருகியதால் வழிதவறிய பாதையில் இருந்து மீண்டு தடுத்தாட்கொள்ளப்பட்ட நாவரசர் அற்புதமான மகேந்திரவர்ம வல்லவன் பல கலைகளின் விற்பனன், ஆனால் அவன் மக மனதிலே நச்சு என்ற விஷத்தை படர விட்ட சமணர்களுடைய சமண தலைவர்களுடைய சமண பாளிகளிலிருந்து விஷத்தை அவனுடைய உள்ளத்திலே கசிய விட்டு அவனுடைய வழிதவறிய பாதையை எடுத்த பொழுது நாவரசருக்கு எத்தனை எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் தொடர்ந்து மகேந்திரவர்ம வல்லவனால் சமணர்களுடைய தீய கொடுமதியான அறிவுரையால் வழங்கப்பட்ட போதிலும் அவருடைய மன உறுதியும் மனத்தின்மையும் திலகவதியார் காட்டிய வழிகாட்டுதலும் இறைவன் அவரோடு இருந்ததனால் இறைவன் அன்பிற்கு கட்டுப்பட்டதனால் அவர் எடுத்த மார்க்கம் சைவ சித்தாந்தம் என்ற அந்த உன்னத வழிகாட்டுதல் அவரை உறுதியுடையவராக நெஞ்சுரம் மிக்கவராக மாற்றியதால் சுண்ணம்பு காலவையில் இட்டு தீர்த்த பொழுதிலும் அற்புதமாக வெளிவந்தார். பட்டத்து யானையை விட்டு அவர் தலையிடற நினைத்த போதும் அந்த யானையே அவருக்கு வணக்கம் செலுத்தி அவரை முன்முறை வலம் வந்தது. பிறகு நச்சு அரவமாகிய விஷம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அது அமிர்தமாகியது. அவரை கடலிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது நடுக்கடலில் அதுவே தெப்பமாகி அவரை காத்தது. காத்தது யார்? ஐம்புலனை அடக்கி சித்தத்தை இந்த ஜகத்தை உருவாக்கும் ஜெகநாதனாகிய சிவபெருமான், இந்த அண்ட பிரபஞ்சங்களை எல்லாம் இயக்கும் அந்த அற்புத தீன தயாளன் தவத்திலே உறைந்து அமைதியை மட்டுமே தன்னுடைய தன்னை நம்பக்கூடிய அடியவரை கைதூக்கிவிடக்கூடிய அந்த அற்புதமான தீன தயாளன் தன்னுடைய அடியாருக்கு துயர் வரும் பொழுது அவன் தடுத்தாட்கொள்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை அடியவராகிய நாவரசரை ஒவ்வொரு இன்னலிலும் இடரிலும் துயரிலும் காத்து ரட்சித்தவர் அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய மார்க்கத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய மனம் மற்றற்ற தூய்மையும் மாசுகள் நீங்கியும் அதன் வழியில் நடக்கிறோம் என்கின்ற பொழுது மனதிலே ஒப்பற்ற தூய்மை ஏற்படுகிறது. நாவரசருடைய அந்த உன்னதமான இலக்கால் மகேந்திரவர்மன் மீண்டும் சைவ மதத்தை தழுவுகிறான். தன்னுடைய தவறை உணர்கிறான். ஒப்பற்ற கலையை சேர்ந்த கலைஞானியாக உருவாகிறான். அவன் மீது பொறாமையால் தீய குணம் கொண்ட புலிகேசி படையெடுத்து காஞ்சியினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு காஞ்சியை அழிக்க நினைக்கின்றான். அந்த போரிலே அவன் மிகப்பெரிய வெற்றி அடையவில்லை. மகேந்திரவர்ம வல்லவன் உடைய உடலில் மிகப்பெரிய காயம் ஏற்படுகிறது. அந்த போரிலே அவருடைய மகனாகிய நரசிம்மவர்ம வல்லவன்
புலிகேசியினுடைய இடத்திற்கே சென்று வாதாபியை வதம் கொண்டு தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுகிறான். அவருக்கு அரும்புணையாக இருந்தவர் பரஞ்சோதி என்ற போர்ப்படை தளபதி. போரினால் மனம் வெறுத்த அவர் சிறுதொண்ட நாயனாராக உருவருகிறார். இந்த காலகட்டத்தில் நாவரசர் அங்கு அவர்களுக்கு நல் வழிகாட்டுதலையும் மார்க்க தரிசனத்தையும் கொடுக்கின்றார். அதனால் அவர்களுடைய பல்லவ சாம்ராஜ்யம் தலைத்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழகத்திற்கு வழங்குகிறது. கலை, இலக்கியம், பண்பாடு, இன்று வானளாவிய கோவில்கள் சோழர்கள், பிற்கால சோழர்கள் கட்டுவதற்கு வழிகாட்டியாக நந்திவர்ம பல்லவனும் மற்ற பல்லவ மன்னர்களும் அந்த வழிகாட்டுதலின்படி இன்று படைப்பிலக்கியங்களால் அழியாத காலத்தால் அழியாத கற்கோவில்கள் இன்று தமிழகத்தை இன்று அலங்கரிக்கிறது என்றால் அன்று நாவரசர் இட்ட விதை. மதம் நம்மை அக ஆராய்ச்சிக்காக, அகத்தெளிவிற்காக, ஆன்ம முன்னேற்றத்திற்காக பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விரிவுரையை இந்த அடியவன் வழங்கியிருக்கின்றேன். ஒரு நாட்டில் தர்ம நெறி இருக்கும் பொழுது, தர்மம் வழிகாட்டப்படும் பொழுது அந்த நாடு உயர்ந்த உன்னத இலக்கை அடைகிறது. அதற்கு நட்பு என்ற கரங்கள் கூடி வருகின்றன. பாகிஸ்தான் என்ற வரியை உபயோகிக்க கூட என்னுடைய மனம் வலிக்கிறது. இன்று நட்பாக பிரான்சின் ரஃபேல்களும் ரஷ்யாவினுடைய S-400ம் நம்முடைய நாட்டை இஸ்ரேலுடைய அயன்டோம்களும் நம்மை காத்து ரட்சித்தன. இந்தியாவினுடைய ஒப்பற்ற தலைமையும் இந்தியாவில் ஏற்பட்ட ஒப்பற்ற படைபலன் பெருக்கமும் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட பாதுகாப்பு முறையிலே ஏற்பட்ட மறுமலர்ச்சியும் இன்று இந்திய நாட்டை, இந்த 145 கோடி உள்ள தேசத்தை காக்கிறது என்றால் தலைமை மிகவும் மகத்துவமானதாக, தன்னலமற்றதாக, இறை நெறியில் வழிதவறாத ஒரு தலைமையால் இந்த நாடு இன்று பாருக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னத நிலையை அடைந்தது. நாம் அடுத்தவரை அழிக்கவில்லை. அன்பின் தேசமாக இந்த தேசம் இருக்கிறது. ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதனுடைய விளக்கங்களை இன்று நம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நாவரசருடைய திருக்கைலாய தரிசனத்தில் பயணிக்கின்றோம். அன்பிற்கினிய உறவுகளே, நாவரசருடைய திருக்கைலாய தரிசனத்தில் இப்பொழுது பயணிக்கின்றோம்.

கலசம் ஆடியதுடன் ஒப்புடன் குருதி சோரா முருகனை பெயர்த்து வைத்து தவத்தினும் பெரிதாய் தவம் இயற்றி கண்ணப்பன் என்றானது இங்கே அல்லவோ. அப்பர் பெருமான் ஆனந்த பாரதியில் ஆழ்ந்தார். காலகத்தியனை கைகூப்பித் தொழுதார். மறையுடையவானோர் பெருமான் காண்

திருகாலகத்தி வலையில் சிவதரிசனம் கண்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் தொடர்ந்து நடந்து திருக்கோகரணம் வந்தடைந்தார். கூரேறு கொடுமலர் கொடுமழ்வாட்படையினங்கான் கொக்கரையான் கன்றுகொழுனார் பூதகத்தான்கான் மறையாமதில் மூன்றும் மாழ்வித்தான்கான் மகடல் சூழ்கோகரணம் மண்ணினானே. திருக்கோகரணத்தில் ஆத்மலிங்கேஸ்வரனை தரிசனம் செய்த சுவாமிகள் பேரிடர் பிணிகள் தீர்க்கும் பிஞ்சகன் எந்தை பெம்மான் காருடை கண்டராகி கபாலமோர் கையிலேந்தி சீருடை செங்கோன் வெள்ளரேலிய செல்வர் நல்ல பாரிடம் வாணி செய்ய பருப்பாத நோக்கினாரே. ஸ்ரீசைலம் எனும் திரு பருப்பாத மலையில் மல்லிகார்ஜுனன் பெருமானை கண்டு வணங்கினார். ஆயினும் அவர் ஆவல் தீவிரமாகி பயணம் தொடர்ந்து பன்னிரு ஜோதிர்லிங்க தலங்களுள் முதன்மையாக விளங்கும் வாரணாசி வந்தடைந்தார். ஆயிரம் மாமுகத்தினோடு விண்ணில் இருந்து மண்ணிற்கிறங்கி மக்களுக்கு நலம் செய்யும் கங்கையை கண்டு களிப்பெய்தினார். வழிநடைந்த களப்பு தீர நீராடினார். கங்கையின் கரையில் கருணை கடலாக திகழும் காசிநாதனை கண்குளிர தரிசித்தார். அங்கிருந்தபடியே திருக்கைலாயம் சென்று கைலாயநாதனை தரிசிக்க விளைந்தார். உடனிருந்தவர்கள் அதிர்ந்தனர். சுவாமி தங்களுக்கு துணையாக நாங்களும் வருகிறோம் என்றனர். சுவாமிகள் அதை மறுத்தார். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருநாவுக்கரசு திருக்கரக்கோவிலன் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து விடப்பதே எனும் திருப்பாடலை நினைவு கூர்ந்தார். தளரும் நிலையில் தாங்கிக் கொள்வான் தலைவன் அஞ்ச வேண்டாம் வள்ளல் வருவான் வழித்துணையாக அடியார்க்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். கௌரிகுண்டம் திருக்கோதாரம் இந்திர நீல பருப்பதம் முதலான திருத்தலங்களை தரிசித்தார். உள்ளம் பேரானந்த பெருவெள்ளத்தில் நீந்தி கழித்தாலும் சுவாமிகளின் உடல் நிலையோ தளர்வுற்றிருந்தது. ஆயினும் தளராத மனத்திறனாய் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு செய்பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன் என உறுதி பூண்டார். திருப்பதிகங்கள் அவர் திருநாவில் நின்று மலர்ந்தன. எவ்விடத்தும் தங்காது நடந்தார் நடந்தார் நடந்து கொண்டே இருந்தார். பண்ணின் இசையாகி நின்றாய்.

கண்ணின் மணியாகிய நின்றாய் போற்றி கைலை மலையானே. போற்றி போற்றி உண்ணவும் இல்லை, ஓரிடத்தில் இருந்து உறங்கவும் இல்லை. விளைவு நடந்ததால் பாதங்கள் தேய்ந்தன. அதனால் என்ன என்று கைகளை ஊன்றி சென்றார், கைகளும் தேய்ந்தன. பகல் இரவு என்று கருதாது கைலையை நோக்கி சென்ற சுவாமிகள் மன உறுதியை கண்ட வனவிலங்குகள் அஞ்சு வழிவிட்டு விளங்கிச் சென்றன. கொடிய நஞ்சுடைய நாகங்கள் ஒளிரும் மணிகளை உமிழ்ந்து இரவில் வழிகாட்டி தம் வினைகளை தீர்த்து கண்டன. மூவாய் விரவாய் இரவாய் போற்றி, முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி. தேவாதி தேவர் தொழுதா தொழுந்த தேவே போற்றி, சென்றேறியங்கும் பறந்தாய் போற்றி. ஆவாடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லடலிய அளந்து.

0: கைகளும் பயனற்று போக நிலத்தில் ஊர்ந்ததால் மார்பு தசைகள் தேய்ந்து சிதற எலும்புகளும் முறிந்தன. நாவரசரின் நெஞ்சுரம் கொண்டு கைலையில் மலையும் உருகியது. கைலை மாமலையே உருகி போனது. கருணை வடிவான கைலை நாதனின் நெஞ்சம் உருகாமல் இருக்குமா? உருகிற்று. வேதியர் என உருகொண்டு நாவரசரை அணுகிற்று. உடலெல்லாம் காயப்பட்ட நிலையில் எங்கு என்ன காரணம் கொண்டு வந்தீர் என வினவிற்று. மண்டுலாவும் மலர் கூந்தல் உமாதேவியுடன் எம்பெருமான் கைலையில் வீற்றிருக்கும் திருக்காட்சியினை தரிசிக்க விருப்புற்று வந்தேன் என்றார் அப்பர். தேவர்களுக்கே அரியதானது கைலை, அதனை நாடி வந்து இத்தனை துன்பம் அடைகின்றேரே. உம்மை போன்ற மானுடருக்கு அதனை அடைவது எளிதல்ல. எனவே இங்கிருந்து மீண்டும் செல்வீராக என்றார் தவயோகியாக வந்த நம் பரம்பொருள். ஆளும் நாயகன் கைலையில் இருக்கையில் காணாமல் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று மறுத்துரைத்தார் நம் சுவாமிகள். தம் அடியாரின் மன உறுதியை கண்டு ஆதியும் மந்தமும் இல்லாத ஜோதியாய் நின்ற சிவப்புறம்பொருள் வரம் பெருமிதம் கொண்டது. நாவுக்கரசரே, இதோ இந்த பொய்கையில் மூழ்கி கைலையின் காட்சியை காண்பீராக என மொழிந்து மறைந்தார். என்ன அற்புதமான வரலாறு! ஒரு மனிதரின் ஆன்ம சக்தியினுடைய உன்னதமான வெளிப்பாடு அந்த மன உறுதி, திண்மை. நாவரசர் நமக்கும் வழங்கட்டும். சைவமும் தமிழும் நம்மருக்கு போற்றக்கூடிய ஒரு உன்னத வழி. அந்த வழியில் நாம் நடக்கின்ற மே என்கின்ற பொழுது நாவரசர் நமக்கு துணையாகும். உமாதேவியர் உடனுரை நமசிவாயம் நமக்கு வழிகாட்டுதலும், நந்திதேவர் நமக்கு துணையாகவும் என்றும் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆன்ம விழிப்புணர்வுக்கான பயணம். நாவரசருடைய அற்புதமான கைலை தரிசனத்தை அடுத்த வாரமும் உங்களுக்கு அற்புதமாக எடுத்து எம்புகிறேன் என்றும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன்.
1: கேட்டது என்ற ஆன்மீக தேடலே இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார். ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கிறது.

அரசு லாட்சபலில் ரூல்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:48 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:48 தமிழொலியில் தொடர்கின்றது. நேயர்களின் தெரிவில் பக்தி மாலை. பக்திமாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் சோசியம்மா, நலமா இருக்கிறீங்களா? ஓம் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடலம்மா? அழகன் முருகனிடம் ஆசை கொண்டேன் என்ற பாடல கேக்குறீங்க, என்ன காரணம்? முருகனிட ஓடிட்டீங்க. குறைவு என்ன?
2: பிள்ளையாரா
1: இருந்திருக்கேன். அப்படியா? அவ்வளவு சுசிலாமா என்ற குரல் அப்படி அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். முருகனும் ஒரு
2: அழகனும்
1: அந்த பாசத்துல இந்த பாட்டை கேக்குறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் இன்றைய நேர்கள் விரும்பும் பக்தி மாலை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றார். அவர் கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் வலம் வருகின்றது.

0: ஒலித்த பாடலை சசியம்மா அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
1: இனிமையான மதிய வணக்கம் ராஜாண்ணா. இப்படி நலமா இருக்கிறீங்க எல்லோரும்?
0: நல்லா இருக்கிறோம் பாலன். நீங்கள்?
1: நாங்களும் உற்சாகமா இருக்கிறோம்.
0: நன்றி. என்றும் உற்சாகமா இருக்கணும் என்று என் பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: என்ன டிஆர்டி உறவு ராஜண்ணா உட்பட எல்லா உறவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு டிஆர்டியே கத்தர் என்றென்றும் ஆசை வைக்கணும். டிஆர்டிக்கு எதிராக எல்லாவற்றையும் கத்தர் உடைத்தறிந்து டிஆர்டியை நீடூழி காலம் ஆண்டு காலம் வாழ வைக்கணும்னு சொல்லி டிஆர்டி உறவுகள் எல்லாரையும் வாழ்த்திக் கொண்டு கேட்கிற பாடல் ராஜாண்ணா, தேவ தேவனே என் இயேசு ராஜனே என்ற ஒரு பாடல்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் பாலன். இணைந்து கொண்டு சிறப்பித்து கேட்ட பாடலை உங்களுக்காக அள்ளி வழங்குகின்றோம். இயேசுராஜனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி
0: சகோதரன். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்தப்பாடலை பாலன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பாலனை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: சரவண
0: புகையில் நீராடி என்ற பாடல் கேக்குறீங்களா? சுசிலாமா பாடிய பாடல். ஓகே, அந்த பாடலும் விருப்பம் உங்களுக்கு?
1: முருகன் பாட்டும் விருப்பம், எந்த பாடம் விருப்பம், தெய்வத்தின் பாட்டை தான் விருப்பம்.
0: நன்றி சதீஷ், உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு அன்னையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை எங்களுடைய ஆஸ்தான ரசிகன் சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக அணிந்திருக்கின்றார் திருமதி தர்மவதி அம்மா அவர்கள். வணக்கம் தர்மவதி அம்மா. நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வருவது குறைவாக இருக்கின்றது. நன்றி. என்ன பாடலமாக கேட்க போறீங்க?
1: நன்றி. திருப்பரங்குன்றது நீதி தாண்ட பாடலை கேட்போம்.
0: ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேனம்மா. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கும் பெருமானுடைய அருள் கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி.

0: பாடலை சுவிசிலிருந்து திருமதி தர்மவதி ரவீந்திரன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 1:09 ஐக்கியராஜ்யத்தில், 12:09 அன்பு உறவுகளே, பத்மராணி பிரேமாவும் ஒரே சண்டியாக இருக்கின்றது வாட்ஸ்அப்பில். அவர்களை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, விபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க நாம் பந்தகிரவனம் வந்து கொண்டு.
0: நலமா இருக்கிறீங்களா விபி?
1: ஓம் நலமா இருக்கிறேன். பக்திமயமான இந்த வள்ளிக்கிழமையில உங்களை தூங்க வைக்கிறதுக்காண்டி ஆஜர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டனை போல்
0: மாயக்கண்ணன் தூங்குகிறார்.
1: மாயக்கண்ணன் தூங்குகிறார்.
0: இந்த பாடலுக்கு எனக்கு விளக்கம் தந்தது என்னுடைய தாயார்.
1: அம்மாண்டா அப்படித்தான் இருக்கணும்.
0: இந்த பாடல் மடியில அப்படியே பாலை குடிச்சு கண்டு என்ன செய்வார் சின்ன கண்டு குண்டி?
1: அந்த பெரிய டி எம் சவுந்தரராயனே தென்னைக்கு விளக்கம் சொல்ல கேவி மகாதன் இல்ல போல இந்திய கேட்ட போலந்திக்கு தெரியாது இருந்தவர்கள் போய் இதுக்கு விளக்கம் கேட்கிறேன்.
0: திருமுருகன் திருமணம்
1: குவாயோட சிரித்து கொண்டு வந்த வரவேற்ற திருமணந்தவரிகார் ஒவ்வொரு சொல்ல சவுந்தரன் கூட சந்தோஷப்பட்டு வந்து பாடின படத்தானா முத்தத்திரு வந்து தன்னவர் திருப்புகளுக்கு சவுந்தரராயன் அர்த்தம் கேட்டு பாடின வேண்டாம். இந்த பெரிய ஆள் என்ன
0: அவர் அவர் கிருமானந்த பாரியாரிடம் போய் இருந்து படிக்கவர் அந்த படம் எடுக்கல
1: அவருக்கு அதான் இதுக்கு அர்த்தம் கேட்கறது இருக்கும் தெரியும். இல்லையா போலேந்தி மனதான் அவர் இருந்தால் இல்ல இந்த வாத்திய கருக்கா ஐயா இதுக்கு நீங்க சரியான அர்த்தம் இந்நேரம் போங்க உங்களுக்கு கிளியர் ஆகும்.
0: அப்படி கிருமானந்த பாரியார் ஒரு தமிழ்ல உயிர் என்ன
1: உயிர்
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் ராஜண்ணா.

0: அளித்த பாடலை பொண்டியிலிருந்து விபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக பத்மராணி, வதனி, மோகன் போன்றவர்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வதனியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா வதனி?
1: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம்.
0: நன்றி.
1: இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மதிய நேரம் நம்ம நரலோட நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி வணங்கி.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் அன்றைக்கு பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன், என் பெருமானுடன் கேட்கின்றேன்.
0: பிருந்தாவனத்துக்கு போறீங்களா?
1: ஆமா.
0: பிருந்தாவனத்துக்கு
1: கிருஷ்ணரை பாகவனம் போல இருந்தது.
0: அவரை பார்க்க போறீங்க? திருந்தாவனத்திற்கு வருகின்றேன்னத்திற்கு வருகின்றேன் பெருமான் உன்னிடம்
1: கேட்கின்றேன்.
0: அந்த பாடலை கேட்கறீங்க, உங்களுக்கு சந்தோஷமா அந்த பாடலை தருகின்றேன். நாங்கள் பத்மராணி அக்காவும் இங்க பிரேமாவும் அடிபட்டு இருக்கணும். பிரேமா ஒரு கா பத்மராணி அக்கா விழுத்தி போட்டு
1: பிரேமாடியா
0: பயங்கர அடி இந்த வீட்டு வருஷம் பொருசா சொல்லி பழிக்காது. நன்றி.

0: உரித்த பாடலை மதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பூர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: அம்மாளாச்சி ராதா நலமா இருக்கிறோம், நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள்?
1: நாங்களும் எல்லோருமே நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாடல கேக்குறீங்க?
1: நான் இன்றைக்கு வந்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் ஏந்தி அந்த பாடலை
0: கேட்கிறேன்.
1: கொண்ட முடி அலங்கரித்து அம்மன் பாடல் உண்டு.
0: அம்மன் பாடல், அம்மா வெள்ளிக்கிழமையில அம்மன் பாடல்.
1: இன்றைக்கு இப்ப வந்து இந்த பாடலை நினைச்சிருந்த நான் அப்ப
0: கேட்கிறேன்.
1: கிடைச்சிட்டு
0: போகணும்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சௌதரி ராதா கனகராஜ் அவர்கள் இணைந்து

0: பாடலோடு ராதா அவர்கள் கனகராஜா இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் பிரேமா கைலாயநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் பிரேமா, நலமா இருக்கிறீங்களா?
1: உங்களை காண இல்லை, நீங்க கதைக்கிறீங்க.
0: பெரிய விளையாட்டை தான் இருக்கு இந்த வாட்ஸ்அப். தகையா நலமா இருக்கிற மத்ராணியா காணிக்கின்றா அந்த இணைப்பில் எடுத்துக்கொண்டோம். என்ன பாடல் பிள்ள?
1: அழகன் முருகனிடம்.
2: அழகன்ற இல்ல இல்ல, அழகன்ற சொல்லுக்கு முருகா, அது சசியம்மா கேட்டவா, அழகன்ற சொல்லுக்கு முருகா.
0: நன்றி. அந்த பாடல் பெரிய பாடல், உங்களோட பத்மராணியை அணிந்து கொண்டு அவாவை நினைத்து கொண்டு அந்த பாடலை தருகின்றோம். நன்றி.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் பிரேமா கைலாயநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பத்மராணியை உங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் வேகமாக. இந்த வாட்ஸ்அப்பிலேயே அல்லது வைபரில் நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நேரம் காணாத இருக்கின்றபடியினால் கண்ணீரமாக காத்திருந்தவர் திருமதி பத்மராணி ராஜரண்ணம் அவர்கள். வந்துட்டீங்களா?

அன்பு உறவுகள், இதுவரை நேரமும் நேர்கள் விருப்பத்தில் பக்தி பாடல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு உறவுகளே, இந்த பாடலோட நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலுலகம் இணையத்தினிய ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA.
4: பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dix Paris.
6: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger-les-Gonesse.
6: Mélodie et Tonobre Lacke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tonobre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulakam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சீனாவிலிருந்து தரமற்ற பசலை இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சிறிதும் தாங்கள் தயங்கப் போவதில்லை என்று விவசாய கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரண்ண இன்றைய பாராளுமன்ற உரையில் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த விஜயசிறி இத்தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்.
1: தரமற்ற உரக்கொள்வனவு தொடர்பான கொள்முதல் செயல்முறை தவறானது அல்ல என கூறப்படுகிறது. அதனாலேயே அந்த நிறுவனம் இதுவரை கருப்பு பட்டியலில் கூட சேர்க்கப்படவில்லை. இந்த கழிவு உர கொள்முதல் செயல்முறையின் கொள்முதல் சரியாக இருந்திருந்தால் அது ஒரு மோசடி அல்ல என்ற விடயத்தை உங்களால் கூற முடியுமா? அன்றே இந்த உரக்கப்பல் வந்தபோதும் நாம் அதற்கு எதிராக போராடினோம். நாம் மோதியது சீன அரசாங்கத்தோடு அல்ல. இன்று வரை சீன அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மிகவும் நட்புறமான உறவை போலி வருகின்றன, மிகவும் ஒத்துழைப்போடு செயற்படுகின்றன. எனவே இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல. எமது நாட்டுக்குள் இது தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த விசாரணைகளில் இருந்து வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க சிறிதும் தயங்கப் போவதில்லை. எதிர்கட்சியில் இருந்த போது ஆட்சியை கைப்பற்றுவதற்காக கூறப்பட்ட ஒரு விடயமே தவிர பொதுமக்கள் எதிர்பார்த்த நீதி அல்லது இந்த மோசடியினால் ஏற்பட்ட இழப்பு நாட்டுக்கு ஒருபோதும் கிடைக்காது என்றே எமக்கு புரிகின்றது. அது மாத்திரமன்றி திருடர்களை குற்றமற்றவர்களாக நிரூபித்து நீங்கள் இன்று பதிலளித்துள்ளீர்கள் என்ற விடயம் எனக்கு புலப்படுகிறது. குறிப்பாக கணக்காய்வு அறிக்கையின் மூலம் இங்கு ஒரு தவறு நடந்துள்ளது என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த கணக்காய்வு அறிக்கை சீன நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்குமாறு பரிந்துரைகளை வழங்குகிறது. இதற்கிடையே அப்போதைய அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. ராஜதந்திர ரீதியிலான கொடுக்கல் வாங்கலின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் அந்த நிலைமை தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றனர். அந்த தீர்மானத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாமும் அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த விடயத்தில் நாம் எங்குமே சீன அரசாங்கத்தை குற்றவாளியாக்கவில்லை. அந்த நிலைமையில் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முன்னாள் அமைச்சர்களிடமும் இது தொடர்பான விடயங்கள் விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. ஆகவே நான் மீண்டும் கூறுவது என்னவென்றால், நாம் இதில் சீன அரசாங்கத்தை சிக்க வைக்க மாட்டோம். சீன அரசாங்கத்தோடு எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இலங்கையில் அப்போதைய காலப்பகுதியில் இருந்த அரசியல் தலைவர்களும் அது தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய ஏனையவர்களும் இந்த நடவடிக்கையில் தொடர்பு பட்டுள்ளனர். இவ்வாறு தொடர்பு பட்டதனூடாக எமது நாட்டின் பெருமளவிலான பணம் இழக்கப்பட்டுள்ளதோடு நாட்டின் மக்களுக்கும் உரம் இல்லாமல் போனது, எதுவுமே இல்லாமல் போயின. இது தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் சிறிதும் தயங்க போவதில்லை என்ற விடயத்தை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூறுகின்றேன்.
0: தொடர்ந்து 1983 கருப்பு ஜூலையின் 43 வருட கால பலி சுமந்த ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலையானது வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத வடுவென்று காரைதீவு பிரசபையின் தவிசாளர் பாஸ்கரன் தெரிவித்திருக்கிறார். 1983 ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை இனக்கலவரத்தின் 43 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை கல்முனை பகுதியில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. காரைதீவு பிரசபையின் தவிசாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகளுக்கு எதிராகவும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய தவிசாளர் பாஸ்கரன், மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. 1983 ஜூலை 23 முதல் 30 வரையான காலப்பகுதியில் பேரினவாத சக்திகளால் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடூரமான வன்முறைகள் மறக்கவும் முடியாத, மன்னிக்கவும் முடியாத துயர நாளாகும். 43 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் வடு இன்னமும் ஆறாமல் தமிழர் மனதிலே காணப்படுகிறது. அந்த காலப்போதியில் இடம்பெற்ற திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையில் குறைந்தது 3000 மேற்பட்ட தமிழ் மக்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். குறிப்பாக கண்டி, நுவரெலியா மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் வாழும் தமிழர்களின் உயிர்களும் உடைமைகளும் சொத்துக்களும் முற்றிலும் சூறையாடப்பட்டன. அன்றைய தினத்தில் வெறியாட்டத்தின் உச்சக்கட்டமாக அப்பாவி தமிழிளைஞர்கள், யுவதிகள் மற்றும் குழந்தைகள் எரியூட்டப்பட்டு கொதிக்கும் தார்ப்பிப்பாய்களுக்குள் போடப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கையை ஒரு சிங்கள நாடாக அறிவித்து தமிழினத்தை முழுமையாக அளிக்கும் முனைப்புடன் அன்றைய சிங்கள ஆட்சியாளர்களின் ஆதரவுடனே இந்த கொடூரம் அரங்கேற்றப்பட்டது என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் நாவிதன்வழி பிரேசபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன், ஆலியடி வேம்பு பிரேசபை தவிசாளர் தர்மராசா, தமிழர் கட்சியின் கல்முனை தொகுதிக்கான இளைஞரணி தலைவரும் சட்டத்தரணியுமான நிதான்சன், இபிஎல்எஃப் மத்திய குழு உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட அமைப்பாளருமான சிவசுந்தரம் புண்ணியநாதன் உட்பட பிரதேச மக்கள் பலரும் கலந்து சிறப்பித்தார்கள். நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை வதைத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினர். அதற்கு வழிவகுத்தவர் அன்றைய ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தன என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்.
2: சஜித் அணியுடைய செயலாளராக இருக்கின்றவர் பெரிதாக பேசினார்கள். தொழிலாளர்களை அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாரும் அல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அவை எல்லாவற்றுக்கும் மேலாக 1979 நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக நாட்டில் தமிழர்களை துண்டோடு அளிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாரும் அல்ல இந்த பாவித்தனமான அன்றைய ஜெயார் என்கின்ற நபரா. மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாரும் அல்ல உறுப்பினர் அவர்களே இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அதனால் அந்த வாசியான பயிற்சிக்காரர்கள் மோசடி முட்டாள்களோடு எங்களுக்கு எந்த விதமான வாதம் கிடையாது. ஜூலை இனக்கலவரத்தை ஏற்படுத்தி விட்டேன், அதனூடாக எங்களுடைய கட்சியை தடை செய்வதற்கு பிரதானமான காரணம் எதுவுமல்ல இந்த நிலைமைகளாக. இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பிரேமதாசாக்கள், இந்த காம்ஸ்வானாக்கள், இந்த ஜெயார்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற அதன் மூலமாக நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியாளன் மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்கள்.
0: தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானை 4 வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த வழக்கில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் 3 சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இன்று அவர் நீதிமன்றில் நேரடியாக முன்னிலைப்படுத்தப்படவில்லை. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நடவடிக்கை எடுத்தது. கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஜராக தவறியதே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஜராகவில்லை. மேலும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணைதாரர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதன்படி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிடியாணை பிறப்பிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதற்கிடையில் நீதிமன்ற பிடியாணை மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சிறப்புரிமை மீறப்பட்டு விட்டதாக தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் இன்று சபையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே அர்ஜுனாவின் விவகாரம் குறித்து வாக்குவாதம் இடம்பெற்றது. சிறைச்சாலை மோதல்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. எந்த அமைச்சர் பொறுப்பு ஏற்று பதவி விலகினார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சபையில் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய சத்தியலிங்கம் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறைந்தபட்சம் பொறுப்பையாவது ஏற்றார், அது பாராட்டத்தக்க விடயம் என்று அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் நடந்த அநீதிக்கு தீர்வு வழங்காது, ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்தார். நேற்று சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த உள்ளக பொறிமுறை மூலம் இன்று வரை எமக்கான நீதி கிடைக்கவில்லை, இங்கே செயற்படுகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோரது அலுவலகமும் சரி அரசாங்கத்தின் நீதி பொறிமுறைகளும் சரி வெறும் தரவுகளை அறிக்கையிடும் வகையிலே அமைகிறது, அரசாங்கத்தின் யந்திரமாக செயற்படும் நீதித்துறையினால் எமது பிரச்சனைகளுக்கான தீர்வினை ஒருபோதும் பெற்றுக் கொடுக்க முடியாது, ஒரு முறையான சர்வதேச பொறிமுறை ஊடாகவே இம்மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வு கிடைக்க முடியும். 2010 நீக்கப்பட்ட ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மீண்டும் 2017 ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. அதன்போது பயங்கரவாத தடை சட்டமானது நீக்கப்பட வேண்டும் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இன்று வரை மக்களை அடக்குகின்ற பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட விடயங்கள் நீக்கப்படவில்லை. இது இவ்வாறு இருக்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினர் இங்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சரியாக சந்திக்காமல் செல்வது ஒரு கண் துடைப்பு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை கேட்பது யாதென்றால், இலங்கை அரசால் நடத்தப்பட்ட அநீதியை இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தட்டி கேட்காது, எனவே இதற்கு முறையான ஒரு சர்வதேச பொறிமுறை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது மலை அங்கியோத்த ஆடையுடன் கூடிய சிறுவன் ஒருவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அதன் 41 அகழ்வு பணிகள் நேற்றும் இடம்பெற்றன. இதன்போது மேலும் 7 அடையாளம் காணப்பட்டன. இதுவரை அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 9 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதோடு நேற்று அகழ்வு பணிகளின் போது 3 எலும்பு குவியல்களும் அடையாளம் காணப்பட்டன. அத்துடன் ஆணிகள் மற்றும் சீமந்து துண்டு ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதகுழியின் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்களாக இதுவரை 95 அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி மொத்தமாக 478 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 464 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலைகளில் இறந்தவர்களை தாம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் புதைப்பதில்லை என்று வைத்தியசாலை தரப்பினர் கூறியுள்ளார்கள். அதேவேளை இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்த மயான சபையினரிடம் பதிவுகள் கிடையாது என்று சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். இது ஒரு இந்து மயானம், இதில் சட்ட ரீதியான புதைத்தலும் நடைபெறலாம், சிறுவர்கள் என்றால் அனுமதி எடுத்து அடக்கம் செய்யப்படும். ஆனால் இங்கு அதிகமான எலும்பு கூடுகளை பார்க்கும் போது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டது என்று எங்கள் சாதாரண கண்களுக்கு தெரிகிறது. இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடுதான் அது தொடர்பில் மேலதிகமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கு மீட்கப்பட்ட சில மனித எலும்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான ஆடைகளோடு சவப்பட்டிகளோடு காணப்பட்டது. சில இடங்களில் உடற்கூற்று பரிசோதனை சான்றுகளும் காணப்பட்டன. ஆனால் அவைகள் இங்கு புதைக்கப்பட்டதற்கு இந்துமையான சபையினரிடம் பதிவுகள் கிடையாது. அதுநேரம் வைத்தியசாலையை அணுகிய போது அவர்களும் இந்து மயானத்தில் சடலங்களை தாங்கள் புதைக்கவில்லை என்றும் தாங்கள் கோம்பியன் மணல் மயானத்தையே பயன்படுத்துவதாகவும் கூறுகிறார்கள். எனவே செம்மணி புதகுழி தொடர்பில் முழுமையான அறிக்கைகள் வந்த பின்னரே தெளிவாக தங்களால் கூற முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபையை பலப்படுத்தி தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கலை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த அரசாங்கம் தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் திட்டமிட்டு பிற்படுத்தி வருவதாக எதிர்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் குறிப்பிட்டார். ஜூலை கலவரத்தை சரி செய்து கொள்ளும் வகையில் GR தமிழ் மக்களை ஆட்சியில் பங்காளியாக்கும் வகையில் கொழும்பை மையப்படுத்தியிருந்த அதிகாரத்தை பரவலாக்க மாகாண சபை முறையை அவர் கொண்டு வந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களை ஆட்சியில் பங்காளியாக்கிக் கொண்டும் நாட்டின் ஏனைய மாகாண மக்களும் அதிகாரத்தை பரவலாக்கும் வகையிலே மாகாண சபை முறையை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஜேவிபி இந்த மாகாண சபை முறைக்கு இணக்கம் தெரிவித்தார்களா? தமிழ் மக்களுக்கு அதிகாரம் வழங்குவதை ஆதரித்தார்களா? இல்லை, மாகாண சபை முறையை கொண்டு வரும் போது நாட்டை பிளவுபடுத்துவதாகவே இவர்கள் தெரிவித்தார்கள். மாகாண சபை வேண்டாம் என்றார்கள். வாக்களித்தால் கொலை செய்வதாக அச்சுறுத்தினீர்கள். தேசப்பற்று மக்கள் அமைப்பை உருவாக்கி கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். தமிழ் மக்களுக்கு ஏதாவது உரிமையை வழங்குவதாக இருந்தால் அதற்கு எதிராகவே இவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. ஆனால் அதற்கான எந்த வேலைத்திட்டத்தையும் இதுவரை செய்யவில்லை. குறிப்பாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட மாகாண சபை தேர்தலை கூட நடத்தாமல் பிற்போட்டு வருகிறார்கள். தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவது மிகவும் முக்கியம். அதன் மூலமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அதனை செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை கிடைத்திருப்பது இந்த தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்கே. என்றாலும் அரசாங்கம் அதற்கான எந்த வேலை திட்டத்தையும் இதுவரை முன்வைக்கவில்லை. அதேபோன்று கோவிட் காலத்தில் முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை அடக்குவதற்கு அனுமதிக்காமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அதிகாரிகளை தங்களது அமைச்சுக்களின் செயலாளர்களாக நியமித்துக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் எவ்வாறு இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். எனவே அரசாங்கம் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். தொழிற்திணைக்கழகத்தின் கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாதம் 30 மற்றும் 31வது தேதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவு தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழியர் சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கிறது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது.
3: அமெரிக்கா இன்று 60 நாடுகளுக்கு புதிய தீர்வு வரிகளை விதித்துள்ளது. குறித்த நாடுகள் கட்டாய தொழிலாளர்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய தவறியதாக அல்லது சரியாக தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் பல மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணைகள், பகுப்பாய்வுகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. கட்டாய தொழிலாளர் முறைமையின் மூலம் பொருட்களை உற்பத்தி செய்வது என்பது மனித உரிமைகளை பாதுகாப்பதில் தவறுவதாகவும் அத்தகைய வர்த்தகங்கள் அமெரிக்க சந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 60 நாடுகளில் எந்த ஒரு நாடும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்தல் அல்லது இறக்குமதி தடையை பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துதல் ஆகிய இரண்டு நிபந்தனைகளையுமே பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் அறிவித்திருந்தது. இதற்கமைய இலங்கை உள்ளிட்ட 54 நாடுகள் கட்டாய தொழிலாளர்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்யவும் அந்த தடையை பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்தவும் தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட மேலும் 6 நாடுகள் பொருட்களின் இறக்குமதி தடையை பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் குறித்த அறிக்கையை பொதுமக்களின் கருத்துக்காக வெளிப்படையான வகையிலேயே அமெரிக்கா பேணியது. அந்த காலப்பகுதியில் பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதுடன் பொருட்கள் இறக்குமதி தொடர்பான புதிய சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்க நடவடிக்கை எடுத்ததாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன் பலனாக அமெரிக்கா நேற்று வெளியிட்ட புதிய அறிவிப்பின் பிரகாரம் இலங்கை உள்ளிட்ட 18 நாடுகளுக்கு தற்போது 10% தீர்வை வரி விதிக்கப்படுகிறது. அர்ஜென்டினா, பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேஷியா, ஜோர்டான், மலேசியா, மெக்சிகோ, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் இந்த வரி விதிப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சீனா, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 2 நிபந்தனைகளுமே பூர்த்தி செய்ய தவறிய 38 நாடுகளுக்கு 12.5% தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஜப்பான், தென்கொரியா, சுவிட்சர்லாந்து, தாய்வான் ஆகிய நாடுகளுக்கு சில நிபந்தனைகளின் கீழ் 10% அல்லது 12.5% தீர்வை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் டிரம்பின் பரஸ்பர தீர்வை வரி சட்டவிரோதமானது என அமெரிக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவர் மீண்டும் பல நாடுகளுக்கு 10% தற்காலிக தீர்வை வரியை விதித்தார். இதன் காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்த நிலையில் கட்டாய தொழிலாளர்களுடன் தொடர்புடைய இந்த புதிய தீர்வை வரிகள் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கட்டாய தொழிலாளர் முறை என்றால் என்ன? ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகளுக்கு அமைய அச்சுறுத்தலின் கீழ் எந்த ஒரு நபரிடமிருந்தும் பெறப்படும் சேவைகள் கட்டாய தொழிலாளர் முறையாக கருதப்படுகின்றன. கட்டாய தொழிலாளர் முறையின் கீழ் விதிக்கப்படும் தண்டனைகள் உடல் ரீதியான சித்திரை வதைகளுடன் மாத்திரம் முடிந்து விடுவதில்லை. குடும்பத்தவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்தல், ஊழியர்களின் அடையாள அட்டைகள் அல்லது கடவுச்சீட்டுகளை பறிமுதல் செய்து வைத்திருத்தல், சம்பள கொடுப்பனவுகளை வழங்காமல் நிறுத்தி வைத்திருத்தல் போன்ற தண்டனைகளும் இதில் அடங்கும். எனினும் ஒரு நாட்டின் கட்டாய ராணுவ சேவை, சிறைச்சாலையில் பெறப்படும் உழைப்பு, போர்கள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் போன்ற தேசிய அவசர நிலைமைகளின் போது முன்னெடுக்கப்படும் தன்னார்வ சேவைகள் கட்டாய தொழிலாக கருதப்பட மாட்டாது.
0: தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறுகின்ற ஆசியான் பிராந்திய மன்ற மாநாட்டின் ஊரங்கமாக வெளிவுகார அமைச்சர் விஜிதகரன் அங்கு கலந்து கொண்ட பல அமைச்சர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்.
4: பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான இஷாக் தாருடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹிரத் கலந்துரையாடியுள்ளார். பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தக்கூடிய துறைகள் குறித்தும் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டது. எகிப்து வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி பதர் அப்துல்லாட்டி, பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி கலிலூர் ரஹ்மானுடனும் வெளிவிவகார அமைச்சர் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல துறைகளில் ஒத்துழைப்பினை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் பிரேசிலின் வெளிவிவகார அமைச்சர் மவீராவை சந்தித்து கலந்துரையாடினார். விவசாயத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, இலங்கைக்கும் பிரேசிலுக்கும் இடையே நிலவும் நீண்டகால நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் கரும்புச் செய்கை கைத்தொழிலின் வளர்ச்சிக்காக தொழில்நுட்ப உதவிகளை வழங்க பிரேசில் முன்வந்தமைக்காக அமைச்சர் விஜித் ஹேரத் இதன்போது நன்றியை தெரிவித்தார். மேலும் வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவையும் சந்தித்தார். இதன்போது இருதரப்பு உறவுகள், ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் குறுகிய கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் சர்ஜி லவ்ரோவையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்புகள் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் ரஷ்ய இலங்கை உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான பிரதான நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது.
0: தொடர்ந்து இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தூதுவர் ஜெயின் கோவல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகராவை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா இலங்கை இடையேயான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பை மீண்டும் உறுதி

0: அப்புறம் ஒன்றும் என்ன கட்டுச்சாதம்
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு அக்கறை சீனை அளவிலே மனமாட கண்டேன் அவ்வளவு தான் வச்சுக்கிறேன். என்ன பாட்டோ பலனோ எனக்கு தெரியாது.
0: அக்கறை சீமை அழகினிலே
1: மனம் ஆட கண்டேன்
0: சின்ன விஷயம், அது நல்ல ஃபேமஸ் ஆன பாடல் தானே.
1: சரி, என்ன எனக்கு தெரியாதே.
0: அது உடனே எடுப்பார்கள்.
1: உடனாயி ஒருத்தர் தண்ணி தண்ணி கேட்குங்க. புதுச்சு புதுச்சு பாட்டுனாரு
0: தொண்ணூறு வயதிலும் அப்படி எல்லாம் வாழ்றார்கள். இவ்வளவு பேர் கட்டுத்தனமா நீங்க
1: நீங்க
0: அப்படி யோசிக்க கூடாது. அப்படியே வெள்ளிக்கெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து இப்ப பாட்டு அக்கறை சீமையில கேக்குறீங்க. ரஜினிகாந்த் நடிச்ச படம்
1: இன்னைக்கு
0: பாட்டு கேப்பீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு பாட்டு நிகழ்ச்சி கேப்பீங்களா?
1: இரவு
0: பாட்டு நிகழ்ச்சி கேப்பீங்களா?
1: இரவு வெள்ளிக்கிழமை
0: அரைச்சல். நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. அவர் திருமதி ஜோசரியம்மா அவர் மிக்க

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி யோகசரி அம்மா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவரை தொடர்ந்து மேரி மேக்டலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நான் உங்களை தான் கேட்டேன், நீங்க நலமா இருக்கிறீங்களான்னு.
1: நான் நலமா இருக்கின்றேன்.
0: வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். நீங்க முதல் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன்.
1: ஓகே.
0: நானும் நல்லா இருக்கிறேன். இப்ப என்ன சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி மேரி நான் கதைக்கிறது கேக்குதா பிள்ள? கேக்கு இல்லையா?
1: நான்
0: அதுக்கு பிறகு இத்தனை கேள்வி கேட்டுட்டு நீங்க ஒண்ணுக்கும் பேசாம இருக்கிறீங்க. உங்களுக்கு காது கேக்குது?
1: கொஞ்சம் நேரம் கட் ஆயிடுது.
0: ஏன் கட் ஆயிடுது
1: தெரியாது.
0: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நானா?
0: பின்ன பின்ன பக்கத்து விட்டு காரணம்.
1: பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி.
0: என்னமா?
1: பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி. பாலவன சோழ திரையில இருந்து.
0: பௌர்ணமி பௌர்ணமி நேரம் நேரம் பாவை ஒருசி. அந்த பாட்டா?
1: பாலவனச்சோழ படத்துல இருந்து பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி.
0: அந்த பாட்டு கேக்குறீங்க? ஓகே. உங்களுக்கான பாடலை எனக்கு தெரியாது. நான் பாட்டை தருகின்றேன், கேட்டு பாங்களுக்கு. நன்றி. அவர் மேரி மேக்டலின் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்கள்.

0: ஒலித்த பாடலை மேரி மேக்டலின் அவர்கள் விரும்பிக்கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நல்ல சூப்பரா இருக்கணும் ராஜா. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல் ராஜா? ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா ஏனடி நீர் ஆடுது,
1: அதன் நிழல்கள் மீது பாண்டிய நாட்டு முத்துக்கள் யார் தந்தது? அந்த பாட்டை பாடல் கேட்க விரும்புறேன் ராஜா.
0: ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா, பாத்திரீங்களா அந்த படம்?
1: அங்கே இலங்கையில பார்த்த ஞாபகம் இருக்குங்க, வில்லிங்டன் தியேட்டர்லயும் பார்த்த ஞாபகம் இருக்கு.
0: அப்ப அந்த காலம் நல்ல படம் எல்லாம் பாப்பீங்களா?
1: நன்றி
0: உங்களுக்கான பாடல் தருகின்றேன்.
1: நன்றி, வணக்கம் ராஜா, மீண்டும் சந்திப்போம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பொங்கையூர் ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து பாடல்கள் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
1: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு. நான் வந்து சிரஞ்சீவி படத்திலிருந்து அன்பெனு மொழியாக என்ற பாடலை கேட்கிறேன்
0: அண்ணா. மொழியாக ஆலய மணியாக என்ற பாட்டை கேட்கறீங்க?
1: ஆமா.
0: என்ன இன்றைக்கு இந்த பாட்டு?
1: ஒரு
0: மணி தேலத்துக்கு பஸ் இல்ல. இப்ப எங்களுக்கு மெட்ரோ ஓடாதல்ல.
1: சரியான
0: அங்க போய் நிக்க பிசர் வரும்.
1: நன்றி
0: ராதா, உங்களுக்கான பாடல் வருகின்றது. சனிக்கிழமை சந்திப்போம். அவர் ராதா கனகராஜா அவர்கள் அணிந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: நேரம் சரியாக 3:46 ஐக்கியராஜ்யத்தில் 2:46 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சி. அதாவது திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களில் 3 மணியிலிருந்து 4 மணி வரை இடம்பெறுகின்றது என்பதனை அன்பு நேயர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதாவது 2 வைபர் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். மேலே 2 டெலிபோன் இருக்கின்றது, அந்த டெலிபோன் நம்பர் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்? எல்லோரும் நலமாக உற்சாகம் இருக்கின்றோம் ராஜலிங்கம்.
1: நன்றி. அப்படியே இருக்கணும் கொண்டு எல்லாம் கிடைச்சோம். வேண்டும் தங்களுக்கு, தங்கள் குடும்பத்துக்கும் மற்றும் எல்லோருக்கும் கிடைக்கணும் என்ற ஆசைமார்களையும் வேண்டிக் கொண்டு.
0: நன்றி. எப்படி லைன் எடுக்கிறது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா ராஜலிங்கம்?
1: இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லை ராஜன், அந்த மாதிரி ஈஸியா இருக்கு.
0: இன்றைக்கு நீங்க கடவுள் கோயிலுக்கு போயிருப்பீங்க? சாப்பாடு நல்லபடியா நல்ல ருசி என்ன பாடல்?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: பாடல் இது எங்கள் திரைப்படத்துல இருந்து, நான் அவ்வளவு நிலையும் அதை அளவின்றி கொடுப்பவன்.
0: உண்மையாவா?
1: ஆமா,
0: அளவின்றி கொடுப்பீங்க. ஓகே,
1: இது பாடல் எல்லோருக்கும் பிடிக்கும். பாரு,
0: எம்ஜிஆர் தான் நடிக்க படம்.
1: இது ஜோடியா இல்லத்துல இருந்து கணவன் மனைவியா இந்த பாடலை கேட்க மிகவும் அன்போடு அன்பு ஆசையாகத்தான் இருக்கிறது.
0: ஆசையாக இருக்கும். பல நன்றி உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கேட்டு மலங்கள். நன்றி சௌரம். அவர் மிஸ்டர் ராஜலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வாலியவர்களுடைய கவிதை வரி, மெல்லிசை மன்னருடைய இசையில் பாடல் இதோ வானலை.

0: ஒலித்த பாடலை ராஜரிங் அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: ஆ வணக்கம் திருமதி கமலவேணி, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் கமலவேணி. அடிச்சு அடியில் ஒரு அடியில் கிடைச்சிட்டீங்க அண்ணா. டிக்ஸ் அந்த ரிக்ஷா அடிக்கிட்டீங்க? என்ன ரிக்ஷா அடிக்கிறீங்க? அடிச்சேன். அப்ப அவ்வளவு நேரம் காலையும் வந்தீங்களா? காலம் வந்தா பின்ன காலம் குளிச போட்டா பின்னரும் குளிச போடுற இல்லையா? அதானே ரெண்டு பக்கம் ரெண்டு தரம் போட்டா நல்லா தானே குளிச்ச.
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க? ரெண்டு பாட்டும் வித்தியாசமான பாடலாம் கேக்குறீங்க.
1: பாட்டுகள்
0: அந்த காலத்துல ஜானகம்மா பாடின பாட்டு
1: குறிப்பா
0: அல்லது புயல கண்டு கந்தண்ட கண்டுகளுக்கு இந்த தண்ணி விடுவா. சில புயல கண்டு வளர்ந்துட்டு அதை குருத்தெல்லாம் முறிச்சு கணக்கா வளர்த்து அண்டை தக்காளி பழ மரக்கத்தை மரத்தையெல்லாம் காத்து முறிச்சிட்டு அப்படி வீட்டுக்கு வந்த முக்கியல் புசல் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு தான்.
1: யானைக்கு
0: சாப்பாடு கொடுத்தா காட்டுக்கு இருந்து உங்கள்ட வருது. நீங்க சாப்பாடு குடுக்கறீங்களா? அதெல்லாம் நீங்க மாத்திரம் சாப்பிட்டுட்டு வடியா இழுத்து மூடி கண்டு
1: பக்கம் வந்தவன் எங்களுக்கு
0: தெரியாம இருக்கு. நாட்டுக்கு வந்துருக்கோம். ஓகே, அது காட்டையான அழிக்க விடுறீங்க. நன்றி. பாடலுக்கு போம். அவர் திருமதி கமலவேணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

ஒலித்த பாடலை திருமதி கமலபேணியின் அவர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்டு அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவங்க இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

நேரம் சரியாக 4 மணி. ஐக்கிய ராஜ்யத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிசில் ஆட்சேபில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். தாம் பதவி விலக வேண்டும் என நாட்டு மக்கள் கூறவில்லை எனவும் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கும் பிணையில் உள்ளவர்களுமே பதவி விலகுமாறு கோரிக்கை விடுப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஜுன நாணயக்காரா தெரிவித்துள்ளார். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக வெள்ளிக்கிழமை இன்று 14வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளார்கள். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தொடர்ந்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக தமது கடமைகளை உரியவாறு நிறைவேற்றுவதற்கு இயலுமை தொடர்பில் அவநம்பிக்கை எழுந்துள்ளது. சிறைச்சாலையை கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை, அலட்சியமாகவே செயற்பட்டுள்ளார். அதன் விளைவாக 31 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை பேணுவதாக இருந்தால் அவர் சுய விருப்பத்துடன் பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா தெரிவித்துள்ளார். போலீஸ் மாதிபரின் நேரடி அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட குற்றத்தடுப்பு மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய பல்வேறு குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 15 முக்கிய சந்தேக நபர்கள் உட்பட 480 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சிறைச்சாலை மோதல்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. எந்த அமைச்சர் பொறுப்பை ஏற்று பதவி விலகினார் என இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிலிங்கம் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை வதைத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அதற்கு வழிவகுத்தவர் அன்றைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனா என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 33வது ஆசியான் பிராந்திய மன்றம் கூட்டத்தொடரின் ஓரங்கமாக வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் எகிப்தின் வெளிவிகார அமைச்சர் பக்தர் அப்துலட்சியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளார். கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டுகஸ்தர பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். பயங்கரவாதிகளுக்கான ஆதரவை நிறுத்தாதவரை பாகிஸ்தானுடன் சிந்தி நதி நீரை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்று ஐக்கிய நாடுகளில் இந்தியா உறுதிப்பட தெரிவித்துள்ளது. நேற்று வினாத்தால் கசிவு விவகாரத்தில் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி ஷெல்பி வீடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார். தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. உலக செய்திகள். பிரித்தானியாவில் அனல் காற்றால் மக்கள் மட்டும் அவதிப்படவில்லை, நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 2027 ஆண்டு நிதியாண்டுக்கான தற்காப்பு கொள்கை மசோதாவை அந்த நாட்டு மக்களவை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதமராக பொறுப்பேற்று அப்பகுதியை வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக கண்காணிக்க விரும்புவதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் ஆளும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவருமான நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். வங்கதேச அதிபர் முகமது ஹஷாபுதீன் விரைவில் பதவி விலக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீ அதிவேகமாக பரவி நிலையில் அட்லாண்டிக் கடற்கரையை ஒட்டியுள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்து சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளார்கள். இடுப்பளவு வெள்ளத்தை கடந்து மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பலரும் பாராட்டுகின்றார்கள். செயற்கை நுண்ணறிவு AI வளர்ச்சி வேகமாகின்றது.
உண்மையான சிறப்பு காட்சிகளுக்கு AI-னால் ஈடுபடுத்த முடியாது என்று பாலிவுட் சிறப்பு காட்சி நிபுணர் விஷால் தியாகி தெரிவித்துள்ளார். உலகின் மிகவும் மதிப்புமிக்க கணித போட்டிகளில் ஒன்றான அனைத்துலக கணித ஒலிம்பியாட் போட்டியின் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு முழு மதிப்பெண் பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் மசகெண்ணெய் விலை 2 மாத வீழ்ச்சிக்கு பின்னர் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. விளையாட்டு செய்திகள். 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடருக்காக பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஜிம்பேவாக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஸ்கொட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. நேற்று காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உறுதி செய்துள்ளார். சீனா ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்திய நட்சத்திரம் PB சிந்து கடுமையாக போராடி தோற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் மற்றோடு நமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகளாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 382.40 ரூபா, இந்தியாவில் 109.81 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.01 ரூபா, இந்தியாவில் 96.49 ரூபா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 411.16 ரூபா, இந்தியாவில் 118.07 ரூபா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447.22 ரூபா, இந்தியாவில் 128.44 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238.61 ரூபா, இந்தியாவில் 68.52 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாட்சியப்பில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் அமைதி இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberule, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:10 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:10. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: டென்மார்க் பிரண்ட அபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் மற்றதுமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை வானிலையில் மலர்கின்றது அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது எமது அன்பு நேயர்களுக்காகவும் அன்பு அன்னையினுடைய அடியார்களுக்காகவும் இந்த நிலையில் இந்த வானிலையினூடாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த பல வருடங்களாக இந்த நிகழ்ச்சியினை கேட்டு அன்னையிடம் சென்று துன்ப துயரங்கள் நீங்கி இன்பமாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் இணைந்து கொண்டு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற கூற்றுக்கமைய நீங்கள் பட்ட துன்பங்களிலிருந்து விலகி இப்பொழுது இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வாழ்க்கையை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது இன்று கேட்டுக்கொண்டிருப்பவர் கூட 4 பேர் கேட்டுக்கொண்டிருந்தால் கூட அன்னையோடு தொடர்பு கொண்டு அல்லது போக முடியாதவர்கள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு அன்னையோடு உரையாடி இப்பொழுது நீங்கள் அன்னையோடு உரையாடுவது மிக கஷ்டமாக இருக்கும் ஆலயத்தினுடைய 2வது திருவிழா இன்று மிக கோலாகலமாக இடம்பெறுகின்றது. வீதி உலா வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நேரத்தில் அன்னையை நீங்கள் பிடிக்க முடியாது. அவ்வாறு ஆலயத்தை சுற்றியே ஒரு நடமாடும் தெய்வமாக அங்கே இருக்கின்ற தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நவக்கிரக பூசைகள் செய்து வருகின்ற அடியார்களோடு அவர்களுக்கான உபயம் செய்பவர்களுக்கான யாக பூசைகளை எல்லாம் தொடங்கி வசந்த மண்டப பூசையெல்லாம் இடம்பெற்று மிக கோலாகலமாக அங்கே ஆலயத்தினுடைய 4 பகுதிகளிலும் மக்கள் இருப்பார்கள். அந்த வகையிலே நல்ல மணலில் நீங்கள் இருந்து அன்னையினுடைய அபிராமி அம்மனுடைய அருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வகையில் கனடாவில் இருந்து ஊடோடி வந்திருக்கின்றார் எங்களுடைய ஜெயந்தா அவர்கள். வணக்கம் திருமதி ஜெயந்தா.
1: வணக்கம். வணக்கம்
0: ராஜா. எப்படி இருக்கிறீர்கள்? தெரியாம சொல்றீங்க. இங்க 4:13 10 மணி கனடாவில். 10 மணியா? கனடாவில் 10 மணி.
1: அம்மா பார்க்கவே ஒரு தனி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அம்மாவின் கொடியேற்றம், அந்த கொடியேற்றி அந்த மாதிரி எல்லாமே நடந்து முடிந்தது. தொடங்கிவிட்டால் இன்றைக்கு 2 நாள் நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையாகவே அம்மாவிடம் நிறைய மக்கள், வெளிநாட்டு மக்களும் போய் நின்று தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் போங்கள், எல்லோரும் போய் அம்மாவிடம் அருள் பெறுங்கள். இந்த திருவிழாவில் அம்பாள் தனியொரு சக்தியாக நின்று உங்களுக்கு அருளாட்சி புரிவார். அந்த காட்சியை நேரடியாக பார்க்க வேண்டும். எங்களுக்கே கவலையாக இருக்கிறது. ஒரு முறையும் போற நாங்கள் அம்மாவிடம் போக முடியவில்லை என்று தாயை போய் நேரே பார்த்து என்று தொண்டு செய்யும் பொழுது தனியொரு சந்தோஷம். எங்களுக்கு இருக்கும் கஷ்ட துன்பங்களை அம்மா நீக்கி விடுவார். எல்லா நாடுகளையும் இணைந்து போகும் எந்நாட்டில் இருந்தும் நினைத்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 பேர் விழிக்கிறார்கள் அம்மாவின் பூசைக்கு. அப்படி நிறைய மக்கள் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். அம்மாவை நாங்கள் வணங்கும் பொழுது தாய் தான் தோன்றி அம்பாலாக அவதரித்து மக்களுக்காக சேவை செய்யும் தாய் தான் அபிராமி தாயார். அபிராமி தாயை நாங்கள் மனமுருகி கும்பிட்டால் எல்லா பலனும் கிடைக்கும். உண்மையா அந்த அம்மாவே சொல்லுவா. சில பேர் அந்த அம்மாவிடம் போய் ஒரு பால்ச்சம்பு எடுத்தாலே அதுக்கு ஒரு தனியொரு மகிமை இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் நினைத்து அந்த பால் செம்பு எடுத்து கொடுக்கும் பொழுது பிரச்சனையை பறந்தோடி விட்டுருவார் அபிராமி தாயார். அப்படியொரு அம்பாள் தான் அபிராமி தாயார். நீங்கள் நேரடியாக போய் அம்மாவிடம் இந்த திருவிழா என்றாலும் அம்மா நீங்கள் எதுவும் அருள்வாக்கு கேட்க முடியும் என்றால் அம்மா உங்களுக்கு சொல்லுவார். தாயே அம்மா எங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கின்றது என்று சொன்னால் தாய்க்கு அது விடுவித்து விடுவார். அம்மாவிடம் போங்கள், அம்மாவின் அருளாசியை பெறுங்கள். நீங்கள் போக முடியாத ஆட்கள் அம்மாவிடம் டெலிபோன் மூலம், அம்மாவின் தொண்டர்கள் மூலம் நீங்கள் கூறினால் இதை செய்யுங்கள் என்ற, உங்களுக்காக ஒரு பொங்கலோ இல்லாதா ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களுடன் கதைத்தால் அவர்கள் உங்களுக்கு கூறி, அம்மாவிடம் கூறி உங்களுக்கு அதுக்கு விடைய கொடுத்து விடுவார். அப்படி எல்லா மக்களுக்கும் அம்மா அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த திருவிழாக்கு போய் எல்லோரும் நலம் பெறுங்கள். எல்லோரும் அம்மாவை கும்பிட்டு நலம் விட்டு வாழ வேண்டும். எங்கிருந்தாலும் நீங்கள் கும்பிடலாம். நேரடியாக அம்மாட பூசைகளை பார்த்து நேரடியாக நீங்கள் கும்பிடும் பொழுது என்னும் அருள், தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோரும் அம்மாவை வேண்டி எல்லோரும் நற்பலன் பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தாயான நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு தூரதேசத்தில் இருந்து கொண்டும் அந்த தாயினுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் அந்த தாயினுடைய திருவுதல் கிடைக்க அந்த தாயை நானும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி சகோதரி. சொல்லுங்கள்.
1: இந்தியன் அவை அவையோட கதைச்ச நீங்களோ
0: இப்ப எடுக்க போறோம். அவைக்கு எடுக்க போறோம் சகோதரி.
1: சரி,
0: நன்றி அம்மா. அவர் சிறுமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். கனடாவில் இருந்து அவர்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய பாடலையா அல்லது நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ தாருங்கள்.
2: அகிலே அகில அருணாச்சலேஸ்வரி பார்வதி, அகிலாண்டேஸ்வரி பார்வதி, ஆபத்தாந்தரி பார்வதி, ஆதிபராசக்தி பார்வதி, அருணாச்சலேஸ்வரி பார்வதி, அகிலாண்டேஸ்வரி பார்வதி, ஆபத்தாந்தரி பார்வதி, ஆதிபராசக்தி பார்வதி, காரண்யரூபிணி பார்வதி, காவ்யாயணி தேவி பார்வதி, கைலாசவாசினி பார்வதி, கைவல்யதாயினி பார்வதி, காரண்யரூபிணி பார்வதி, காவ்யாயணி தேவி பார்வதி, கைலாசவாசினி பார்வதி, கைவல்யதாயினி பார்வதி, அருணாச்சலேஸ்வரி பார்வதி, அகிலாண்டேஸ்வரி பார்வதி, ஆபத்தாந்தரி பார்வதி, ஆதிபராசக்தி பார்வதி, சிவசக்தி ரூபிணி பார்வதி, சிவகல்யாணி பார்வதி, சிவகாமேஸ்வரி பார்வதி, சிவலிங்கேஸ்வரி பார்வதி, சிவசக்தி ரூபிணி பார்வதி, சிவகல்யாணி பார்வதி, சிவகாமேஸ்வரி பார்வதி, சிவலிங்கே சிவலிங்கே சரி பார்வதி, அருணாச்சலேஸ்வரி

madasi jai maga madasi namo namo. இருபத்தி 28வது பாடல். சிவனார் முடியமந்தாய் நாகவல்லி, சிவன் முடிவேட்டு நன்னி வந்தவல்லி. சிவனார் முடியமந்தாய் நாகவல்லி, சிவன் முடிவேட்டு நன்னி வந்தவல்லி. நைனையில் புற்றமிட்டாய் நாகவல்லி, அந்த புற்ற விட்டு பிரண்டாவதி வந்தவல்லி. நவினையில் புற்றமிட்டாய் நாகவல்லி, அந்த புற்றை விட்டு

0: നാഗവല്ലി പുറ്റിനിലേ ഇണങ്ങി നിന്നുണ്ടായി. ഇങ്ങു കാവിയുടെ നീനിയിലേ ഇളന്നു നന്നായി. ആലകാല ഗിത്തയമാവുകൊണ്ട് നന്നായി. മാതാവി നീനിയിലേയാടി നിന്നുണ്ടായി. ആലകാല വിസത്തയമാവുകൊണ്ട് നന്നായി. മാതാവി നീനിയിലേയാടി നിന്നുണ്ടായി. ശിവനാർക്കലത്തിനിലേ മാതയാനായി. നാരായണനുക്കു പടുക്കയാനായി. ശിവനാർക്കലത്തിനിലേ മാതയാനായി. നാരായണനുക്കു പടുക്കയാനായി. മാരിയവൾ തിരുമുടിയിൽ കുടയുമാനായി. മാതാവിയ തിരുമടിയിൽ കുളമ്പയാനായി. മാരിയവൾ തിരുമുടിയിൽ കുടയുമാനായി. മാതാവിയ തിരുമടിയിൽ കുളമ്പയാനായി. ആടുപാമ്പേ വിളയാടുപാമ്പേ, ആടുപാമ്പേ വിളയാടുപാമ്പേ, ആടുപാമ്പേ വിളയാടുപാമ്പേ, ആടുപാമ്പേ വിളയാടുപാമ്പേ. നന്ദി വണക്കം രാജാ.
1: നന്ദി അമ്മ, അതിനെന്ത് കൊണ്ട് സുരപ്പിട്ട ഉങ്ങൾക്ക് നന്ദികൾ.
0: നന്ദി.
1: അവർ ശ്രീമതി ജോയ്സറി അമ്മ അവർ അന്നേക്കാക മൂന്ന് പാടലേ തന്നിരുന്നാർ. അവർക്കും അന്നയുടെ തിരുമുറൽ കിടക്ക അന്നയെ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ട് இங்கே தலவாக்கல்லையில் இருந்து வைஃபரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா? நன்றி நன்றி. எங்க போனீங்க? கனகாலம் நீண்ட காலமா உங்களுடைய குரலை கேட்கவில்லை நாங்கள். செலவாகலையில் அங்கே பக்தர்கள் எல்லாரும் என்ன மாதிரி இருக்கின்றார்கள்?
2: பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஐயா. நாங்க அறநெறிக்காக அம்மா எங்களுக்கு ஒரு இடம் இது பண்ணி கட்டி இருக்காங்க. அதுல நாங்க ஆடிப்புற மாதத்துக்கு முதல் நாள் ஆவணி கடைசி நாள் ஆணி கடைசி நாள் நாங்க அதுக்கு பால் காய்ச்சி போயிருக்கிறோம். அப்ப அறநெறிய தொடர்ந்து அதுல நடத்துறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதோட அம்மாட்டு பிராண்ட நகரத்துல நடக்கிற அந்த ஆலய மகோத்சவத்துக்கு நாங்க இங்க உள்ள அறநெறி பிள்ளைகள் வந்து காணிக்கை சின்ன அளவிலான ஒரு தொகை கொடுத்துருக்குறாங்க. அப்ப அவங்களோட பேர் நட்சத்திரத்தோட அம்மா அங்க பூஜை செய்யறதுக்கு பிள்ளைகள் அதை எழுதி தந்திருக்கிறாங்க. நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி அந்த பூஜைக்கு நாங்களும் கலந்துக்கணும், ஏதோ ஒரு வகையில பங்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கிறாங்க பிள்ளைகளும்.
1: எத்தனை பேர் அதுல தங்கி அம்மா அந்த திரு இதுகளை செய்யக்கூடிய அளவுக்கு எத்தனை பிள்ளைகள் அந்த இடைஞ்சல் இல்லாம தங்கி செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய இடம்?
2: இப்போ 62 பிள்ளைகள் இருக்கிறாங்க.
1: இல்ல பிள்ளைகள் இல்ல, நான் தொகையை கேட்க இல்லையம்மா. எதிர்காலத்துல அந்த நீங்க அமைத்திருக்கிற மண்டபத்துல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் தங்கி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கா இடம்?
2: இப்போதைக்கு அதுல ஒரு 50 பிள்ளைகள் இருக்கலாம், 50-60 கிட்ட இருக்கலாம். ஆனா இதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இன்னொரு இடம் ஒண்ணு நிர்வாகத்துல கேட்டு இருக்கிறோம். அது அந்த கொஞ்சம் காடு மாதிரி இருக்கிற

0: ஒரு இப்ப இடம்னாலும் பரவாயில்ல, அதை ஒத்துப்புறவு பண்ணி அதுல ஒரு இடம் அம்மா அமைத்து தர்றதா சொல்லிருக்காங்க, தியான மண்டபம் ஒண்ணு. அப்ப இதுவும் செயற்படும், அந்த தியான மண்டபம் செயற்படும், அதுல அம்மா விட்டு படங்கள் வைத்து பூஜைகள் நடக்கிறதுக்கும் அறநெறி நடக்கிறதுக்கும் தயாராகிருக்கும். அப்ப இது இல்லாம இந்த ஊர் மக்களுக்காக அம்மா இன்னும் கொஞ்சம் இந்த தியான மண்டபம் மூலமா இன்னும் சில செயற்பாடுகளை செய்யறதுக்கு அவங்க முன்கூட்டியே தயாராகி இருக்கிறாங்க. இங்க இந்த இடத்தை எடுத்துக்கொள்றதுக்கு சில நடைமுறைகள்ல உள்ள செயற்பாடுகளை நம்ம செய்துகிட்டு இருக்கிறோமையா. ஆகஸ்ட் மாசம் இப்ப அம்மா வர்றதா இருக்கிறாங்க ஸ்ரீலங்காக்கு. அது சம்பந்தமா நாங்க இங்க தலவாக்கலையில உள்ள ஸ்ரீ கதிரேஷன் ஆலயம் அங்க உள்ள கலாச்சார மண்டபத்தை நம்ம பேசியிருக்கிறோம். அங்க வந்து ரெண்டவர் நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அம்மா நிறைய பேர் சந்திக்க இருக்கிறாங்க இங்க உள்ள மக்கள். அப்ப நம்ம அரணிருப்புல அதுக்கேத்த மாதிரி நடனம், பாடல், வில்லுப்பாட்டு, பேச்சு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு இப்ப தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அம்மாவை வரவேற்கணும், அந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கறதுல நம்ம கொஞ்சம் தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க.
1: உங்களுடைய நீங்கள அரச பணியிலேயே கடமையாற்றுறீங்களம்மா?
0: ஆமா, நான் அரசு பாடசாலையில இந்து சமய ஆசிரியையா இருக்கிறேன்.
1: இந்து சமய ஆசிரியா இருந்து அந்த பணியையும் செய்து கொண்டு இந்த பணியையும் செய்து கொண்டிருக்கேன். சனி நேரில் அம்மாவுடைய பணிகளை செய்வீங்களா?
0: ஆமாயா, சனி ஞாயிறுகள்ல இந்த அறநெறி பணிகள்ல தான் அம்மாவோட தொடர்பு கிடைச்சது. அறநெறி தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கேன், 10 வருடத்துக்கு மேலாக
1: செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை பற்றி கனடால இருந்து ஒரு இந்திராண்ட சகோதரி கேட்டா, என்ன அந்த சகோதரி வர இல்லையாண்டு கனடாவில் இருந்து கனடாவில் வசிக்கின்ற இந்திராண்டா அண்ணனுடைய ஒரு அடியவர் உங்களை பற்றி கேட்டவர் நான் இப்ப வந்திருக்கிறா எடுத்திருக்கிறேன் மைனித்தான் கதைப்பான்னு சொன்னான். இப்ப கேட்டு இருப்பாங்க கனடாவில்.
0: சரிங்க ஐயா, நம்ம முடிந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்து சமயம் சார்பாக அதே நேரம் அம்மா விட்டு அருளாசியோட அவங்க வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்கான அடிப்படை விஷயங்களை
1: வையகம் என்ற கூட்டுக்கமைய திருமூலர் சொன்னது போல் நீங்கள் பெற்ற இன்பங்களை அந்த பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து எங்களுடைய சைவ சமயம் அது அழிந்து போகாமல் நீங்களும் அதை கட்டி காத்து அங்கு மலைகள் மக்கள் இந்த நேரத்தில் மதம் மாற்றங்கள் எல்லாம் இருக்கின்றது சகோதரி அறிஞர் இங்கேயும் இருக்கின்றது புலம்பே இந்த தேசத்திலும் இருக்கின்றது மதம் மாற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். காசை கொடுத்தோ இன்னத்தை கொடுத்தோ அதே போல நீங்கள் எங்களுடைய மதம் இந்து சமயம் அது கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு மூட்ட தமிழ் மக்களுடைய மதமாக இருந்தது. அந்த மதத்தை நாங்கள் அழிந்து போகவிடக்கூடாது.
0: அதுதான் நம்ம வந்து படிப்பிக்கிறப்பையும் இந்து சமயம் வந்து மனதளவுலயும் உடல் அளவுலயும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கான சடங்கு சம்பிரதாயங்கள் தானே வச்சிருக்கிறாங்க. அது இடைக்காலத்துல அந்நியராட்சி அதுல நிறைய இடர்பாடுகள், அப்பப்ப இந்து சமயம் வந்து தன்னை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கும். அப்படிதான் இவ்வளவு காலம் அது உயிரோட்டமான ஒரு சமயமாக இருக்குது. அத நம்ம இந்த விஞ்ஞான விளக்கத்தோட சேர்த்துதான் மாணவர்களோட நம்ம
1: போவோம்.
0: இப்ப நம்ம படிப்பிக்கிறமே அப்படிதான், கிறிஸ்தவ மாணவர்களும் நின்று கேட்கற அளவுக்கு தான் அந்த கற்றல் இருக்கும். இந்த சமயம் மூட நம்பிக்கைன்னு சொல்ற அவ்வளவு விஷயத்தையும் தகர்த்தெறிகிற மாதிரியான செயற்பாடுகளோட தான் இந்து சமயத்தை நம்ம கொண்டுகிட்டு போறோம். நிறைய விழிப்புணர்வு செயற்பாடுகள் போய்கிட்டு இருக்குது. அப்ப அதுல அம்மா விட்டு ஒத்துழைப்போட இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றமா அது போய்கிட்டு இருக்குது. அப்ப நிறைய இங்க வந்து ஆங்கில வகுப்புகள் நடந்தது, கிறிஸ்தவர்கள் வந்து செய்வாங்க இந்து சமய பிள்ளைகளுக்கு. ஆனா நான் உண்மையும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம பாட்டுக்கு இந்த அறநெறியை செய்துகிட்டு போனோம். அம்மா ஆனா இப்ப எனக்கு தகவல் கேள்விப்பட்டேன், அங்க போற பிள்ளைகளோட தொகை குறையலாம் சாதாரணமாவே.
1: அப்ப
0: அவங்க வந்து அந்த வகுப்புகளை குறைச்சிருக்கிறாங்க. இப்ப நம்மளும் அடுத்து ஆங்கில வகுப்புகள் தொடங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அம்மா சொல்லிட்டாங்க ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் இந்த வகுப்புகளை நல்ல பெறுபேர்களை தரக்கூடிய ஆசிரியர்களை வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அடுத்து தொடங்கவும் இருக்கிறோம். ஆனா நம்ம கற்றல்ல என்ன பிள்ளை உணர்ந்தாங்கன்னு தெரியல. அந்த வகுப்புகளுக்கு போற பிள்ளைகள் குறைவா இருக்குன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், யாரையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு, ஆனா பிள்ளைகள் சாதாரணமா போறது குறைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்து சமயம் சார்ந்த செயற்பாடுல அதிகமா ஈடுபடுறாங்க.
1: உங்களுடைய முயற்சிக்கு மதிப்பு கொடுத்து உங்களோட இணைந்து கொள்கின்றார்கள். அந்த முயற்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் நல்லதா இருக்கும் சகோதரி. அவர்களுக்கு உணவுகள், உடைகள் போன்றவை கொடுத்து மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருந்தால் அவர்கள் உங்களோட நிற்பார்கள். உங்களுடைய பணியை பார்த்து
0: அவங்களுக்கும் நம்ம சொல்றோம் அப்ப நமக்கு உதவி செய்யறாங்க. நம்ம அதை வச்சு நம்ம வாழ்க்கை தரத்தை முன்னிட்டு நம்ம இன்னும் நிறைய பேருக்கு உதவக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறோம் அப்படின்னு. அடிப்படை விஷயங்களை கொடுக்கறப்போ ஒரு காலகட்டத்துல இவங்க இன்னும் நிறைய முடியாதவங்களுக்கு முன்னேறதுக்கு உதவி செய்வாங்க. அந்த மனநிலையை உருவாக்கணும், இந்து சமயத்தை சரியான பாதையில வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் போய்கிட்டு இருக்குது.
1: அது தொய்ந்து தொய்வு இல்லாமல் நல்ல உற்சாகமாக நீங்கள் உங்களுடைய கையில் உங்களுடைய இதெல்லாம் இருக்கின்றது சௌதரி.
0: கண்டிப்பா. ஆனா அம்மா நான் சில வேளை மறந்துட்டா கூட அம்மாவும் அம்மாவோட உதவியாளர்களும் ஆரணி இருக்காங்க. அவங்க எல்லாமே தொடர்ந்து அந்த முதல் நாள் உற்சாகம் இன்னைக்கு வரைக்கும் குறையாம அந்த தொடர்பு அவங்க உதவி செய்யற பாங்கு எல்லாமே கூடுதேவலையும் குறையல. அப்ப அம்மாவும் அம்மாவோட உதவியாளர்களும் அந்த செயற்பாடை முழு மூச்சோட செய்யற நிலத்தை நாங்க பிள்ளைகள் கிட்ட இங்க அதே வேகத்தோட போக முடியுது.
1: நன்றி சகோதரி. இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்து இணைந்து கொண்டு உங்களுடைய சைவ ஆர்வமும் உங்களுடைய சைவ நெறியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் எங்களுடைய தாயினுடைய திருக்கரங்களை இறுக பற்றி அந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள். நிச்சயமாக எங்களுடைய ஆக்கங்களும் ஊக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமா,
0: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த கிழமை சந்திப்போம். இப்பொழுது ஆலயத்திலே இரண்டாம் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சகோதரி. டென்மார்க் ஆலயத்திலே
0: அதுதான், அதுக்குதான் நம்ம அந்த காணிக்க அனுப்புறோம் ஐயா. பிள்ளைகளோட பெயர் நட்சத்திரத்தோட வாட்ஸ்அப்லயும் அனுப்புறோம். அப்ப அம்மா அங்க பூஜைகள் செய்யறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அம்மா வந்து நம்மள எவ்வளவு தூரம்
1: தேர்திருவாக்கு நான் போவேன், நேரம் கிடைத்தால் தாயோடு உரையாடுவேன்.
0: கண்டிப்பா
1: கண்டிப்பா. நன்றி அம்மா.
0: நன்றி அம்மா. நன்றி.
1: அவர் அறநெறி ஆசிரியை இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அன்னையனுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 4:33. ஐக்கிய ராஜ்யத்தில் 3:33. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் புரண்டாபதியில் எழுந்தருளி அடியாளர் கருள்பாலித்துக் கொண்டும் அன்னை அபிராமி வாசகித்தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி கமலமணி. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா.
1: நன்றி.
2: நான் இன்றைக்கு திருமதி வசந்தாந்தங்களை சொல்லி அக்காவின் கவிதை வரியில இருந்து ஒரு பாடல் ஆக்கி தரப்போவேன்.
1: பாடல் நேரடியா தரப்போறீங்க?
2: ஆமா, இன்றைக்கு நேரடியா.
1: நேரடியா தாங்க. உங்களோட இனிமையான குரலில் நாங்கள் கேட்போம்.
2: நன்றி ராஜா. எல்லோருக்கும் அம்மாவின் அர்க்கராட்சி மருந்தும் கிடைக்க வேணும். நீங்களும் ஆரோக்கியத்துடன் நல்ல சந்தோஷமாக என்றும் பாலவன் என்றும் வேண்டிக் கொண்டு அம்மாவை நான் இந்த தீர்த்தமாடி நாள் என்ற பாட்டை படிக்க போறேன். தீர்த்தமாடி நாள் தீர்த்தமாடி நாள் தீர்த்தமாடி நாள் தேடி வந்த பக்தருடன் தீர்த்தமாடினாள் தேடி வந்த பக்தருடன் தீர்த்தமாடினாள் தீர்த்த

நீங்கள் வாழ்ந்து செழிக்கவே, மாட்டி நின்றால் வாத்தி நின்றால் அவள் வாழ்ந்து செழிக்கவே, மாலையடி மாலையாக அவர் வா

நல்லாக துயரை ஏற்றி நின்றாளே, ஏற்றி வைத்தாள் அவள் ஏற்றங்கானவே.

வாய் தேசம் கடந்து வந்தவர்கள் தரும் வகையிலே தேற்றி விட்டால் தேற்றி விட்டால் தேவன் வாய் கடந்து வந்து சேரும் வகையிலே அவர் சேரும் வகையிலே உடல் சேரும் வகையிலே தீர்த்து விட்டால் தீர்த்து விட்டால் தீர்த்தமாக

0: நன்றி
1: சகோதரி, இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்திருந்தீர்கள். அந்த பாடலை கலைச்செல்வி வசந்தானந்தன் அவர்களுடைய கவிதை புத்தகத்தில் இருந்து நீங்களே ஒரு மெட்டு போட்டு இந்த பாடலை பாடியிருந்தீர்கள். அந்த தாயினுடைய சமித்திரையிலும் பாடல் ஓங்கி ஒலித்திருக்கும். உங்கள் அன்னையினுடைய திருவரங்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் திருமதி கமலமணி வசந்தானந்த் கமலமணி நாரதராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களுடைய அன்போடு அன்னையுடைய அருளோடும் நல்லா இருக்கிறோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள் உங்கள் பாடலை சகோதரம்.
2: அன்னையின்
1: தாங்கள்
2: எனக்கு வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. எனக்கொரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. நான் அவள் பிள்ளை, துயர் எனக்கில்லை, காப்பாள் அபிராமி. எனக்கொரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. நான் மறந்தாலும் தான் மறவாத உள்ளம் அன்னை உள்ளம். நான் மறந்தாலும் தான் மறவாத உள்ளம் அன்னை உள்ளம். ஊனுயிர் யாவும் உருகிடப்பாயும் வெள்ளம் அன்பின் வெள்ளம். உமையும் பேச உதவிய தேவி, உமையும் பேச உதவிய தேவி. தீமைகள் தீப்பால் சன்னதி மேவி. எனக்கொரு அன்னை வளர்த்தவள் என்னை, அவள் பெயர் அபிராமி. ஆனந்த யோகம் அனுபவ யானம் அடடா கண்டேன் அங்கே. ஆனந்த யோகம் அனுபவ யானம் அடடா கண்டேன் அங்கே. இசை என்னும்

0: கப்பல் பிள்ளை துயர் நக்கில்லை காப்பாள் அபிராமி இனக்குருவன்னை வளர்த்தவளின்னை அவள் பெயர் அபிராமி இனக்குருவன்னை வளர்த்தவளின்னை அவள் பெயர் அபிராமி. நன்றி வணக்கம்
1: ராஜா. நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கு அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி
0: ராஜா.
1: அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்கள் அளித்துக் கொண்டு அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்னையினுடைய ஆலயத்திலே அதாவது 2nd திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்னை அங்கே அந்த ஆலயத்தினுடைய தெய்வங்களோடு பேசி அந்த தெய்வங்களுக்கான யாகங்களையும் செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்து இன்று 2nd திருவிழாவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே அடியார்கள் கூட்டத்தோடு அபிராமி அம்மன் உள்வீதியை உலா வருகின்ற அலங்கார காட்சியும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதற்கு அங்கே தடதுபடலாக இடம்பெறுவதற்கு அங்கே எல்லா வேலைகளும் சாற்றுப்படி வேலைகளிலிருந்து எல்லா வேலைகளும் செய்யப்பட்டு அங்கே அம்பாள் உள்வீதியை உலா வருகின்ற அலங்கார காட்சியும் இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 6 அளவு வெளிவீதியை சுற்றுகின்ற பணிகளும் அங்கே இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜலிங்கம்.
1: வணக்கம் ராஜலிங்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நாங்கள் நலமா இருக்கோம். தாங்களும் நலமா இருக்க இல்லாமல் ஆசிமாரும் அபிராமியின் ஆசிமாரையும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும் வேண்டிக் கொண்டு மற்றும் அத்தனை நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் எல்லோருக்குமாக வேண்டிக் கொண்டு நாம் ஒரு மாரியம்மன் பாடல் ஒன்றை தருவோம். வந்து நன்றி.
3: மஞ்சளிலே குளிக்கிறாய், குங்குமத்தை தரிக்கிறாய், கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் நீ காத்திருக்க வைக்கிறாய். மஞ்சளிலே குளிக்கிறாய், குங்குமத்தை

சிவப்பு சேலை கட்டுகிறாய், சிங்கத்திலே சுற்றுகிறாய், சிரிக்க சொல்லி கேட்டால் நீ சிரிக்காமலேனிருக்கிறாய், சிரிக்க சொல்லி கேட்டால் நீ சிரிக்காமலேனிருக்கிறாய். என்னம்மா விளையாட்டு எங்கள்

மஞ்சளிலே குளிக்கிறாய், குங்குமத்தை ததிக்கிறாய், கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் நீ காத்திருக்க வைக்கிறாய். பூவாலே அலங்காரம்

அலங்காரம் பாலாலே அபிஷேகம் தேவியை நினைத்தாலே தீருமம் பிணிதூசம் சூலங்கள் தூக்குறவேல் எடுத்தாக்குறை நீல கண்ட சுந்தரியே சூலங்கள் தூக்குறவேல் எடுத்தாக்குறை நீல கண்ட சுந்தரியே நெய்தலிலே மாரியம்மா நெஞ்சிலருள் மேவுதம்மா உய்யவழி தாருமம்மா உள்ளகுறை தீருமம்மா மஞ்சளிலே குளிக்கிறாய் குங்குமத்தை தரிக்கிறாய் கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் நீ காத்திருக்க வைக்கிறாய் முப்பொழுதும்

யாருமற்று தவிக்கு ரோமங்கள் கூரை சொல்வதற்கு உன்னை விட்டால் வேறு யாருமில்லை. யாருமற்று தவிக்கு ரோமங்கள் கூரை சொல்வதற்கு உன்னை விட்டால் வேறு யாருமில்லை. டென்மார்க்கு மாரியம்மா, தங்கமுத்து மாரியம்மா, தொழுதென்னை வேண்டுகிறோம் எங்களை கண் தாருமம்மா.

0: நன்றி ராஜா.
1: நன்றி நன்றி ராஜலிங்கம், அழகாக பந்தீர்கள் அந்த பாடல். வசந்தானந்தம் கலைச்செல்வி அவர்களுடைய பாடல் என்ன?
0: இல்ல ராஜா, இது என்னுடைய ஒரு மெட்டு போட்டு ஒரு சீரியல் இருந்த பாடல் ஒன்று, அதை எடுத்து
1: நீங்கள் அதுக்கு மாற்றி பாடி இருக்கிறீங்களா? என்ன
0: மாற்றி எடுத்து பாடி?
1: நன்றி சோரம். உங்களுக்கும் அபிராமி அன்னையினுடைய அருக்கலாட்சியம் கிடைத்து நீங்களும் நல்லா இருக்கணும் என்று அந்த தாயை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி
0: நன்றி நன்றி ராஜா. நன்றி.
1: அவர் சகோதரர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கின்றேன். நன்றி
1: நன்றி
2: அபிராமி அம்மனுடைய அருக்கடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி வணங்கி கொண்டு அதனொரு சக்தி பாடல் ஒன்றை தருகின்றேன். அருள்வாக்கு சொல்பவளே, ஆனந்தம் தருபவளே, அம்மாவே அபிராமி எங்கள்

எங்கள் அம்மாவே அபிராமே, உன் கோவில் நாடி வந்தோம், உன் நாமம் பாடி வந்தோம், அம்மாவே அபிராமே, எங்கள் அம்மாவே அபிராமே. டென்மார்க்கில் கோவில் கொண்டு திசையெட்டும் வாழ வைக்கும் அம்மாவே அபிராமே, எங்கள் அம்மாவே அபிராமே. டென்மார்க்கில் கோவில் கொண்டு திசையெட்டும்

கதையில் உன் பெருமை ஓயாமல் ஒலிக்குதம்மா. பிறந்தாவதியில் உன் பெருமை ஓயாமல் ஒலிக்குதம்மா. அம்மாவே அபிராமி, எங்கள் அம்மாவே அபிராமி. உன் வாசல் வந்ததற்கு வினையாபம் தீர்த்து வைக்கும் அம்மாவே அபிராமியே, எங்கள் அம்மாவே அபிராமியே. உன் வாசல் வந்ததற்கு வினையாவும் தீர்த்து வைக்கும் அம்மாவே அபிராமி, எங்கள் அம்மாவே அபிராமியே. மண் மீது உன் கருணை மலையாக

மலையாக பொழியுதம்மா. அம்மாவே அபிராமே, எங்கள் அம்மாவே அபிராமியே, தீராத நோயெல்லாம்

நல் வழி காட்டுகின்ற நாயகியே சரணமம்மா, நல் வழி காட்டுகின்ற நாயகியே சரணமம்மா.

0: ஐயோ நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு அன்னைக்கான பாடலை தந்த உங்களுக்கு அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
0: நன்றி வணக்கம்.
1: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டு அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது ஞானலிங்கம் அவர்கள் பாடிய பாடல் ஒன்று வானிலையில்

0: ஒலித்த பாடலை இசை வேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடியிருந்தார். அண்ணனுடைய இசைப்பிழை 21வது இசைப்பிழையில் இந்த பாடல் ஒலித்தது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. டென்மார்க் பிரண்டாவதியில் எழுந்தருளி அடியாரில் கரல் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வருகிற வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: அவதரித்து அடியாரில் கரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம் வந்து அதை அம்மாவும்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசகி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டல பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79-20.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து மருந்து
1: வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்துவிடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:07 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:07. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் பலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5:00 to 6:00 வானொலியில் மலர்கின்றது ஜெர்மனிய நேரம்.

0: மாதிரி அன்பு உறவுகளை வழங்க போல் இன்று உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலில் இருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லில் இருந்து முதல் எழுத்தை எடுத்து அந்த முதல் எழுத்தோடு இரண்டாவது பகுதிக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அன்பு உறவுகளே. உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பாடசாலை பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பள்ளி பருவத்திலே காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அன்புறவுகளை நேற்று பலர் இணைந்து கொண்டார்கள், வாழ்த்து சொல்வதற்காகவும் பலர் இணைந்து கொண்டார். சித்ரா பவன் அவர்கள், மன்னிக்கவும் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் பரம்பரை பஞ்சு என்று சொல்லியிருந்தார். புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் பறந்து என்ற சொல்லை எடுத்து பின்பதி சொல்லவில்லை. வதனா தயாளன் அவர்கள் பரம்பரை பசிதம் என்றால் திருநீர், நெற்றியில் பூசும் திருநீர். சித்ரா பவன் அவர்கள் பரம்பரை பசிதம் என்று கூறியிருந்தார். சதீஷ் அவர்கள் வாழ்த்து சொல்வதற்காக அணிந்திருந்தார். சுயாமலா அவர்கள் பரம்பரை பஞ்சு என்று சொல்லியிருந்தார். சரியான பஞ்சு பிடிச்சவா அவள் இருக்கு சுயாமலா. ராதா கனகராஜா அவர்கள் உயிரிலிருந்து உடே என்று சொல்லியிருந்தார். ஜோச் ரதினி அவர்கள் வாழ்த்து சொல்ல வந்திருந்தார். சசியம்மா அவர்கள் பரம்பரை பஞ்சு என்று சொல்லியிருந்தார். சுபாசினி அவர்கள் ஜெர்மனிலிருந்து பரம்பரை பஞ்சியான பஞ்சு பிடிச்சவா அவள் இருக்கு பாவம். கமலபேணி பரம்பரை பாவம் பஞ்சு பிடிச்சவா. பாடகர் ராஜன் அவர்கள் சீசிலிருந்து இணைந்து கொண்டு வாழ்த்து சொல்லியிருந்தார். பாமா ராஜரட்னம் அவர்கள் பிரான்சிலிருந்து வாழ்த்து சொல்வதற்காக வந்திருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் பரம்பரை பயம் பதட்டம் என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து பிரேமா கைலாநாதன் பரம்பரை பஞ்சு பிடிச்சவாவா. பிரேமா குணநாயகி அவர்கள் பரம்பரை பஞ்சு, குணநாயகம் அப்படித்தான். மதனி மோகன் அவர்கள் பரம்பரை பஞ்சு என்று சொல்லியிருந்தார். பள்ளியும் என்று சொல்லியிருந்தார் பாடசாலை. விபி பரம்பரை பஞ்சு என்று சொல்லியிருந்தார். சரோ அவர்கள் பரம்பரை பஞ்சு என்று சொல்லியிருந்தார். தேவி தனராஜ் அவர்கள் பரம்பரை பஞ்சு என்று சொல்லியிருந்தார். ஜெயந்தி மாலா அவர்கள் பரம்பரை பஞ்சு என்று சொல்லியிருந்தார். தவமலர்கள் பரம்பரை என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் வாழை வாய்ப்பாடு என்று சொல்லியிருந்தார். அவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். எல்லோரும் இணைந்து கொண்டார்கள். யாருமே முன்பதிபடியோ பின்பதிபடியோ நீங்கள் சரியாக கூறவில்லை. அன்பு உறவுகளே, இப்பொழுது பாடலை மீண்டும் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றேன். அந்த பாடலை கேளுங்கள். அந்த பாடலிலிருந்து பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே.
1: பொழைச்ச வேண்டா எமனை பார்த்து சிரிப்ப வேண்டா. நான் செத்து பொழைச்ச வேண்டா.

பங்கு போல சுடச்சுடம் வெளுத்து வளரும் ஜாதி எடா வந்தால் தெரியும் சேதி எடா நான் செத்து போழச்ச வண்டா எவனை பார்த்து சிரிப்ப வண்டா.

அரங்கார் மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. சிலுவையில் இயேசு மறைஞ்சாரு, மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. குண்டுகள் போட்டு துளைச்சாங்க, ஆனா காந்தியும் லிங்கனும் இழைச்சாங்க. சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா, அண்ணா சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா. சரித்திர புகழுடன் விளங்குகிறார், எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடாதனால் தோல்வி இல்லையடா. நான் செத்து பொழைச்சவண்டா.

0: வீடை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து ஓடும் ரயிலை இடை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? கொடுப்பதை கொடுத்தா தெரியுமடா உன் இடுப்பையும் ஒடிச்சா புரியுமடா? காலந்தோறும் குட்ட குட்ட குறிஞ்சு கொடுமைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்து நிமிர்ந்த கூட்டமடா எதிர்த்தால் வாளை நறுக்குமடா. நான் செத்து பொழைச்ச வண்டா எவனை பார்த்து சிரிப்ப வண்டா? நான் செத்து பொழைச்ச வண்டா செத்து பொழைச்ச வண்டா செத்து பொழைச்ச வண்டா.
1: சரி, அன்பு ஒருமொழி ஒலித்த பாடலை கேட்டுட்டு ஒலித்த பாடல் அந்த சொல்லை தேர்வு செய்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் தேவன் அவர்கள். வணக்கம் தேவன்.
2: ஓ அன்பு மால வணக்கம். வாங்க,
1: எப்படி இருக்கீங்க தேவன்?
2: நான் நல்ல வெயிலோட
1: நல்ல வெயிலா?
2: 25 பாக அவ்வளவு 25 பாக
1: உண்மையா வைக்கே இருக்கா?
2: இல்ல எனக்கு வைக்கல. சொல்ல நீ 25 பா அந்த வைக்கேன்னு சொல்ல 25 பா வைக்கியா
1: வைக்கே இல்ல என்ன?
2: ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி நல்ல
1: என்ன கண்டுபிடிச்சீங்க?
2: உங்க உங்க நாட்டுல உங்க நாட்டுல எப்படி?
1: அதே மாதிரி தான், சேம் தான்.
2: ஆ பக்கத்தானே
1: என்ன? பக்கத்தானே.
2: என்ன
1: விட கண்டுபிடிச்சீங்க? சரியோ தப்போ எல்லாரும் சரி விட்டு பிள்ளை விட்டு எல்லாரும்
2: படிக்கிறது. அப்ப நாங்க வந்து வீட்டுல எங்களை எங்க அம்மா அப்பா சார்ந்த அந்த இந்த பிளத்துலாம் பார்த்து நாங்க சாப்பிடுறது சிலையமும் நாங்க சாப்பிடாம போயிட்டு அங்க போயிட்டு தலை சுத்து தண்ணி போட்டு அப்படியும் சமூகம் நடக்கு. ஒழுங்கு சாப்பிடாம போடலாம் இருக்கலாம் வந்து இல்லையா?
1: குனிந்து சொல்றார்கள், தலை வைத்து வாழ சொல்லுறார்கள், அப்படி பெரம்பர சொல்றார்கள், பின்னுக்கு வந்து பசி
2: யோசிக்கலையே. இது முக்கியம்
1: பசியும் சொல்லி இருக்கிறாங்க தேவா, பின்னுக்கு இருக்கிற உணவு அதெல்லாம் கண்டிப்பா
2: இல்ல. உணவு சிறு வயதுல என்ன உணவு மேல உணவு
1: என்ன பின்னுக்கு உணவு போட்டு முன்னுக்கு
2: பசின்னு
1: சொல்லி பசிக்கு போடுறீங்க ரைட் முன்னுக்கு.
2: ஆனா எனக்கு போன வந்து என்ன நேற்று கேட்கல என்ன இப்ப இந்த குழப்பம் இருக்கா? நீங்க திருப்பி சொன்னீங்க கேள்வி இல்ல, என்ன எப்படி போகுது?
1: பரம்பரையிலிருந்து பஞ்சு சொன்ன வெனேட்டு முழுக்க அது போல ரெண்டு பக்கம் போல தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம். வணக்கம் தேவி, நலமா இருக்கீங்களா?
3: நாங்க நலமா இருக்கிறோம்.
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். நன்றி.
3: அதே மாதிரி கலகலப்பா இருக்கணும்.
1: நீட்டு தேவி வேற இல்லையா?
3: நான் வந்த நான்
1: வந்துறீங்களா தேவி?
3: என்னப்பா சொன்னீங்க?
1: உங்களோட பேர்
3: சொன்னாரா?
1: சரியான புலி என்ன பாம்பு மாதிரி கேட்டு.
3: நீங்கள் வல்லாரை சாப்பிடுற நீங்களோ?
1: நல்லா சாப்பிடுறோம்.
3: அப்ப என்ன மறக்கறீங்க?
1: அது சும்மா மிஸ்ஸிங்ல வருதானே.
3: என்ன
1: நடந்தது
3: எங்கண்ட அங்க விக்டோரியா கொலிச்சில புலிபுரம். அப்ப அங்க அந்த என்ன சொல்ற இதுகளை இந்த திட்டங்களை கொண்டு வந்த பேரிச்சம்பளம் குடுக்கணும் ஒவ்வொரு கிலோ காலம சாப்பிட்டு போறதுக்கு பேரிச்சம்பளம் ஒவ்வொரு கிலோ பேரிச்சம்பளம் கொடுத்திருக்கிறேன்.
1: குளிச்சு போட்டு உங்களை நிற பாக்கலாம். அப்புறம் உங்களோட மயிர் வளர்ந்துருக்காண்ட நீங்க அது
3: வெட்டி
1: வெட்டி விட்டுருவீங்க. என்ன
3: சரித்திரத்திலிருந்து சத்துணவு சரித்திரம் வரையிலையா முதல்?
1: இல்லையே.
3: அப்ப நான் சரித்திரம் நான்

0: எல்லாரும் பரம்பரை
1: தேவி
0: வந்து குனிந்து குளிக்கிறது, உதயன் வந்து தலை வைத்து தலையடி, வாழை வாய்ப்பாடு, வாழை வாய்ப்பு வாய்ப்பாடு, ராணி சமுதர் பரம்பரை, படனம், பஜனை, துண்டு துயிலிகை, ஓ எல்லாம் பெரிய கட்டிகாரிகள், வாழை வாய்ப்பாடு. ஆவா எங்கட ராணி எங்கட உட்டும்புராய் பெற்றெடுத்த
1: நேற்று
0: பிலோமினாண்டி வரையில
1: என்ன
0: இல்ல இப்போ முதல் வந்துட்டா முதல் வந்து பிலோமினா வெளுத்து துரும்பு துயில் என்று சொல்லுவா வெளுத்து வாங்குற சியாமலா வந்து கூட்டத்திலே கூட்டு பிரார்த்தனை, பிரேமா வந்து பரம்பரை படிப்பு, பிரகாபா ரெண்டாம் தரம் துரும்பு துயில் என்று சொல்லியிருக்கிறான் எழுதியிருக்கிறான் என்ன தெரியல. மூன்றாவது சசியம்மா வந்து பரம்பரை பசி, பிறகு புஷ்பதியம்மா வந்து பரம்பரை படபடப்பு, குணநாயகி அம்மா வந்து வாழை ஒட்ட நறுக்கிறது நறுக்கு சொல்லி நட சொன்னவா வாயெல்லாம் வட்டி போட்டு நொறுக்கி
1: சொன்னீங்க.
0: பரம்பரை ஆத்தா கொடுமையில வந்து பரம்பரை ஏற்று முந்தநாளைக்கு அதை
1: சொல்றேன்.
0: சித்ரா வந்து எங்கட பரம்பரை பசி, ராதா வந்து உயிர் உணவு, சுபாசினி வந்து பரம்பரை பசி, மதனி மோகன் வந்து பரம்பரை பசி,
1: எல்லாரும் பரம்பரை
0: தான் முதல் சொன்னவன்
1: கூட
0: சொல்லி நறுக்கி வாழை நறுக்கி விட்டு நீதாண்டி அம்மாளாச்சு
1: தவிக்கிறீங்க.
0: வீட்டு போன பள்ளி பருவத்துல காலையில்
1: சரியான
0: கஷ்டம் உங்களுக்கு. நன்றி வாழ்த்துகள். அவரை தொடர்ந்து ராணி சமுதர். வணக்கம் ராணி. எப்படி இருக்கிறீங்க?
2: நான் அப்படியே இருக்கிறேன்.
0: நன்றி வாழ்த்துகள்.
2: நீங்களும் அப்படியே தான் இருப்பீங்கள் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு
0: நன்றி
2: நலமா இருக்கணும் என்று சொல்லி கொண்டு. வியாழக்கிழமை துரும்பு வந்ததா ராஜாண்ணா? என்ன நான் அந்த ஸ்போர்ட்ஸ் வேற பிந்திட்டபடியா எனக்கு துரும்பு வந்ததோ தெரியல.
0: துரும்பு துரும்பு வந்திருக்கு
2: துரும்பு ஒரு தரம் சொல்லல
0: துரும்பு
2: துரும்புல இருந்து துயில் சொன்னவாவா
0: துயில் பிரேமாவும்
2: ஆனா அந்த நீங்க அந்த ஆண்டு சொன்னீங்களா முதல் விட வந்துட்டு வந்து
0: அந்த ஆண்டு என்ன சொல்றது அடுத்த நாள் தான் சொல்லி இருப்பேன்
2: முதல் விட வந்துட்டு வந்தா அப்ப நான் துரும்பு எடுத்து துரும்புல இருந்து துஞ்சுதல் என்று சொல்றேன் நித்திரை வருது என்று சொல்லி படுப்போம்.
0: துரும்பு ஏன் துரும்பு எடுக்கிறீங்க?
2: என்னண்டா ஒரு துரும்பும் உனக்கு கிடைக்காது என்று சண்டை படிப்பேன். அந்த ஒரு துரும்பும் கிடைக்காது
0: சோம்பலும்
2: இருக்கும் சோம்புதலுக்கும் பெறும் துஞ்சுதல்.
0: நன்றி வாழ்த்துகள்.
2: அதுவும் புளியாகும்
0: அதுவும் புளியாகும்.
2: இப்ப என்ன நிக்குது
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். கமல் மணிதான் சரியான விட கொண்டு
3: அது நீங்க முதல்

0: பாட்டில் இருக்கு சரித்திரம், விடையில சரித்திரம் சொல்லி ஒருத்தர்
1: முதல் விட வந்துட்டு அப்ப என்ன சரித்திரம் இப்ப தேவி எடுத்தவா
0: சரித்திரம் உடைக்கல தேவி
1: எடுத்து போட்டு சத்துணவு சொல்லி போட்டு போறோம்
0: அது பாட்டில வந்தது இவ்வளவு சரித்திரம்
1: சரித்திரம்
0: பாட்டில வருது
1: சரியான
0: பஞ்சு பிடிச்சது உங்களுக்கு
1: கட்டாயம்
0: வெளிக்கிறது
1: படிக்க
0: தெரியாத பள்ளிக்கு போவது பஞ்சி படுறது பள்ளிக்கும் கட்டிக்காரனும் ஒரு நாளும் நல்ல கட்டிக்கார படியன் ஒரு நாளும் வெளி பாடசாலைக்கு வராம விட மாட்டான். அவனுக்கு ஆசிரியர் எல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணிக்க அவர் தான் தலைக்கடா மாதிரி அந்த மாதிரி போய் நிற்பார்.
1: நன்றி
0: வாழ்த்துக்க. அவர் நவரன் ராஜா கமலமணி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் வணக்கம் தேவி.
2: நீங்க
0: சரித்திரம் சொல்லி போடு சத்துணவு திட்டம் சொல்லிட்டு போறீங்க. இப்ப புதுசா எடுத்திருக்கீங்க இவ்வளவு சரித்திரம்.
2: பள்ளிக்கூடத்து
0: ஓடி ஓடி போங்க பாடசாலைக்கு போகாம நிக்காது, மொக்குகள்லாம் பாடசாலைக்கு வெளிக்கிடாதுகள். பள்ளிக்கூடம் படிக்கிறபடியே நொலிம்பி விடியே நல்லபடியா குளிச்சு மாப்பிள்ள மாதிரி அப்படியே சலையெல்லாம் உளுத்து சென்றிருந்தா சென்று அடிச்சுட்டு போவான். அடுத்து வந்திருக்கின்ற சியாமலாவை கேட்போம். எப்படி இருக்கீங்க சியாமலா?
3: வணக்கம் ராஜா. நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன் சியாமலா. நீங்கள் எப்படி?
3: நாங்களும்
0: போக மாட்டீங்க?
3: கதை புத்தகம் கொண்டிருவினும் வாசிக்கும்.
0: இது கோட்டை புள்ளி அந்த நாளையில நீங்க கதை புத்தகம் எழுதி படிக்கிறீங்க? அப்ப கதை புத்தகம் படிக்கிறவனால லவ் லெட்டர் நல்லா எழுதுவானே.
3: என்ன
0: உங்க சத்தம் வருதில்ல பிள்ளை, வழியா கதைங்க பிள்ளை பிடிச்சு. நான் படியா கதைக்கிறேன் பிள்ளை, மெக்க படியா பிடிச்சு உங்களுக்கு சத்தம் பெறவனும் உங்களோட வீட்டுல நான் கூட வீட்டை வாரையில சித்ரா பேசுறது எனக்கு. அப்ப நான் படியா மெக்கில படியா
3: கதைக்கிறேன்.
0: அடி வயத்துல இருந்து கதைக்கத்தான் அவங்க அப்புறம் இது விட்டு விட்டு விட்டு தான்டா அப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்படுவேன். முட்டும் சரியான முட்டால் பரம்பரை.
3: கோபத்துல
0: வந்தனண்டா வெளுத்து போடுவேன், வந்தனண்டா பண்டலே துறந்து வந்தனண்டா வாங்கிட்டு போவேன் சொல்லுவார்கள். வெளிக்கிறது சரியான கஷ்டம் பொம்பளை பிள்ளைகளுக்கு, ஆம்பளை பிள்ளைகள் சும்மா போயிருவாங்க.
3: நான்
0: என்ன செய்ய,
3: பள்ளிக்கூடம் போய் ஒரு கஷ்டமும் வந்த மாதிரி
0: தெரியலையா பிள்ள? வெட்டிக்கார பிள்ளைகள் படகடை வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கிட்டு பாண்டி வா சந்தோஷம் பவுடர் எல்லாம் பூசி எங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் பள்ளிக்கிட்டு பவுடர் எல்லாம் பூசி அப்பி காலத்து கிழுத்தெல்லாம் அப்பி ஐயோ அவன் பவுடர் பூசி எல்லாத்திடமும் கிடக்கும். அப்புறம் வேத்தொழுகைக்கு அப்படியே அப்படியே வேத்தொழுகைக்கு அப்படியே முகங்கு எல்லாம் விழுகி அந்த பொன்ஸ் பவுடர் ஒட்டும், டால்கம் பேபி பவுடர் அது ஆக மோசம். அது பொன்ஸ் நல்ல பாடம் லிவர் பிரதர்ஸ் கம்பெனி தயாரிப்பு உள்ள நல்ல
3: அம்மா வேண்டி வச்சு பூசுவா. எனக்கு வாசம் தெரியாது.
0: சவுக்காரத்திலேயேமா சன்லைட் சூப்பர் சவுக்காரம் லிவர் பிரதர்ஸ், அதே மாதிரி பொன்ஸ் பவுடர் சூப்பர். மற்றது சென்டில வந்து சாலி இலங்கையில பெரும் பெரும்பாலானவர்கள் சாலி தான் பாவிக்கிறது. ஏன் உங்களுக்கு எத்தனை எத்தனை வேணும்? ரெட்லும் இருக்கு பெண்களுக்கு, ரெட்டு புழு வந்து ஆண்களுக்கு. ஆம்பளைகளுக்கு வந்து புழு வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ரெட்.
3: சரியான
0: நன்றி, வாழ்த்துகள் சகோதரம். நன்றி. அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் ஜெர்மனியிலிருந்து அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, நான் ராதா கதைக்கிறேன்.
0: ராதா, எப்படி இருக்கிறீங்க ராதா?
4: நாங்க நலமாக இருக்கின்றோம் அண்ணா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம் ராதா. நீங்கள் வெளிக்கிட்டு எப்படி போறீங்க? பொட்டெல்லாம் வச்சா குங்குமப்பட்டு சந்தனப்பட்டு
4: கருப்பு போட்டு வைக்கிறேன்.
0: கருப்பு போட்டு வைக்கிறீங்களா? ஓகே.
4: நானும் அண்ணா
0: வெளுத்துல இருந்து
4: வெளிக்கிட்டு போறதானே இப்ப நேரத்துக்கு போகணுமே
0: பஞ்சியா
4: இல்ல எனக்கு பஞ்சி இல்ல
0: நீங்க
4: நேரத்துக்கு வெளிக்கிட்டு வெளிக்கிட்டு போகணும் இல்ல
0: கட்டிக்காரியா
4: பள்ளிக்கூடம் ஒரு நாள் நான் நிக்க மாட்டேன்
0: போயிருவீங்க பணி சாப்பிடுறதுக்கு
4: வாழ்க்கையை
0: வீட்டுல சாப்பிட வெளியில படியா சாப்பிடறதுக்கு அவன் கவர்மெண்ட் இவ்வளவு மாவளை வாங்கி தந்து இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறோம் அந்த காலத்துல நாங்கள் கன விஷயத்தை விளந்துட்டோம் பயம் நாளைக்கு கிடைக்கா விட்டுறாளோ அது அடுத்த பிரச்சனை அவளுக்கும் ஆசையா இருக்கு அவளும் சொல்றாள் இல்ல எனக்கும் ஆசையா இருக்கு நானும் சொல்றேன் இல்ல அழிஞ்ச வாழ்க்கை தான் எங்கட வாழ்க்கை இல்ல நாளைக்கு மரியாதை இல்ல அங்க செய்யற வேறு முட்டாள் வீடு தானே செய்யறது இல்ல கதைக்கா விடுறது எல்லாருக்கும் ஊதி விட்டுருவாள் அப்படியே ஊதி பரவிடும் டீச்சருக்கு போகாம இருந்தா சரி
4: நிறைய
0: கதை வாசிக்கிறார்கள் நல்லா கடிதம் எழுதுவாங்க கதை வாசிக்கிறா வாசியாமல் விளங்க
4: இல்லை
0: படம் பாக்குறவங்க அந்த டயலாக்ஸ்ல இன்னும் புரிந்து வந்து வசந்த மாளிகை டயலாக் இன்னும் என்ன உதவி எல்லாம் செய்தோம் அம்மா அந்த அளவுக்கு நல்ல சூப்பர் பாயிண்ட் கூட அப்பா வானத்தின் நிலவுகளை கொண்டு வந்து வண்ண விளக்குகளாக கட்டி இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டுருப்பேன் எனக்கு அந்த பறக்கும் சக்தி இல்லையே என்று சுவாச சொல்லிக அழுக வரும் என்ன அந்த வசனமா வேல்
4: நாராயணன்
0: அப்பத்தான் அந்த காலத்துல நம்மள வசனம் இருந்தது இப்ப பாக்கியராஜ் எல்லாம் வந்து வசனகத்தால் பிடிக்கொண்டு இந்த எல்லாரும் சொல்லுவார்கள்
4: பாக்கியராஜாண்டு
0: அது முருகங்க பாடி ஒன்றுதான் இந்த உலகம் முழுக்க சிரிச்சது மற்றபடி
4: பழைய
0: காலத்து நன்றி ராதா வெளுத்து விட்டுருவன் நன்றி வாழ்த்துக்கள்
4: நன்றி வணக்கம்
0: ராதாகனக ராஜா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானல் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்
5: வணக்கம் ராஜா
0: வணக்கம் மிஸ்டர் தயாளன் நலமா இருக்கீங்களா எங்க வதனா
5: நன்றி
0: நான் கேட்டு கேள்வி அப்ப நீங்கள் வந்திருக்கீங்க சைன் பண்ணி இருக்கீங்க நன்றி வாழ்த்துக்கள் இப்ப டீ வச்சு
5: குடிங்க
0: கதைக்க போறோம் பாவம் வணக்கம் மதனா நல்லமா இருக்கிறீங்களா நீங்க கேள்வி எங்க கேள்வி எங்க கேள்வி அதே கேள்வி தானே நீங்க சொல்றீங்களா இல்ல இவ்வளவு சரியா நேற்று வந்து நீங்கள் வந்தீங்களா நேற்று நேற்று வந்து எல்லாரும் முன்பு அதையும் முன்பு அதையும் அப்ப எனக்கு வெற்றி
1: நன்றி,
0: வாழ்த்துகள் சகோதரம். நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்க, கோபியை குடிச்சிட்டு உஷாரா வாங்க. அவர் சௌதரி வதனா தயாளன், அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வம் வணக்கம். மிஸ்டர் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா? ராஜலிங்கம்,
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். கார் ஓடி ஓடி நலமா இருக்கிறோம்.
0: கார்ல யாராச்சும் போறீங்க?
6: என்ன
0: வீட்டை போய் சேர இல்ல, திரும்பவே இல்ல.
6: நன்றி,
0: வாழ்த்துகள் சகோதரம். அவர்கள் அன்புக்குரிய ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார். ராஜலிங்கத்தை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சசிகமா, நினைக்க நீங்க வாருங்க. சசிகமா நலமா இருக்கீங்களா?
7: நல்லமாகவே இருக்கிறோம்.

0: ராஜாண்ணன் மாதிரி இருக்கு.
1: ராஜாண்ணன்? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
2: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, 044-440-60-50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79-230-80-04.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0555-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: தேவி மகால். நேரம் சரியாக 6:05. ஐக்கியராஜ்யத்தில் 5:05. அன்புறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடரும் நிகழ்ச்சி. ரகு அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சி சற்று தாமதமாக இடம்பெறும் என்பதனை எமது அன்பு நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். வானொலி எந்தவித தடங்களுமின்றி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. சசியம்மா அப்படி நல்ல வடிவாக வேலை செய்கின்றதா என்பதனை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரகுவினுடைய நிகழ்ச்சி சற்று தாமதமாக தொடரும், ஒரு 10 நிமிடங்கள் தாமதமாகும் என்பதனை எமது அன்பு நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். ஒரு சில திரை இசை பாடல்களை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம்.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilori.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் செட் 9 பாகையில் 11727 வேட்டிக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் அலி வானொலி. இப்பொழுது கலேக நேரம் சரியாக 6:35 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 5:35 நிமிடங்கள். நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக அவளுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே நலம்தானே, நலமாக இருக்க எல்லாம் இளவரான வேண்டிக் கொண்டு என்றும் வழமை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பாட்டும் படமும். பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே நலம்தானே, நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு என்றும் வளமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல், கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலவை போல் தான், 0148321540, 0951498471, வைஃபர் இலக்கம் இருக்கின்றது, 0033-630-5074-27. வாட்ஸ்அப் இலக்கம் 0033-689-86-55-29. நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, இன்று போக்குவரத்து காரணமாக சற்று தாமதமாகிவிட்டதை நிகழ்ச்சி ஆரம்பிக்க அதற்கான எனது மனவாத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது சொல்லுக்குரிய கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: ஆம், இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0143 4815 405 0 9514 7 4 7 1 என்று சேவையில் இருக்காது என்று கூறிக்கொண்டு வைபர் இலக்கம் 0033 6 0 5 0 7 7 4 27 வாட்ஸ்அப் இலக்கம் 0033 6 0 6 9 89 89 அதாவது நீங்கள் 0043 2 1 5 4 0 அந்த இலக்கம், அடுத்தது வைஃபர், அடுத்தது வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் அழைந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க கருப்பு மீசியுடன் இணைந்திருக்கின்றார் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: சந்தோஷமாக இணைந்திருக்கிறேன். வணக்கம்.
0: எப்படி நலமா?
1: நலமா இருக்கு. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமா இருக்கேன். சற்று தாமதம்.
1: நிகழ்ச்சி
0: அப்படி கொண்டு போவோம்.
1: நான் கண் எடுத்து
0: கண் எடுத்து
1: காத்திருந்த கண்கள்
0: காத்திருந்த கண்களா காத்திருந்த கண்கள் படமா?
1: படம்.
0: ஓகே.
1: கண்களின் வார்த்தைகள் புரியாது, காத்திருப்பேன் என்று தெரியாது.
0: அந்த பாடல்
1: என்ன?
0: ஓகே, நன்றி கணேஷ்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன, இணைந்து கொள்ளலாம். ஒரு தொலைபேசி இலக்கம் மட்டும் இன்று சேவையில் இருக்காது நினைக்கின்றேன். மற்ற மூன்று இலக்கங்களும் அந்த வகையில் இணைந்திருக்கின்றார். வைஃபர் மூலம் ராஜன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜன். வணக்கம் ராஜன்.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க ராஜன்?
2: ஓம் அண்ணா, சோமா இருக்கோம் அண்ணா.
0: சோமா இருக்கின்றீங்களா?
2: மற்றது பாட்டு வந்து மௌனமே அந்த பாட்டு, பழைய பாட்டு
0: அந்த பாடல்
2: என்ன?
0: ஓகே, நன்றி.
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள், இணைந்திருந்தார் வைஃபர் மூலம். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் புஷ்பா அம்மா. வணக்கம் புஷ்பா அம்மா. அரோஹரா அரோஹரா அரோஹரா. வணக்கம் அம்மா, நலமா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் அப்படியே நலமா இருக்க வேண்டி கொண்டு.
0: ஓம்.
3: இந்த ஆண்டுல படம் வந்ததா?
0: அந்த ஆண்டுல வந்திருக்கு. இந்த ஆண்டுல வந்திருக்கா?
3: என்ன?
0: ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் பசுபதி கோண நாயகி. வணக்கம். வணக்கம், வைஃபர் மூலம் இணைந்திருக்கிறீர்கள்.
4: வணக்கம் ரகு.
0: வணக்கம் பசுபதி கோண நாயகி. நீண்ட நாட்கள் ஆகிவிட்டு உங்களுடைய பேரை உச்சரிச்சேன்.
4: நீங்களோ நானும் நல்ல சூனா இருக்கிறேன். நன்றி. சிரிப்பு
0: என்னது?
4: இதயம் எடுத்து
0: இதயம் எடுக்கிறீங்களா?
4: ஓ, இதயம் படம்.
0: இதயம் எடுத்து
4: இதயம் ஒரு கோயில்
0: ஓகே சொல்லுங்கம்மா. இதயம் எடுத்து
4: இதயம் படம்,
0: இதயம் படம்,
4: இதயம் போகுதே. அந்த பாட்டு சொல்லி கொண்டு எந்த நம்பர் வேலை செய்யாதுன்றதை படிவா சொல்லும். சைபர் ஒன்பதா?
0: சைபர் ஒன்பதுன்னு சொல்லி இருக்குது, ஆனா மற்ற இலக்கமும் வேலை செய்தில. ஒரு அழைத்து பாருங்கள்.
4: சைபர் உண்டையோ?
0: ஓ
4: சரி,
0: அழைத்து பாருங்கள். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் ஓகே. வணக்கம் இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அந்த வகையில் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் தேவி தனராஜ். வணக்கம் தேவி. ஓ நல்லமா
5: இருக்கேன்.
0: சத்தம் வருது இல்லையா? சரி, நீங்க சரி, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல எடுத்தீங்க? மாட்டுப்பட்டாதான் மாட்டுப்பட்டாதான் மாட்டுப்பட்டாதான்
5: வருவீங்கள், எப்படியும் வருவீங்கள் என்று தெரியும்.
0: என்ன எடுக்கிறீங்க? அண்ணியா?
5: இந்த அண்ணையை மறந்து விட்டால்
0: அண்ணன் இல்ல. கண்வழி கண்வழி துயந்து கருத்தினை நிறைந்த மின்னொழி இந்த
5: பாடம்
0: இந்த கேளுங்க.

0: ஏதாவது எடுத்தீங்களா?
1: உயிர் வந்ததுல.
0: என்ன உயிரா?
1: உயிர்.
0: உயிர், ஓகே.
1: அப்ப நான் உயிரை எடுத்து உன்னுயிரே நான் வந்தது.
0: ஓ,
1: உயிரே உனக்காக படம்.
0: உயிரே உனக்காக படம்.
1: உயிரே உயிரே என்னுடன் கலந்து விடு.
0: அந்த பாடல் என்ன? உயிரே உயிரே என்னுடன் கலந்து விடு. ஓகே, நன்றி. இன்றைக்கெல்லாம் தொலைபேசி ஒரே குழப்பமாக இருக்கிறது. நானும் லேட்டாக வந்தது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. ஓகே, நன்றி அம்மா. நன்றி, அவர் இணைந்திருந்தார். சரி, இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம். என்ன பேர்? ஒன்னும் முடியலே.
0: இல்ல வதனி, வாட்ஸ்அப்ல அங்கால வாட்ஸ்அப் அப்படியே நில்லுங்க, போறங்க. வர வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கீங்க? இல்ல, நீங்க வைஃபர் இல்ல. வாட்ஸ்அப்ல ஒரு ஏத்தி ஒரு நேர் இணைந்திருந்தார். ஒரு நிமிஷம் பொறுத்துருங்க.
2: நான் தான் வந்திருக்கேன் வாட்ஸ்அப்புக்கு.
0: இருங்க அப்படியே.
2: ஓகே.
0: வணக்கம்.
2: ஹலோ, அங்கடா ராவுக்கு.
0: ஓகே ஓகே அம்மா. ஓகே ஓகே.
3: வணக்கம்.
4: வணக்கம். கொஞ்சம் தடுமாற்றம் தான். எங்கட அம்மா, ஐயாடா அம்மா, சசி அம்மா வந்து கதை கேட்க நின்றது ரேடியோ. அதுல இருந்து குழப்பம் தானே ராஜன பிறகு திருத்தி
0: குழப்பம் போலான் இருக்கு.
4: ரேடியோ நின்று பிறகு அவர் சரி பண்ணினவர் போல. அப்ப அதுக்குள்ள
0: இப்ப வருதா ரேடியோ?
4: இல்ல, ரேடியோ வருது.
0: ஆ, சரி சரியா.
4: சொல்லிருக்கீங்க
0: முதல் நின்றதா?
4: நாங்கள் நிலம் அதே போன்று நீங்கள் நிலமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி நான் மின் ஒளிந்து வந்தது. நான் ஒளி எடுத்து
0: ஒளி எடுத்து
4: ஒளிமயமான எதிர்காலம் ஒரு பாட்டு படம் இருக்கு.
0: பாடல் பாடலா?
4: இல்ல, பாட்டு ஒளியே எதிர மின்னுவது என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்கு.
0: என்ன ஒளியே? சரி, அந்த பாடல்
4: ஒளி
0: படம்
4: தெரிய படம் ஒளிமயமான எதிர்காலம். ஒளிமயமான பாட்டு இருக்குல்ல,
0: அதா
4: ஒளியே மின்னு
0: ஒளியிலே தெரிவது
4: இணைந்திருந்தார்.
0: வாட்ஸ்அப் மூலம் இப்பொழுது வதனா இணைந்திருக்கின்றார். வணக்கம் வதனா. வதனா
5: வதனா
0: வதனா வதனா. ஓ, வைஃபர் வதனி மோகன். ஓகே, வதனி மோகன்.
5: என்ன
0: சொல்ல எடுத்தீங்க? இப்ப எல்லாம் சும்மா வந்துடுது.
5: மௌனத்தில்
0: விளையாடும் மனச்சாட்சி. அதா? ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி, வணக்கம்.
0: சரி, இப்போ அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
6: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலம், நீங்க?
6: நலமா இருக்கிறோம், நன்றி. கண்கள் எடுத்து
0: கண்கள் எடுக்கிறீங்களா? கண்கள் எடுத்து
6: கண்கள் படம்.
0: கண்கள் படம்.
6: கண்கள் எங்கே
0: என்னது?
6: இல்ல இல்ல நான் மாறி சொல்லிட்டேன்.
0: பரவாயில்ல, பாட்டு சொல்லுங்க. கண்களுக்கு
6: கண்களுக்கு
0: கண்கள் இரண்டும் ஒன்று உண்மை கண்டு பேசுமோ? அத போடுவோம். வேணாமா? அந்த பாட்டு பிடிக்காதா? சரி, பிடிச்ச பாட்டை சொல்லுங்க பாப்போம்.
6: கண்கள் எங்கே கால்கள்
0: கால்கள்
6: கண்கள் எங்கே
0: கண் போன போக்கிலே கால் போகலாமா? நன்றி அம்மா.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நுழைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது நாதன் இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம். வணக்கம் நாதன்.
3: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க நாதன்?
3: கண்ட தெய்வம்
0: படம். ஓகே, கேட்டுக்கொண்டு போறேன். ராமா
3: கண்ணதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியை மாற்றி நேற்று வரை
0: நேற்று வரை தான் இன்னைக்கு சரியப்ப நேற்று வரைக்கும் தான் நீங்க மாத்தினது.
3: நன்றி
0: நாதன். அவர் இணைந்திருந்தார் நாதன் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றீர்களா யாராவது? இல்லை. அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் கலா ராணி.
7: சட்டியா
0: சொல்றீங்களேன்? எப்படி அம்மா, நலமா? ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி.
7: நலமாக இருக்க வேண்டும் வேண்டிக் கொண்டண்ணா. நான் மௌனம் எடுக்கிறேன்.
0: மௌனம் எடுக்கிறீங்களா?
7: மௌனம் கொஞ்சம் விலப்படும்.
0: இன்றைக்கு விலப்படுது
7: என்ன?
0: சரி, மௌனம் எடுத்து.
7: மௌன கீதம் படம் பாட்டு வந்து மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும்.
0: ஒரு பாட்டு ஒன்று பாடி விடுங்க பாப்போம்.
7: அதெல்லாம் வேண்டாம், இனி பாடவே மாட்டேன்.
0: ஏன் அப்படி ஒரு இது? அப்படி என்ன சபதம் எடுத்திருக்கிறீங்க?
7: அது என்ன
0: அப்படியா போச்சு? ஒரு நாள் கச்சேரியோட போயிட்டுதா?
7: கச்சேரியோட
8: கட்டாயம் பாட்டு வந்து இது ஜஸ்டிஸ் விஸ்வநாத் படத்திலிருந்து வேதாந்த இசையில சவுந்தரராஜன் பாட, வெள்ளி விழா கதாநாயகன் ரவிச்சந்திரனும் சிஆர்டி சவுந்தரராம் படிக்கிற பாட்டு, கண் வழியே கண் வழியே போனது கிளியே என்ற பாட்டு. இது ஹிந்தி பாடுங்க, நான் சூப்பராக இருக்கிறேன்.
0: அப்படியா?
8: நல்ல பாட்டு, போட்டோ கேட்டு பாருங்க. உங்களுக்கு கரோக்கில கிடைச்சா பாடும்.
0: ஓகே, நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் பிபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம், ஜெயந்தி மாலாவா? எப்படி, நலமா இருக்கின்றீர்களா? நாங்களும் ஜெயந்தி மாலா மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம்.
9: நீங்க
0: சரியா இந்த என்ன அந்த ரோட்டு ஃபுல்லாக அறியும், எங்கெங்கே எல்லாம் போய் போய் போய் தான் வந்து சேர்ந்தது. எனக்கே தெரியாது, ஏதோ வந்து சேர்ந்துட்டேன்.
9: ஏதோ வந்து சேர்ந்துட்டீங்க. நீங்களும் நிலைமையில வேண்டிக் கொண்டு நான் கண்கள் எடுத்து
0: கண்கள் எடுத்து
9: கண்களில் உன்னை கண்டு பேசுமே அந்த பாட்டு.
0: ஓகே,
9: படம் வந்து கண்கள்.
0: கண்கள் என்ன?
9: ஆமா.
0: ஓகே, நன்றி அம்மா.
9: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம். சரியாக 6:59 அக்கிராட்சத்தில் 5:59 இந்த நேரத்தில் இலக்கம் 2 இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். ஸ்கந்தா, எப்படி நலமா? கடந்த வாரம் தான் நினைச்சேன் எங்க ஸ்கந்தாவை காண இல்லையே.
10: நீங்களம்மா
0: ஒரே பிசி ஆக்கும் என்ன?
10: நான் இந்த பாட்டு கேட்டுக்கொண்டு நின்றேன், இந்த இடத்துல ஹேண்ட் போனதுல. அப்ப ஒரு சொல்ல வந்து நான் சொல்லிட்டு போறேன்.
0: சொல்லுங்க.
10: மௌனம் எடுத்து, நான்
0: மௌனம் எடுத்து, மௌனம்
10: மௌனம் பேசியது என்ற படம்.
0: மௌனம் பேசியது என்ற படம்.
10: அந்த மௌனம் மௌனம் மௌனத்தினாலே வணங்குகிறேன் ஐயா என்ற ஒரு பாட்டு இருக்கு.
0: ஆமாம் ஆமாம், அந்த பாடல் என்ன? இப்பொழுது வைபர் மூலம் ஷியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
11: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நல்ல, நீங்க?
11: நாங்களும் நலமா இருக்கோம். நான் வழியில கேட்டுக்கொண்டு வந்தேன் வானொலியில, இத ரேடியோவே கேட்க இல்ல.
0: ஆமா, அது நான்
11: ஒண்ணுமே வர இல்ல.
0: மூன்றாம் கண் நான் கண்டுபிடிக்காத மாதிரி படம் கண்டுபிடிக்கிறீங்க
11: என்ன?
0: அப்படித்தான், அப்படித்தான் போகுது. இப்ப
11: என்ன
0: கண்ணுக்கு அதுல அது கன பாட்டு இருக்கு, நான் சொல்ல மாட்டேன், நீங்க இதை சொல்லிக் கொடுங்க. நீங்களே
11: சொல்லிக்கொள்ளுங்க.
0: வித்தியாசமா தான் எடுப்பீங்க. அடுத்த பாட்டா சொல்லுங்க. அப்ப கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ அந்த பாட்டா? சரி, ஓகே,
11: சொன்ன மாதிரி தெரியல.
0: ஓகே, நன்றி ஷியாமலா.
11: நன்றி, வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர், வணக்கம்.
12: வணக்கம்
0: ராவு. வணக்கம். ஆரம்பத்தில் இணைஞ்ச நீங்களா?
12: இப்ப 10 நிமிஷம் நிக்கிறேன். நீங்களும் லைன்ல நிறுத்த விட்டுட்டு வாட்ஸ்அப்ல வைபர்ல யாரும் நிக்கணுமா நிக்கணுமான்னு கேட்டுட்டு 8 பேர்
0: போட்டிட்டேன். வாட்ஸ்அப்ல வந்தீங்க, நான் எடுத்து ஹலோ
12: சொல்லுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் சிவராணி வைக்க நான் திருப்பி வாட்ஸ்அப்ல வந்தேன்.
0: வாட்ஸ்அப்ல வந்தீங்க முதல் வந்தே தெரியும். எடுத்து கதைக்க அதுல சத்தம் வேற இல்ல, நான் நிப்பாட்டிட்டேன். அப்ப நீங்க இருந்திருக்கீங்க, நீங்க என்னோட சத்தத்தை கவனத்தில் எடுக்க இல்ல.
12: அப்ப இல்ல, சிவராணி கதை கேக்கதான் நீங்க சொன்னீங்க. அப்பவும் லைன் எடுத்து விட்டுட்டு நீங்க சிவராணியா எடுத்துட்டீங்கல்ல, அது ஓகே.
0: அப்புறம்
12: திருப்பி எடுத்தேன்.
0: இதுல ஒன்று முந்தி வைஃப் ரெண்டா வந்தா நிக்கும் அப்படியே.
12: தெரியும். ஆமா ஆமா ஆமா, பரவாயில்ல. இப்ப எடுத்தாச்சு தானே உங்களுக்கு நேரம் போகுது. நான் அங்க புஷ்பாவதியின் இதுக்கு பாதிய தாரன் இந்த நில மாறும்.
0: இந்த என்றதா? இந்த நிலை மாறும் படமா? அடுத்தது இந்த மன்றத்தில் ஓடி வருமா?
12: ஓடி வரும்.
0: ஓகே, நன்றி.
12: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் கமலவேணி. வணக்கம் கமலா. வணக்கம். வணக்கம். ஐயோ, இந்த தொலைபேசியில பெரிய கஷ்டமா இருக்குது.
12: ஒரேங்கி
0: வந்தது ரோட்டுகள் போட்டு எல்லாம்
12: சரியான. அப்ப நான் கண்ணுக்கு நிலவு படம், மற்றது கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
0: கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, அந்த பாடல்
12: என்ன?
0: ஓகே, நன்றி. நன்றி கமலவணி.
12: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார் கமலவணி அவர்கள். யாராவது வாட்ஸ்அப் வைபர் மூலம் இணைந்திருக்கிறீர்களா? வணக்கம். இல்லை, எல்லாமே ஒரே மூடு மந்திரமா இருக்கின்றது, ஒன்றுமா விளங்குதில்லை. சரி, பார்ப்போம். இப்பொழுது கலைக நேரம் சரியாக 7:04 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:04. கண்ணுடன் ஆரம்பித்து வைத்தார் கணேஷ், அப்புறம் மௌனத்துடன் ராஜன், கண் என்ற சொல்லுடன் புஷ்பாம்மா, இந்த என்ற சொல்லுடன் புஷ்பாம்மா இணைந்திருந்தார். அதுக்கப்புறம் கண் என்று மாற்றிவிட்டார். இதயத்துடன் பசுபதி குணன் ஆகியவர்கள், உயிருடன் தேவி தனராஜ், ஒளியுடன் சிவராணி, மௌனத்துடன் பதனி மோகன், கண்களுடன் ருசாலி, கண்ணுடன் நாதன், மௌனத்துடன் கலாராணி, கண்ணுடன் விபி, கண்களுடன் ஜெயந்திமாலா, மௌனத்துடன் ஸ்கந்தா, கண்ணுடன் ஷியாமலா, இந்து என்ற சொல்லுடன் வதனா, கண்ணுடன் கமலவேணி. இப்பொழுது ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
13: வணக்கம் ரகுவண்ணா.
0: எப்படி, நலமா?
13: ஓ, நான் நிலமா இருக்கிறேன். நன்றியண்ணா, நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க.
0: ஆமாம் ஆமாம்,
13: ரேடியோவும் வேலை செய்யும்,
0: ரேடியோவும் வேலை செய்யலை, டெலிஃபோனுகளும் கொஞ்சம் இடைஞ்சலாகிருக்கு,
13: குழப்பமாக இருந்தது வந்துட்டுது. நீங்கள் நிலமா இருக்கிறவனை வேண்டி கொண்டு எனக்கும் பாடல் கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கல. எல்லாரும் சொல்கிறதுலேருந்து ஒளி எடுத்து.
0: ஒளி எடுக்கிறீங்களா?
13: ஓ,
0: ஒளி எடுத்து.
13: ஞான ஒளி படம்.
0: ஞான ஒளி படம்.
13: பாடல் வந்து ஒளிமயமான எதிர்காலம் என்னுள்ளத்தில் தெரிகிறது, அந்த பாடல்.
0: ஓகே, நன்றி ராணி.
13: நன்றி. நன்றி அண்ணா.
0: நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நலமா?
14: நாங்கள் நலம். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நலமா இருக்கோம் ஐயா. நலம் தானே?
14: நலம்
0: கேட்டதா சொல்லுங்க. சரி, நீங்க என்ன சொல்லிருந்தீங்க?
14: நானும் கண் எடுத்து.
0: கண் எடுத்து.
14: கண்ணோடு காண்பதெல்லாம் படம்.
0: கண்ணோடு காண்பதெல்லாம் படம்.
14: பாடல் வந்து கண்ணுக்குள் 100 நிலவு இது ஒரு கனவா.
0: கண்ணுக்குள் 100 நிலவு இது ஒரு கனவா, என்ன? ஓகே, நன்றி அம்மா.
14: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். சரி, இப்பொழுது கலைய நேரம் சரியாக 7:06 ஆச்சு ராஜ்யத்தில் 6:06. பாட்டு படம் நிகழ்ச்சியின் அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நான் நல்லமா இருக்கேன், நீங்க கணேஷ்? எதிரொலி நிகழ்ச்சியை நிறுத்தி இப்ப பாட்டும் படம் போதுதான் நின்று ரெண்டு பாட்டு தந்துட்டு அங்கால பல்லவி தொழில் சரணம் எதிரொலி நிகழ்ச்சியை நிறுத்தி. ஆமா, தொலைபேசிகளும் கொஞ்சம் கரெக்டா இருக்குது.
1: பாட்டு
0: எடுக்கிறீங்களா?
1: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ.
0: தாராளமா கேட்டாச்சு. படம்
1: என்ன என்ன படம்? பாட்டுக்கு பாட்டு எடுத்து
0: படம்
1: என்ன
0: பாட்டு?
1: படம்
0: பாட்டுக்கார வாத்தியார் அப்படின்ற படம் இருக்கா?
1: பாட்டுக்கார வாத்தியார்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்
0: ரோசாலி. பாட்டுக்கு பாட்டு பாட்டும் படமும் செய்வோம். என்ன பல்ல விதையுடன் செய்வோம்.
2: செய்யுங்க, ஏன்னா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி செய்யுங்க.
0: இன்னைக்கு அப்படி செய்வோம்.
2: செய்யுங்க. ஒரு நாள்
0: தானே? ஆமா.
2: படம்
0: என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: மாம்பழம்
0: வந்ததா இதுல? ஓ, மாம்பழம் வந்தது. ஆமா, மாம்பழம் எடுத்து
2: மாம்பழம் இது மல்கோவா மாம்பழம்.
0: ஓகே, பாட்டு படம்
2: மாம்பழம்
0: எனக்கு தெரியாது.
2: மாம்பழம்
0: அவர் இணைந்திருந்தார். ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் கமலவாணி இணைந்திருக்கின்றார். வணக்கம் கமலா. கமலவாணி இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப் மூலம்.
3: வணக்கம்
0: வணக்கம். நலமா?
3: வணக்கம் ரகு.
0: கேக்குதா? வணக்கம்.
3: ஓ, நலம். நீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. இந்த தொலைபேசி உங்களோட கேக்குது. வாட்ஸ்அப்ல வந்திருக்கீங்க கமலவாணி?
3: வாட்ஸ்அப்.
0: ஆமா, வாட்ஸ்அப். நீங்க கேக்குறது கேக்கு, நாங்க கேக்குறது கேக்க இல்லையா? ஹலோ, வணக்கம்.
3: நீங்க வானலிங் கேக்கல, ரேடியோல தான் கேக்குது கூட. ஊரே
0: தொலை ரேடியோல பட்ட என்ன கூட அழைப்புல கேக்குது இல்லையா?
3: டெலிஃபோன்ல கேக்கல.
0: வானொலிய கேட்டு கதை இங்க என்னன்னு தெரியல. முதல் ஏற்கனவே ஒரு காரணத்து வடியா வந்தது.
3: நான் பாட்டு எடுத்து.
0: பாட்டு எடுக்கிறீங்களா? ஓ, பாட்டு எடுத்து.
3: பாட்டு வாத்தியார் படம்.
0: பாட்டு வரும் முன்னே பார்த்து கொண்டிருந்தால் என்ன அந்த பாடல்? ஓகே, நன்றி. ஆம், இந்த தொலைபேசியால் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வைபர் மூலம் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் திருமதி வில்லராஜா.
0: திருமதி சிவராணி, நீங்க சொல்லுங்க.
4: 100
0: எடுக்கிறீங்களா?
4: ஓகே. சாமி படம் 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் பூ அல்லவா அந்த பாட்டு?
0: 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் பூ அல்லவா அந்த பாட்டு என்ன?
4: அது முதல் ஒளிவிளக்கு படத்துல வந்த நானு.
0: ஒளிவிளக்கு. ஓகே ஓகே. நன்றி செய்ய மனம் இல்லாம இருக்கின்றது. நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிவராணி. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்
0: வதனா.
5: மாம்பழத்து
0: வண்டு எனக்கு உண்மையா தெரிய மாட்டேன்டது. மாம்பழத்து வண்டு ஓகே, அது அவாக்கே கொடுத்து
5: விட்டுருவார். இன்பம் எடுத்து
0: இன்பம் எடுத்து
5: இன்ப தாகம் படம்.
0: இன்ப தாகம் படம் இன்றைக்கு 8 மணி மட்டும் இந்த பாட்டும் படம்
5: தானே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுது.
0: இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுது அந்த பாடல் என்ன? ஓகே நன்றி.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா. இப்பொழுது வைஃபர் மூலம் ராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜன்.
6: ஓம் அண்ணா வணக்கம் அண்ணா. நான் வந்து பருவம் என்று வந்தது அதை எடுத்து நான்
0: பருவம் எடுக்கிறீங்களா?
6: எடுத்து பருவமழை படம்.
0: பருவமழை படம்
6: பாட்டு வந்து பருவமே புதிய பாடல். அந்த பாட்டு இருக்கு இல்ல,
0: அருமையான பாடல் என்ன,
6: நல்ல பாட்டு உண்டு.
0: ஓகே நன்றி.
6: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது புஷ்பா அம்மா இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலம். வணக்கம் புஷ்பா அம்மா.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: ஓம். நான் மாம்பழத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு பாடம்.
0: ஓ கண்டுபிடிச்சாச்சோ. மாம்பழத்து வண்டாம்.
7: மாம்பழத்து வண்டு பாடம்.
0: ஓ மாம்பழமா நீங்கள் எடுக்கிறீங்க?
7: மாம்பழமா மாம்பழம் மல்கோகா மாம்பழம் வண்டு பாட்டு
0: மற்றது மாம்பழத்து வண்டு படம் என்ன? தொலைபேசிகளால அழைப்பு வரையில வாட்ஸ்அப் சரியா வருகின்றது. ஓகே நன்றி. சரி அவர் ஒருவர் இணைந்தபடியால் அவருடைய அழைப்பு துண்டிக்கப்படுகின்றது. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நீங்க சொல்லுங்க.
8: நானும் பாட்டு எடுத்து
0: பாட்டும்
8: பரதமும் படம்.
0: பாட்டும் பரதமும் படம்.
8: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா?
0: பாட சொல்லித்தான் கேட்கிறோம். பாட்டு
8: ஒன்று
0: இருக்கு, அது இருக்குது, ஒரு நாளைக்கு இருக்குது. ஓகே வாங்க வாங்க வாங்க. இன்றைக்கு நடத்தல அவன் தான் இருந்தா இன்றைக்கு அவ்வளவு 5 மணி
8: நிகழ்ச்சியில நான் கதைச்சு கொண்டிருக்கேன்.
0: ஓ எல்லாம் குழம்பி போய் கிடக்குது. அப்ப குழப்பமா இருக்கு, தொலைபேசிகளும் அப்படி இப்படி இருக்குது. அப்ப இன்றைக்கு வேணாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து செய்வோம், அடுத்த கிழமை செய்வோம் என்ன? ஓகே அம்மா. ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் வதனி மோகன். வணக்கம் வதனி.
9: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
9: இன்றைக்கு சந்தோஷுக்கு என்ன நடந்தா?
0: இன்றைக்கு ஒரே குழப்பமா கிடக்கு. இன்றைக்கு வந்த நேற்று அழைப்புகளும் அப்படியா இருக்குது. சரி பரவாயில்ல, கொடுத்து நடத்துவோம்.
9: நீங்கள் அந்த
0: இளமை ஊஞ்சல் ஆடுகிறது.
9: பாட்டு வந்து
0: அந்த பாடல் என்ன?
9: ஆமா
0: இளமை இதோ இதோ. ஓகே நன்றி அம்மா.
9: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் கலா ராணி. நீங்க சொல்லுங்க.
10: பாட்டு ஒரு தலைவன் படம்.
0: பாட்டுக்கு ஒரு தலைவன் படம்.
10: பாட்டு வந்து பாட்டுக்கு பாட்டெடுத்து
0: பாடுவதை கேட்டாயோ
10: என்ன?
0: கேட்டாயோ கேளாயோ என்னவோ பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு மாத்திரம் வந்துட்டு என்ன? ஓகே அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம் ஷியாமலா. யாராவது வாட்ஸ்அப்ல நிக்கிறார்களோ தெரியவில்லை. வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா. நீங்க சொல்லுங்க.
11: என்ன
0: சொல்ல எடுத்தீங்க?
11: கவிதை
0: எடுத்து. புது கவிதை படமா? எங்கேயோ கேட்ட. அது இல்ல, அதுவும் வராது. வேணாம் கவிதை வேணாம், நீங்க சொல்லுங்க. அது சரி. படம்
11: சத்யராஜோட படத்தை சொல்லுங்க பாப்பம்.
0: புது கவிதையா? இல்ல
11: இல்ல, சத்யராஜ்
0: கடலோர கவிதையா? கடலோர கவிதை.
11: ஆமா,
0: கடலோர கவிதை. ஓகே, இன்னைக்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆயிருக்கு பாப்பமா. நன்றி,
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பேபி.
12: நலமா?
0: நலமுன்னு சொல்லலாம், நலம் இல்லையன்னு சொல்லலாம். ஒரே டென்ஷனா இருக்கின்றது.
12: இளமை
0: காலங்கள் படம்.
12: பாட்டு வந்து இளமை காலம் இங்கே என்று திரும்பும் இங்கே.
0: அருமையான ஒரு பாடல். என்ன சூப்பர் பாடல், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க.
12: சரி, ஞாபகத்துல வச்சுட்டேன்.
0: நன்றி. கூப்பறது மறந்து இப்ப வாயிலே வருது இல்ல. வரும் வரும் வரும், ரெண்டு தரக்கா வர வந்துடும். இப்ப
12: ரெண்டு
0: பழைய இது இல்ல.
12: உங்களில் இல்லையோ இன்னும் இல்லை.

0: அப்படி படம் இல்லையா, எழுத்திலான் வந்து
1: நூற்றுக்கு நூறு
0: நூறு படம் எடுத்து பாட்டு வந்து ஒரு சாமிகள் இருந்தாலும் அம்மாவை போல இருமா வந்து அந்த பாட்டு
1: இருக்கிறக்காமா.
0: ஓ உங்க தெய்வத்த என்ன ஐயோ என்னோ என் பேர் விஜயகாரன் நடிச்சார்
1: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
1: தேவி தனராஜ். நீங்க
2: சொல்லுங்க. இல்ல டென்ஷனா
1: வளர்த்து வச்சுக்கணும். இளமை காலங்கள் படம்
2: என்னால
1: நீங்க கட்டிக்காரீங்க உங்களால நான்
2: என்னால
1: நீங்க கட்டிக்காரீங்க உங்களால நான்
2: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இணைந்திருக்கின்றார் நிமல். இணைந்திருக்கின்றார் நீண்ட நாட்களுக்கு அப்புறம். வணக்கம் நிமல்.
3: வணக்கம் ராவு, நான் நிமல சிங்கம்.
1: நிமல சிங்கம் அணைஞ்சிருங்க. ஆரம்பத்தில் நீங்க அணைஞ்சீங்க, அப்புறம் அப்படியே போயிட்டீங்க.
3: ஆமா,
1: ஆரம்பத்தில் உங்களோட அழைப்பு வந்து நான் உங்களை அழைப்பில எடுத்து வச்சிருந்தான், அப்புறம் அப்படியே போயிட்டீங்க. அப்படியே எப்படி நலம் தானே நிமல்?
3: என்ன சொல்லு எடுத்த நீங்க கேட்டேன் அந்த பாட்ட கருத்து தானே
1: வந்து பாட்டு வந்தது, இன்பம் வந்தது, பருவம் வந்தது, இளமை வந்தது, கவிதை வந்தது, நூறு வந்தது. இதுல ஏதாவது ஒரு சொல்லு எடுத்து நீங்க அதுக்கு ஒரு பாட்டும் படமும் தாங்க பாப்போம்.
3: நான் அடக்கிறது இன்பமே.
1: இன்பம் எடுத்து இன்பமே படம், இன்பமே பாட்டு. இன்பம் எடுத்து இன்பம் பாட்டு
3: இன்பத்தில்
1: ஒரு படம் சொல்லணும். நீங்க இன்பத்தில் ஆரம்பிக்கிறது இன்பம் எங்கேன்ற ஒரு படம் இருக்கு தானே? நேரம் கிடைக்கும் பொழுது கட்டாயம் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி நிமல்.
3: சோமா இருக்கும்
1: சுணங்கி விட்டது நேரத்துக்கு ரோட்டு ஃபுல்லாக நிகழ்ச்சி துவங்கலாம்
3: போயிட்டு.
1: ஓகே நன்றி.

0: நன்றினிமல் அடிக்கடி உங்கள் குரலை உங்களை தேடுவேன் நிகழ்ச்சியில் நீண்ட இணைந்தது சந்தோஷமாக இருக்கின்றது.
1: ஆமாம்
0: நன்றி. நன்றி. அவர் இணைந்திருந்தார், நிமல் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ராஜு.
2: ஆமாம்
0: நலமா ராஜு?
2: நலம், நாங்கள் நலமா இருக்கிறோம். தாங்களும் நலமா இருக்க எல்லாமே தான். அபிராமியும் ஆதியம் பண்ணி கொண்டு முடியாது தான் வந்தேன். நீண்ட நாள் தானே வந்து வந்தால ஒரு ராஜானே வந்துட்டு
0: வந்துட்டீங்களா ஹலயத்துக்கு?
2: ஓ நான் வந்து 2:30 இருந்து 3-4 மணி மட்டும் இருந்தேன்.
0: ஆ சரி சரியா
2: இருந்து உடம்பு விருப்பம் கேட்டு அப்புறம் அபிராமி அம்மன் பார்த்து அபிராமி பார்த்து அம்மன் பாட்டு ஒன்றும் பாடிட்டு போட்டு 5 மணி வரைக்கும்
0: இருந்தேன்.
2: லாக்டவுனுக்கு வந்து அதில் வந்து எங்களை யாரு ராசி என்ன தம்பியார் தங்கம் கண்டுட்டு
0: சரியா
2: தங்கம் கண்டு அடே ராஜலிங்கம் அவரையா வட்டி பிடிச்சி வச்சு
0: பண்ணி
2: இறைச்சி கடையில் சந்திச்சு கழிச்சு
0: என்ன சொல்லு எடுத்தீங்க?
2: நான் எடுத்த சொல்லு வந்து இளமை தான் எடுத்த. நான்
0: இளமை எடுத்து
2: எடுத்து படம் உடனே
0: ஊஞ்சல் ஆடுகிறது
2: நன்றி.
0: எல்லாம் பொருந்தது
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் விபி. வணக்கம் விபி.
3: மாம்பழத்தில்
0: இல்ல
3: பாட்டு வந்து பகலில் ஓர் இடவு படத்துல ஜீவமரம் சிறுதவி நடித்த படத்துல தோட்டம் கொண்ட ராசாவே என்று ஒரு பாட்டு வேற இருக்கு. அது ஒரு குழுவாக்கள் படிக்கணும் ஒரு விழாயில பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு கீழே ஒரு தான் எழுதி இருக்கிறார் புரமணியபுரம் படம் வந்தா பிராணம் இந்த பாடு இப்படி ஒரு பாட்டு இருக்கிறது தங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்படி கேட்டு கேட்டுருக்கிறார்.
0: சரி சரி
3: பார்ப்போம். அப்போ சுப்பிரமணியத்தை போட்டு பார்ப்போம். இப்படி ஒரு பாட்டு இந்த சும்மா போடுற ஒரு பாட்டை பாட்டு போடுறவ தானே.
0: ஆமாம் ஆமாம்.
3: ஓகே பாபு. ஓகே நன்றி ராகு.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டு இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்
0: ஜெயந்தி மாலா. நீங்க சொல்லுங்க.
4: நான்
0: பாட்டு எடுத்து
4: நான் பாடியதை கேட்டாயோ?
0: இதுவரைக்கும் கேட்கல. என்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்து நீங்க பாடினது?
4: பாட்டும்
0: பரதமும் என்ன? ஓகே நன்றி அம்மா.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். சரி இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:31 அச்சத்தில் 6:31. பாட்டுடன் ஆரம்பித்தார் கணேஷ். மாம்பழத்துடன் ரொசாலி, பாட்டுடன் கமலவேணி, நூறுடன் சிவராணி, இன்பத்துடன் பதனம், அப்புறம் பருவத்துடன் ராஜன், மாம்பழத்துடன் புஷ்பாம்மா, பாட்டுடன் சசியம்மா, இளமையுடன் வதனி மோகன், பாட்டுடன் கலாராணி, கவிதையுடன் சியாமலா, இளமையுடன் பேபி சிவா, நூறுடன் பசுபதி குணநாயகி, இளமையுடன் தேவி தனராஜ், இன்பத்துடன் நிமல், இளமையுடன் ராஜலிங்கம், அப்புறம் தோட்டத்துடன் பிபி, பாட்டுடன் ஜெயந்தி மாலா. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தின் தந்திரர்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரி உங்களுக்காக காத்திருக்கின்றது.
5: நன்றி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: ஆம், அந்த வகையில் இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தம் நடந்திருக்கிறார். வணக்கம் ராணி.
6: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம்.
6: என்னடா ஒரே கொஞ்சம் டெலிபோன் வேலை செய்யறபடியா, கொஞ்சம் இணைப்பு வேலை செய்யறபடியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிட்டு தான் நான் கொஞ்சம் நின்றுட்டு வந்தேன். நீங்க நிலமையா இருக்கிற வேண்டி கொண்டா, நான் இளமை எடுத்து இளமை ஊஞ்சல் ஆடுறது படம்.
0: இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படம். ராணி சம்பந்தர் அவர்கள் இப்பொழுது இரண்டாவது கேள்விக்குரிய பாடல் வரிகளை

0: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் தேவி தனராஜ். நீங்க நேரம் எடுத்து
1: படம் வந்து நல்ல நேரம்
0: நல்ல நேரம்
1: பாட்டு வந்து நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுதும்
0: அந்த பாடலா
1: இந்த பாட்டு நீங்க போட எனக்கு அம்மா என்ன வந்துட்டு சங்கான தியேட்டர் இருக்குல்ல சாந்தி தியேட்டர் அதுல படம் போடணும் அப்ப நாங்க சின்ன பிள்ளைகள் நானும் தங்கச்சியும் அப்ப அம்மா அக்கா ரெண்டு அக்காவையும் அம்மாவும் படம் பார்க்க போவினா பெண்களையும் கூட்டிட்டு போயினா தனியா விடாமலுக்கு அப்ப அந்த படம் போட முதல் பாட்டுகள் போகவே இல்லை தியேட்டர் அவங்க அக்கா என்ன செய்வா அந்த வேலை பார்ப்பா பூந்து அந்த படம் முடிய அடுத்ததுக்கு தயார் பண்றதுக்கு பட பாட்டை போட்டு விடுவினா உள்ள கூட எனக்கு இந்த பாட்டு கண்ண நல்ல இந்த பாட்டு என்ன இந்த பாட்டு மற்றது தங்க பதக்கத்துக்கு மேலே தங்க பதக்கத்தில் மேலே ஒரு முத்துச்சிருக்கு அந்த பாட்டு இருக்கலோ அது இந்த பாட்டுகள் மற்ற டில்லி மேல இருக்கு கொண்டாட்டம் அந்த பாட்டுகள் எல்லாம் அந்த தியேட்டர்ல கேட்க நல்லா இருக்கும் ராவண்ணா அந்த படம் தொடங்க முந்தி போடுவினம் இல்லோ இந்த பாட்டு அடிக்கடி போடுவினம் தியேட்டர்ல அந்த ஊருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல்ல சந்தித்தோம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் பசுபதி கோண நாயகி. வணக்கம் பசுபதி கோண நாயகி.
2: ஓம் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
2: என்ன பகல் எடுக்கிறேன்.
0: பகல் எடுக்கிறீங்களா?
2: இப்ப பகல் பொழுதுதானே எடுப்போம்.
0: பகல் எடுத்து
2: பாட்டு
0: பாட்டு சொல்லுங்க.
2: பகலிலே ஒரு நிலவினை கண்டேன் அது கருப்பு நிலா அந்த பாட்டு
0: அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் எங்கள் பசுபதி குண நாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் ராஜலிங்கம்.
0: வணக்கம் ராஜு.
3: உலகம்.
0: உலகமா? உலகம்
3: சொல்லு.
0: ஓம் படம்
3: உலகம் சுற்றும் பாலிவன்.
0: உலகம் சுற்றும் பாலிவன்.
3: அதே பாட்டு இருக்கு.
0: உலகம் அழகு கதைகளின் சுரங்கமா?
3: அந்த பாடல் சொல்றேன்.
0: ஓகே நன்றி ராஜு. அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் கணேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ்.
4: வணக்கம் தாவு.
0: வணக்கம்.
4: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலமா இருக்கேன். நீங்க வந்தான் ஓ மூன்றா பாடல். ஆமா
4: இல்ல மாலை சூட வந்த மாலை சூட வந்தமாங்க.
0: அதுல மாலை எடுக்கிறீங்களா?
4: மாலை
0: எடுத்து மாலை சூட வந்த மங்கை.
4: மங்கை
0: படம்
4: மாலை மாலை இது மாலை
0: அந்த பாடல் அந்த பாடல் மாலை இது மாலை அப்படி ஒரு பாடல் அந்த பாடல் என்ன. ஓகே நன்றி கணேஷ்.
4: எனக்கு தடுமாறும். சரி
0: ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா. நான் பேபி சிவா.
0: மீண்டும் பேபி.
5: நான் வந்து உலகம் எடுத்து.
0: உலகம் எடுக்கிறீங்களா?
5: உலகம் சுற்றும் வாலிபன்.
0: உலகம் சுற்றும் வாலிபன்.
5: மற்றது பாட்டு வந்து உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்.
0: உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். வேற முடிஞ்சதா?
5: இல்ல
0: மாலை இட்ட மங்கை படம்.
6: பாட்டு மாலை வண்ண மாலை
0: மாலை வண்ண மாலை நல்ல வேலை தப்பிட்டீங்க. ஏன் சொல்லுங்க இல்ல ஏன் சொல்லுங்க அப்ப மாலை எடுத்து நான் அப்படி சொன்னான்
6: குறிக்கும்
0: அப்ப நீங்க நீங்க மாலை எடுத்தபடியா மாலைக்கே ரெண்டும் பாட்டையும் படத்தையும் தந்துட்டீங்க.
6: எனக்கு தெரியும்
0: அதான் அதான் அதான் சில நேரம் அம்பிடுவீங்க அப்ப பாத்துக்கொள்றேன்னா நன்றி வணக்கம். அருணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் கலாராணி, நீங்க சொல்லுங்க கலாராணி. உறவு எடுத்து
7: பாட்டு வந்து உறவுகள் தொடர்கதை.
0: உறவுகள் தொடர்கதை
7: படம் வந்து ஊட்டி வரை உறவு.
0: ஊட்டி வரை உறவு என்ன? ஊட்டி வரை உறவு சரியா சொல்லியாச்சு.
7: நன்றியம்மா.
0: அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் விபி. வணக்கம் விபி.
8: வணக்கம் ராகு. கணேசன் சொன்ன பாட்டு மாலை வண்ண மாலை திருவருள் வளர்ந்த வந்து நானும் மாலை தான்.
0: மாலை எடுத்து
8: மாலை இட்ட மங்கை.
0: மாலை இட்ட மங்கை
8: உங்களுக்கு புரிதராம இருக்கிறதுக்கு நான் மாலை பொழுதனை எடுத்து போட்டு விட்டேன். உங்களுக்கு புரிதராக ஒன்று பண்ணி கொடுத்தேன். மாலை இட்ட மங்கை
0: மாலை சூட வந்த மங்கை.
8: அந்த பாடல்
0: பாடல் என்ன? நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது ராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம். வணக்கம் ராஜன்.
9: வணக்கம் அண்ணா. அண்ணா நான் மாலை என்று சொல்லித்தான் எடுத்தேன். நானும்
0: பரவாயில்ல தாங்கும்.
9: அதுல வந்து கந்தன் மாலை என்ற ஒரு படம் இருக்கு.
0: கந்தன் மாலை. ஓகே.
9: பாட்டு வந்து மாலை கருக்கலி மாலை கரு
0: அங்கதான் புழைக்குது. அங்கதான் புழைக்குது. கந்தன் மாலை மாலை மாலை பூ மாலையிட்டது. ஓகே
9: சரியா.
0: மாலையிட்டான் ஒரு அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல.
9: மாலையிட்டால் ஒரு மங்கை.
0: மாலையிட்டால் ஒரு மங்கை அது சரியா வரும்.
9: நன்றி
0: ராஜன்.
9: நன்றி.
0: அவர் நினைத்திருந்தார் ராஜன் அவர்கள்.

0: ஆம், நேரத்துடன் தேவி இணைந்திருந்தார். பகலுடன் பசுபதி, குழந்தாகி உலகத்துடன் ராஜலிங்கம், மாலையுடன் கணேஷ், உலகத்துடன் பேபி சிவா, மாலையுடன் பதனிமோகன், உறவுடன் கலா ராணி, மாலையுடன் பிபி, மாலையுடன் ராஜன். அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலை படத்தை தந்திருந்தார்கள். இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இந்த நேரத்தில் செய்வதற்கு முதல் இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி. ஆனந்தம் எடுத்து ஆனந்தம் எடுத்து ஆனந்த ராகம் படம் அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோசாலி. நீங்க என்ன சொல்ல எடுக்கிறீங்க?
1: கண்கள்.
0: கண்கள் எடுக்கிறீங்களா? கண்கள் எடுத்து
1: கண்கள் எங்கே கால்கள் அங்கே,
0: கண்கள் எங்கே கால்கள் அங்கே படம். கண்களா? நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது யார் இணைந்திருக்கின்றார்? கணேஷ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கணேஷ். சரி, அவர் ஏற்கனவே இணைந்திருந்தார். சரி, இப்பொழுது ராணி சம்பந்தம் எடுக்க. வணக்கம் ராணி.
2: வணக்கம் ரகுனா. அதே பாடலா இரவுக்கும் பகலுக்கும்?
0: ஓ, அதுதானோ அந்த பாடலா? ஓ, ஆமாம்.
2: அதுல வந்து நான் வந்து என்ன பாடு வந்தது? மாலை. மாலை எடுத்து
0: மாலை எடுத்து
2: கல்யாண மாலை என்ற ஒரு படம் வந்ததா?
0: தெரியல.
2: அல்லது மாலையிட்ட மங்கை.
0: மாலையிட்ட மங்கை.
2: மற்றது பாடல் வந்து மாலை மாலை அந்த இந்த பாடம் சரஸ்வதி சரஸ்வதி சபதத்தில் ஆகுமே
0: என்ன? மாலை வண்ண மாலை என்ன?
2: மறந்துட்டேன் பழைய படம் தானே மறந்துட்டேன் நல்ல வடிவா இருக்கு ரகுனா. அது காட்சிகளும் நல்லா தானே அமைஞ்சது. அது இப்பவும் மனதுல நினைக்கிற நீங்க அதை இடம் பிடிச்ச பாடல் என்ன?
0: ஆமாம்.
2: நன்றி
0: அம்மா, நன்றி, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் ராவு.
0: வணக்கம் டீச்சர். நலமா?
3: நலம். நீங்க நலமா?
0: ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி. மாலை சூடும் மனநாள் என்ன? ஓகே, நன்றி இணைந்ததற்கு, நன்றி. இணைந்திருந்தார் பத்மாணி ராஜரத்னம் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நலமா
0: இருக்கீங்க? இந்த கேள்வி கேட்க கூடாது.
4: பகலில் ஓர் இரவு படம்.
0: பகலில் ஓர் இரவு படம்.
4: பகல் போல் நிலவு என்ற பாட்டு இருக்கு.
0: பகல் போல் நிலவு, அப்படியா?
4: நினைக்கிறேன், தேடே இல்ல.
0: அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குதான். ஆமாம்.
4: பகல் போல் அல்லது பால் போல் நிலவா? பகல் போல்
0: நிலவு தான். பகல் போல் நிலவு முதல் பகல் போல் யாரோ ஒரு முதல் பாடல்ல சொன்னையாவும் இப்படி ஒரு பாடல் இருக்குதா? ஆமாம்.
4: தேடுறதுக்கு நேரம் தானா?
0: அடுத்த பாட்டுக்கு தேடுவோம். அடுத்த பாடலையும் தருவோமா அல்லது? பாட்டை தந்துட்டு அதை போடுவோம் என்ன? ஓகே, நன்றி.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆம், ரோசாலி அவர்கள் கண்களுடன் இணைந்திருந்தார். அதுக்கப்புறம் ராணி சம்பந்தர் மாலையுடன், பத்மாணி ராஜரட்னம் அவர்கள் கூட மாலை, சியாமலா பகலுடன் இணைந்திருந்தார். இணைந்த அனைவரும் தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். இப்பொழுது இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் நிறைவு பாடல் இதோ.

0: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் பெற வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0951 4847 7 1, வைபர் இலக்கம் 0033 63 6 74 7 24 27, வாட்ஸ்அப் இலக்கம் 0033 689 86 55 29. அந்த வகையில் வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் கணேஷ். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கேன். நீங்க கணேஷ்?
1: நலமா இருக்கிறேன். நாள்தான் கேட்டாங்க.
0: நலமோ
1: நலம். மற்றது இன்றைக்கு கொஞ்சம் டென்ஷனா போச்சு. இருக்கும் எல்லாருக்கும் போச்சு. அவங்க எனக்கு இப்ப பாடல்ல வந்து
0: தங்கப்பதக்கம்
1: தங்கப்பதக்கத்தின் மேலே முத்துப்பாய்த்த போலே
0: ஓகே. நன்றி கணேஷ். நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தார் வைஃபர் மூலம். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. நீங்க சொல்லுங்க.
2: தங்கம் எடுத்து
0: நீங்களும் தங்கம் எடுத்து
2: தங்கத்திலே முகம் பதித்து
0: தங்கத்தில் முகம் எடுத்து
2: அந்த பாடலை
0: படித்து படம்
2: படம் தங்கம்
0: படம் தங்கம் என்று இருக்கா?
2: அவர் இணைந்திருந்தார் ரோசாரி
0: அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம் ராஜன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜன். வணக்கம்.
3: கேக்குது. ஓகே. பாட்டு எல்லாம் நல்ல சூப்பர் பாட்டு. எல்லா பாட்டு செலக்சன் அண்ணா நீயோண்டு வந்தது. அதுல நீ என்றதை எடுத்து படம் நீ
0: படம் நீ
3: பாட்டு வந்து நீ எங்கே நினைவுகள் அங்கே அந்த பாட்டு
0: அந்த நினைவுகள் அங்கே சரி. நன்றி
3: நன்றி அண்ணா.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்
0: பசுபதி கொண்ட நாயகி. நீங்க நீங்கதான் சொல்ல வேணும்.
4: மஞ்சள் எடுக்கிறேன்.
0: மஞ்சள் எடுக்கிறீங்களா?
4: படம் மஞ்சள் மகிமை.
0: மஞ்சள் மகிமை. ஓகே.
4: பாட்டு வந்து மஞ்சள் முகமே வருக அந்த பாட்டு.
0: ஓகே சரியா வருது என்ன?
4: ஓ
0: அப்ப மஞ்சள் முகமே வருகன்னு போடுவோம்.
4: போடுவோம் போடுவோம்.
0: ஓகே போட்டாச்சு.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது சியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா.
5: வணக்கம். நான் சந்தனம் எடுத்து
0: சந்தன தேவன் படம்
5: பாட்டு சொல்றதா சொல்லுங்க.
0: இல்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் சொல்லணும். உங்களதான் நீங்க தான் சொல்லணும்.
5: உங்களுக்கு தெரியாது சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து
0: அது வாசம் வடிவா எடுக்கலாம். சந்தனத்தில
5: என்ன
0: சந்தன தேவன் எடுத்து போட்டு சந்தனத்தை குடத்தை கொண்டா
5: சந்தனத்தை குடத்தை தேவன் குடத்தை வச்சிருக்கிறார்
0: இல்லாட்டி படத்தை மாத்துங்க.
5: என்னது படம் சந்தனத்துல
0: வார மாதிரி இல்லாடி பாட்டு சந்தனத்துக்கு மேல ஒரு பாட்டும் வராது உங்களுக்கு.
5: பாட்டு வராது இப்படித்தான் சொல்லலாம். 50 ரூபா 100 ரூபா எடுக்கிறேன்.
0: எடுக்கிறத எடுப்போம். ஏன் விடுவான்?
5: அது சரி.
0: 50
5: போட்டுட்டேன்னா
0: நிறப்பிக்கொண்டு வாரன் நான் என்ன ஓகே, நன்றி ஷியாமலா.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: நான் தங்கம் எடுத்து.
0: நீங்கள் தங்கம் எடுத்து.
6: தங்கம் படம்.
0: தங்கம்
6: ரோசாலி கேட்டவா, தங்கம் இருக்குதா படம் என்று நீங்க கேட்டீங்க.
0: இருக்கா தங்கம்? இருக்கா தங்கமா? ஆ,
6: ஓ, சத்யராஜ் நடிச்சதாமண்ட. அதுல மற்றது தங்கத்தோணியிலே தவளும் பெண்.
0: தங்கத்தோணியிலே தவளும் பெண் அழகி, அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் டீச்சர் அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: தேவி தனராஜ், நீங்க நீங்க நீங்க
7: நான் முகம் எடுக்கிறேன். நான் தான்
0: முகம் எடுத்து.
7: முகம் படம். முகம் நாசர் நடித்த
0: முகம். ஆமாம்.
7: பாட்டு வந்து முகத்தில் முகம் பார்க்கலாம்.
0: அப்படி பாக்கலாமா?
7: முகம்
0: தெரியாதா?
7: எனக்கு
0: தெரியும் தானே இல்லையா?
7: அவரு சிவாஜி கணேசன் தான் நடிச்சவராம் இந்த பாட்டுக்கு. அவரும் இல்ல எந்த கணவற்ற முகத்துல நான் எந்த முகத்தை பாக்கலாம். எந்த முகத்துல கணவர் தந்த முகத்தை
0: பாக்கலாம். கண்ணாடி போட்டு
7: அடிச்சு அடிச்சு விட்ட தெரியலையே முகம் வந்தாரு. கண்ணத்துல அடிச்சா
0: தெரியலாட்டி. அந்த உள்ளுக்கு ரேடியம் பூசல கண்ணாடி இருக்குதானே முகம் பாக்குறது. அதுல உங்களோட அதுலயும் உங்களோட முகத்தை பாக்கலாம்.
7: கண்ணாடி
0: போட்டிருந்தா தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் விபி. வணக்கம் விபி. மஞ்சள் எடுத்து.
8: மஞ்சள் நீலா பாட்டு.
0: ஓகே,
8: அது சாவித்ராவும் சாவித்ரி நடித்த மஞ்சள் மகிமை.
0: மஞ்சள் மகிமையில நல்ல பாடல் இருக்குல்ல விபி?
8: பாடல்கள் இருக்கு. நான் இதை இரண்டு போட்டு தான் தேடி படிக்கணும்.
0: அதுல இல்ல, அதுல நல்ல பாடல்கள் இருக்கு அந்த மஞ்சள் மகிமையில. உள்ளம் தேடாதே என்று
8: சொன்னது.
0: அதுல அப்படி ஒரு பாடல் உண்டு. ஏதோ ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்கின்றது.
8: மார்ச் மணியா கட் அவுட் இருப்பேன். புதுக்கரையில மஞ்சுடா இருப்பேன். முழங்காட நின்று கொண்டு அந்த காரை தலைப்பா பிடிச்சிருப்பேன். துபாய்களில் காரை பூஷியா கலர் என்று தெரியும். வேலை சேர்க்கல அந்த கலர் கலர் கண்டுபிடிக்கும். கூடத்துல இருந்து பார்த்தால் ரகு உண்மையாவே கட் அவுட்டுக்கு காரை கட்டி விட்ட மாதிரி அந்த கலர்ல மட்டும் அந்த துண்டு எடுத்து பிக் பண்ணிருக்கிற மட்டும் பாருங்க. ராயா தியேட்டர் புராடி ஏராஜா
0: அப்படின்னு
8: சொல்லி கொண்டு விட விடுகிறேன்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: ஜெயந்தி மாலா சதாசிவம், நீங்க சொல்லுங்க. தங்கம் எடுத்து.
9: தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்
0: தரத்தினில்
9: குறைகள் உண்டு அந்த பாட்டு.
0: ஓகே, படம்
9: வந்து தங்க மகன்.
0: தங்க மகன், தங்க மகன் சரி வருமா?
10: வரும் தானே.
0: எப்படி
10: மகன் தானே வரும்?
0: அது தங்கம், தங்கத்துல எங்க மகன் இருக்குது?
10: எனக்கு தெரியாது, தங்க மகன் ஒரு படம் இருக்கு.
0: படம் இருக்குன்னு எனக்கும் தெரியும், ஆனா இதுக்கு சரியா வராது.
10: சரியா வராதோ?
0: அப்ப தங்க சுரங்க,
10: தங்க பதுமை எடுப்போம்.
0: தங்க பதுமை அங்கேயும் அது புழக்கிறது, தங்க சுரங்கத்துக்கு போவோம்.
10: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வதனி மோகன். வணக்கம் வதனி.
11: வணக்கம.
0: வணக்கம். நீங்க?
11: மன்னவன்
0: எடுத்து கண்ணீரை விடலாமாவா? மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா?
11: என்ன?
0: நன்றி அம்மா.
11: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். இல்லை விட

ஸ்தங்கத்துடன் இணைந்திருந்தார் கணேஷ், ஸ்தங்கத்துடன் ரொசாலி, நீ என்ற சொல்லுடன் ராஜன், மஞ்சள் என்ற சொல்லுடன் பசுபதி, குணநாயகி, சந்தனத்துடன் சியாமலா, தங்கத்துடன் பசுபிராணி ராஜரத்னம் அவர்கள், முகத்துடன் தேவி தனராஜ், மஞ்சளுடன் விபி, தங்கத்துடன் ஜெயந்திமாலா, அப்புறம் மன்னனுடன் பதனி மோகன், அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை உடன் அன்பாக விடைபெற்றுக் கொண்டு ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரணம். மீண்டும் பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சியை சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார் திருநபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் அறிவிப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ்மொழி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:11 ஆகிய ராஜ்யத்தில் 7:11 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம் சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகி உள்ளது. பல்லவி தேடும் சரணம் பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் வளமைப்போடு ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலமை போல் தான் 0.1 என்று செயல்பட மாட்டாது. 0951484771 வைஃபர் இலக்கம் 00633650 வாட்ஸ்அப் இலக்கம் 00633689586529. இன்றைய பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடல் குரிய சரணம்

0: அந்த வகையில் இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் தேவி தனராஜ்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். என்ன பாடல்?
1: மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கையுடன் நானு.
0: அந்த பாடலா?
1: மலர் கொடுத்தேன் அந்த பாடத்தான் பாடுனீங்க.
0: அந்த பாடல இந்த பாடல்? சரி, இன்னொரு நேர் வந்திருக்கிறார், அவர் என்ன பாட சொல்றாரு கேட்டு அறிஞ்சு கொடுப்பாங்க. நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராசி பொழுது. இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம். நானும் அதே பாட்டு தான், மலர் கொடுத்தேன் கை விழுங்க வளையலிட்டேன் என்று சொல்றேன்.
0: என்ன டீச்சர், நீங்களுமே இப்படி சொன்னா இப்படி
2: அதே பாட்டேன்னா
0: வேற வர்ற முழு தெரிஞ்சோம் என்ன.
2: ஓகே, நன்றி.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பத்மநாடி ராஜரத்னம் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் வதனி மோகன். வணக்கம் வதனி.
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: மலர்
0: கொடுத்தேன் கை
3: குலுங்க
0: வளையலிட்டேன் சொல்றீங்க.
3: நானும் ஒத்து போறேன் அதே பாட்டு.
0: அந்த பாடல் இல்லையா கவலைப்பட மாட்டீங்களா?
3: கவலைப்பட மாட்டேன், நீங்க பாடுறத கேட்டு சந்தோஷப்படுவோம்.
0: சரி, ஓகே, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்
4: தயாளன்.
0: நான் நலமா இருக்கேன், கொஞ்சம் இப்ப நலமா இருக்கிறேன். வந்து அந்த பொபினியை அடைச்சு விட்டான், அடைச்சு போட்டு ஓல்டேஜ் போகக்குள்ளார விட்டு பொண்டிக்குள்ளார அப்படியே விட்டு புற சின்ன சின்ன ஊருக்குள்ளார எனக்கு தெரியாது. உடனே நாளும் நான் அந்த ஜிபிஎஸ் ரெஸ்பெக்ட் பண்றேன், அதுவும் இன்னும் வரையும் அது கோவத்தில் ஆகவே எல்லா இடம் கொண்டு தெரியாது வாங்கிட்டு. இல்ல அதுல வரையிலே அதுல வந்து டிராம்பே கிட்ட நான் வந்தனான், அதாலே வந்திருக்கலாம். புறகு டக்கட்டு வலது பக்கம் காட்டுச்சு, அங்கால விட்டா இங்க எல்லாம் கொண்டு போகுது கொண்டு போகுது கொண்டு போகுது. 6:40 தான் வந்து சேர்ந்தேன்.
4: கொண்டு
0: வச்சு செய்துட்டது.
4: இப்படி நானும் நாங்களும் ஒரு காப்பிடி மாட்டுப்பட்டாதான்.
0: இல்ல,
4: என்ன பரிசை சுத்தி காட்டுறீங்க?
0: இல்ல, புறம் கொண்டு போகுது கொண்டு போகுது, வலது பக்கம் திருப்பி பண்ணுது, திருப்பி பார்த்தா அது வன்பி.
4: அதுக்கு அப்படி வன்பி தெரியாது.
0: என்ன தெரியாமா, என்ன தெரியும், அங்கால கொண்டு போகுது இஞ்சால கொண்டு போகுது. சரி, அப்ப நீங்க என்ன நலம் தானே?
4: நலம் நலம். நீங்களும் நலமா இருக்கிறீர்கள். சரி, இனி டென்ஷன் ஆகாமல் இனி இந்த பாட்டோட இனி ஆக்கள் எல்லாரும் அந்த கதைக்கு உங்களுக்கு எல்லாம் டென்ஷன்
0: கொஞ்சம் குறைஞ்சிரும், கொஞ்சம் குறைஞ்சிரும். இன்னைக்கு எதிரொலி, இன்னைக்கு எதிரொலி போட்டிருக்கோம். சரி,
4: போட்டிருப்பான்
0: அப்படி இல்ல.
4: அனுலேஷ்
0: சரி, நீங்க அப்ப என்ன பாடல் சொல்ல போறீங்க?
4: நான்
0: மலரங்க கொடுத்தேன். மலரங்க அங்க இருக்கு,
4: இல்ல இல்ல அது மாத்திதான் சொல்லுவோம் மட்டும் பாத்தினா சொன்ன அப்புறம் ஜனாமதி நின்றால் இப்படி ஒரு பூ கொடுக்க இல்லையோன்னு சொல்லி கேக்குங்க.
0: அது வேற என்ன
4: ஒரு மெலன் கொடுக்கறதுக்கே வசதி இல்லாத
0: ஆளான்னு கேப்புறேன் என்ன. நீங்களும் மலர் கொடுத்தாலும் சொல்றீங்க
4: சொல்லுவோம் மலர் கொடுத்தேன் வளையலிட்டேன் சொல்லுவோம்.
0: நன்றி
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராஜன். வணக்கம் ராஜன்.
5: வணக்கம் அண்ணா. அண்ணா பாட்டு வந்து மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் பாட்டு. உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் உண்டு. இப்படி இந்த இப்ப நீங்க நார்மலா போற ரூட்ல இப்படி ஒரு இதான்னு சொன்னா நீங்க இந்த கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் பாதிக்காம அது டெலிபோன்ல இருக்கிற
0: டெலிபோன் அதுதான் காருக்கு வரும் அதுலயே வந்து பென்னு சொன்ன கொஞ்சம் இடத்துல ஒரு சின்ன அடைப்பு வந்துட்டு அப்புறம் அது மாறி காட்டும்.
5: நீங்களும்
0: மலர் கொடுக்கறீங்க.
5: மலர் கொடுத்து
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. ரோசாலி தான் சொல்ல போறீங்க சரியான பாடல பாப்போம்.
6: மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையிட்டேன் அந்த பாட்டு.
0: நீங்களும் அதைத்தானே சொல்றீங்க.
6: அதுதான் பாடல்.
0: அதுதான் பாடல்னு சொல்றீங்களா?
6: சொல்றேன்.
0: அடிச்சு சொல்லுவீங்களா? ரோசாலி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் பசுபதி கோணன் நாயகி.
7: என்ன அருவ பாட்டுல
0: மங்கையின்றி. ஓகே.

0: கொடுத்தேன், கைகள் உங்க வலையில் விட்டேன் சொல்றேன்.
1: சொல்றீங்களா? ஓகே, நன்றி அம்மா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். சரி, இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:22. இந்த நேரத்தில் இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம். சரியாக சென்று விட்டார். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறிந்தார்கள். அந்த பாடலை நான் இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
0: எங்களுக்காக வாரிகள் கஷ்டப்படுறீங்க,
1: சந்தோஷப்பட்டிருந்து. வணக்கம் பிபி.
2: வணக்கம் ராகு. பிபி, நீங்கள் பொண்டிக்குளராகி பொவினியால போனீங்களோ இல்ல சுதநகி அந்த கோயிலடிக்கால போனீங்க?
1: அது பொண்டிக்குளால இறக்கி வலது பக்கம் போய் அங்கேயே உள்ளுக்கெல்லாம் போனது. அது தெரியாது எனக்கு. எந்த ஒரு ஒரு லுக்ல ஒன்று வந்துச்சு, அப்படி ஒன்று வந்துச்சு.
2: லாகூர்னு வேலை வந்து அப்படிக்க போயிருக்கிறேன். ஏனடா இல்ல அந்த மெட்ரோ 15 காண்டி போயிட நடந்து இதுல குழப்பின படிக்கிற ஒரு ஆக்சிடென்ட் இருந்திருக்கும். அதையும் தரும் தள்ளாடி சொன்னாக்க நீங்க போயிரு அப்படியே போனீங்கன்னா பெல்த்து மாறின போயிட்டு அனுப்பி போன நீங்க. ஓகே, அது சொல்லிக்கொண்டு நானும் வந்து சிவாஜி கணேசன் நிறுவனூறாவது படம் திரிசூலம் படத்துல இருந்து எல்லாரும் மலர் கொடுத்து என்ன சொல்லினா நான் நீங்கள் என்ன என்ன எல்லாரும் மலர் மலர் நீங்க முதல் போட்டா பாட்டு
1: நன்றி பிபி. அவர் இணைந்திருந்தார் பிபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம். கலா ராணி, நீங்க சொல்லுங்க. அதே பாட்டுதான் மலர் கொடுத்தேன். சரி பார்ப்போம்
0: என்ன.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை கூறிந்தார்கள். அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்தோம்.

ஆம், சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார் தேவி தனராஜ். அதுக்கப்புறம் பத்மானி ராஜரத்னம், பதினி மோகன், தயாளன், ராஜன், ருசாலி, பசுபதி, குணநாயகி, சசியம்மா, யோகேஸ்வரி அம்மா, விபி, கலா, ராணி அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:27 ஆகிய ராஜ்யத்தில் 7:27. அடுத்த பாடலுக்குரிய சரணம் இதோ. மலர்

0: ஆம், அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் தகம்மா.
0: வணக்கம் தேவி தனராஜ். சரியா சொல்லிட்டீங்க. அப்புறம் பாடல் என்ன? நான் சொல்ல நீங்களே உங்களை சொல்லிட்டீங்க கட்டிக்காரி. அது சரியோ? அது சரி, கேட்டாதான் தெரியும்.
1: ஒவ்வொரு நாளும் மலர் கொடுக்கும். வீட்டுல மலர் இருக்குதானே?
0: இருக்கு.
1: நாளையில இருந்து கொடுங்கவா?
0: சரி கொடுப்போமோ. அது அவ நட்டு வச்சிருக்க மலர் நான் புடுங்க இல்ல பிரச்சனை?
1: அதுதான் அதுதான்
0: உங்களே அறுகிறத பிரச்சனை வந்து.
1: மல்லிகையில ஒரு இல உடைஞ்சாலும் அதை தூக்கி வச்சுக்கொண்டு எடுத்து வச்சுக்கொண்டு கவலையா இருக்கு. பழுத்து விழுந்தா கவலைப்பட மாட்டேன்.
0: நான்
1: அழகிய தமிழ் மகன் இவாள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல சந்திப்போம்.
0: நன்றி அம்மா.
1: நன்றி அண்ணா.
0: இணைந்திருந்தார் தேவி தனராஜ் வைகரூர். இணைந்திருக்கின்றார் பிபி. வணக்கம் பிபி.
2: வணக்கம் ரகு. முதல் சிவாயின் பாட்டு சிவாஜி கே ஆர் வித்யா எம்ஜிஆர் மஞ்சுளா முதல் எம்ஜிஆரோட ஜோடி ரிக்ஷாக்காரன் படத்துல மக்கள் திலகத்துக்கு பாரத் பட்டத்தை பெற்றுக் கொடுத்த படத்திலிருந்து பாடல் அந்த பாடல் அழகிய தமிழ் மகளிர் விளக்கம்.
0: ஓகே நன்றி பிபி. அவர் இணைந்திருந்தார் பிபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் ரகு. நான் பேசுறது பிபி சிவா.
0: வணக்கம் பேபி. பேபி சொல்லுங்க.
3: அதே பாட்டு தான் அழகிய தமிழ் மகளிர்.
0: இதுல ஏதாவது வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
3: என்ன பாட்டு?
0: அழகிய தமிழ் மகளிர் சொல்றீங்க, இப்ப இந்த அதுல என்ன பாட்டு என்ன கேக்குறீங்க?
3: அழகிய தமிழ் மகளிர் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது இசையின் குழல் அனைத்தால் அனைக்கும் கனி போல் இனிக்கும் காரணமா.
0: ஓ போது. நன்றி.
2: அழகிய தமிழ் மகளோட
0: ராஜன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம் ராணி சமந்த.
4: புட்ட வச்சதால பிந்தி போ.
0: அதுதான் பிந்தி. அவ புட்டுக்கு கறி
4: கறி கத்தரிக்காய் குழம்பு
0: வேற அவ்வளவுதானே?
4: பருப்பு அழகிய மகன் அந்த பாடல்.
0: அழகிய தமிழ் மகளா?
4: தமிழ் மகன். அழகிய தமிழ் மகன்.
0: ஓகே நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் வதனி மோகன். வணக்கம் வதனி.
5: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
5: நானும் அதே பாட்டு தான். அழகிய தமிழ் மகள் இரு விழிகளில் எழுதிய மடல்.
0: விழிகளில் எழுதிய மடல். ஓகே அந்த பாடல் என்னம்மா?
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்போ வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
6: வணக்கம் சிவராணி.
0: சிவராணி அது என்னோட பேர் வருது இல்ல
6: என்கிட்ட இதுல பதிஞ்சிருக்கு. ஏன் வரும்?
0: ஆனா இந்த வைஃபர்ல வரும். வைஃபர்ல வரும்.
6: வைஃபர்ல இருக்கு ஆனா இதுலயும் பதிஞ்சிருக்கு. பாப்பா நான் இருக்க பாக்க சொல்றேன். எனக்கு பாக்க தெரியாது என்ன.
0: ஏண்டா இப்போ?
6: நானும் அதே பாட்டு தான். அழகிய தமிழ் மகள் இவள் என்று சொல்றேன்.
0: ஓகே நன்றி அம்மா. நன்றி அவர்கள் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: நானும் அழகிய திருமகனோ மகளோ
0: ஓகே அம்மா நன்றி அம்மா
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் ராவு
0: தயாளன். நீங்க சொல்லுங்க.
8: இதுல
0: விழுந்திருக்குது
8: என்ன கார்ல உள்ளாட்டு இதுல கூட சொல்லி போட்டும் அவர் கோகுலத்தான் சொல்றாரு.
0: ஓ அது இல்ல இல்ல சில நேரம் வந்து அதுல உள்ள
8: அதுல கோகுலான் நார்மலா இந்த சுத்தியை உடந்து பிரண்டையில எல்லாம் இந்த ரோட்டுகளும் சரியா காணறாது. அந்த வாய்ஸ் வந்து நார்மலா சரியான பாதைக்கு கொண்டு போவோம். சில நேரம் என்ன தெரியல
0: வாய்ஸ் இல்ல நான் அது வந்த மாதிரி அந்த டிராம்பே பக்கத்தால வந்திருக்க வந்து சேர்ந்திருப்பேன்.
8: ரெண்டைக்கு
0: வீட்டுக்கு விட்டு வாசப்படி என்ன மாதிரி இந்த பிரச்சனை இல்லாத தான் இருக்குது.
8: இல்லவா அது இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற பூக்கண்டு சரியோ சின்னாக்களுக்கு பக்கத்துல செட்டிக்கு பக்கத்துல இருக்குமெண்டா அதுகள் விளையாடைகள்ல தச்சல அங்கேயும் கால் தட்டுப்படும் இல்லையாண்டா ஏதாவது நடக்கும் முடிஞ்சுட்டா தான் என்ன பேச்சு கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: பேசுறது கொண்டு இல்லாட்டி இதே நினைச்சாட்டி பேச வேண்டியதானே அப்படித்தானே வீடு வழிய நடக்கிறது
8: பூக்கண்டல் வெட்டி வளர்த்தாதான் அதையும் சடைச்சு வளரும். அதுக்காக சண்டை வளர விட்டால் அது நின்றுகொண்டே போகும். நான் அடுத்த பாட்டு சந்திப்போம்.
0: ஓகே நன்றி தயாளன்.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்
0: ரோசா அலி இணைந்திருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம்.
9: அழகிய தமிழ் மகள் இவள்.
0: இவள் என்று சொல்றீங்களா?
9: ஆமாம்.
0: சரி பார்ப்போம்.
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் ரோசா அலி. இப்பொழுது இணைந்திருக்கின்றார் பசுபதி கொண்ண நாயகி. இன்றைக்கு நேர்கள் இப்ப ஒரு எல்லாரும் அங்க இங்க எல்லா இடம் போயிட்டு நான் போறேன். சமையல் இல்ல வெளிநாடுகள் அங்க இங்க போயிட்டு நிறைய பேர் போயிட்டு நம் கலந்து கொள்வார்கள்.
10: சரி நானும் ரகு அழகிய தமிழ் மகள் இவள் என்ற அந்த பாட்டையோட நானும் இணைந்து கொண்டோம் அந்த பாட்டுக்கு வருகை.
0: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி கோண நாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். கலா ராணி. கலாராணி சொல்லுங்க. எல்லாரும் சரியான பாடலை சொல்லல, நீங்க தான் சொல்ல போறீங்க.
11: நானும் அதே பாடத்தை
0: பாத்தீங்களா? பாத்தீங்களா அழகிய தமிழ் மகள் இவள் என்று உறுதி சொல்றீங்களா?
11: இவள் என்று சொல்றேன்.
0: ஓகே அம்மா நன்றி.
11: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். சரி யாராவது இணைவதாக அடைந்து கொள்ளுங்கள். சரி அனைவருமே ஒரு பாடலை சொல்லியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம். அதற்கு முதல் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சரோ பரமேஸ்வரன்.
12: ஆமா
0: ஓ நான் நல்ல. நீங்களம்மா?
12: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு. நானும் வந்த அழகிய தமிழ் மகள் இவள்
0: என்று சொல்றீங்களா? சரோ பரமேஸ்வரன் அவர்கள். சரி அனைவருமே ஒரு பாடலை சொன்னபடியால் அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம். சரி, இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார் பாப்பா. வணக்கம். வணக்கம். ராஜலிங்கம் அவர்கள் இப்போது இணைந்திருக்கின்றார். ஏஞ்சல் மாசலின் அவர்கள், வணக்கம். வணக்கம் ஏஞ்சல் மாசலின், இணைந்திருக்கின்றீர்கள்.
13: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி, நலமா? ஓ, சுகமா இருக்கேன். நலமா இருக்கேன். ஓ, நலமா
13: இருக்கிறேன்.
0: டாபு பதிய வந்தீங்களா? ஓகே, நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஏஞ்சல் மாசலின் அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

0: அழகிய தமிழ் மகன்.
1: சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் தேவி தனராஜ். அதனைத் தொடர்ந்து விபி, பேபி சிவா, ராஜன், ராணி சம், ராணி சம்பந்தர், பதனி மோகன், சிவராணி, யோகேஸ்வரி அம்மா, தயாளன், ரொசாலி, பசுபதி, குணநாயகி, கலாராணி, சரோ பரமேஸ்வரன், ராஜலிங்கம், ஏஞ்சல் மாசலின், அனைவருமே சரியான பாடலை கூறினார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை இதோ.

0: சரி, அந்த வகையில் இன்றைய அடுத்த பாடலுக்குரிய வரிகளை தந்திருந்தேன். அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் ஏஞ்சல் மாசலின் அவர்கள். வணக்கம் ஏஞ்சல்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி.
0: அந்த பாடலா?
1: ஆமா, அந்த பாடலாம் தெரியுது.
0: பார்ப்போம். ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இணைந்திருந்தார் ஏஞ்சல் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: நானும் அதே பாடலிடம் வந்திருக்கிறேன்.
0: அப்படியா? என்ன பாடல்?
2: மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி.
0: தாய்மொழி என்று சொல்றீங்களா? சரி,
2: மௌனம் தாய்மொழி.
0: அப்படியேடா என்ன தெரியாது. என்ன
2: தெரியா?
0: ஓகே ஓகே, நன்றி. நன்றி அம்மா. அவர் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் வைஃபை மூலம் இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
3: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம்.
3: நான் யோசிச்சேன், என்ன நீங்க பாடல் போடாமல் தியூனை போடுறீங்க, நான் கவனிக்கல. என்னடாப்பா வரி வர போதா கொண்டு பார்த்தோன்னு இருந்தேன்.
0: இறுதி பாடல் அதே வயசுதான் இதாரு நான்.
3: ஆமா ஆமா ஆமா, அதான் மறந்து போனேன். இல்ல, நம்ம வேற அளவெல்லாம் நின்றபடியும் அதை கவனிக்க. அது மயக்கம் எனது தாயகம் அந்த பாடல் மேல அருமையான பாடல்கள் எல்லாம். நன்றி அண்ணா, உங்களுக்கு
0: சும்மா
3: போய் சேர்ந்து அடுத்த முறை சந்திப்ப மேல இன்னும் ஒரு பாடல்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, இதுதான் இறுதி பாடல். நன்றி அம்மா.
3: சும்மா போய் சேர்ந்து கலாக்காகம் சோங்கட்டன்னு சொல்லுங்க.
0: நன்றி.
3: சும்மா போய் சேருங்க.
0: நன்றி அம்மா.
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: ரோசாலி.
4: மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி.
0: மௌனம் எனது தாய்மொழி. என்ன? ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். ராஜனுடைய தொலைபேசி இலக்கம் என்ன பிரச்சனையில் இருக்கு? ராஜன் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள். உங்களுடைய அழைப்பு எடுக்க முடியாமல் இருக்குது. பிபி வாரபடியாக உங்களுடைய அழைப்பு எடுக்க முடியாமல் இருக்கின்றது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம். மீண்டும்
0: மீண்டும் தயாளன்.
5: எனக்கு அந்த மயக்கம் தான்.
0: எந்த மயக்கம்?
5: மயக்கம் என்ன
0: தாயகமா பூஜா? சரி, ஓகே, நன்றி.
5: இந்த மாதிரி நாளைக்கு
0: சந்திப்போம்.
5: ஓகே நன்றி.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் பசுபதி குணநாயகி இணைந்திருக்கிறார். வணக்கம் பசுபதி குணநாயகி.
6: பாட்டு வந்து மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம். அப்படி இல்லை வரும்.
0: தெரியும், அந்த பாடல் அப்படித்தான் வரும்.
6: அந்த ஐயோ, அதே பாடல் தான். சந்திப்பேன்.
0: நன்றி.
6: நன்றி. வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: சரு பரமேஸ்வரன். நீங்க சொல்லுங்க சரு.
7: நானும் மயக்கம் என்ன தாயகம், மௌனம் என்ன தாய்மொழி.
0: தாய்மொழி என்று சொல்றீங்களா?
7: ஆமா.
0: ஓகே அம்மா. நன்றி.
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். சர்வ பரமேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வதனி மோகன். வணக்கம் வதனி.
8: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
8: மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி.
0: ஓகே அம்மா. நன்றி.
8: நன்றி. வணக்கம்.
0: மீண்டும் அடுத்த கிழமை அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜு.
9: வரும்.
0: வேறு செய்தில்
9: மயக்கம்
0: தாயம், மௌனம் தாய்மொழி. என்ன
9: தாய்மொழி?
0: ஓகே. நன்றி.
9: நன்றி. நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராஜன். வணக்கம் ராஜன்.
9: வணக்கம் அண்ணா. அதே பாடல் தான், மயக்கம் எனது தாயகம் என்று சொல்லி கொண்டா. இவ்வளவு சிரமத்துக்குள்ள நீங்க வந்து நிகழ்ச்சியை வடிவா செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு. அண்ணா அந்த நீங்க வந்து அதுக்கு பிறகு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இல்ல ஏற்கனவே எல்லாம் செய்து வச்சுட்டு
0: வந்தீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டே வர்றது ஆயத்தப்படுத்தி போட்டு கொண்டு வருவேன். இங்கே ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்னா நேர்களை
9: எடுக்கல,
0: அது கஷ்டம். ப்ரிப்பேர் பண்ணி நேர்களை எடுக்கிறது கஷ்டம். ஒரு முடிவோட இருக்கிறீங்க, என்ன கடைசியா தான் வரவணும், கடைசியா போனதா கடைசியா தான் வரவணும். ஒரு முடிவோட
10: பாடக்கூடாது
0: என்ன உள்ள கடைக்குட்டியா கடைசிலாம் வரணும் நன்றி வணக்கம் பிபி. நன்றி. அவர் இணைந்திருந்தார் பிபி அவர்கள். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரிபார்த்து கொள்வோம்.

சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார் ஏஞ்சல் மாசிலியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேவி தனராஜ், அதற்கப்புறம் ராணி சம்பந்தர், ரொசாலி, தயாளன், பசுபதி, குலநாயகி, சரோ பரமேஸ்வரன், வதனி மோகன், ராஜலிங்கம், ராஜன், சுயஸ்ரீந்து, கலா ராணி, இறுதியாக விபி, அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது திசைமெடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்க நேர்கே. ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய இரவு பிரதான செய்தி.

0: சார்ஸ் லாக்குனூரில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7783204585 அல்லது 7787346565. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி
1: தளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டி நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலுலகம் பெரிய பெரிய ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம்.com.
5: பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
7: Vicky Superstore, Gala Gonesse, Sasseville.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
7: Mélodie et Tordre Brelaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulakam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சீனாவிலிருந்து தரமற்ற பசலை இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சிறிதும் தாங்கள் தயங்கப் போவதில்லை என்று விவசாய கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரண்ண இன்றைய பாராளுமன்ற உரையில் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த விஜயசிறி இத்தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்.
1: தரமற்ற உரக்கொள்வனவு தொடர்பான கொள்முதல் செயல்முறை தவறானது அல்ல என கூறப்படுகிறது. அதனாலேயே அந்த நிறுவனம் இதுவரை கருப்பு பட்டியலில் கூட சேர்க்கப்படவில்லை. இந்த கழிவு உர கொள்முதல் செயல்முறையின் கொள்முதல் சரியாக இருந்திருந்தால் அது ஒரு மோசடி அல்ல என்ற விடயத்தை உங்களால் கூற முடியுமா? அன்று இந்த உரக்கப்பல் வந்த போதும் நாம் அதற்கு எதிராக போராடினோம். நாம் மோதியது சீன அரசாங்கத்தோடு அல்ல. இன்று வரை சீன அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மிகவும் நட்புறவான உறவை போனி வருகின்றன, மிகவும் ஒத்துழைப்போடு செயற்படுகின்றன. எனவே இது இரண்டு நாடுகள் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க சிறிதும் தயங்க போவதில்லை. உரிமையில் எதிர்கட்சியில் இருந்த போது ஆட்சியை கைப்பற்றுவதற்காக கூறப்பட்ட ஒரு விடயமே தவிர பொதுமக்கள் எதிர்பார்த்த நீதி அல்லது இந்த மோசடியினால் ஏற்பட்ட இழப்பு நாட்டுக்கு ஒருபோதும் கிடைக்காது என்றே எமக்கு புரிகின்றது. அது மாத்திரமன்றி திருடர்களை குற்றமற்றவர்களாக நிரூபித்தே நீங்கள் இன்று பதிலளித்துள்ளீர்கள் என்ற விடயம் எனக்கு புலப்படுகிறது. குறிப்பாக கணக்காய்வு அறிக்கையின் மூலம் இங்கு ஒரு தவறு நடந்துள்ளது என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த கணக்காய்வு அறிக்கை சீன நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்குமாறு பரிந்துரைகளை வழங்குகிறது. இதற்கமே அப்போதைய அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. ராஜதந்திர ரீதியிலான கொடுக்கல் வாங்கலின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் அந்த நிலைமை தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றனர். அந்த தீர்மானத்தில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாமும் அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த விடயத்தில் நாம் எங்குமே சீன அரசாங்கத்தை குற்றவாளியாகவில்லை. அந்த நிலைமையில் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. முன்னாள் அமைச்சர்களிடமும் இது தொடர்பான விடயங்கள் விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. ஆகவே நான் மீண்டும் கூறுவது என்னவென்றால், நாம் இதில் சீன அரசாங்கத்தை சிக்க வைக்க மாட்டோம். சீன அரசாங்கத்தோடு எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இலங்கையில் அப்போதைய காலப்பகுதியில் இருந்த அரசியல் தலைவர்களும் அது தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய ஏனையவர்களும் இந்த நடவடிக்கையில் தொடர்பு பட்டுள்ளனர். இவ்வாறு தொடர்பு பட்டதனூடாக எமது நாட்டின் பெருமளவிலான பணம் இழக்கப்பட்டுள்ளதோடு நாட்டின் மக்களுக்கும் உரம் இல்லாமல் போனது, எதுவுமே இல்லாமல் போயின. இது தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் சிறிதும் தயங்க போவதில்லை என்ற விடயத்தை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூறுகின்றேன்.
0: தொடர்ந்து 1983 கருப்பு ஜூலையின் 43 வருட கால பலி சுமந்த ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலையானது வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத வடுவென்று காரைதீவு பிரசபையின் தவிசாளர் பாஸ்கரன் தெரிவித்திருக்கிறார். 1983 ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை இன கலவரத்தின் 43 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை கல்முனை பகுதியில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. காரைதீவு பிரசபையின் தவிசாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகளுக்கு எதிராகவும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய தவிசாளர் பாஸ்கரன், மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. 1983 ஜூலை 23 முதல் 30 வரையான காலப்பகுதியில் பேரினவாத சக்திகளால் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடூரமான வன்முறைகள் மறக்கவும் முடியாத, மன்னிக்கவும் முடியாத துயர நாளாகும். 43 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் வடு இன்னமும் ஆறாமல் தமிழர் மனதிலே காணப்படுகிறது. அந்த காலப்போதியில் இடம்பெற்ற திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையில் குறைந்தது 3000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். குறிப்பாக கண்டி, நுவரெலியா மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் வாழும் தமிழர்களின் உயிர்களும் உடைமைகளும் சொத்துக்களும் முற்றிலும் சூறையாடப்பட்டன. அன்றைய தினத்தில் வெறியாட்டத்தின் உச்சக்கட்டமாக அப்பாவி தமிழிளைஞர்கள், யுவதிகள் மற்றும் குழந்தைகள் எரியூட்டப்பட்டு கொதிக்கும் தார்ப்பிப்பாய்களுக்குள் போடப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கையை ஒரு சிங்கள நாடாக அறிவித்து தமிழினத்தை முழுமையாக அளிக்கும் முனைப்புடன் அன்றைய சிங்கள ஆட்சியாளர்களின் ஆதரவுடனே இந்த கொடூரம் அரங்கேற்றப்பட்டது என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் நாவிதன்வழி பிரேசபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன், ஆலியடி வேம்பு பிரேசபை தவிசாளர் தர்மராசா, தமிழர் கட்சியின் கல்முனை தொகுதிக்கான இளைஞரணி தலைவரும் சட்டத்தரணியுமான நிதான்சன், இபிஎல்எஃப் மத்திய குழு உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட அமைப்பாளருமான சிவசுந்தரம் புண்ணியநாதன் உட்பட பிரதேச மக்கள் பலரும் கலந்து சிறப்பித்தார்கள். நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை வதைத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினர். அதற்கு வழிவகுத்தவர் அன்றைய ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தன என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான வாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்.
2: சஜித்தனியுடைய செயலாளராக இருக்கின்றவர் பெரிதாக பேசினார்கள். தொழிலாளர்களை அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அவைகெல்லாவற்றுக்கும் மேலாக 1979 நாட்டின் அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக நாட்டில் தமிழர்களை புண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல இந்த பாவித்தனமான அன்றைய ஜெயார் என்கின்ற நபராக, மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அதனால் அந்த வாசியான பயிற்சிக்காரர்கள் மோசடி முட்டாள்களோடு எங்களுக்கு எந்த விதமான வாதம் கிடையாது. ஜூலை இன கலவரத்தை ஏற்படுத்தி விட்டேன், அதனூடாக எங்களுடைய கட்சியை தடை செய்வதற்கு பிரதானமான காரணம் எதுவுமல்ல இந்த நிலைமைகளாக. இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பிரேமதாசாக்கள், இந்த காமிஸ்வாநாயக்கள், இந்த ஜெயார்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற அதன் மூலமாக நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியாளன் மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்கள்.
0: தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானை ஆகஸ்ட் 4 வரை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த வழக்கில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் 3 சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இன்று அவர் நீதிமன்றில் நேரடியாக முன்னிலைப்படுத்தப்படவில்லை. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நடவடிக்கை எடுத்தது. கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஜராக தவறியதே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஜராகவில்லை. மேலும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணைதாரர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதன்படி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிடியாணை பிறப்பிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதற்கிடையில் நீதிமன்ற பிடியாணை மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சிறப்புரிமை மீறப்பட்டு விட்டதாக தெரிவித்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட எதிர்கட்சியினர் இன்று சபையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே அர்ஜுனாவின் விவகாரம் குறித்து வாக்குவாதம் இடம்பெற்றது. சிறைச்சாலை மோதல்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. எந்த அமைச்சர் பொறுப்பு ஏற்று பதவி விலகினார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சபையில் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய சத்தியலிங்கம் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறைந்தபட்சம் பொறுப்பையாவது ஏற்றார், அது பாராட்டத்தக்க விடயம் என்று அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் நடந்த அநீதிக்கு தீர்வு வழங்காது, ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்தார். நேற்று சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த உள்ளக பொறிமுறை மூலம் இன்று வரை எமக்கான நீதி கிடைக்கவில்லை, இங்கே செயற்படுகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோரது அலுவலகமும் சரி அரசாங்கத்தின் நீதி பொறிமுறைகளும் சரி வெறும் தரவுகளை அறிக்கையிடும் வகையிலே அமைகிறது, அரசாங்கத்தின் இயந்திரமாக செயற்படும் நீதித்துறையினால் எமது பிரச்சனைகளுக்கான தீர்வினை ஒருபோதும் பெற்றுக் கொடுக்க முடியாது, ஒரு முறையான சர்வதேச பொறிமுறை ஊடாகவே எம்மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வு கிடைக்க முடியும். 2010 நீக்கப்பட்ட ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை மீண்டும் 2017 ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. அதன்போது பயங்கரவாத தடை சட்டமானது நீக்கப்பட வேண்டும் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இன்று வரை மக்களை அடக்குகின்ற பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட விடயங்கள் நீக்கப்படவில்லை. இது இவ்வாறு இருக்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினர் இங்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சரியாக சந்திக்காமல் செல்வது ஒரு கண்துடைப்பு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை கேட்பது யாதென்றால், இலங்கை அரசால் நடத்தப்பட்ட அநீதியை இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தட்டி கேட்காது, எனவே இதற்கு முறையான ஒரு சர்வதேச பொறிமுறை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது மலை அங்கியோத்த ஆடையுடன் கூடிய சிறுவன் ஒருவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அதன் 41 அகழ்வு பணிகள் நேற்றும் இடம்பெற்றன. இதன்போது மேலும் 7 அடையாளம் காணப்பட்டன. இதுவரை அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 9 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதோடு நேற்று அகழ்வு பணிகளின் போது 3 எலும்பு குவியல்களும் அடையாளம் காணப்பட்டன. அத்துடன் ஆணிகள் மற்றும் சீமந்து துண்டு ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதகுழியின் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்களாக இதுவரை 95 அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி மொத்தமாக 478 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 464 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலைகளில் இறந்தவர்களை தாம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் புதைப்பதில்லை என்று வைத்தியசாலை தரப்பினர் கூறியுள்ளார்கள். அதேவேளை இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்த மயான சபையினரிடம் பதிவுகள் கிடையாது என்று சட்டத்தரணி V.S. நிரஞ்சன் தெரிவித்தார். இது ஒரு இந்து மயானம், இதில் சட்ட ரீதியான புதைத்தலும் நடைபெறலாம், சிறுவர்கள் என்றால் அனுமதி எடுத்து அடக்கம் செய்யப்படும். ஆனால் இங்கு அதிகமான எலும்பு கூடுகளை பார்க்கும் போது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டது என்று எங்கள் சாதாரண கண்களுக்கு தெரிகிறது. இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடுதான் அது தொடர்பில் மேலதிகமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கு மீட்கப்பட்ட சில மனித எலும்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான ஆடைகளோடு சவப்பட்டிகளோடு காணப்பட்டது. சில இடங்களில் உடற்கூற்று பரிசோதனை சான்றுகளும் காணப்பட்டன. ஆனால் அவைகள் இங்கு புதைக்கப்பட்டதற்கு இந்துமயான சபையினரிடம் பதிவுகள் கிடையாது. அது நேரம் வைத்தியசாலையை அணுகிய போது அவர்களும் இந்து மயானத்தில் சடலங்களை தாங்கள் புதைக்கவில்லை என்றும் தாங்கள் கோம்பியன் மணல் மயானத்தையே பயன்படுத்துவதாகவும் கூறுகிறார்கள். எனவே செம்மணி புதகுழி தொடர்பில் முழுமையான அறிக்கைகள் வந்த பின்னரே தெளிவாக தங்களால் கூற முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபையை பலப்படுத்தி தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கலை உறுதிப்படுத்துவதாக தேர்தல் காலங்களில் பிரச்சாரம் செய்து வந்த அரசாங்கம் தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் திட்டமிட்டு பிற்படுத்தி வருவதாக எதிர்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் குறிப்பிட்டார். ஜூலை கலவரத்தை சரி செய்து கொள்ளும் வகையில் GR தமிழ் மக்களை ஆட்சியில் பங்காளியாக்கும் பாதிக்கும் வகையில் கொழும்பை மையப்படுத்தியிருந்த அதிகாரத்தை பரவலாக்க மாகாண சபை முறையை அவர் கொண்டு வந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களை ஆட்சியில் பங்காளியாக்கிக் கொண்டும் நாட்டின் ஏனைய மாகாண மக்களும் அதிகாரத்தை பரவலாக்கும் வகையிலே மாகாண சபை முறையை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஜேவிபி இந்த மாகாண சபை முறைக்கு இணக்கம் தெரிவித்தார்களா? தமிழ் மக்களுக்கு அதிகாரம் வழங்குவதை ஆதரித்தார்களா? இல்லை, மாகாண சபை முறையை கொண்டு வரும் போது நாட்டை பிளவுபடுத்துவதாகவே இவர்கள் தெரிவித்தார்கள். மாகாண சபை வேண்டாம் என்றார்கள். வாக்களித்தால் கொலை செய்வதாக அச்சுறுத்தினீர்கள். தேசப்பற்று மக்கள் அமைப்பை உருவாக்கி கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். தமிழ் மக்களுக்கு ஏதாவது உரிமையை வழங்குவதாக இருந்தால் அதற்கு எதிராகவே இவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. ஆனால் அதற்கான எந்த வேலை திட்டத்தையும் இதுவரை செய்யவில்லை. குறிப்பாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட மாகாண சபை தேர்தலை கூட நடத்தாமல் பிற்போட்டு வருகிறார்கள். தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவது மிகவும் முக்கியம். அதன் மூலமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அதனை செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை கிடைத்திருப்பது இந்த தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்கு. என்றாலும் அரசாங்கம் அதற்கான எந்த வேலை திட்டத்தையும் இதுவரை முன்வைக்கவில்லை. அதேபோன்று கோவிட் காலத்தில் முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை அடக்குவதற்கு அனுமதிக்காமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அதிகாரிகளை தங்களது அமைச்சுக்களின் செயலாளர்களாக நியமித்துக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் எவ்வாறு இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். எனவே அரசாங்கம் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். தொழிற்திணைக்கழகத்தின் கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாதம் 30 மற்றும் 31 தேதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவு தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழியர் சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கிறது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது.
3: அமெரிக்கா இன்று 60 நாடுகளுக்கு புதிய தீர்வு வரிகளை விதித்துள்ளது. குறித்த நாடுகள் கட்டாய தொழிலாளர்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய தவறியதாக அல்லது சரியாக தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் பல மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணைகள், பகுப்பாய்வுகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. கட்டாய தொழிலாளர் முறைமையின் மூலம் பொருட்களை உற்பத்தி செய்வது என்பது மனித உரிமைகளை பாதுகாப்பதில் தவறுவதாகவும் அத்தகைய வர்த்தகங்கள் அமெரிக்க சந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 60 நாடுகளில் எந்த ஒரு நாடும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்தல் அல்லது இறக்குமதி தடையை பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துதல் ஆகிய இரண்டு நிபந்தனைகளையுமே பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் அறிவித்திருந்தது. இதற்கமைய இலங்கை உள்ளிட்ட 54 நாடுகள் கட்டாய தொழிலாளர்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்யவும் அந்த தடையை பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்தவும் தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட மேலும் 6 நாடுகள் பொருட்களின் இறக்குமதி தடையை பயனுள்ள வகையில் நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் குறித்த அறிக்கையை பொதுமக்களின் கருத்துக்காக வெளிப்படையான வகையிலேயே அமெரிக்கா பேணியது. அந்த காலப்பகுதியில் பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதுடன் பொருட்கள் இறக்குமதி தொடர்பான புதிய சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்க நடவடிக்கை எடுத்ததாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன் பலனாக அமெரிக்கா நேற்று வெளியிட்ட புதிய அறிவிப்பின் பிரகாரம் இலங்கை உள்ளிட்ட 18 நாடுகளுக்கு தற்போது 10% தீர்வை வரி விதிக்கப்படுகிறது. அர்ஜென்டினா, பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேஷியா, ஜோர்டான், மலேசியா, மெக்சிகோ, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் இந்த வரி விதிப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சீனா, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 2 நிபந்தனைகளுமே பூர்த்தி செய்ய தவறிய 38 நாடுகளுக்கு 12.5% தீர்வை வரி

0: சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தரவுகளுக்கு அமைய அச்சுறுத்தலின் கீழ் எந்த ஒரு நபரிடமிருந்தும் பெறப்படும் சேவைகள் கட்டாய தொழிலாளர் முறையாக கருதப்படுகின்றன. கட்டாய தொழிலாளர் முறையின் கீழ் விதிக்கப்படும் தண்டனைகள் உடல் ரீதியான சித்திரை வதைகளுடன் மாத்திரம் முடிந்து விடுவதில்லை. குடும்பத்தவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்தல், ஊழியர்களின் அடையாள அட்டைகள் அல்லது கடவுச்சீட்டுகளை பறிமுதல் செய்து வைத்திருத்தல், சம்பள கொடுப்பனவுகளை வழங்காமல் நிறுத்தி வைத்திருத்தல் போன்ற தண்டனைகளும் இதில் அடங்கும். எனினும் ஒரு நாட்டின் கட்டாய ராணுவ சேவை, சிறைச்சாலையில் பெறப்படும் உழைப்பு, போர்கள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் போன்ற தேசிய அவசர நிலைமைகளின் போது முன்னெடுக்கப்படும் தன்னார்வ சேவைகள் கட்டாய தொழிலாக கருதப்பட மாட்டாது.
1: தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறுகின்ற ஆசியான் பிராந்திய மன்ற மாநாட்டின் ஊரங்கமாக வெளிவுகார அமைச்சர் விஜிதகரன் அங்கு கலந்து கொண்ட பல அமைச்சர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்.
2: பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான இஷாக் தாருடன் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹிர் கலந்துரையாடியுள்ளார். பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தக்கூடிய துறைகள் குறித்தும் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டது. எகிப்து வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி பத்ர் அப்துல்லாட்டி, பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி கலிலுர் ரஹ்மானுடனும் வெளிவிவகார அமைச்சர் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல துறைகளில் ஒத்துழைப்பினை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹிரத் பிரேசிலின் வெளிவிவகார அமைச்சர் மவீராவை சந்தித்து கலந்துரையாடினார். விவசாயத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, இலங்கைக்கும் பிரேசிலுக்கும் இடையே நிலவும் நீண்டகால நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் கரும்பு செய்கை கைத்தொழிலின் வளர்ச்சிக்காக தொழில்நுட்ப உதவிகளை வழங்க பிரேசில் முன்வந்தமைக்காக அமைச்சர் விஜிதஹிரத் இதன்போது நன்றியை தெரிவித்தார். மேலும் வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவையும் சந்தித்தார். இதன்போது இருதரப்பு உறவுகள், ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் குறுகிய கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் சர்ஜி லவ்ரோவையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்புகள் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் ரஷ்ய இலங்கை உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான பிரதான நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது.
1: தொடர்ந்து இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தூதுவர் ஜெயின் கோவல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகராவை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா இலங்கையிடையான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியதோடு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான இரு நாடுகளின் கூட்டு பொறுப்பும் அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பர்காம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரித்தானியாவின் வெளிநாட்டு பொதுநிலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சில் வெளிவிகார அமைச்சர் எட்மிடி பேண்ட் தலைமையின் கீழ் ராஜாங்க அமைச்சராக அவர் பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை வகிக்கும் முதல் தமிழ் பெண் என்ற வரலாற்று சாதனையையும் அவர் படைத்திருக்கிறார். இலங்கையில் உள்நாட்டு போரின் காரணமாக பிரித்தானியாவில் குடியேறிய தமிழ் பெற்றோருக்கு பிறந்த உமாகுமரன் அண்மைய பொது தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தற்போது அமைச்சு பொறுப்பை ஏற்றதை தொடர்ந்து தனது சமூக ஊடக பதிவில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள அவர், எனது பெற்றோருக்கு பாதுகாப்பான போரிடமாக இருந்த பிரித்தானியா அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் வாய்ப்பை வழங்கியது. இன்று அந்த நாட்டுக்கு அமைச்சராக சேவையாற்றுவது தன்னை பொறுத்தவரையில் பெருமைக்குரியதென்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரித்தானிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைப்பில் ராஜாங்க அமைச்சர் பதவி நாடாளுமன்ற துணைச் செயலாளர் பதவியை விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அமைச்சரவை அமைச்சருக்கு அடுத்த முக்கிய நிர்வாக பொறுப்புகளில் ஒன்றாக இந்த பதவி விளங்குகிறது. இதற்கு முன்னர் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ரணில் ஜெயவர்த்தன லீட்ரஸ் தலைமையிலான அரசாங்கத்தில் சுற்றுச்சூழல், உணவு மற்றும் கிராமிய விவகாரங்களுக்கான அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். உமாகுமரனின் நியமனம் பிரித்தானிய அரசியலில் இலங்கை தமிழ் சமூகத்தின் பிரதித்துவத்துக்கும் அந்த நாட்டின் பல்வகமை மற்றும் உள்ளடக்கத்தை பிரதிபலிக்கும் முக்கிய முன்னேற்றமாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. தெகுவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெகுவளை மகரகம வீதியில் தெகுவளை சந்தியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று பாதுசாரி பெண்ணொருவர் மீது மோதி பெத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் நேற்று மாலையில் இடம்பெற்றது. இந்த பெத்தில் படுகாயமடைந்த 73 வயதுடைய மடபாத்த பகுதியைச் சேர்ந்த அந்த மூதாட்டி களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தார்கள்.

0: கொழும்பு போர்ட் சிட்டி துறைமுக நகர வளாகத்தில் இரண்டு சீன குழுக்களுக்கிடையே ஏற்பட்டதாக சந்தேகப்படும் மோதல் கடத்தல் மற்றும் சீன நாட்டவர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
1: பஹலபோபி சந்தையில் மோதலுடன் தொடர்புடைய சீன பிரஜைகள் தப்பி செல்ல பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஜீப் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக போலீசாரும் வெத்தினபுரி அஹ்லியகுட போலீசாரும் இணைந்து குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் ஏ ஊட்லர் தெரிவித்தார். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சீன பிரஜைகள் இருவரிடமும் தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். விசாரணை தொடர்பான அறிக்கை ஒன்றை போலீஸ் மா அதிபருக்கும் இலங்கைக்கான சீன தூதரகத்திற்கும் விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதனிடையே கொழும்பு துறைமுக நகரம் உட்பட கொழும்பில் வசிக்கும் சீனர்களின் பாதுகாப்பு குறித்து கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான ஸ்ரீஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகரத்தினுள் நேற்று முன்தினம் இரவு இரண்டு சீன குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. மூன்று சீனர்கள் நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் வாடகைக்கு பெறப்பட்ட கப்ரக வாகனம் ஒன்றில் கொழும்பு துறைமுக நகரத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் மூவரும் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது நேற்று அதிகாலை 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கருப்பு நிற வேன் ஒன்றில் மேலும் 20 சீன பிரஜைகள் துறைமுக நகரத்திற்குள் நுழைந்துள்ளதுடன் பாலத்தில் இருந்த மூவரையும் 2 கைத்துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி கை கால்களை கட்டி முகத்தை மூடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் இருவரை கருப்பு நிற வேனிலும் மற்றைய சீன பிரஜையை மற்றொரு வாகனத்திலும் ஏற்றி குறித்த குழுவினர் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கருப்பு நிற வேனில் ஏற்றப்பட்டு 2 சீனர்களின் கை கால்களும் கட்டப்பட்டு வேனுக்குள்ளேயே விடப்பட்ட நிலையில் குறித்த குழுவினர் தப்பி சென்றுள்ளனர். துறைமுக நகரத்தில் உள்ள கட்டடம் ஒன்றுக்கு அருகில் இருந்த வாகன நிறுத்துமிடத்தில் விட்டு செல்லப்பட்டிருந்த 2 சீன பிரஜைகளும் கட்டுகளை அவிழ்த்து தமது நண்பர்களுக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து அவர்கள் துறைமுக போலீஸ் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஹாவோசாங் என்பவரே ஆயுதம் ஏந்திய நபர்களால் கடத்தி செல்லப்பட்ட மற்றைய சீன பிரஜையாவார். இதனிடையே நேற்று பிற்பகல் அஹலியகுட கரத்தன பகுதியில் உள்ள காடொன்றில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சீன பிரஜை ஒருவருடையது என சந்தேகிக்கப்படும் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த சடலம் கடத்தப்பட்ட சீனரான ஹாவோசாங் என்பவருடையது என்பதை தாக்குதலுக்கு இலக்கான 2 சீனர்களும் அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹாவோசாங்கை கடத்தி செல்ல பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் காரொன்றும் அதற்கு அருகில் உள்ள பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான 2 சீன பிரஜைகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர்.
0: தொடர்ந்து வத்தளை பள்ளியாவத்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் பல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள்.
2: வத்தளை பள்ளியாவத்தை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்றிரவு 9:45 அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பொர்லையைச் சேர்ந்த 39 வயதானவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குறித்த ஹோட்டலில் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் காரில் வந்த குழுவினர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். 2 போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கிடையே நிலவிய மோதல் இந்த கொலைக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் வத்தளை போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே ஜாயல அதிவேக வீதி நுழைவாய்க்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கருப்பு நிற கார் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் கார் இதுவா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
1: இதனிடையே தெமட்டகுடி குப்பியாவத்தை பகுதியில் நேற்று மாலை 6:15 அளவில் மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. குப்பியாவத்தை மயானத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
0: கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுகஸ்தர பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர் கடுகஸ்தர பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். சடலத்துக்கு அருகில் இரத்தக்கரைகள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்டதாக சந்தேகப்படும் 3 கிலோகிராம் 790 கிராம் தங்கம் மற்றும் 1,69,00,000 ரூபாய் பணத்துடன் பெண்கள் இருவர் உட்பட 10 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வத்தேகம போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மடவில பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த 8 ஆண்களும் 2 பெண்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இதன்போது அவர்களிடமிருந்து இந்த தங்கமும் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையில் 2 வழிமுறைகளில் விசா மோசடிகள் இடம்பெறுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். மேற்குலக நாடுகளான கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தொழில் வாய்ப்புடனான விசாவினை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டு மோசடிகள் இடம்பெறுவதோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஊடாக பதிவு செய்து வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று அங்கு ஆரம்பத்தில் குறிப்பிட்ட தொழிலுக்கு பதிலாக ஏனைய தொழில்கள் வழங்கப்பட்டும் மோசடிகள் இடம்பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறான மோசடிகளுக்கு பல உதாரணங்களை குறிப்பிடலாம். ஆசிப் தொழில் முகவர் நிறுவனம் 1,500 சவுதி ரியால் சம்பளம் என்று குறிப்பிட்டு 100 பேரை சவுதி அரேபியாவுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். அங்கு சென்றவுடன் அவர்களுக்கு 400 ரியால் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வர முடியாதல் நிற்கதியான நிலையில் அங்கு காணப்படுகிறார்கள். இதுபோன்றவை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் பதிவு செய்யப்பட்ட குற்றங்களாகும். அது மாத்திரமன்றி விமானத்திலும் மிக மோசமான பலப்பின்னலுடனான மோசடிகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக ஐரோப்பா கனடா ஆகிய நாடுகளுக்கு எவரேனும் செல்லும் போது விமானத்தில் ஒரு தரப்பினரால் காசு கேட்கப்படுகிறது. அங்கு கேட்கப்படும் காசை கொடுக்காவிட்டால் இந்த விசாவில் எமக்கு சந்தேகம் உள்ளது என்று குறிப்பிட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். தூதரகம் சென்று விசா குறித்து மீண்டும் ஆராய்வதை காட்டிலும் கேட்கும் காசை கொடுத்துவிட்டு செல்லும் நிலைக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் குறித்து என்னிடம் பலர் நேரடியாக முறைப்பாடு அளித்துள்ளார்கள். நிதி மோசடி தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு அளிக்கும் போது பாரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். மட்டக்களப்பில் பாதிக்கப்பட்ட ஒருவர் கொழும்புக்கு செல்லும் நிலை காணப்படுகிறது. எமது பிரதேசங்களின் இளைஞர்கள் பலர் இன்று கனடா, ஐரோப்பா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்வதாக பலரிடம் காசு கொடுத்து ஏமாற்றம் அடைந்து இன்று கோடிக்கணக்கில் கடனாளியாகிவிட்டார்கள். மட்டக்களப்பில் உள்ள ஒருவர் கொழும்பில் உள்ள முகவர் நிலையத்துக்கு நிதி வழங்கி ஏமாற்றம் அடைந்ததால் அவர் கொழும்பில் வந்து முறைப்பாடு அளிக்க நிர்பந்திக்கப்படுகிறார். கொழும்புக்கு வந்தால் 4ஆம் மாடிக்கு செல்லுங்கள், சிஐடி அல்லது நிதி குற்றப்பிணைவு பிரிவுக்கு செல்லுங்கள் என்று அலைக்கழிக்கப்படுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதனால் பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளன. இந்த பிரச்சனைகளை ஆராய போலீஸ் நிலையத்தில் விசேட பிரிவை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன். 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சையானது நாடு முழுவதிலும் உள்ள 2,723 மையங்களில் நடத்தப்பட இருக்கிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 59ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 80,114ஆக அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது.
2: 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக காணப்படுகின்றன. டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டவுடன் தாமதிக்காமல் உரிய வைத்தியரை நாடி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் குருதி சிறுதட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அங்கீகாரமற்ற சிகிச்சை முறைகளை பின்பற்றுவதை தவிர்க்குமாறும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மேல் மாகாணத்தில் இன்று 14வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு, களுத்துறை, கம்பஹா மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு நியூஸ் பிரஸ் தலைமையிலான சிறசு ஊடக வலையமைப்பு சுகாதார ஊடக அமைச்சுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன. கொழும்பு மாவட்டத்திற்கான குழுவினர் தெஹிவளி பகுதியில் இன்று களவு செய்தியில் ஈடுபட்டுள்ளனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் ஈடுபட்டுள்ள கம்பஹா மாவட்டத்திற்கான குழுவினர் மீர்கம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பசியாள பகுதிக்கு இன்று சென்றுள்ளனர். களுத்துறை மாவட்டத்திற்கான குழுவினர் புலத் சிங்கள பகல நாரங்கல பகுதியில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் ஹேலியோ நிறுவனத்தின் பனண்டோல் வர்த்தக நாமம் இந்த வேலை திட்டத்துடன் இணைந்துள்ளன.
0: டிட்வா அனுத்தத்துக்கு பின்னர் கொழும்பு கோட்டை தலைமன்னார் தொடருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகிறது.
3: கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து மாலை 3:50 தலைமன்னார் நோக்கி ரயில் பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. அதே போன்று தலைமன்னாரிலிருந்து அதிகாலை 4:10 ரயில் கொழும்பு கோட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. இன்று முதல் நாளாந்தம் கொழும்பு கோட்டைக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான ரயில் சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15 மன்னார் மடு திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா ஆரம்பமாக உள்ளது. வருடாந்த திருவிழாவில் பங்கேற்க உள்ள பக்தர்களை கருத்தில் கொண்டே ரயில் சேவையை மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
2: இதனிடையே ஜப்பான் அரசாங்கத்தின் நன்கொடையாக 7 தாழ்தள பஸ்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. இந்த பஸ்களை நன்கொடையாக நாட்டிற்கு பெற்றுக் கொள்வதற்கு கடந்த மே மாதம் அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. கடந்த ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஜப்பானிய வெளிவிவகார பாராளுமன்ற துணை அமைச்சருக்கும் இடையே பொது போக்குவரத்து துறைக்கு ஆதரவளிப்பது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாகவே இந்த பஸ்கள் கிடைத்துள்ளன.
0: இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,46,800 ரூபாவாகவும் 1 கிராம் 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர் சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மூலமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பயங்கரவாதிகளுக்கான ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தாத வரை பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீரை பாய்ந்து கொள்ள மாட்டோம் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா உறுதிபட தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் பலியான சம்பவத்தில் முதல்வர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடியில் அமுதா நகரைச் சேர்ந்த அருணாச்சலம் அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக்கில் பணியாற்றி வந்தார். அவர் டாஸ்மாக்கில் இருந்து மதுப்போத்தர்களை வாங்கி வந்து கடை அடைத்த பிறகு கூடுதல் விலைக்கு விற்று வந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து சட்டவிரோதமாக மதுபானம் விற்றதாக கடந்த 17 காலை அருணாச்சலத்தை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அன்று மாலையே தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் காயங்கோடன் அருணாச்சலத்தை காவல்துறையினர் அனுமதித்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கடந்த 7 அருணாச்சலத்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். அவர் காவல்துறையினர் தாக்கப்பட்டு பலியானதாக உறவினர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக எதிர்கட்சியினர் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அருணாசலம் என்ற இளைஞர் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு பொறுப்பேற்றதிலிருந்து காவல் மரணங்களும் குதிரை வேகத்தில் அதிகரிப்பது மிகுந்த வேதனைக்கும் கடும் கண்டனத்துக்கும் உரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் தொடர்ந்து 5வது இன்றும் நாடாளுமன்ற 2 அவைகளும் முடங்கின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 20 தொடங்கிய நிலையில் மக்களவை, மாநிலங்களவை என்று 2 அவைகளும் அலுவல்கள் எதுவும் நடைபெறாமல் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. டெல்லியில் கரப்பான் பூச்சி கட்சியினரின் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஜந்தர் மந்தரை சுற்றியுள்ள 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் இணைய சேவையை முடக்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதே நேரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ தொடர்ந்து நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரை மீண்டும் மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ ரயில் கழகம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தொடர்ச்சியாக இந்த நிலையங்கள் மூடப்படுவதால் தலைநகரில் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கி தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
5: நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி 4 நாட்களாக டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் 1000 மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி புகை குண்டுகளை வீசியதில் ஏராளமானோர் படுகாயம் அடைந்தனர். இதனால் மாணவர்களின் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையை ஏவிய மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் பகுதியில் SFI, DYFI மற்றும் மாதர் சங்கம் உள்ளிட்ட முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதிமுக அலுவலகம் முதல் காந்திபுரம் ரவுண்டானா வரை நடைபெற்ற பேரணியில் மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள்
6: எழுப்பப்பட்டன.
5: நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வலியுறுத்தி கோவையில் முற்போக்கு இளைஞர் பேரணியினர் தொடர் காத்திருப்பு போராட்டம் தொடங்கியுள்ளனர். இதில் பங்கேற்றுள்ள மாணவர்கள் நீட் தேர்வு உள்பட பல்வேறு தலைப்புகளில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து அரசுக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்தனர்.
7: சர்வாதிகாரமான மோடி அரசாகட்டும் அதே பாணியில அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு விஜய் பேசுறது கிடையாது. படத்துக்கு ஜனநாயகன் பேர் வச்சிருக்காரு, ஆனா அவர் ஜனநாயகவாதி கிடையாது. சோ இங்க தொடர்ந்து இந்த மரணம் நடக்கக்கூடாது என்றுமே நாங்க வந்து அந்த நீட் தேர்வுல நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு ஒரு குரலா இந்த கூட்டமைப்பு இருக்கும்.
5: நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமான தேசிய தேர்வு முகமையை கலைத்திட வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அரசு பேருந்து ஒன்றை அவர்கள் சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முடக்கங்கள் எழுப்பப்பட்டன.
8: கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம்,
9: கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம்
8: மாணவர்கள் மீதான
9: வாக்குதானை கண்டிக்கின்றோம்.
5: டெல்லியில் மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறை மற்றும் போராட்டத்தை கண்டுகொள்ளாத மத்திய பாஜக அரசை கண்டித்து நாகை அவுரி திடலில் மாணவர் அமைப்பினர் மற்றும் மாதர் சங்க அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வெடிக்கக்கூடும் என்பதால் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர்.
0: தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தமிழக காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு இயக்குநர் ரஞ்சித் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இளைஞர்களுக்கு ஆதரவாக நடிகர் மம்முட்டியும் பதிவிட்டிருக்கிறார். தோல்விகள் பரவாயில்லை, ஆனால் ஏமாற்றுவது கூடாதென்று மாணவர்கள் போராட்டத்துக்கு கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி செல்பி வீடியோ மூலம் நேற்றிரவு விளக்கம் அளித்துள்ளார். தர்மேந்திர பிரதானை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களின் கோரிக்கை. அதை விடுத்து நள்ளிரவில் வீடியோ வெளியிட்டு மாணவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தினார்கள். டெல்லி சுனேரிபாக் சாலையில் உள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இல்லத்தில் இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதலில் ஒன்று கூடினார்கள். அங்கிருந்து ராகுல் காந்தி தலைமையில் அனைவரும் பேருந்தில் மகாத்மா காந்தி நினைவிடத்துக்கு சென்றார்கள். வினாத்தாள்கள் கசிவதால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுக்கு அங்கு ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருகரம் கூப்பி அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் அனைவரும் தேசிய கீதத்தை பாடினார்கள். முன்னதாக சுனேரிபாக் சாலையின் முடிவை அடைந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்துக்கு அருகில் சென்றபோது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனாலும் சிறிது நேரத்துக்கு பின்னர் அவர்கள் மகாத்மா நினைவிடத்துக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். 26 நாட்கள் நீடித்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை சோனம் வாங் முடித்துக் கொண்டார்.
6: நீட், சிபிஎஸ்இ உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சமூக ஆர்வலர் திரு வான்சுக் 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வந்தார். ஜந்தர் மந்தர் பகுதியில் ஆயிரக்கணக்கில் திரண்டுள்ள மாணவர்கள் பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டத்திற்கு சிறுமி ஒருவர் பதாகை ஏந்தி ஆதரவு தெரிவித்தது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் அரசியல் சாசனத்தின் முகவுரையை வாசித்தனர். போராட்டம் காரணமாக டெல்லியில் கடைகள், வணிக வளாகங்கள் மூடப்பட்டன. பல பகுதிகளில் இணைய சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் தாக்குதலை கண்டித்தும் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் இந்தியா கேட் நோக்கி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காந்தி நினைவிடத்திற்கு செல்ல முயன்ற அவர்களையும் போலீசார் தடுத்து நிறுத்தினர். டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மும்பை, கொல்கத்தா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வினாத்தால் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றம் மூலம் கடுமையான தண்டனை பெற்றுத் தரப்படும் என்று பிரதமர் திரு மோடி உறுதியளித்தார்.
0: விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கும் கடுமையான தண்டனை வழங்குவதற்கான தீர்மானம் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும்.
10: சஜா கே பிராவதான் கே சாத் கா யே முசத்தா கல் கேபினெட் மே சர்ச்சா ஹோகி. கேபினெட் கே சாத்தியோ கே சுஜாவ் கே பாத் உஸ்கா
0: வரும் திங்கக்கிழமை நாடாளுமன்றத்தில்
10: தியா ஜாயேகா. சோம்வார் சே சம்சத் கா தூஸ்ரா சப்தா ஷுரூ ஹோ ரஹா ஹே தப் ஜல்த் சே ஜல்த்
0: மசோதா கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும்.
10: உஸ் பில் கோ சதன் மே பாரித் கரானே கா.
6: இதைத் தொடர்ந்து மேதாந்தா மருத்துவமனையில் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வந்த திரு சோனம் வான்சுக்கை நள்ளிரவில் சந்தித்து பிரதமரின் உறுதிமொழி குறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் எடுத்துரைத்தனர். இதையடுத்து தனது 26 நாள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதாக திரு சோனம் வான்சுக் அறிவித்தார்.
0: உண்ணாவிரதத்தை நிறைவு செய்வதில் மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் இருக்கிறேன். நன்றி.
6: உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்ட திரு வான்சுக்கு அமைச்சர்கள் பழச்சாறு வழங்கினர். வன்முறையில் ஈடுபடாமல் போராட்டத்தில் மட்டும் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் பெறப்படும், தற்கொலை செய்து கொண்ட நீட் தேர்வர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளித்துள்ளது. இதனிடையே மத்திய கல்வித்துறை செயலாளர் திரு வினித் ஜோஷி மாற்றம் செய்யப்பட்டு திரு நரேஷ்பால் கங்குவார் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை விசாரிக்கும் விரைவு நீதிமன்ற நீதிபதியாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அனு குரோவர் பாலிகா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திரு சோனம் பான்சுக் உண்ணாவிரதத்தை திரும்ப பெற்றது நிம்மதி அளிப்பதாக கூறியுள்ள கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர் திரு அபிஜித் திப்கே திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து காவிரி நீரை பரவும் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடமும் நேரில் கொடுக்கவும் ஏன் பயம் என்று முதல்வர் விஜய்க்கு முனாக்கான ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
6: டெல்லியில் நேற்று நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் ஜூலை 1 முதல் ஜூலை 19 வரை தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வேண்டிய தண்ணீரில் 3.4 TMC அளவு மட்டுமே திறந்து விட்டுள்ளதாகவும் எஞ்சிய 24.8 TMC தண்ணீரை திறந்துவிட அம்மாநில அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் கர்நாடகாவின் KRS, கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி என 4 முக்கிய அணைகளிலும் 48.9 TMC தான் தண்ணீர் உள்ளதால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்க முடியாது என கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனால் தமிழகத்துக்கு தண்ணீர் திறப்பது தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணையம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. இது கர்நாடகாவிற்கு சாதகமாக அமைந்தது. எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் காவிரி டெல்டாவின் உயிர்நாடி பிரச்சினையில் முதலமைச்சரின் அர்த்தமற்ற மௌனம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கோரிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்ந்து நிராகரித்து வரும் நிலையில் அது குறித்து பிரதமரிடம் பேசாதது ஏன் என திரு ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை பாதித்து சம்பா சாகுபடியும் நெருக்கடிக்குள்ளாகும் இந்த சூழ்நிலையில் பிரதமரை முதலமைச்சர் சந்தித்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் முதலமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ இதுகுறித்து பேசவில்லை என்றும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணைக்கு எதிரான சட்டமன்ற தீர்மானத்தை அனைத்து கட்சிகளையும் அழைத்துக் கொண்டு பிரதமரிடம் நேரில் கொடுக்க நேரம் இல்லாமல் முதலமைச்சர் இருப்பதாகவும் காவிரியில் தண்ணீர் தரமறுக்கும் கர்நாடக அரசை தட்டி கேட்க முடியாமல் தவிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அர்த்தமற்ற மௌனத்தை கரைத்துவிட்டு மாநில உரிமையை நிலைநாட்ட போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குறுவை பாதிப்பு மற்றும் சம்பா சாகுபடி ஏமாற்றத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு புதிய நிவாரண தொகுப்பை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே காவிரி நதிநீர் பிரச்சினை மற்றும் மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்க வரும் 3ஆம் தேதி கர்நாடகா வரும்படி தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு கர்நாடக அரசு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
0: தொடர்ந்து மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்படுத்த தடை விதித்துள்ள உயர்நீதிமன்றம் மீறினால் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது.
5: காவிரி நீர்வள பாதுகாப்பு சங்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களிலும் கண்மாய் பகுதியிலும் சட்டவிரோத மணல் குவாரி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் வருவாய்த்துறை மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகளின் துணையுடன் மணல் கொள்ளை நடைபெறுவதாகவும் இதற்காக போலி அனுமதி சீட்டுகள் பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இந்த சட்டவிரோத குவாரிகளுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. நீதிபதிகள் திரு கார்த்திகேயன், திரு சக்திவேலு ஆகியோர் முன்பு இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மணல் திருட்டு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை மனுதாரரின் வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த நீதிபதிகள் கனரக லாரிகள் மற்றும் மணல் அள்ளும் JCB இயந்திரங்கள் இத்தனை எண்ணிக்கையில் எவ்வாறு அனுமதிக்கப்படுகிறது என அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினர். மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எவ்வித மணல் குவாரிகளும் செயல்படக்கூடாது என தடை விதித்த நீதிபதிகள் இதுபோன்ற இயற்கை வளங்கள் திருடப்படுவதை நீதிமன்றம் இனிமேலும் வேடிக்கை பார்க்காது என்று தெரிவித்தனர். இப்பிரச்சனையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தவறும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தனர். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றியது குறித்து மாவட்ட ஆட்சியர், கனிமவளத்துறை, காவல்துறையினர் வரும் 30ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.
0: தொடர்ந்து இந்தியாவில் சாலை விபத்துக்களால் 2025ஆம் ஆண்டில் 513,000 பேர் உயிரிழந்ததாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 1 மணி நேரத்துக்கு 21 பேர் சாலை விபத்துக்களில் உயிரிழப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை விபத்துக்கள் எத்தனால் கலப்பு பெட்ரோல் நெடுஞ்சாலைகள் தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மக்களவையில் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் ஒவ்வொரு மணி நேரமும் சராசரி 59 சாலை விபத்துக்கள் நிகழ்கின்றன, இதில் 21 பேர் உயிரிழக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 2025ஆம் ஆண்டில் நிகழ்ந்த 513,000 சாலைபத்துக்களில் 183,000 பேர் உயிரிழந்தார்கள். தமிழ்நாட்டில் அதிக பத்துக்கள் நடப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 71,387 பத்துக்கள் பதிவாகியிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக 27,550 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கல்வி, பொறியியல், சாலைகள் மற்றும் வாகனங்கள் அமலாக்கம் மற்றும் அவசர சிகிச்சை ஆகிய 4 தூண்களின் கீழ் சாலை விபத்துக்களை தடுப்பதற்கான கொள்கையை மத்திய அரசு வடிவமைத்துள்ளது. எத்தனால் பெட்ரோலால் பாதிப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பெட்ரோல் 3.5 ஆண்டுகளுக்கு மேலாகவும் 19-20 எத்தனால் பெட்ரோல் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாகவும் பயன்பாட்டில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியிருக்கிறது.
6: அரசு மதுபான கடையில் வேலை பார்த்து வந்த அமுதாநகர் பகுதியைச் சேர்ந்த 26 வயது அருணாச்சலத்தை சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக காவல்துறையினர் கைது செய்து தென்பாகம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு போலீசார் கடுமையாக தாக்கியதில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதுடன் காது வழியாக ரத்தம் கசிந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருணாச்சலத்தை அன்று இரவே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சேர்த்த போதிலும் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து நீதித்துறை நடுவர் திரு விஜய ராஜ்குமார் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். பின்னர் திரு விஜய ராஜ்குமார் மற்றும் 3 சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் பீப்பிள்ஸ் வாட்ச் அமைப்பு சார்பில் பேராசிரியை திருமதி பாத்திமா பாபு மின்னல் அம்ஜத் ஆகியோர் முன்னிலையில் பிரேத பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் மாலை 6 மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்பதால் பிரேத பரிசோதனை கூடத்திலிருந்து சடலம் மீண்டும் பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று காலை பிரேத பரிசோதனை நடைபெற உள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த தூத்துக்குடி மாவட்ட அதிமுக செயலாளர் திரு சண்முகநாதன், காவல்துறையினர் தாக்கியதாலேயே இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக அருணாச்சலத்தின் உறவினர்கள் குற்றம் சாட்டுவதால் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
11: சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறது, அதுக்கு தான் கேக்குறேன். வீடியோவில் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கானே, வீடியோவில் நாலு போலீஸ் அடிச்சாங்க, மண்டையில் அடிச்சாங்க, அங்க அடிச்சாங்கன்னு சொல்லத்தானே செய்யறோம். அது ஆதாரமா தானே இருக்கு, வீடியோ ஆதாரம்.
6: இதற்கிடையே லாக் அப் மரணத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம், அருணாச்சலம் உயிரிழப்பு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இதில் தொடர்புடைய காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து எபோலா வைரஸ் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க கென்யாவுக்கு உதவும் நோக்கில் முதல்கட்டமாக 4.5 டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. விமானம் மூலம் இந்தியா அனுப்பி வைத்த 4.5 டன் மருந்து பொருட்கள் கென்யா தலைநகர் நைரோபியை சென்றடைந்தது. இதையடுத்து நைரோபி விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த மருந்து பொருட்களை கென்ய சுகாதாரத்துறை செயலர் ஆடன் துவாலேயிடம் கென்யாவுக்கான இந்திய தூதர் ஆதர் ஸ்வேகா ஒப்படைத்தார். இந்தியாவில் விவசாயிகளின் வருவாய் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் எஸ் மகேந்திர தேவ் தெரிவித்திருக்கிறார். சபரிமலை தங்க கவச முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருவிதாங்கூர் தேவஸ்தம் வாரியத்தின் முன்னாள் தலைவர் பி எஸ் பிரசாந்தை சிறப்பு புலனாய்வு குழு நேற்று அதிரடியாக கைது செய்திருக்கிறது. இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த சூழலில் இந்தியாவின் பல பகுதிகள் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன.
5: குஜராத் மாநிலம் வதோதராவில் நேற்று மாலை மழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் சாலைகள் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மழை காரணமாக பல 100 ஏக்கர் விளை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. சோட்டா உதய்பூர் மாவட்டத்தில் சிகோட் என்ற இடத்தில் மகாராஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை 56 வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. சூரத்தில் அம்பிகா ஆற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுவதால் டெல்லி மும்பை விரைவு சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. நவசாரி மாவட்டத்தில் பூர்ணா ஆறு மற்றும் சில ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் அந்த மாவட்டத்தில் பல பகுதிகள் தண்ணீரில் மிதக்கின்றன. சூரத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதப்பதால் பாதுகாப்பு கருதி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வாபி மற்றும் வல்சாத் பகுதியில் ஏராளமான கார்கள் வெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் பல பகுதிகள் தண்ணீரில் மிதப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் கனமழை காரணமாக கிஷ்தவார் சிம்பான் இடையேயான சாலை மூடப்பட்டது. இதன் காரணமாக அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் பல இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் ஆறு போல வெள்ளம் குறைபுரண்டு ஓடுகிறது. வீடுகள் கடைகள் என அனைத்தும் தண்ணீரால் சூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் கனமழைக்கு இதுவரை 50 பேர் பலியாகியுள்ளனர். சிவசாகர், சாரடியோ, கோலாகாட், ஜோர்காட் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 600 கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலையில் 5.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
0: இனி சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,5840 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 13,230 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 240 ரூபாவுக்கும் கிலோ 240,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
12: உக்ரைனுக்கு அணு ஆயுத விநியோகத்தை நிறுத்துமாறு ரஷ்யா அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசியாவில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலுக்கு ராஜீய தீர்வு காண ரஷ்யா தயாராக இருப்பதாக கூறிய லாவ்ரோவ் யுக்ரைனுக்கு வழங்கப்படும் தொடர் ராணுவ ஆதரவு ஸ்திரத்தன்மையை குலைப்பதாக தெரிவித்தார். ரூபியோ உடனடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தெற்கு ஐரோப்பா முழுவதும் கடும் வெப்ப அலை நீடிப்பதால் காட்டுத்தீ பரவி வருகிறது. மேற்கு பிரான்சின் ஜிரோண்ட் பகுதியிலிருந்து 12,000 பேர் வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்பெயினில் மாட்ரிட் நகருக்கு தெற்கே பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியேற அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். சிசிலியில் 6,000 மேற்பட்டோர் காட்டுத்தீயை அணைக்க போராடி வருகின்றனர்.
0: பிரிட்டனில் அனல் காற்றால் மக்கள் மட்டும் அவதிப்படவில்லை, நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் பொருளாதார பள்ளி நடத்திய புதிய ஆய்வில் பிரிட்டன் கிட்டத்தட்ட 1.15 பில்லியன் பவுண்ட் இழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அனல் காற்றால் ஊழியர்கள் சுமார் 24 மில்லியன் மணி நேரம் வேலை செய்ய முடியாமல் போனதால் அந்த இழப்பு நேரிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுமானம், விவசாயம் போன்ற வெளிப்புறத்தில் வேலை செய்வோர் பெரிதும் சிரமப்பட்டார்கள். ஆக மோசமாக வெப்பம் சுட்டரித்த வாரத்தில் சுமார் 1.25 மில்லியன் பேர் வேலை செய்யவில்லை என்று அந்த ஆய்வு தகவல் தெரிவித்தது. மக்களின் சுகாதாரமும் பெரிதும் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. 10 இல் 9 பேரின் தூக்கம் கெட்டது. மயக்கம், களைப்பு, வேகமான இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. கடும் வெப்பத்தை சமாளிக்க பிரிட்டன் இன்னமும் தயாராக இல்லை என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பருவநிலை மாற்றத்தால் வெப்ப தாக்கம் மோசமாகிறது. அரசாங்கம் கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். வெப்பநிலை அதிகரிப்பதால் சுகாதாரம் மட்டுமன்றி வேலைகள், உற்பத்தி, பொருளாதாரம் போன்றவை எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை ஆய்வு ஆராய்கிறது. அமெரிக்கா 60 வர்த்தக பங்காளிகள் மீது இன்று முதல் புதிய வரிகளை விதிப்பதாக அறிவித்துள்ளது. 10 விழுக்காடு 12.5 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படும். நியாயமற்ற வேலை சூழலில் தயாரிக்கப்படும் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரங்களுக்கு வரி பொருந்துகிறது. சீனா, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவை புதிய வரியால் பாதிக்கப்படும். துறைவாரியாக ஏற்கனவே கூடுதல் வரிகளை சந்திக்கும் பொருட்களுக்கு புதிய வரி பொருந்தாது. இந்த ஆண்டு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகளுக்கு தற்காலிகமாக விதித்திருந்த 10 விழுக்காட்டு கூடுதல் வரி இன்னமும் சில மணி நேரத்தில் காலாவதியாகிறது. அதைத் தொடர்ந்து புதிய வரி நடப்புக்கு வருகிறது. அமெரிக்காவின் 2027 நிதியாண்டுக்கான தற்காப்பு கொள்கை மசோதாவை அந்த நாட்டு மக்களவை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றியுள்ளது. மசோதாவுக்கு ஆதரவாக 216 பேரும் எதிராக 212 பேரும் வாக்களித்துள்ளார்கள். முன்னப்போதும் இல்லாத வகையில் ராணுவத்துக்கு 1.15 டிரில்லியன் டாலர் செலவிட மசோதா அனுமதி வழங்குகிறது. பெரும்பாலும் கட்சி அடிப்படையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. குடியரசுக் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். என்ஐ கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். சமூக நல திட்டங்களுக்கான செலவை குறைக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம் தற்காப்புக்கு இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்குவது குறித்து என்ஐ கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரும் அந்த போருக்கான செலவும் அவர்களின் எதிர்ப்புக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. ஈரான் போருக்காக இதுவரை 37.5 பில்லியன் டாலர் செலவாகியிருப்பதாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை தொடரவும் புதிய தற்காப்பு அமைப்புகளை உருவாக்கவும் ராணுவ சாதனங்களை வாங்கவும் நிதி அவசியம் என்று குடியரசுக் கட்சியினர் தெரிவித்துள்ளார்கள். செங்கடலில் 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்கள் மீது யமனின் ஈரான் ஆதரவு கவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தினார்கள். கப்பல்கள் மீதான தாக்குதலை கவுதிகள் தொடர்ந்தால் ஈரானுக்கு கவுதிகளுக்கும் கடும் ராணுவ தண்டனை வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார்.
6: அணுசக்தி ஒழிப்பு விவகாரத்தில் ஈரான் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று கூறி அந்நாட்டின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தின. 40 நாட்களுக்கு பிறகு போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. அதன் பிறகு நிரந்தர போர் நிறுத்தம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்கா ஈரான் இடையே கையெழுத்தானது. அடுத்த 60 நாட்களுக்குள் நிரந்தர போர் நிறுத்தம் செய்ய இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் திடீரென ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. 12 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போரில் இதுவரை 53 பேர் கொல்லப்பட்டதாகவும் 600 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தரப்பில் 4 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஈரானின் கட்டமைப்பு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் கண்ணுக்கு கண் என்ற கடுமையான கொள்கையின் அடிப்படையில் அமெரிக்காவின் இலக்குகள் மீது ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். ஈரான் ஈராக் எல்லை கடப்பு பாதையான ஷலாம்சே அருகே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் பல கட்டடங்கள் தீப்பிடித்து எரிந்தன. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதுவரை கண்டிராத அளவு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் வரலாற்று சிறப்புமிக்க சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த உடன்படிக்கை அமெரிக்க தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அணுமின் நிலையங்களை உருவாக்கவும் எதிர்காலத்தில் சவுதி மண்ணிலேயே யுரேனியம் செறிவூட்டவும் வழிவகை செய்கிறது. இந்நிலையில் இஸ்ரேலை அங்கீகரித்து அப்ரஹாம் உடன்படிக்கையில் இணையவில்லை என்றால் இந்த ஒப்பந்தம் ரத்தாகும் என்று டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் தெரிவித்துள்ளார். இதனிடையே சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் செங்கடல் வழியை அடைக்கப் போவதாக மிரட்டியுள்ள ஹவுதி அமைப்பு அந்த வழியாக சென்ற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மே மாதத்திற்கு பிறகு மீண்டும் பேரல் ஒன்றுக்கு $100 எட்டியுள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் ஆகிய இருதரப்பும் 12வது நாளாக பொது கட்டமைப்புகளை குறிவைத்து பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டன. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் இந்த இருமுனை பதட்டத்தை தணிக்க பல்வேறு தரப்பிலும் தூதரக ரீதியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு நெருக்கமான ஈராக் பிரதமர் அலி அல் சைதி அமைதி பேச்சுவார்த்தைக்காக வியாழக்கிழமை அதாவது நேற்று ஈரான் தலைநகர் டெஹ்ரான் சென்றார். ஈரானின் மின்லியங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகளை அமெரிக்கா தாக்கினால் பாப் எல் மண்டே நீரிணையை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு யமனின் ஹவுதிகளை ஈரான் முன்னதாக அறிவுறுத்தியிருந்தது நேர்கள் அறிந்ததே.
13: ஹூத்திகள் தங்கள் நடவடிக்கைகளின் மூலம் ஈரானுடனான போரை மேலும் விரிவுபடுத்துவதற்கும் வணிக ரீதியிலான கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்கவும் உண்மையான சாத்தியக்கூறுகள் உள்ளதை இது காட்டுகிறது. ஏனென்றால் ஈரானுடன் மோதல் தொடங்கியதிலிருந்து ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் கடுமையான நெருக்கடியின் காரணமாக அந்த வழியாக கப்பல்கள் செல்வது கிட்டத்தட்ட தடைபட்டுவிட்டது. இதனால் சவுதி அரேபியா தனது நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்காக அமைந்துள்ள செங்கடல் கடற்கரை துறைமுகங்களுக்கு எண்ணெயை கொண்டு செல்ல தனது சொந்த குழாய் வழிகளை பயன்படுத்த தொடங்கியது. இதன் மூலம் லட்சக்கணக்கான பீப்பாய் கூடுதல் எண்ணெயை அந்நாடு ஏற்றுமதி செய்கிறது. எனவே இது சமீபத்திய வாரங்களில் உலக அளவிலான எரிசக்தி சந்தைகளுக்கு ஒரு உயிர் நாடியாக செயல்பட்டு வருகிறது.
0: தொடர்ந்து இதற்கிடையில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பத்தில் நடத்திய தாக்குதல்களில் ஒரு பாடசாலை அழிக்கப்பட்டு அங்கு சிறுவயதை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டிருப்பது நேர்கள் அறிந்ததே. அந்த பாடசாலையின் தற்போதைய நிலை தொடர்பான பார்வை தொடர்கிறது.
14: ஒரு காலத்தில் வகுப்பறைகளை இணைக்கும் இந்த நடைபாதையில் குழந்தைகளின் சத்தம் எதிரொலித்தது. ஆனால் இன்று வகுப்பறைகள் அமைதியாகிவிட்டன. இந்த பள்ளியில் அமினி நதேமி 6 ஆண்டுகள் ஆசிரியையாக பணியாற்றினார்.
13: இதை ஒரு பள்ளி என்று சொல்ல முடியாது. இங்கே மரணம், துயரம் மற்றும் சிந்திய ரத்தத்தின் வாடை வீசும் சுவர்கள் மட்டுமே உள்ளன. போரின் ஆரம்ப கட்டத்தில் தெற்கிரானின் மினாபில் உள்ள ஷஜரத் தயேபா பள்ளி மீது அமெரிக்கா தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கலாம் என்பதை சான்றுகள் சுட்டிக்காட்டுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல் உலகரங்கில் ஈரான் தரப்பை வலியுறுத்தி கூறுவதற்கான முக்கிய ஆதாரமாக மாறியிருப்பதால் நாங்கள் இங்கு வருவதில் அதிகாரிகள் மிகுந்த ஆர்வம் காட்டினர். என் பின்னால் தாக்குதல் நடந்து பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் உயிரிழந்தவர்களின் எஞ்சிய பாகங்களை தேடி இடிபாடுகளுக்கிடையே இன்னும் தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பள்ளியின் மேல் தளத்தில் நிகழ்ந்த தாக்குதலில் மாணவிகளின் வகுப்பறைகள் இடிந்து மாணவர்களின் வகுப்பறைகள் மீது சரிந்தன. நான் பள்ளியின் நுழைவாயிலுக்கு வந்தபோது ஏராளமான மக்கள் அங்கு திரண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் மாணவர்களின் பெற்றோர்கள். காலணிகள் கூட அணியாமல் பதற்றத்துடன் பள்ளியை நோக்கி ஓடி வந்தனர். இங்கே யாரும் இல்லையே, அனைவரும் தப்பி ஓடிவிட்டார்களே, ஏன் அவர்கள் பள்ளிக்கு ஓடி வருகிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் யாரை தேடி வந்தவர்களோ, அவர்கள் அனைவரும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்ததோ அப்போது எனக்கு தெரியவில்லை. இவை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் முகங்கள். கொல்லப்பட்ட 156 பேரில் 120 பேர் குழந்தைகள். சம்பவ இடத்திற்கு முதலில் வந்த அவசர கால பணியாளர்களில் ரசாவும் ஒருவர்.
15: என் உறவினர்களில் ஒருவரை பார்த்தேன். என் குழந்தையை, என் மகனை கண்டுபிடியுங்கள் என்று அவர் வேண்டினார். அது மிகவும் வேதனையாக இருந்தது. அங்கு யாரும் உயிருடன் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் உங்கள் மகன் உயிருடன் இல்லை என்று என்னால் அவரிடம் சொல்ல முடியவில்லை.
13: அந்த தாக்குதல் குறித்த சுயாதீன விசாரணைகள் IRGC தளம் ஒன்றுக்கு அருகில் அந்த பள்ளி அமைந்திருந்த காரணத்தினாலேயே தாக்கப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளன. தனது விசாரணையின் முடிவுகளை அமெரிக்கா இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக இங்கு எந்த ஒரு ராணுவ செயல்பாடுகளும் நடைபெறவில்லை என்று ரசா உறுதியாக கூறுகிறார்.
15: முன்பு இருந்தது, ஆனால் இப்போது இல்லை. ராணுவத்தின் இடமும் இங்கு அருகில் இருந்த அனைத்தும் பல ஆண்டுகளுக்கு முன்பே மாற்றப்பட்டு விட்டன.
13: இங்கு துயரம் ஒரு வழக்கமான விஷயமாகிவிட்டது. சிறிய வயதிலேயே உயிரிழந்த தங்கள் சகோதர சகோதரிகளின் கல்லறைகளுக்கு அருகிலேயே அவர்களின் உடன் பிறப்புகளும் வளர்ந்து வருகிறார்கள். அந்த தாக்குதலில் மசூமி தனது 9 மகள் சட்டேஷை இழந்தார்.
16: பள்ளி முழுவதுமாக அழிந்து விட்டது. அங்கு புகையும் குழந்தைகளின் எரிந்த தலைமுடியின் வாசனையே எஞ்சியிருந்தது. ஒரு கை ஒரு கால் சிதறி கிடப்பதை கண்டேன். அவர்களின் உடல்கள் துண்டு துண்டாக சிதறியிருந்தன.
13: இங்குள்ள பல பெற்றோர்களைப் போலவே அவரது துயரமும் கோபமும் ஒன்றிணைந்துள்ளது.
16: டிரம்ப் அழியட்டும், இந்த குழந்தைகளின் ரத்தத்தில் அவர் மூழ்கட்டும்.
13: சர்வாதிகார ஆட்சியால் ஆழமாக பிளவுபட்டிருக்கும் ஈரானில் இந்த பள்ளி மீதான தாக்குதல் பலரை துயரத்தில் ஒன்றிணைத்துள்ளது. ஒவ்வொரு போரும் எண்ணற்ற மனித உயிர்களை பறிக்கும் பேரழிவை ஏற்படுத்துகிறது என்பதற்கான வேதனையான நினைவூட்டல் இது.
0: தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆக்கப்பூர்வ பங்காற்ற அமெரிக்கா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ நேற்று மீண்டும் தெரிவித்தார். பிலிப்பைன் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டுக்கிடையே ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். இந்த முக்கிய சந்திப்பில் அமெரிக்க ரஷ்ய உறவுகள் மற்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பு மிகவும் சிறப்பாகவும் வெளிப்படையாகவும் அமைந்தது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத நாடுகள் என்பதால் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இருதரப்பு உறவை தொடர வேண்டியது அவசியம் என்று மார்கோ ரூபியோ தெரிவித்தார். உக்ரைன் போர் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதை முடிவுக்கு கொண்டு வர இருதரப்புக்கும் ஆர்வம் இருக்க வேண்டும். இருதரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை கண்டறிவதுதான் தற்போது முக்கிய சவாலாக உள்ளது. அதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சிப்போம். இந்த அர்த்தமற்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஆக்கப்பூர்வ பங்காற்ற அமெரிக்கா எப்போதும் தயாராக உள்ளதை அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளார். சந்திப்பில் அது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அலஸ்காவில் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சந்திப்பில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் போரை முடிவுக்கு கொண்டுவர தயாராக உள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமராக பொறுப்பேற்று அந்த பகுதியின் வளர்ச்சிப் பணிகளை நேரடியாக கண்காணிக்க தான் விரும்புவதாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் ஆளும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைவருமான நவாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வரும் ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. பாகிஸ்தான் மத்திய அரசில் கூட்டணி கட்சிகளாக இருக்கும் நவாஸ் ஷெரீப்பின் பிஎம்எல்என் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆகிய இரண்டும் இந்த தேர்தலில் எதிர்த்து களம் காண்கின்றன. இந்நிலையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய நவாஸ் ஷெரீப், எனது முன்னோர்கள் காஷ்மீரிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் என்பதால் இந்த பகுதி எனக்கு இரண்டாவது சொந்த ஊரை போன்றது. எனது சொந்த மாகாணமான பஞ்சாபை போலவே இதுவும் எனக்கு மிகவும் நெருக்கமானது. எனவே எதிர்வரும் தேர்தலில் எங்கள் கட்சி வென்றால் இந்த பகுதிக்கு என்னை பிரதமராக நியமிக்குமாறு எனது தம்பியும் நாட்டின் பிரதமருமான ஷபாஸ் ஷெரீப்புடன் கோருவேன் என்று அவர் குறிப்பிட்டார். தெற்கு தாய்லாந்தின் நாராதிவாட் மாகாணத்தில் உள்ள ராணுவ சோதனை சாவடி மீது கிளர்ச்சியாளர்கள் கடந்த புதன்கிழமை இரவு நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழக்க 2 சிறுவர்கள் உட்பட 6 பொதுமக்கள் காயமடைந்தார்கள். கருப்பு உடையில் சென்ற சுமார் 10 பேர் அடங்கிய கும்பல் குழாய் வெடிகுண்டுகளை வீசியும் துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட்டும் இந்த தாக்குதலை நடத்தினார்கள். பின்னர் சோதனை சாவடியில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் தப்பியோடிவிட்டார்கள். தாய்லாந்தின் தெற்கு எல்லியோர மாகாணங்களில் தனிநாடு கோரி கிளர்ச்சி குழுக்கள் பல்லாண்டுகளாக போராடி வருகின்றன. மலேசியாவின் மத்தியஸ்தத்துடன் அமைதி பேச்சுக்களை மீண்டும் வேகப்படுத்த தாய்லாந்து அரசு முயன்று வரும் சூழலில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்நிலையில் இது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் பயங்கரவாத செயல், அமைதி பேச்சை சீர்குலைக்கும் முயற்சி என்று தாய்லாந்து அரசாங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வங்கதேச அதிபர் முகமது ஷாபுதீன் விரைவில் பதவி விலக உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் முந்தைய ஆட்சியில் அதிபர் பதவியேற்ற முகமது ஷாபுதீன் அங்கு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் அதிபர் பதவியில் நீடித்து வருகிறார். இந்த சூழலில் வங்கதேச அதிபர் முகமது ஷாபுதீனின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டுகள் உள்ள நிலையில் விரைவில் அதிபர் பதவியில் இருந்து விலக உள்ளதான செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் அண்மையில் முகமது ஷாபுதீன் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்படும் விவகாரத்தில் அரசாங்கம் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் முகமது ஷாபுதீன் பதவி விலகலுக்கும் ஷேக் ஹசீனாவுடன் பேசிய விவகாரம் மட்டுமே காரணம் அல்ல என்றும் கூறப்படுகிறது. பாரிஸ் லூவர் அரும்பொருளகத்தின் பிரமாண்டமான காட்சி கூடம் மீண்டும் வருகையாளர்களை சுண்டி இழுக்கிறது. 9 மாதங்களுக்கு முன்பு அங்கிருந்து பிரெஞ்சு அரச நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய அந்த சம்பவத்தில் திருடி செல்லப்பட்ட நகைகள் இதுவரை மீட்கப்படவில்லை. முன்பு போல் அசர வைக்கும் காண கிடைக்காத நகைகள் அரும்பொருளகத்தின் கலரி அப்பலோன் காட்சி கூடத்தில் இல்லை. களவாடப்பட்ட ஆபரணங்களின் மதிப்பு சுமார் 100 மில்லியன் டாலர் ஆகும். மீதமுள்ள நகைகள் ஆக அதிகமான பாதுகாப்பு வசதி கொண்ட அறைக்கு மாற்றப்படும். திருட்டு சம்பவம் அரும்பொருளகத்தின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் அது புதிய தொடக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. அற்புதமான அறைகளை கொண்ட அப்பலோ காட்சி கூடம் முன்பு சடங்கு மண்டபமாக இருந்தது. இப்போது பார்வையாளர்கள் அதன் வடிவமைப்பு அழகில் திளைக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு. நகைகள் இல்லை என்றால் என்ன? வரலாற்று சிறப்புமிக்க காட்சி கூடம் கண்ணுக்கு விருந்தாக அமையும் என்பதில் ஐயமில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பிரான்சில் காட்டுத்தீ அதிவேகமாக பரவி வரும் நிலையில் அட்லாண்டிக் கடற்கரையை ஒட்டியுள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் குடியிருப்புகளிலிருந்து சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். போடியக்ஸ் நகருக்கு தென்மேற்கே லேச்கேப் ரெட்டை சுற்றியுள்ள வனப்பகுதியில் பரவி வரும் இந்த தீயால் இதுவரை 2,400 ஹெக்டேர் அதாவது 5,900 ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகிவிட்டது. அதிர்ஷ்டவசமாக இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தனகர் பாரிஸ் உள்ளிட்ட புறபகுதிகளிலிருந்து சென்ற சுமார் 700 வீரர்கள் தீயணைப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். பலத்த காற்று மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் கடும் சவால்கள் நிலவுகின்றன. லேச் நகரில் உள்ள குடியிருப்புகளுக்கு மிக அருகில் சுமார் 300 மீட்டர் தொலைவில் தீ நெருங்கியுள்ளதால் குடியிருப்புகள் மற்றும் சுற்றுலா முகாம்களில் தங்கியிருந்த 10,000 மேற்பட்டோர் இரவோடு இரவாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அண்டிய கிராமத்தைச் சேர்ந்த 8,800 பேர் வெளியேற்றப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். நடப்பாண்டில் மட்டும் பிரான்சில் 12,500 மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி சுமார் 44,000 ஹெக்டர் நிலப்பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தெற்கு ஐரோப்பிய நாடான இத்தாலியிலும் சிசிலி தீவில் காட்டுத்தீ பரவுற நிலையில் கல்டானி செட்டா பகுதியில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர் அலெக்சாண்ட்ரோ மார்க்கி உயிரிழந்தது அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கடுமையான வெப்ப அலை நீடித்து வருகிறது. டோக்கியோவில் ஒரே நாளில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் 453 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 2010 ஆண்டுக்கு பிறகு முதன்முறை ஒரே நாளில் அதிகமானோர் வெப்பத்தால் பாதிப்படைந்துள்ளார்கள். 63 ஆண்டுகளில் இல்லாத அளவு ஒரே நாளில் அதிக முறை அவசர மருத்துவ சேவைகள் அழைக்கப்பட்டதாக டோக்கியோ தீயணைப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் ஒருவர் உயிரிழந்தார். 4 கவலைக்கிடமான நிலையிலும் 18 பேர் தீவிர சிகிச்சையிலும் உள்ளார்கள். மக்கள் போதிய அளவில் தண்ணீர் அருந்தவும் குளிர்சாதன வசதிகளை பயன்படுத்தவும் அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகிறார்கள். மத்திய ஜப்பானில் உள்ள IHE மாநிலத்தில் 116 பேர் வெப்பம் தொடர்

கனத்த மழை பெய்தது. 230 மில்லிமீட்டர் மழை பதிவானது. 1951 ஆண்டுக்கு பிறகு பெய்த மிக கனத்த மழை அதுவாகும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பல சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. பெரும்பாலான பொது போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் வீடுகளிலே இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினார்கள். ஆனால் மருத்துவர்கள், காவல்துறையினர் போன்ற அத்தியாவசிய பணியாளர்களின் பணியில் தொடர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது இடுப்பளவு வெள்ளத்தில் மிதிவண்டியை தள்ளி கொண்டு சென்ற ஒருவரின் காணொளி சமூக ஊடகங்களில் பரவியது. அவர் செஞ்சிங் மருத்துவமனையில் பணிபுரியும் மகப்பேற்று மருத்துவர் சு சென்காப் என்பது பின்னர் தெரியவந்தது. அன்று 2 கற்பிணிகளுக்கு சிக்கலான அறுவை சிகிச்சை செய்ய முன்கூட்டியே ஒப்புக்கொண்டிருந்ததால் எப்படியாவது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது என்று அவர் தெரிவித்தார். மருத்துவராக நோயாளியின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நாங்கள் பணிக்கு செல்லாவிட்டால் நோயாளிகள் ஆபத்தில் சிக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். வழக்கமாக மிதிவண்டியில் பணிக்கு செல்வதாகவும் வெள்ளம் இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவரது செயலை சமூக ஊடகங்களில் பலர் பாராட்டினார்கள். நன்றி மருத்துவரே, வெள்ளை உடை அணிந்த தேவதைகளுக்கு வணக்கம் என்று ஒருவர் பதிவிட்டார். தங்கள் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் பணியில் தொடர்ந்து ஈடுபடுபவர்கள் சமூகத்தின் மரியாதைக்குரியவர்கள் என்று மற்றொருவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி வேகமாகிறது. உண்மையான சிறப்பு காட்சிகளுக்கு AI-னால் ஈடுகொடுக்க முடியாதென்று பாலிவுட் சிறப்பு காட்சி நிபுணர் விஷால் தியாகி தெரிவித்திருக்கிறார். அவர் பாலிவுட்டின் முன்னணி சிறப்பு காட்சி நிபுணர்களில் ஒருவர். அண்மையில் வெளியான துரந்தட்டு திரைப்படத்தின் உச்சக்கட்ட காட்சிக்காக 500 லிட்டர் பெட்ரோலும் வெடிபொருட்களும் பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நடிகர் ரன்வீர் சிங் நடித்த அந்த காட்சியில் இடம்பெற்ற தீப்புழம்புகள், வெடிப்புகள் அனைத்தும் உண்மையானவை என்று அவர் குறிப்பிட்டார். அந்த காட்சிக்காக உண்மையான தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் அதன் மீது அக்ரிலிக் பொருட்களால் எண்ணெய் கொள்கலன் அமைக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கினார். அக்லீக் உருகி சிதறுவதால் வெடிப்பு காட்சி இயல்பாக தோன்றியதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிலை தந்தையிடமிருந்து தான் கற்றுக்கொண்டதாக விஷால் தியாகி குறிப்பிட்டார். சில நேரங்களில் குறைந்த ஊதியம் கிடைத்தாலும் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார். AI புதியதாக எதையும் உருவாக்குவதில்லை என்றும் அதற்கு வழங்கப்படும் தகவல்களின் அடிப்படையிலே அது செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நெருப்பு, புகை, மழை போன்றவை இயற்கையின் பகுதி. இயற்கை கணிக்க முடியாது, அதனுடன் தொழில்நுட்பத்தால் போட்டியிட முடியாது என்று விசால் தியாகி தெரிவித்திருக்கிறார். உலகின் மிகவும் மதிப்புமிக்க கணித போட்டிகளில் ஒன்றான அனைத்துலக கணித ஒலிம்பியாட் போட்டியில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு முழு மதிப்பெண்ணையும் பெற்று சாதித்துள்ளது. சீனாவைச் சேர்ந்த ஷுவாவே, சியாவோ, குன்ஷு ஆகிய நிறுவனங்கள் உருவாக்கிய AI மாதிரிகள் போட்டியில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விடையளித்து 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றன. AI மாதிரிகள் அவ்வாறு முழுமையான மதிப்பெண் பெற்றுள்ளதை முதன்முறை அந்த 2 நிறுவனங்களும் அறிவித்துள்ளன. உலகின் மேலும் பல AI நிறுவனங்களும் தங்கள் முடிவுகளை விரைவில் வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு கூகுள், ஓபன் AI உள்ளிட்ட நிறுவனங்கள் AI மாதிரிகள் முதன்முறையாக தங்கப்பதக்கத்துக்கு தகுதியான மதிப்பெண்களை பெற்றன. ஆனால் முழு மதிப்பெண் பெற்ற மனிதர்களின் சாதனையை அவற்றால் எட்ட முடியவில்லை. இந்த ஆண்டு ஷாங்காயில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 666 மாணவர்கள் பங்கேற்றார்கள். அவர்களில் 7 பேர் மட்டுமே முழு மதிப்பெண்ணை பெற்றார்கள். 20 வயதுக்கு உட்பட்டோர் மட்டுமே போட்டியில் பங்கேற்க முடியும் என்ற நிபந்தனை இருந்தது. கூகுள் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவுக்கான அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை கூறியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியின் வேகத்துக்கு கூகுள் ஈடுகொடுக்குமா என்ற கேள்வி எழுந்தது. அல்பபெட் நிறுவனத்தின் அந்நிய லாப அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு கூகுளின் செயற்கை நுண்ணறிவு உத்திகளை தற்காத்து சுந்தர் பிச்சை உரையாற்றினார். கூகுள் ஜெமினி 3.5 ப்ரோ வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டதால் கேள்வி எழுந்தது. அந்த பதிப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதை சுந்தர் பிச்சை ஒப்புக்கொண்டார். ஆனாலும் தாமதத்தை பொருட்படுத்தாமல் அதன் சிறப்பு அம்சங்களை கருத்தில் கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். கூகுளின் ஆக துரிதமான குறைந்த செலவிலான செயற்கை நுண்ணறிவு அம்சத்தை பற்றி அவர் உரையாற்றினார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் புதிய செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை வெளியிட இருப்பதாக அவர் உறுதியளித்தார். பிற நிறுவனங்களிடமிருந்து கடுமையான போட்டி இருப்பதை ஒப்புக்கொண்ட அவர் வருங்காலம் குறித்து மிகுந்த நம்பிக்கையுடன் தாங்கள் இருப்பதாகவும் சுந்தர் பிச்சை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் பதட்டமான

0: சூழ்நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை இருமாத வீழ்ச்சிக்கு பின்னர் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக இன்று ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலரை கடந்து அதிகரித்துள்ளது. கால்நடை அறிவியலில் முக்கியமான கேள்விகளில் ஒன்றுக்கு விடைதேடும் நோக்கில் அறிவியலாளர் குழு ஒன்று பிரிட்டனில் இருந்து ஆய்வு பயணத்தை தொடங்கியுள்ளது. வேகமாக அருகி வரும் பனிக்கட்டிகள் உலகின் காலநிலையை சமநிலைப்படுத்தும் முக்கியமான கடல் நீரோட்டங்களை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை ஆய்வு செய்வதே இந்த கிரீன்லாந்து பயணத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: இவை பூமியின் மிக தொலைவான மற்றும் வியக்கத்தக்க நிலப்பரப்புகளில் சிலவாகும். ஆனால் இங்கு நிகழும் மாற்றங்கள் நமக்கு மிக நெருக்கமான பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். வெப்பமடைந்து வரும் பெருங்கடல்கள் கிரீன்லாந்தின் பனிப்பாறைகளை இவ்வாறு உருக செய்து அவற்றை கடலில் சரிந்து விழ செய்கின்றன என்பதை ஆராய்வதற்காக விஞ்ஞானிகள் மீண்டும் அங்கு செல்கின்றனர். சமீபத்தில் இங்கிலாந்திலிருந்து புறப்பட்ட இந்த ஆய்வு கப்பல் 5 வாரங்கள் நீடிக்கும் அறிவியல் ஆய்வு பயணமாக கிரீன்லாந்தை நோக்கிய பயணத்தை தொடங்கியுள்ளது. ஆர்க்டிக் பகுதியில் இதுவரை பயன்படுத்தப்பட்டவற்றிலேயே மிகவும் மேம்பட்ட சில உபகரணங்களை விஞ்ஞானிகள் எடுத்து செல்கின்றனர். அவர்கள் எதனை பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை பனிப்பாறை ஆய்வாளர் ஆலிவர் மார்ஷ் எனக்கு காட்டினார்.
2: இந்த குழாய்கள் நாங்கள் உருவாக்கியுள்ள புதிய வகை கருவிகளாகும். பனியில் துளையிட்டு அவை உள் செலுத்தப்படும். இவை பனியில் உருவாகும் விரிசல்கள். அவை எவ்வாறு பெரிதாகின்றன, அவற்றின் இருப்பிடம் மற்றும் பனியின் அழுத்த மாற்றங்கள் ஆகியவற்றை துல்லியமாக அளவிடுகின்றன. மேலும் செங்குத்தாக மேலே எழும்பும் திறன் கொண்ட ட்ரோன் ஒன்றையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது பனிப்பாறையின் முகப்பு பகுதி முழுமைக்குமான டிஜிட்டல் உயர மாதிரிகளை உருவாக்குவதற்காக அடுத்த சில வாரங்களில் அந்த பனிப்பாறை முழுவதையும் பல முறை ஆய்வு செய்யும்.
1: கிரீன்லாந்தில் நடப்பது கிரீன்லாந்துடன் மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. உருகும் பனிப்பாறைகள் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் நன்னீரை அதிகமாக சேர்க்கின்றன. இது நமது காலநிலையை சீராக்க உதவும் கடல் நீரோட்டங்களை பாதிக்கக்கூடும். இங்கிலாந்தின் சில பகுதிகளில் இந்த ஆண்டில் ஏற்கனவே 2 கடல்சார் வெப்பாலைகள் ஏற்பட்டுள்ளன. இது கடல்கள் வெப்பமடைந்து வருவதற்கான மற்றொரு அறிகுறியாகும்.
3: கிரீன்லாந்தில் அதிக பனிக்கட்டிகள் உருகினால் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிக அளவு நன்னீர் கலக்கும். இது ஐரோப்பாவிற்கான வெப்ப பரிமாற்றத்தை மந்தமாக்கக்கூடும். குறுகிய காலத்தில், அதாவது அடுத்த 10 ஆண்டுகளில் இங்கிலாந்தில் மழை பெய்யும் இடங்களில் மாற்றம் ஏற்படலாம். அத்துடன் குளிர்காலங்களில் புயல் வீசும் நிகழ்வுகள் அதிகரிக்கலாம். விவசாயிகளுக்கு இது ஒரு பெரும் சிக்கலாக அமையும். நீர்நிலைகளின் அமைவிடத்தை கருத்தில் கொள்ளும் போது இது ஒரு சவாலாக இருக்கும். அதேபோல வட அட்லாண்டிக் மீன்வளத்தை நம்பி தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டவர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும்.
1: இந்த பயணத்தின் போது சேகரிக்கப்படும் ஒவ்வொரு அளவீடும் வெப்பமடைந்து வரும் நமது பூமியை பற்றியும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் நிகழும் மாற்றங்கள் இங்கிலாந்தின் வானிலை மற்றும் காலநிலையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது பற்றியும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு தெளிவான புரிதலை பெற உதவும்.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்காக பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறது. சிம்பாவேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23rd காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நேற்று தொடங்கின. கிளாஸ்கோவின் ஓவியே ஹைட்ரோ மைதானத்தில் அரங்கேறிய தொடக்க நிகழ்ச்சியில் ஸ்காட்லாந்து சார்ந்த இசை கலை நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த விளையாட்டில் காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உறுதி செய்திருக்கிறார். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் 2nd சுற்றில் இந்திய நட்சத்திரம் பி.வி. சிந்து கடுமையாக போராடி தோல்வியை சந்தித்தார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.81 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.01 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.49 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.07 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.44 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.52 ரூபாய். கேட்டது TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன்

0: நிகழ்ச்சிக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியாபிரதர்ஸ் சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம் அன்பான உறவுகளே, இப்படி எல்லோரும் நலமா? இன்றைய தினம் 24ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. நேரம் சரியாக 10:38. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி நேரம். இப்பொழுது முதல் 12 மணி வரை பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பாடுவதற்காக வளமை போன்று உங்களுடைய தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 01 48 32 15 40 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. 03 39 51 47 71. கட்டணம் என்றால் மட்டும் நீங்கள் பைபர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். 03 36 50 7 74 27. அதைவிட அன்புக்குரியவர்களே, மிக தெளிவான முறைகளே பாடல்களை பதிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது, நீங்கள் வருகின்ற பொழுது அந்த பாடல் தர காத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, 12 மணி வரை பாடுவோர் பாடலாம் உங்களுக்குரிய நேரம், சரியா? சரி, அந்த வகையிலே இன்று முதலாவதாக எங்கள் அன்புக்குரிய கணேசன்னா இணைந்திருக்கிறார். வணக்கம் கணேசன்னா.
1: வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
0: நலம் நலம் கணேசன்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்களா அண்ணா?
1: நாங்க நலமா இருக்கிறோம். இங்க கால நீர் எல்லாம் எப்படி இருக்கு?
0: எல்லாம் வந்த மாதிரி இருக்கு. மழை கொட்டிச்சுண்டா நல்ல பூக்கொண்டுகள் எல்லாம் கருகி போய் கிடக்குது.
1: இந்த கொஞ்சம் மழை பெஞ்சதுவா
0: இருக்கும்.
1: என்ன
0: பாட்டு
1: இன்னைக்கு? என்ன, ஒரே ஒரு ஊர் இது, ஒரே ஒரு ராஜா.
0: ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை. அந்த 9 ஒன்று கூட உருப்படி இல்லை. அது அந்த திரைப்படத்துக்காக வந்த பாடல். இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல். நாங்கள் ஒரு டூர் போன பொழுது இங்கே ஆரம்பத்திலே பரந்தனுக்கு வந்த நாங்கள் சிவன் ஃபேக்டரியில் வேலை செய்கிற மூட்டம் 15-20 பேர் வேன் பிடிக்கலாம் வந்த இடத்துல. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் தந்த வைக்கவங்களுக்கெல்லாம் நல்லா பிடிச்சி கொண்டது. இரவு பாட்டு கச்சேரிகள் வச்சு அன்னைக்கு இந்த பாட்டை படிக்க சொல்லிச்சு. படிக்க அவைக்கு 9 புள்ளிகள். அது அந்த பாட்டில் வந்துன்னு அப்போ

0: கூப்பிடுங்க பாடிக்கொண்டு வெறிய கை உங்களுடைய இந்த பாடாத பாடாத என்ன வாயை பற்றினாங்க. நான் கையெடு ஐயடு நான் பாரு ஞாபகம் ஒன்னு உருப்படி இல்லைன்னு அவன் விட்ட சாப்பாடு எல்லாம். அப்ப அந்த நேரமே இந்த டெக்னிக் எனக்கு வந்துட்டு அந்த ஒன்பதுலயே ஒன்று கூட குளப்படி
1: இல்லையாண்டன்
0: அவளை நின்ற அவ தேவை பண்ணி வாங்கி பார்த்து நின்ற அந்த பாட்டு வேற குறைங்க. அருமையான ஒரு பாட்டு படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கேப்பமா பாட்டு அண்ணா. ரொம்ப நன்றி கணேசண்ணா சுவாமாயிருங்க நன்றி. இது உங்கள் அன்புக்குரிய கணேசண்ணா பாடல் அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய பாடல் காற்றலையில் வருகின்றது.

0: நேரம் பத்து மணி 46 நிமிடம். அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் கணேசன்னா. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது என்று பார்ப்போமா. வணக்கம்.
1: வணக்கம்
0: ஸ்கந்தா அவர்கள், பிரான்சிலிருந்து. நலமா இருக்கிறீங்களாமா? நாங்களும் நலமாகவே இருக்கிறோம்.
1: நீங்கள் படத்தை மாறியில சொல்லிட்டீங்க. இப்ப
0: என்ன படத்தை?
1: படிக்காத மீத படத்துலதான் இந்த பாட்டு.
0: என்னண்டா, நாங்கள் தவறுதலாக சொன்னா சில வேளை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் என்ன அப்படி சொன்னா நீங்கள் அதை
1: என்னன்னு
0: கேட்டா நாங்கள் எல்லாம் ஒன்றுதான். எங்களுக்கு நீங்க குருவாயிருக்கணும், உங்களுக்கு இதுதான் உலகம். சரி, அமுதை பொழியும் நிலவே.
1: கணேஷ் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு பாட்டு
0: அமுதை பொழியும் நிலவே அருகினில் வரா. இந்த பாட்டுல அருமையான பாடல், அருமையான பாடல்.
1: நல்ல பாட்டு அது.
0: சரி,
1: இது ஒரு ஆம்பளையும் பாடியிருக்கிறார் மாறி மாறி.
0: எங்க திரைப்படத்துல இல்ல, சும்மா பாடி இருக்கு. அதுதானே வாரது பிரச்சனை. இது என்னன்னு கேட்டாமா, சில பேர் அந்த பாடல்கள் எடுத்து தாங்க கரோக்கீர பாடி போட்டு யூடியூப்ல போட்டாக்க அடிச்ச உடனே நாங்க சில வேலை அது வந்துடும். அதுல அதுகள தொடக்கூடாது. புதுசாக ஏதாவது ஒன்னும் அதுகள போட்டு விட்ட உடனே
1: கஷ்டம்தான்.
0: பாடல் அனுப்பி இருக்கிறார். இது அவருடைய பாடலை கேட்போம்.

0: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய ஸ்கந்தா அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் 10:51. அன்புக்குரியவர்களே, பாடுவதற்காக உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் அழுத்திக் கொள்ளலாம். 01 48 32 15 40. எங்கே வைவரூடாக வந்திருக்கிறார் ராஜன். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: ஓம் நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீர்கள் ராஜன்?
1: ஆமாண்ணா, நாங்கள் சுகமா இருக்கோம் அண்ணா.
0: நல்லா
1: நீங்க எல்லாரும் நல்ல சுகத்தோட இருங்க. உண்டு இறைவனை வேண்டிக் கொண்டேன்னா, நான் பாட்டு அனுப்பியிருக்கேன். பூவே செம்பூவே,
0: அருமையான பாட்டு.
1: பாசம்பரம்,
0: சூப்பர் பாட்டு. யார் பாடுன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: யேசுதாஸ்.
0: அந்த பல சரணத்தில் வெறும் நிழல் போல நானும், அருமையான இடம் என்ன.
1: ஆமாண்ணா,
0: அருமையான ஒரு பாடல், ரொம்ப நெகிழ்வான பாடல். பாட்டு கேப்பமா பெண்?
1: நன்றி
0: ஐயா, நன்றி. எங்கள் அன்புக்குரிய ராஜன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். இதோ பாடல் வருகிறது.

0: இசைஞானி இளையராஜாவுடைய இசையிலே கே ஜே யஸ்தா செய்யா அவர்கள் பாடிய பாடலை எங்கள் அன்புக்குரிய ராஜன் அவர்கள் தந்திருந்தார். வாழ்த்துக்கள் ராஜன், உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். நேரம் 10:58. அடுத்து யார் வந்திருக்கிறது?
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் உதயன். நலமா இருக்கிறீங்களா அப்பன்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள
0: நாங்களும் சுகமாகவே இருக்கிறோம் ஐயா.
1: இரண்டு பாடல் அனுபவம் புதுமை பாட திரைப்படம், அதில் பிபிஎஸ்ஸும் சுசில் அம்மாவும் பாடிய அதிக மொழிக்காத பாடல், ஆனால் ஆர்ப்பாட்டமான இசை இம்எஸ்டியின் ஒரு வித்தியாசமான பாடல், நன்றாக இருக்கும். இந்த பாடல் நீங்களுக்கு அந்த பிபிஎஸ்ஸும் சுசில் அம்மாவும் பாடிய பாடலை கேட்டிருந்தால் எந்த பொருளுக்கு எப்பவும் வேணாம். இந்த பாடலை
0: கனவில் நடந்தது
1: கல்யாண ஊர்வலம்
0: பாட்டு எங்களுடைய பிபி சீனிவாசுடைய பாடல்கள் எல்லாமே அது ஒரு வித்தியாசமான குரல், ஒரு மென்மை கலந்த மேல் சாயல், அபூர்வம். அப்படிப்பட்ட குரல் எடுக்கிறது மௌனமே பாரும் அந்த பாட்டு இருக்குல்ல, அம்மாலே நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கேட்டிருப்பேன் அடிக்கடி. அந்த விளையாட்டை விட்டு அந்த கம்மிங் கூட சூப்பராயிருக்கும், அருமையான பாட்டு. இப்போ அந்த பாட்டை சூப்பர் சிங்கரில் சின்ன பிள்ளைகள் பாடும்பொழுது என்ன மென்மே அந்த பாட்டு அந்த விளையாட்டுகள் இப்படி அந்த ராகம் போட்டார்கள், இப்படி அவங்கள பாட வச்சார்கள், இந்த என்ன ஸ்டைல் வேணும்.
1: அப்புறம்
0: படங்கள் சங்கதிகள்
1: யாரும் கொண்டு

0: என்ன மெலோடியா எப்படி இந்த எல்லாம் ஜம்புவான்களை இணைச்சு பார்க்கிறார்.
1: நீங்க வந்து ஹம்மிங் செய்து கொண்டு வந்தீங்களோ இல்ல அதுக்கு
0: என்ன பாட்டு இப்ப பாருங்க, வீட்டுல ஒரு சமையல் சமைச்சா அதே சும்மா அள்ளி சாப்பிடக்கூடாது, ரசிச்சு சுவைச்சு சாப்பிட்டாதான் சமைச்ச வைக்கும் பெருமை. உங்களுக்கும் ஒரு ஆசையா இதை விட்டு பாட்டை சும்மா அதுல உப்புல புளியாட்டு அம்மா இல்லையா கேப்போம் என்னய்யா?
1: நன்றி
0: ஐயா, நன்றி. எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். இதுவும் அவருடைய பாடல், பறந்து வருகிறது காற்றலையில்.

0: நன்றி.
1: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் தந்திருந்தார். அவரோடு சேர்ந்து ஒரு சகோதரி பாடியிருந்தார். இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 11:06. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. சரி, அந்த வகையிலே வைபரூடாக அண்டன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் இந்திரண்ணா, நான் டாம் அண்டன்.
1: டாம் அண்டன், ஓம் நலமாக. நீங்கள் நாளைக்கு எல்லாம் நலம் தானே? நான் நாளை கண்டெடுத்த நாளை தானே. கம் உங்களுக்கு கிட்டவா கம் கோயில்
2: என்ன?
1: ஆ சரி, என்ன பாடல் தர போறீங்கள்?
2: எத்தனையோ
1: பாடல்கள் எழுதி இருக்கிறார். என்ன உடனே எழுதி கொடுக்கும் ஐயா, 10-15 பாட்டு அப்பா. அது பல திறமை கொண்டவர் கங்கியமர். சரி, வேற என்ன பாட்டு கேப்போமா ஐயா?
2: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் அன்புக்குரிய அன்றன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். இது அவருடைய பாடல்.

0: ஆம், பாடலை பாடுவது ஒரு வகை. பாடலை உள்வாங்கி அதனுடைய மட்டு குறையாமல், அதனுடைய ஏக்கம் குறையாமல், அந்த தாகத்தோடு பாடுவது என்பது இன்னொரு வகை. அந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார் அன்றன் அவர்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நேரம் 11:13, இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகின்ற உங்கள் தாய் வீடு டிஆர்டி தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். ராஜலிங்கண்ணா, பிரான்சிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம், வரவேற்கின்றோம். சுகமா இருக்கிறீங்களோ? நல்லது, சந்தோஷம். முத்துக்களோ கண்கள் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் உன்னை. எவ்வளவு வசனம் பாத்தீங்களா? கன்னி பெண்ணே, தென்றல் தாலாட்ட, அருமையான பாடல். வந்த உடனே தருகிறேன் அண்ணா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேரம் இப்பொழுது சரி, அதுக்கு முதல் அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பிரான்ஸ் அலோசியஸ்.
0: பிரான்ஸில் இருந்து அலோசியஸ் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாட்டையா
1: இன்னைக்கு வந்து பார்மலை பாடல படத்துல இருந்து பாடிய பாடல், நீரோடும் பகையிலே,
0: நீரோடும் பகையிலே நின்றான்.
1: அந்த பாடல் வந்து என்னோட நன்றி சகோதரி சூர்யா அந்த சகோதரிகளை நன்றி பாடுகிறேன். அந்த பாடல்
0: சௌரம் பாட்டு பாட்டு அனுப்பி நீங்களா?
1: ஓ,
0: இப்ப
1: நேரத்தில் அனுப்பிட்டேன், கிடைச்சிட்ட வந்துருக்கு.
0: வந்துருக்கு என்ன உங்களுக்கு என்ன
1: கிடைக்கும்? வாய்ப்புக்கு நன்றி. பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை பார்த்துக்கிறேன்.
0: இன்னும் பாட்டு உங்களோட பாட்டு திரவிடுது இல்லையா ஐயா? ஹலோ சிஎஸ்,
1: எனக்கு
0: அனுப்புங்க அப்படி திருப்பி எனக்கு பாருங்க. என்னையா? நன்றி சவரம், நன்றி அப்பன், நன்றி. உண்மையிலே பார்ப்போம். ஆ, பாடல் வந்திருக்கிறீங்களே.

0: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். பாடல்களை, அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். சச்சி ஐயா
1: வணக்கம்.
0: உங்களை தான் கூப்பிடுறேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ?
1: சென்ற வெள்ளிக்கிழமையும் வந்து கடைசி மட்டும் ரவிவாணி பார்த்தேன், முடியாம போயிட்டு
0: என்னன்னு
1: தெரியல.
0: என்ன லைன் கிடைக்க இல்லையா உங்களுக்கு?
1: ஓ, அடித்து அடித்து கை வீங்கி போச்சு.
0: இதுதான் டிஆர்டி, கை வீங்குறதான் டிஆர்டி. ஐயா மேடைகளையும் பாரு நீங்களா? அங்க
1: இல்ல இல்ல.
0: ஏன் ஐயா?
1: சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை.
0: என்ன ஐயா சந்தர்ப்பம்? எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு வந்த ஐயா?
1: பல வருடங்களாக.
0: ஏன் சந்தர்ப்பம் கிடைக்கல?
1: நான் இப்ப அதிக நாட்களா தாயகத்துல நின்று இப்ப ஒரு கிழமைதான் இங்க வந்தது.
0: இப்ப அதிக நாட்கள் எவ்வளவு காலம்?
1: ஒரு மாதத்துக்கு மேல.
0: அதுக்கு முதல்ல இருந்த நீங்கள்?
1: இல்ல, இங்கதான் இருந்தது.
0: எங்க?
1: சுவிட்சர்லாந்து
0: இருந்தது. உங்களுக்கு சந்தர்ப்பம் ஒருத்தரும் தெரியலையா? அப்படி சொல்லுங்க. அதோட சந்தர்ப்பம் தெரியல. சந்தர்ப்பம் நாங்கள் நிறைய பாடல்கள் பாடகள் தேவை. அப்ப நாங்கள் என்னன்னா, நாங்கள் எங்களை உருவாக்கணும். நாங்கள் உருவாக்காம எங்களை சந்தர்ப்பம் தெரியலன்னு
1: சொல்றேன்.
0: உங்களை நீங்கள் உருவாக்கி வச்சிருந்தா ஐயா சிறந்த பாடல்கள் கேட்டா கட்டாயம் ஒரு ஆள் கட்டம் தேடுவினான் இல்லையா ஐயா?
1: ஆமாம்.
0: அப்பறம் நாங்கள் சந்தர்ப்பம், நீங்கள் தான் அதை கையை விட்டுட்டீங்க. பாட விருப்பம் இல்லையா? அவ்வளோதான். உங்களுடைய பாடல் திறக்குது இல்லையா ஐயா? உங்களோட காய்ச்சி காய்ச்சி அதை தான் பார்த்துக்கணும்.
1: வந்திருக்கு, திறக்கவில்லையா?
0: கதவை பூடி
1: கிடக்கு.
0: ஏன் கதவை பூடின வழி தான் வந்தீங்க? வளர்ந்த வேலை திறந்து விட்டால் கீழடாக பாட்டு வந்திருக்கு, திறக்குது இல்லை. என்ன நடந்தது? என்ன நடந்தது? பழமையாக இருக்கா? திருப்பி அனுப்புறீங்களா? நேரம் இருக்குத்தானே?
1: அனுப்பி
0: விடுங்க. நன்றி ஐயா. இருக்கா பாருங்க. நன்றி ஐயா. நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. ஆமாம், சிஐயா அவர்கள் மினைக்கட்டு போன கிழமையும் அனுப்பி

0: நீங்கள்?
1: நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறோம்.
0: என்ன குறை?
1: அதுதான் என்ன, நாங்கள் குறையண்டு நினைச்சா குறை, எப்பவுமே குறை இல்லைன்னு நினைச்சா குறை இல்லைத்தான். என்ன பாட்டம்மா? எனக்கு மனுஷி லொல்லு பிடிச்ச மனுஷி அண்ணன் மாதிரி தான் கிடக்குற வாக்கு. இப்ப அவர் இதுல இருந்து வாங்கி விட்டாரு. எப்படி உடல் நலங்கள்? ஆண்டவன் சித்தம் என்னம்மா? எங்கட கையில் என்ன இருக்கு? எல்லாம் அவனவன் செய்கிறது. ஏழுமானவரே எங்களுடைய ஆரோக்கியங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். மனதை சார்ந்து, மனம் சரியாக இருந்தால் நோய் இல்லை. உலகத்திலேயே சிறந்த கொடை நோய் இல்லாத வாழ்வு. இது நாங்கள் பறக்க ஆசைப்பட்டோமோ? மறந்துடுவோம். அங்க வீட்டை காட்டி போட்டு வேன வேண்டி விட்டேன். சரி, அப்ப பாட்டு கேப்போம் என்னம்மா? நன்றி அம்மா, நன்றி நன்றி. பிரான்ஸ்ல இருந்து கமலமணி அம்மா அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். இதுவோ சிந்தா.

அந்த பாடலை கமலமணி அவர்கள் தந்திருந்தார். அவரோடு இணைந்து இன்னும் ஒரு சகோதரன் பாடிந்த அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அனுப்பியிருக்கிறார்கள், பார்க்கலாம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு ஐயோ
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்ப இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப. விஷயத்தை போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: நேரம் 11:32. யார் வந்திருக்கிறது? வணக்கம். ராஜலிங்க அண்ணா அவர்கள், உங்களுடைய பாடல் கிடைக்க பெற்றிருக்கிறது. இதோ முத்துக்களோகன்கள் பறந்து வருகிறது பாடல். இதோ முத்துக்களோகன்கள் பறந்து வருகிறது. இதோ ராஜலிங்கண்ணாவுடைய பாடல் வருகிறது.

அருமையான அந்த பாடலை தந்திருந்தார்கள். அதாவது நாம் ஒரு பாடல் பாடுகின்ற பொழுது அந்த பாடலுடைய உயிர் கெட்டுவிடக்கூடாது. சரி, எங்களுடைய யாருடைய பாடல்கள் இருக்குது ஒரு முறை பார்க்கலாம். நேரம் இப்பொழுது 11:37. எங்களுடைய சச்சி ஐயாவுடைய பாடல் வளர்ந்த கலை, அது திறக்குது இல்லையே, வளர்ந்த கலை பிழைச்சி போச்சு. வளர்ந்த கலை அறந்து விட்டாக்கண்ணா அடித்து விட்ட ஓவிய ஐயா அவர்கள் பாடல் அனுப்பியிருந்தார். அந்த பாடல் வருகிறது இல்லையா, தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அண்டைக்கும் விரையில் என்று சொன்னபடியால் அது மீண்டும் ஐயா அது நேரம் இருந்தால் அனுப்பிவிடுங்கோ. சரி, எங்களுடைய அமுதராஜ் அவர்களுடைய பாடல் ஒன்று வந்திருக்கிறது, பாப்பம் அவருடைய பாடல் வரவில்லை, பாடல் தருகின்றோம், கேட்கட்டும்.

அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள் தந்திருந்தார். அவர் இணையவில்லை, ஆனாலும் யாரும் முடியாத பட்சத்தில் அவருடைய பாடலை தந்திருந்தேன். எங்களுடைய சச்சிய அண்ணாவுடைய பாடல் தான் வருதில்லை, வளர்ந்த கலை என்று வந்துவிடக்கூடிய, ஆனால் அந்த கலை அங்கால வளர விடுதில்லை. என்ன வந்திருக்கிற மாதிரி தெரியுது, பார்ப்போம். இந்த முறை சரி வரும் போல கிடக்கு. ரைட், தேடி பிடிச்சி கிடிச்சி எடுத்தாச்சு. ஐயா பாடலை கேளுங்கோ.

0: ஆம், இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே அவருடைய பாடலை எடுத்து விட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் சென்ற வாரமும் அவருடைய பாடல் இணைய முடியாமல் போய்விட்டது என்று கவலைப்பட்டிருந்தார். எனவே அவருடைய பாடலும் தந்தாயிற்று. ரொம்ப நன்றி ஐயா. இப்பொழுது நேரம் 11:46.
1: பாரிசில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடற்பட்டீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் ஹலோ சார்.
0: பாடல் தந்தாச்சு
4: போட்டாச்சா? நான் இங்க கிடைக்கல. என்னன்னு
0: நீரோடும் வைகையில் பாடல்
4: கிடைச்சதா?
0: எல்லாம் போட்டாச்சு. நன்றி சௌரம். அவருடைய பாடலும் நாங்கள் குடித்தாயிட்டல்லவா? எனவே அவர் இணைந்திருந்தார். அவருடைய பாடல் கொடுத்து விட்டேன். மிக்க மகிழ்ச்சி. காரணம் ஒருவருடைய பாடல் கொடுப்பது என்பது இல்லையா? இப்பொழுது நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை என்றால் இப்படித்தான். நாம் கேட்போம் பாடல்.

0: உழைப்பில் வாழ்ந்திடா.
1: ஐயா வணக்கம். லிங்கம் ஐயா.
2: ஓம் தம்பி. வணக்கம் தம்பி.
1: ஓம் வணக்கம் ஐயா. சுகமா இருக்கிறீங்களோ?
2: ஓம் ஓம் சுகமா இருக்கிறேன்.
1: பாட்டு அனுப்பினீங்களா இல்லையா? ஐயா நான் சுகமா இருக்கிறேன். சுகமா
2: இருக்கிறேன்.
1: பாடுவோம் மட்டும் பாக்குறீங்களே. அப்ப என்னத்தை பாக்குறீங்க ஐயா? பாட வந்துட்டு ப்ரோ ஐயா, பாட்டுக்கு தான் லைன் எடுத்த நீங்கள். இப்ப பாடுவோம்னு யோசிக்கணும்டா. பெண்ணு பாடுங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? சரி, ஆசையே விடுவானா? பாடுறான்னு கேட்டா முழுக்க பாடணும். அப்பதான் உங்களை கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆசையா. சரி பாடுங்க.
3: வண்ணங்கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை, உன்னத்தோடி இல்லை. வண்ணங்கொண்ட வெண்ணிலவே, வானம்

0: வேணி வண்ணங்கொண்ட வெண்ணிலவே, பக்கையும் இல்லை ஈரம் சொந்தத்தில் இல்லை நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை வாசிக்கில்லை வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீளத்தை பிரித்து விட்டால் மனத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணங்கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணங்கொண்ட வெண்ணிலவே நங்கை உந்தன் கூந்தலுக்கு சிறப்பு பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வா கண்ணி உன்னை பார்த்திரு கால் கடுக்க காத்திருப்பேன் சேரும் வரை தேகம் போல் நான் கிட தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணங்கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணங்கொண்ட வெண்ணிலவே. நன்றி தம்பி.
1: பாடமாக்கி பாடியிருக்கீர்கள் அந்த பாட்டேன். ஐயா நல்லா தான் இருக்குது. அப்புறம் உங்களோட வயதுக்க பாடுறீர்கள், அது சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் தானே ஐயா? நான் இடம் நான் என்ன ரெண்டு பேரும் இப்போ காணியாக வச்சிருக்கிறேன். அப்படி இல்லை, நீங்கள் வாருங்க, சந்தோஷமாக பாடுங்கோ. உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவ்வளவுதான், நீங்க வாங்க சந்தோஷமா பாடு. இல்ல இல்ல, சரிபுள்ள
0: சொன்னா
1: சரிபுள்ள சொன்னா ஒரு தரம் பெற மாட்டோம். அது இல்லை, அருமை அருமை. ஐயா அவர்கள் இணைந்து கொண்டு பாடியிருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த நேரத்திலும் அவர்கள் இணைந்து பாடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நேரம் 5

0: கண்ணே.
1: பாடல் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது, எவ்வளவு சொல் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. கேட்கவே
0: நீயே தான் எனக்கு மனவாட்டி, நீயே தான் எனக்கு மனவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் தீமாட்டி.
1: அவரது இடத்தை யாரும் பிடிக்கலாது. மக்கள் திலகம்

அன்றைய பாடல்களை உண்மையிலே இனிமையானது மட்டுமல்ல, கேட்பதற்கும் மனதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் அந்த பாடல்கள். அந்த பாடல்கள் மட்டுமல்ல, வரிகள், இசைகள்,

0: நேரம் 12:06. இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய இதயம் கரிந்த வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். கலை என்பது எல்லோருக்குமே கிடையாது, எனவே கிடைத்தவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேரும் புகழும் என்றது மட்டுமல்ல, உங்களுக்கு கலையோடு இன்னும் இன்னும் சிறப்பு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். தொடர்ந்து கேளுங்கள் அன்புறவுகளே உங்கள் வானொலியை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

0: மீடகோ வானொலி ஒலியன்பதாரி எட்டு கேட்டாலே பிரவசம். இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 25 தேதி சனிக்கிழமை. இவ்வருடத்தின் 207 நாள். ஆண்டு நிறைவு பெற 158 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பிரபவ ஆண்டு ஆடி மாதம் 9 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. சஃபர் மாதம் பிறை 10. அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08 கேட்டாலே பரவச. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனால தயாரா வந்திருக்கேன் நிறைய அங்கங்களோடு. இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில முதல் அங்கத்துல நாம நிறைய பாடல்கள் கேட்க போறோம். 60களில் ஆரம்பிச்சு 2000கள் வரை நான் உங்களுக்காக பாடல்களை அடுக்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட இந்த நாளை நல்ல விஷயங்கள் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு தெரிந்த சில தன்முனைப்பு வரிகளையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு பிடித்த தன்முனைப்பு வரிகள் எல்லாரும் இது கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் வாயிலாக 9:06 8:8 9:06. இப்போது உங்களுக்காக பாடல்கள் நாளை நமதே திரைப்படத்தில் இருந்தும் 4 சுவர்கள் திரைப்படத்தில் இருந்தும் MS விஸ்வநாதன் இசையில் கேட்டு மகிழுங்க.
1: ஒலி 9:08 24 மணி நேர ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 9:08 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9:06 7:88 9:08. அழைக்க வேண்டிய எண் 6691119 8.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: மலேசியாவிலிருந்து சின்னசாமி ஐயா சில அழகான வரிகள் அனுப்பி வச்சிருக்காரு. கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சில அலைகள் தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடல் அலைகளை போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேடி வர சின்ன சின்ன சந்தோஷங்களை வச்சு நம்ம மகிழ்ச்சியா வாழ்ந்தோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் குறையும். ஏன்னா நம்ம மன கஷ்டமும் மன கசப்புகளும் குறைந்துடும் இல்லையா? அதனால இது முயற்சி செஞ்சு பார்ப்போம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். இளையராஜா இசையில் எங்க ஒரு காவல்காரன் திரைப்படத்துல இருந்தும் ஜானி திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க.
1: ஆசையில பாத்தி கட்டி நாத்து

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலன்பதாரி எட்டு கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. ஆஸ்திரேலியாவில இருந்து பரணிகுமார் நமக்கு ஒரு தன்முனைப்பு வரி அனுப்பிச்சிருக்காரு. பேசும் முன்னால் கவனமாக கேள், எழுதும் முன்னால் யோசிக்க தவறாதே, செல்ல வழிக்கும் முன்னால் சம்பாதிக்க பார், பிறரை விமர்சிக்கும் முன்னால் உன்னை எண்ணிப்பார். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாமே யோசிச்சு யோசிச்சு செஞ்சோனாலே தவறே செய்ய மாட்டோம். ஆனா மனித இயல்பே அதுதானே, நம்ம யோசிக்காம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்பா இப்படி செஞ்சோம் அப்படின்னு யோசிப்போம். அதுவும் அந்த மூணாவது ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க, செலவழிக்கு முன்னால் சம்பாதிக்க பாருன்னு. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அந்த காசை சம்பாதிச்சிருந்தோம்னாலும் இதோ ஒரு சின்ன சின்ன ஆசையில செலவழிச்சிடுறோம். ஆனா அந்த மாதிரி செலவழிக்கிறதுலாம் குறைச்சா நம்ம இன்னும் எங்கேயோ போயிருப்போமே. அது மட்டும் இல்ல, கடைசியா இருக்கிறத முக்கியமா நம்ம கவனிக்கணும். பிறரை விமர்சிக்கும் முன் உன்னை எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய நேரத்துல மத்தவங்களை குறை சொல்றத சுலபமா சொல்லிடுவோம், ஆனா அதே தப்ப நம்மளும் பண்ணிட்டு இருப்போம். அதை யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா இதை கேட்டுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு நம்புறேன், யோசிச்சு பாப்பீங்கன்னு நம்புறேன். சரி, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்தும், பாஸ் மார்க் திரைப்படத்திலிருந்தும், தேவோடு இசையில் கேட்டு மகிழுங்க.

0: வித்தியாசமான வார இறுதி. வார இறுதி ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: SLE நோக்கி செல்லும் CTE அங்கமோக்கியோ அவென்யூ 1 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. ஜெய் ஜெய் திரைப்படத்துல இருந்தும் ஐயா திரைப்படத்துல இருந்தும் பாடல்களை கேட்டீங்க. பரத்வாஜோட இசையில் உன்னை விட மற்றவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்காதே. தினமும் உன் சொந்த சாதனைகளையே முறியடிக்க முயற்சி செய். ஏனெனில் வெற்றி என்பது மற்றவர்களுடன் அல்ல, உனக்கும் உனக்குள்ளேயும் நடைபெறும் போராட்டம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முனுசாமி இந்த வரிகளை அனுப்பி வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம், இவங்களை விட நம்ம நல்லா செஞ்சாதான் நம்ம சிறப்பா செஞ்சிருக்கோம் அர்த்தம், இவங்களை விட நம்ம நல்லா செஞ்சிடணும், இவங்களை விடலாம் நம்ம வந்து மோசமா செய்யக்கூடாது அப்படின்னு மத்தவங்களோடய நம்ம போட்டி போட்டு இருப்போம். ஆனா எப்போதுமே நம்முடைய முன்னாடி உள்ள சாதனைகளை விட இன்னும் பெரிய சாதனைகளை வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா நம்ம எந்த உயரத்துக்கு வேணா போகலாம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். செக்க சிவந்த வானம் திரைப்படத்துல இருந்தும் அச்சம் என்பது மடமையிடா திரைப்படத்துல இருந்தும் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் அந்த பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரத்து நிலவரம்
1: SLE நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 1 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

வணக்கம். காலை மணி 7. மீடியகோ போலி 968 செய்திகள். தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஆசியான் கூட்டமைப்பு தென்சீன கடல் நெறிமுறையை வகுப்பதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. ஆண்டு இறுதிக்குள் அந்த விவகாரத்தில் இறுதி முடிவெடுக்க திட்டமிடப்படுகிறது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். ஹர்முஸ் நீரிணை, தென்சீன கடல் விவகாரம், கடல்துறை பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன. எரிசக்தி, மியான்மர் ஆகியவற்றின் தொடர்பாகவும் ஆசியான் பிரதிநிதிகள் விரிவாக கலந்துரையாடினர். 3 நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆசியானும் அதன் நட்பு நாடுகளும் நட்புறவு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாய் பதிலளித்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததன் தொடர்பில் மாணவர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அந்த போராட்டத்தை வழிநடத்துகிறது. தேர்வு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது மாணவர்களின் முக்கியமான கோரிக்கை. தேர்வு முறைகேட்டுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு மோடி முதலில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். நேற்றிரவு வெளியிட்ட புதிய காணொளியில் அவர் மாணவர்களுக்கு நன்றி கூறினார். போராடும் மாணவர்களுடன் அமைச்சர்கள் நேற்று மீண்டும் பேச்சு நடத்தினர். திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதை 1 நாளுக்குள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் அரசாங்கத்திடம் கூறியிருக்கின்றனர். இதற்கிடையே இந்திய தேசிய தேர்வு அமைப்பின் 47 அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் மீது சட்டப்பூர்வமாய் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவலறிந்த வட்டாரம் தெரிவிக்கிறது. தேர்வு முறையில் மீண்டும் குளறுபடி நடக்காமல் இருப்பதை அது உறுதி செய்யும். அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது தொடக்கம்தான். தேர்வு முறையை சீரமைக்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்று அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 15 பேர் மாண்டனர். கீவில் ஆளில்லா வானூர்தி தொழில்நுட்ப கண்காட்சி நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் மாண்ட 10 பேரும் அவர்களில் அடங்குவர். தற்காப்புத்துறையின் முக்கியமானவர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டனர். பட்டப்பகலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 100 பேர் காயமடைந்தனர் என்று உக்ரைன் அதிபர் விலர்பிர் ஜெலன்ஸ்கி கூறினார். ரஷ்ய தற்காப்பு அமைச்சு கீவில் நடத்தப்பட்ட தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. நெடுந்தொலைவு ஆயுதங்கள் மூலம் மிக துல்லியமாய் தாக்குதல் நடத்தியதாக அது சொன்னது. உக்ரைனின் ஆளில்லா வானூர்தி படையினரும் பாதுகாப்பு படையினரும் ரஷ்யாவுக்குள் நடத்தப்படும் தாக்குதலில் நேரடி தொடர்புடையவர்கள். அவர்களும் கண்காட்சியில் இருந்தபோது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியது. அமெரிக்காவின் 9 மாநிலங்களில் சைக்ளோஸ்போரா எனும் ஒட்டுண்ணி பரவல் நீடிக்கிறது. ஐஸ்பெர்க் லெட்டஸ் மூலம் பரவும் அந்த ஒட்டுண்ணி மனிதர்களின் குடலில் பாதிப்பை உண்டாக்கி வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். முதலில் மத்திய மெக்சிகோவில் ஒட்டுண்ணி பாதிப்பு அடையாளம் காணப்பட்டது. பிறகு அது அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவியது. மே மாத நடுப்பகுதியிலிருந்து இதுவரை அமெரிக்காவின் 41 மாநிலங்களில் 11,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மெக்சிகோவில் உள்ள டெய்லர் எனும் பண்ணையிலிருந்து தெரிவிக்கப்படும் ஐஸ்பெர்க் லெட்டஸ்களை மக்கள் சாப்பிட வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் காணாத அளவு தட்டம்மை பரவுகிறது. இந்த ஆண்டு இதுவரை 1,318 பேருக்கு தட்டம்மை அடையாளம் காணப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டை விட 29 பேர் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத 2 குழந்தைகள் சென்ற ஆண்டு தட்டம்மையால் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் அண்மை காலமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போயிருப்பது தட்டம்மை பரவலுக்கு முக்கிய காரணமாய் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஹர்முஸ் நீரிணையில் சிக்கித் தவிக்கும் கடலோடிகள் 6,000 பேரை அங்கிருந்து வெளியேற்றும்படி ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கு போரில் ஈடுபட்டுள்ள நாடுகள் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி நிறுவனம் கேட்டுக்கொண்டது. நீரிணையில் ஆயிரக்கணக்கான கடலோடிகளின் பரிதாப நிலைக்கு தீர்வு காணும்படி ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை பிரிவு தலைவர் வோல்கர் டக் கேட்டுக்கொண்டார்.
நூற்றுக்கணக்கான கப்பல்களில் சிக்கியிருப்போரை அமைதி உடன்பாட்டின் போது கடலிலிருந்து வெளியேற்ற முடியவில்லை என்று அனைத்துலக கடல்துறை அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிடில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் 130,000 அதிகமானோர் வெளியேற்றப்பட்டுவிட்டனர். ஸ்பெயின் அரசாங்கம் தேசிய பேரிடர் நிலையை அறிவித்திருக்கிறது. வரலாறு காணாத மோசமான நெருப்பு பரவியிருப்பதாக மேட்ரிட் வட்டார அதிபர் கூறினார். இதற்கிடையே பிரான்சின் பிரபல சுற்றுலா தலமான கேப் ஃபேரட் தீபகற்பத்திலிருந்து 1,000 வெளியேறிவிட்டனர். தீயணைப்பாளர்கள் நெருப்பை அணைக்க போராடுகின்றனர். நிலைமை மோசமாக இருக்கிறது, விரைவில் நெருப்பை கட்டுப்படுத்தி விடலாம் என்று தீயணைப்பாளர்கள் கூறியிருக்கின்றனர். விளையாட்டு ஆசியான் ஹூண்டாய் கிண்ண கார்பந்து முதல் போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் கம்போடியாவை வீழ்த்தியது சிங்கப்பூர். முற்பாதியில் ஷவால் என்பர் கோல் புகுத்தினார். இடைவேளைக்கு பிறகு கம்போடியாவின் சோவனோக் தொலைவிலிருந்து அடித்த அற்புதமான கோல் ஆட்டத்தை சமநிலைப்படுத்தியது. போட்டி வெற்றி தோல்வியின்றி சமமாய் முடியலாம் என்ற எதிர்பார்ப்பு எகிரியது. மாற்று வீரராக களமிறங்கினார் இல்ஹான் ஃபண்டி. இறுதிக்கட்டத்தில் அவர் புகுத்திய கோல் சிங்கப்பூருக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தது. நாளை மறுநாள் ஜலாம்பசர் அரங்கில் சிங்கப்பூர் திமோர் லிஸ்தேவை எதிர்கொள்ளும். பிறகு இந்தோனேசியாவையும் நடப்பு வெற்றியாளர் வியட்நாமையும் சிங்கப்பூர் களத்தில் சந்திக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

தனது 61வது பிறந்தநாளை கொண்டாட போகிறது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட பாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடியாகாப் இணைந்து வழங்கும் தேசிந்திரா இசை நிகழ்ச்சி வரும் August 2nd ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:30 முதல் நடைபெற உள்ளது. சிங்கப்பூரின் தலை சிறந்த கலைஞர்களின் நேரடி படைப்புகளுடன் ஒரு மறக்க முடியாத இரவை அனுபவிங்கள். ஹாடி மிர்சா, பெஞ்சமின் கேங், ரஹிமா ரஹீம், ஒலிவியா ஆங், மறை மற்றும் பலரை ஒரே மேடையில் கண்டு மகிழுங்கள். சரவணன் மற்றும் ஜமீன் தொகுத்து வழங்குகின்றனர். இலவச உள்ள டின் பண்ணைகளை பெற முன்கூட்டியே வாருங்கள். இருப்பு இருக்கும் வரை அனைவரும் ஆனந்தம் அடையும் வகையில் அமையவிருக்கும்

இசை நிகழ்ச்சி 2026 சிங்கப்பூருக்கான நமது கனவுகளை ஒன்றாக செதுக்குவோம். ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை மாலை

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: நேர்களை 7 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். தொடர்ந்தவங்களுக்காக இந்த அங்கத்துல 7 மணியிலிருந்து 8 மணி வரை 80களையும் 90களையும் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேயர்களை, உங்களுக்காக நான் சில சுவாரஸ்யமான தமிழ் சார்ந்த தகவல்களையும் வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல்கள். கள்ளுக்குள் ஈரம் திரைப்படத்துல இருந்தும், நான் மகா நல்ல திரைப்படத்துல இருந்தும், இளையராஜாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.
2: ரெடியா?

தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே. சைலன்ஸ். தோப்பில் ஒரு

ஒரு கண்ணு தில்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு பட்டால நடியோ ரோசா குமாரா போட ஆட்டம் ஆட்டம் தோட்டம்

0: பிகேஇ நோக்கிச்செல்லும் SLE TPE அருகில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கிச்செல்லும் பிகேஇ வுட்லண்ட் சாலை மற்றும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. ஸ்டேடியம் போலவாடை நோக்கிச்செல்லும் ஸ்டேடியம் டிரைவ் அருகில் சாலை மூடப்பட்டிருக்கிறது. ஸ்டேடியம் டிரைவ் மூடப்பட்டிருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரம் தரும் தினம் ஆர்கேஜினை
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: வெறும் 46.95 காசு.

0: வேலைய பாப்போம் சஜினி.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
1: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: வந்த காற்றி ஒரு தேனி போட்டு தரவா.
1: உங்களுக்கு எப்படி
2: இருக்கு?
1: ஒன்னோட கொண்டாடுங்க.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலிபதார் எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. உங்களுக்காக தமிழ் சார்ந்த சில தகவல்களை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில சமீபத்துல நான் நிறைய படிச்ச சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம தமிழ்ல அன்றாடம் பயன்படுத்துற சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளே இல்லையா. சரி, தமிழ் வார்த்தைகள்னா சமஸ்கிருத வார்த்தைகள் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா போர்த்துகீஸ்ல இருந்தெல்லாம் நம்ம தமிழ்ல வந்து வார்த்தைகள் இருக்குதான். உதாரணத்திற்கு சாவி என்பது ஒரு தமிழ் சொல் அல்ல, அது ஒரு போர்த்துகீஸ் வேர்ட். திறவுகோள் என்பதுதான் சாவி என்பதற்கான தமிழ் சொல். சரி, பரவாயில்லை, நம்ம மத்த விஷயத்துக்கு போவோம்னா, பரவாயில்லை என்பதே ஒரு தமிழ் வார்த்தை இல்லையா, அது ஒரு உருது வார்த்தை. கேடில்லை என்பதுதான் தமிழ் வார்த்தை அப்படின்னு நான் சமூக வலைதளங்கள்ல படிச்சேன். கடிகாரம் என்பது சுத்த தமிழ் வார்த்தை மாதிரிதானே இருக்குது, அதனுடைய தமிழ் வார்த்தை மணிக்காட்டி. கடிகாரம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. பக்காவா இருக்குப்பா அந்த தகவல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பக்கா என்பதும் ஒரு தமிழ் வார்த்தை இல்ல, அது ஒரு உருது வார்த்தை. சிறப்பு என்பதை சரியான சிறப்பான வார்த்தை பயன்படுத்துவதற்கு. இதெல்லாம் மாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் அன்றாடம் பயன்படுத்தி பயன்படுத்தி இது தமிழ் வார்த்தைகள் என்றே நம்ம நம்பிக்கிட்டு வரோம். ஆனா ஒண்ணு பிரச்சனை இல்ல, கத்துக்கிறதுல தப்பு இல்ல, கத்துக்கிட்டு மாத்திக்கிறதுலயும் எந்த தப்பும் இல்ல. இந்த தகவலை கேட்பதற்கு முன் இளையராஜா இசையில் இருந்த பாடல்களை கேட்டும், கோழி கூவுதை திரைப்படத்தில் இருந்தும், கைராசி காரன் திரைப்படத்தில் இருந்தும், தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் சிவாவுடைய இசையில் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் இருந்தும், லவ் டுடே திரைப்படத்தில் இருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: பதினான்காவது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
1: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
0: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
1: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
0: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த அங்கத்துல உங்களுக்காக நான் எந்தெந்த வார்த்தைகள் நம்ம தமிழ்ச்சொல் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தமிழ்ச்சொல் இல்லை அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை தான் எடுத்து வந்திருக்கேன். புத்தகங்கள்ல நாம நிறைய தமிழ் வார்த்தைகளையும் தமிழ் சார்ந்த விஷயங்களையும் படிப்போம். ஆனா புத்தகம் என்பதே ஒரு தமிழ் வார்த்தை இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு சமஸ்கிருத வார்த்தையாம். நூல் என்பதே தமிழ் வார்த்தை. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கிற தமிழை நாம் படிப்பதே ஒரு பெரிய வரம் அப்படின்னு நாம நினைக்கலாம். அந்த வரம் என்பதே ஒரு தமிழ் வார்த்தை இல்ல, பேரு என்பதே தமிழ் வார்த்தை. பூன் என்ற ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை. இப்படியெல்லாம் ஒரு சொந்த மொழியை பத்தி நம்ம குழம்பி போயிருக்கோமே அப்படிங்கறது ஒரு சாபமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சாபம் என்பது கூட ஒரு தமிழ் வார்த்தை இல்லையாம். வசை என்பதே கர்ஸ் என்பதற்கான தமிழ் சொல். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இதனாலதான் எங்க அப்பா என்கிட்ட எப்போதுமே சொல்லுவாரு, நிறைய படி நிறைய படின்னு சொல்லுவாரு. இப்ப எனக்கு புரியுது, இப்படி எல்லாம் படிச்சு படிச்சு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தமிழ் வார்த்தையே இது தமிழ் வார்த்தை தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல இதை நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் தமிழ் வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு, அதையே தனி. அதனால தமிழ் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம உலகத்துல நிறைய விஷயங்களை பத்தி படிங்க. நிறைய இடங்கள்ல பேசுறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும். பேசுறது ரொம்ப சுலபம், ஆனா சரியான விஷயங்களை பேசுவது ரொம்ப முக்கியம். இப்போது உங்களுக்காக பாடல்கள். விஐபி திரைப்படத்துல இருந்து ரஞ்சித் பரோத் இசையில், மறுமலர்ச்சி திரைப்படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி ஜி போல்டபுள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓர் ஆண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகள் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung பக்கத்திற்கு. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஸ்டார்ஹப்.
2: இது ஒரு வித்தியாசமான வாரம் இருக்கு.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
2: வார இறுதி ஒலியில் நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக ஒரு பாடல் உங்களுக்காக சங்கமம் திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் ஏசியில். இந்த பாடல்ல மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது திங்கக்கிழமை இல்ல. இந்த வார்த்தையும் நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். மாதம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, திங்கள் என்பதுதான் சரியான வார்த்தை மந்த் என்பதை குறிப்பதற்கு. மார்கழி திங்கள் அல்லவா என்பது மார்கழி மாதம் அல்லவா என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்களை 8 மணி செய்திகளுக்கு பிறகு இன்னும் பல சுவாரஸ்யம் தகவல்களோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 8 கேட்டாலே பரவசு.